பதினேழு, மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம் பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கு எப்படி பெற்றுக்கொண்டானா, பாவனையாக பெற்றுக்கொண்டானா, தைரியமா நீங்க சொல்லலாம். இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்க. ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் நான்காவது வசனம். ஒன்று பேதுரு ஒன்று நான்கு. ஒன்று பேதுரு, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா, எல்லாம் சொல்லுங்க, அழியாததும், சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை? அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோர்லிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுமி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கத்திரை சோத்திரி சோத்திரி சோத்திரிங்க, எல்லாம் சோத்திரிங்க. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க பிடிக்குமா இல்லை வாங்க பிடிக்குமா? யாராவது நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனாலும் கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் வாங்குறதுல கிடையாது, அப்படிதானே? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் எந்த மாதிரியான கிஃப்ட் கொடுப்பீங்க? இந்த நிகழ்ச்சியில என்ன கிஃப்ட் கொடுக்கறாங்கன்னு பாப்போமா?
1: என்ன நிஷா, ஏதோ பலமா யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு.
2: வா தமயந்தி, வா. நீ வர்றத நான் கவனிக்கவே இல்ல. வா உட்காரு.
1: உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல, என்ன புது பொண்ணு, எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கிறேன் தமயந்தி.
1: என்ன பலத்த யோசனை?
2: அடுத்த வாரம் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது, என்ன பரிசு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏதாவது ஐடியா கூட?
1: பெண்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும்னா ஏகப்பட்டது இருக்கு. வளையல், கம்மல், செயின், இப்படி ஏதாவது வாங்கலாம். ஹேண்ட்பேக், சாரி, டிசைனர் பிளவுஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனா ஆண்களுக்குனா சாய்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது. பேசாம வாலெட் வாங்கி கூட.
2: போன வாரம் தான் புதுசா ஒரு வாலெட் வாங்கினாரு.
1: அப்போ வாட்ச் வாங்கி கூட.
2: எங்க கல்யாணத்துக்கு இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாட்ச் இவருக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அது அப்படியே புத்தம் புதுசா இருக்குது, இவர் வாட்சே போட மாட்டாரு.
1: அப்போ டைம் எப்படி பாப்பாரு?
2: மொபைல்லே பாத்துக்குவாரு.
1: அப்போ மொபைல் ஒன்னு வாங்கி கொடு.
2: அதான் இருக்குதே.
1: பேண்ட், ஷர்ட், டிஷர்ட், இப்படி ஏதாவது டிரெஸ் வாங்கி கூட.
2: இது சாதாரணமா எல்லாரும் வாங்கி கொடுக்கற மாதிரி தானே இருக்குது இல்லையா? நான் ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
1: அப்போ ஒரு பெரிய கார் வாங்கி கொடு.
2: அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்?
1: ஐயோ நிஷா, நான் என்ன சொன்னாலும் வேண்டாங்கற. அதுக்கு ஒரு நல்ல காரணமும் சொல்ற. அப்ப நான் என்னத்த சொல்ல?
2: நல்லா யோசிச்சு இன்னும் ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அவருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்.
1: அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது.
2: என்னது அது?
1: பணம். ஒரு கவருக்குள்ள உனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை வச்சு கொடுத்துரு.
2: என்ன தமயந்தி, நீயும் ஐடியாவும்.
1: பிறகு என்ன? நான் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது.
2: எனக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு.
1: உனக்கு பிடிக்கிற மாதிரியா, அவருக்கு பிடிக்கிறது மாதிரியா?
2: ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லு.
1: நீ கடைக்கு போய் பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
2: எந்த கடைக்கு போக?
1: கிஃப்ட் விற்கிற கடைக்கு போ. அங்க நிறைய இருக்கும். அங்க போனா உன் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நிச்சயமா கிடைக்கும்.
2: சரி தமயந்தி, நீயும் வாயே, இப்பவே போலாம்.
1: சரி போலாம்.
2: தமயந்தி, அங்க பாரு, அந்த பெரியவர் தன்னுடைய பேரனுக்கு அவ்வளவு ஆசையா அந்த கார் வாங்கி கொடுக்கறாரு. அந்த சின்ன பையனும் எவ்வளவு சந்தோஷமா அதை வாங்கிக்கிறான். ரெண்டு பேர் கண்களையும் எவ்வளவு அன்பு, சந்தோஷம்.
1: ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் பாக்குற நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது.
2: இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது தமயந்தி?
1: பரிசு கொடுக்கறதும் சந்தோஷம், வாங்குறதும் சந்தோஷம்னு புரியுது.
2: எனக்கு வேற மாதிரி தோணுது தமயந்தி.
1: என்ன தோணுது?
2: சந்தோஷம் பரிசுல இல்ல, அத கொடுக்கறவங்க கிட்டயும் வாங்குறவங்க கிட்டயும் தான் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க காட்டுற அன்புல இருக்குது.
1: ஏ கரெக்ட்பா. சரி, நீ என்ன வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டியா?
2: ஆமா, நான் என் ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்கிற அன்புக்கு இணையா ஒரு பரிசே கிடையாது. அதனால என்னையே அவருக்கு பரிசா கொடுப்பேன்.
1: அப்போ நீ ஒன்னும் வாங்க போறதில்ல.
2: அது எப்படி ஒன்னும் வாங்காம இருப்பேன்? இங்க பாரு, இந்த கிரீட்டிங் கார்டு ரொம்ப அழகா இருக்குது இல்லையா?
1: ரொம்ப அழகா இருக்குது.
2: இந்த கிரீட்டிங் கார்டை நான் வாங்குக்கிறேன். இந்த டாஸ்லிங் பென்னும் கொடுங்க.
1: என்ன எழுதுற நிஷா?
2: பாரு, நீயே பாரு.
1: தந்தேன் என்னை உனக்கு பரிசாக, ஏற்றுக்கொள் என்னை நிறை குறைகளோடு, என் இதயத்தை மெல்ல திறந்து பார், அதில் இருப்பது நீயும் உன் மீது நான் கொண்ட அன்பு மட்டுமே. வாவ், பியூட்டிஃபுல் நிஷா, ரொம்ப அழகா கவிதை எழுதிருக்க.
2: எனக்கு கவிதைலாம் எழுத தெரியாது தமயந்தி. என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு இருக்கிற அன்பை நினைச்சு பார்த்தேன். கவிதை ஊற்றா பெருக்கெடுத்து வருது.
1: நிஷா, எனக்கு உன்னைய பார்க்க பெருமையா இருக்குது. உன் அன்பை இந்த பரிசு மூலமா எவ்வளவு அழகா வெளிப்படுத்திருக்க. இதை விட சிறந்த பரிச நீ அவருக்கு கொடுக்கவே முடியாது போ.
2: உண்மைக்குமே நல்லா இருக்குதா?
1: நிச்சயமா. பொருள்னு பாக்குறப்ப வெறும் கிரீட்டிங் கார்டுனா தோணும்பா. ஆனா அதுல நீ உன்னை எவ்வளவு அழகா வெளிப்படுத்திருக்க, அது போதும். உன் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த சமயத்துல எனக்கு ஒண்ணு தோணுது.
2: என்ன தமயந்தி?
1: நம்முடைய ஆண்டவரும் நம்ம கிட்ட பரிசோ பொருளோ எதிர்பார்க்கல நிஷா. காணிக்கைகளை கூட எதிர்பார்க்கல. ஏன், நேர்ச்சைகளை கூட எதிர்பார்க்கல. நாம நம்மள அவர்கிட்ட கொடுக்கணும், அதைத்தான் அவர் விரும்புறாரு இல்லையா?
2: ஆமா, கரெக்டா சொன்ன. நம்முடைய அன்பு அவர் எதிர்பார்க்காரு. அது மட்டும் இல்ல, நாம அவரை நேசிக்கிற மாதிரியே மத்தவங்களையும் நாம நேசிக்கணும்னு விரும்புறாரு, இல்லையா?
1: ஆமா நிஷா, உன் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பரிசு வாங்குறது மூலமா இத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் இந்த சூழ்நிலை மூலமா நமக்கு இந்த கருத்தை ஞாபகம் முற்றாரு. இனிமேல நாமும் மத்தவங்க மேல அதிகமா அன்பு செலுத்தணும்.
2: ஆமா தமயந்தி.
3: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? பரிசு. இப்போ கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய அக்கேஷன்ஸ் நமக்கு இருக்குது இல்லையா? வேலண்டைன்ஸ் டேங்கிறாங்க, விமன்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படி இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறோம். சில கிஃப்ட்ஸ் நம்ம சந்தோஷமாக கொடுக்குறோம், சில கிஃப்ட்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் வினிதா சைமன் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் வினிதா சைமன்.
4: வணக்கம் அக்கா, நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
3: எங்களுக்கும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா? பரிசு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: பரிசு, இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தானா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவங்களோட ஃபேஸில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்கலாம்.
3: ஆமாம், ஒரு சின்ன கிஃப்டாக கூட எவ்வளோதான் வயசானாலும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது.
4: ஸோ அதை வந்து நம்ம இந்த கிஃப்டை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். கண்டிஷ்னல் கிஃப்டாக கொடுக்கலாம், அன்கண்டிஷ்னல். ஸோ கண்டிஷ்னல் அப்படிங்கும் போது நம்ம எதிர்பார்த்து செய்கிற, எதிர்பார்த்து கொடுக்குற கிஃப்ட். அப்படி வந்து என்னதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம திருமணத்திற்கு போகும்போது, பர்த்டேஸ்க்கோ, ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம வந்து ஒரு கிஃப்டை கொண்டு போய் கொடுப்போம். அந்த கிஃப்ட் என்ன எதிர்பார்ப்போட கொடுப்போம்னா, நம்ம கொடுத்த கிஃப்ட் நமக்கு நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட திருமணத்துக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அது கொடுக்கறது. இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதே அமௌண்ட்டுக்கு அதே இதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய கோயில்களில் சர்ச்சில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்களோட இதை கிஃப்டை கொடுத்துட்டு அதில் வந்து அவங்களோட பேரை வந்து பெருசாக எழுதி வச்சுருவாங்க. அது வந்து அதை வந்து அவங்களோட புகழுக்காக அதை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து எல்லா சமுதாயத்தினருமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்துட்டு அந்த கிஃப்டை கொடுக்கறத ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து அவங்களோட ஸ்டேட்டஸில் போட்டு அதை அவங்களே அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இது வந்து கண்டிஷனாக, இது வந்து நமக்கு கிடைச்சது, இது வந்து நம்மளோட பேரு புகழுக்காக இல்லை திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கையில் கொடுக்குற,
3: ஏதோ ஒன்று எதிர்பார்த்து
4: கொடுக்குற கிஃப்ட். இன்னொன்று அன்கண்டிஷ்னலாக நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அன்பு. அதில் ரொம்ப முதன்மையான அன்பு வந்து தாயோட அன்பு, அதுதான் பெருசாக நம்ம இருக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டுக்கு வந்து அவங்க திரும்ப அதை எதிர்பார்க்கறதே இல்லை. அது கிடைக்கும் கிடைக்காம போகும், ஆனால் அவங்களோட தியாகம் அதில் தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த தாயோட அன்பை குறித்து வந்து நான் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
3: சொல்லுங்க.
4: அதாவது ஒரு தாய் வந்து கண் தெரியாத ஒரு தாய் இருப்பாங்க. ஸோ அந்த கண் தெரியாத தாய்க்கு வந்து ஒரு மகன். அந்த மகன் வந்து எப்போவுமே தன்னோட தாயை கூட்டிகிட்டு போகணும், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னா அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். எதுக்கு நம்ம இப்படி கண் தெரியாத ஒரு தாய் எப்போவுமே நம்ம கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அவன் வளர்ந்து பெரியவனாகிறான். அப்போவும் அவனுக்கு அது வந்து அவனுக்கு ஒரு எரிச்சலும், அது ஏன் நம்ம அம்மா அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவன் வந்து ஒரு நாள் அவனுக்கு அது தெரிய வரும், இவன் சிறு பையனாக இருக்கும்போது இவனுக்கு வந்து கண்ணில் உள்ள ஒரு பிரச்சனையினால இவனுக்கு கண்ணு தெரியாமல் போகும். அப்போ இந்த தாய் வந்து தன்னோட கண்ணையே தன் மகனுக்கு தியாகமாக அதை கொடுத்துருவா, ஒரு பெரிய பரிசு அதை கொடுத்துருவா. அப்போ அந்த மகனுக்கு அது தெரிஞ்ச உடனே, அப்போ இவ்வளோ நாளும் அம்மாவோட கண் வழியாக தான் நான் இந்த உலகத்தையே பார்த்தேன் அப்படிங்கும்போது அவனுக்கு அப்போதான் அந்த உண்மையான அன்பு, உண்மையான அந்த பரிசோட மதிப்பு அவனுக்கு தெரியும்.
5: ஸோ இதுதான் ஒரு அன்கண்டிஷனல் பரிசு இல்லையா, கிஃப்ட். எதையுமே எதிர்பார்க்காம, என்ன பையன் எரிச்சல் பட்டது கூட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கூட அவ சொல்லலை இல்லையா.
4: இப்போ வந்து அதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஆஃப் த மேஜை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பழைய கதை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து கிறிஸ்மஸ்

0: கட் பண்ணி அதை விற்று இந்த கணவனுக்கு ஒரு அழகான பரிசு வாங்குவான். அந்த பரிசு என்ன அப்படின்னா, அவனோட ஒரு பாக்கெட் வாட்ச் வச்சுருப்பான். அந்த வாட்சுக்கு வந்து சரியான ஸ்ட்ராப் இருக்காது. ஸோ இவளோட ஹேரை கொடுத்ததுனால அதில் ஒரு பெரிய ஒரு மணி கிடைக்கும். அதை வச்சு இவன் வந்து பிளாட்டினமில் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராப் வாங்கி தன்னோட கணவனுக்கு கொண்டு வருவாள். ஸோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இந்த கணவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி அவனுக்கு பணம் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணுவான், அவன் அந்த வாட்சை விற்று தன்னுடைய மனைவிக்கு வந்து இரண்டு அழகான கிளிப்ஸ் தலையில் மாட்டுற ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட், ஒரு கிளிப்பை வாங்கிட்டு வந்து கொடுப்பான், வாங்கிட்டு வச்சிருப்பான். ஸோ அப்போ வந்து இங்கே வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கணவனுக்கு தெரியும், தன்னோட மனைவிக்கு இந்த கிளிப்பை வைக்கிறதுக்கு முடியல. ஒய்ஃபுக்கு வந்து தன் கணவனுக்கு அந்த ஸ்ட்ராப்பை மாட்டுறதுக்கு வாட்ச் இல்லை அப்படின்னு. இது வந்து இந்த கிஃப்ட் வந்து ரெண்டு பேருக்கும் யூஸ் இல்லை, ஆனால் அதில் வந்து அவங்களோட அன்பு வந்து ரொம்ப மேலானது, ரொம்ப அவங்களோட அன்பு வெளிப்படுது. ஸோ எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களோட அன்பு வந்து இதில் வெளிப்படுது.
1: இப்போ இது யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ் அப்படிங்கிற பேச்சே இல்லை. ஏன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம், எந்த மனசில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
0: அதே மாதிரி பைபிள்லேயும் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஏசு கிறிஸ்து வந்து ஒரு காணிக்கை பெட்டி மேலே முன்னாடி இருக்கும்போது, அதில் நிறைய பேர் வந்து காணிக்கைகளை போடுறாங்க. அப்போ ஒரு ஏழை விதவை வந்து ரெண்டு காசை கொண்டு காணிக்கையாக போடுறா. அப்போ வந்து ஏசு வந்து சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நிறைய பேர் காணிக்கை போட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த விதவை போட்ட இந்த ரெண்டு காசு தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க, இந்த ஏழை விதவைக்கு இந்த ரெண்டே ரெண்டு காசு தான் இருந்துச்சு, அதையே வந்து என்ன செஞ்சிட்டா, கொடுத்துட்டா. ஸோ இதுதான் பெரியது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வார்.
1: பரிசு அப்படிங்கிறப்ப பொருட்களை பற்றியே நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். வெறும் பொருட்களை கொடுக்கறது தான் பரிசா?
0: பொருட்களை கொடுக்கறது பரிசு அப்படின்னு நம்ம எல்லாருமே அது வந்து நம்ம நினைக்கிறது தான். ஸோ நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதையும் விட மேலானது வந்து நம்மளுடைய நேரம், நம்முடைய தாளந்துகளை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம். நிறைய இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நமக்கு எதுக்குமே நம்மளோட வேலைகளை தவிர மற்ற இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு நேரமே கிடையாது. யாருக்கோ ஒரு உதவி பண்ணவோ இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு சில நேரம் நம்முடைய வார்த்தைகளையே வந்து அவங்க வந்து பூஸ்ட் ஆயிடுவாங்க. அப்படி கூட பேசுறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கடவுள் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்துருப்பாரு. எல்லாருமே ஒரு தாளந்தோடு இருப்போம். அந்த தாளந்தை நம்ம யூஸ் பண்ணுறோமா, அந்த நேரத்தை மற்றவங்களுக்காக கொடுக்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நேரம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள போய் நம்ம பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்தலாம். இல்லை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற இப்போ ஒரு டீச்சராகவோ ஒரு நமக்கு கல்வி செல்வத்தை வந்து கொடுக்க கொடுக்க குறையாததுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த இதை வந்து அதனால் அந்த இதுவே கிடைக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவழித்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது எப்பவும் நம்மகிட்ட இருந்து குறைஞ்சி போகாது. நம்முடைய தாளந்துகள் மற்றவங்களுக்கு செய்ய செய்ய நம்ம தான் அதில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அதை வந்து நம்ம உணர்ந்துகிடணும். அப்படி நம்மளோட நேரத்தை செலவிடலாம். நம்மளோட கொடுத்த தாளந்துகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாட்டு பாடுற தாளந்து இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது இருக்கும். அதை வந்து மற்றவர்களுக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணாம மற்றவர்களுக்காகவும் அதை நம்ம வந்து நேரத்தையும் நம்முடைய தாளந்துகளையும் கொடுக்கலாம். ஸோ வயசானவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசினா பேச ஆளே இல்லாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் உட்கார்ந்து அவங்களோட பேசுனா அவங்க சொல்றது, அவங்களுக்கு சொல்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்களுடைய முகத்துல சந்தோஷம். அவங்க வந்து நம்ம ஏதோ பொருட்களை கொடுப்போங்கிற இதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாதையோ, நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்களேங்கிறதுலயே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் வந்து கொடுக்கற நமக்கு மன நிறைவை கொடுக்கும். மெட்டீரியல் எதிர்பார்ப்போட கொடுக்கறத விட எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கறது நமக்கு மன நிறைவை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவும் வந்து நிறைய நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே மெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டைம் ரிசீவிங் எண்ட்லேயே நம்ம இருப்போம், கொடுக்கறதுல நமக்கு

0: உடன்பாடு நிறைய இடத்துல இருக்காது. இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பான். ஆனா தகுதி உடையவங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. தகுதி அவங்களுக்கு திரும்ப நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த தகுதியை பார்த்து கொடுக்க கூடாது. அது இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யறது தான் நம்ம செய்யற ஒரு பெரிய உதவி. ஆண்டவருக்காக நம்ம செய்யற ஒரு பெரிய காரியம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமாம், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்குறப்ப நமக்கு வந்து அது பதில் கிடைக்காது, ஆனாலும் நம்ம கொடுக்குறது தான் ரியல் கிஃப்ட். எனக்கு இந்த நேரத்தில் வந்து மதர் டெரிசா ஞாபகம் வருது. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து மற்றவங்களுக்காக அர்ப்பணித்தவங்க. அவங்கள பற்றி ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அதை வந்து அதில் தனக்கு எதையுமே எடுக்காமல் அந்த ஆர்ஃபனேஜுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ அது எத்தகைய பெரிய பரிசு! அது அவங்களுக்கு பதில எதுவுமே கிடைக்காது. அன்பு இருந்தாதான் வந்து அது நம்மளால அதை கொடுக்க முடியும் இல்லையா? எதையும் எதிர்பார்க்காத, தன்னலமே இல்லாத அன்பு, அந்த அன்பு இருந்தாதான் இப்படிப்பட்ட பரிசா நாம மத்தவங்களுக்கு கொடுக்கும்.
0: ஆமா, யோவான் 3:16 கூட சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது வந்து நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமா நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த மனித குலத்துக்கே ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த அன்பு மேலான அன்பு, எல்லா விதமான ஒரு இதை விட இது ரொம்ப பெரிய அன்பு. இதுல வந்து அன்பு ரொம்ப பெரிய இதுல இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்க, நம்ம இந்த அன்பை வந்து நம்ம மற்றவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறோம், அதை எப்படி சொல்றோம்? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு எங்கேயோ ஒரு கடைக்கு போனா 2 சாரி வாங்கினா 1 சாரி ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ கிஃப்ட், அது வாங்கினா அது ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை போய் நம்மளும் வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் வந்து போய் சொல்லுவோம், இந்த கடையில் போய் வாங்குங்க, இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இது பாருங்க இது எவ்வளோ இதாக இருக்கு. ஆனால் நமக்கே தெரியாது அந்த எது ஒரு பொருளை விலையை இதில் சேர்த்து வாங்கிடுறான் அப்படிங்கிறத கூட. அந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு அந்த மெட்டீரியல் கிஃப்டே நம்ம எல்லாருக்கும் போய் ரொம்ப விசேஷமாக சொல்லிடுறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இலவசமான ரட்சிப்பை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், நம்ம எத்தனை பேருக்கு அவரோட அன்பை வந்து நம்ம மூலமாக அதை பிரதிபலிச்சிருக்கிறோம், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக எப்படி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம், அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக அதை யோசிக்கணும். ஸோ பரிசு கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் சண்டேனே வைப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்து கிஃப்டை வாங்கி குமிச்சிருவாங்க. அப்போ யார் வந்து நிறைய கொடுத்தாங்க, இவ்வளோ வந்திருக்கு, இந்த சர்ச்சில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த சர்ச்சில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒவ்வொரு சர்ச்சாவே ரொம்ப பெருமையாக அதை பேசுவாங்க. ஆனால் அதில் அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம நினைக்க வேண்டியதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரோட அன்பு, அவர் குமாரனா இங்க பிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த அன்பை வந்து நம்ம உணரணும். சோ இதுதான் அதுல வந்து ஒரு மேலான ஒரு காரியம்.
1: இந்த பரிசு, நமக்கு கிடைச்ச பரிச நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இலவசமா கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆனா உண்மையா நமக்கு அன்பு இருந்ததுன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு செய்வோம்.
0: இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோட அன்பையும் அந்த ரட்சிப்பையும் நம்ம பெற்றிருந்தோம்னா கண்டிப்பா இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இலவசமான இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம்.
1: ரொம்ப அழகா பரிசை பத்தி நீங்க சொன்னீங்க. பல விதங்களான பரிசுகளை சொன்னீங்க, கண்டிஷனல் கிஃப்ட், அன்கண்டிஷனல் கிஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க. எப்படிப்பட்ட கிஃப்டை நாம கொடுக்கணும்னு சொன்னீங்க. அது வாங்குறதை விட கொடுக்கறதே பாக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. மெட்டீரியல் கிஃப்ட் இல்லாம அன்பு, நேரம், இதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா பரிசை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணீங்க. நீங்க இங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றி
1: தோழிகளே. பரிசு கொடுக்கறத பத்தி, வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கிடைச்ச பரிசுலே பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அதை கொடுத்தது யார்? அவங்களுக்கு உங்கள் நன்றியை நீங்கள் எப்படி தெரிவிச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து ரோமர் 6:23 ஞாபகத்துக்கு வருது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ அப்படின்னு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? த கிஃப்ட் ஆஃப் காட். அப்போ த கிஃப்ட் ஆஃப் காட் என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நினைச்சு பாருங்களேன், அது இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். பயமா இருக்குது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, ஒரு பரலோக வாழ்க்கை நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயமே நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை வச்சுதானே நமக்கு வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது. மரண பயம் இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னா நினைச்சு பாருங்க. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட பெரிய பரிசை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அப்போ அதுதான் நான் பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பெஸ்ட் கிஃப்ட் அவர் கொடுக்கப்ப நாம அதுக்கு பதிலா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? என்ன கொடுக்கலாம் நம்மள? எபேசியர் 5:1-2 என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுல பாத்தீங்கன்னா தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்ட்டு இருக்குது. அதுல வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்? தன்னை போல் பிறனை நேசிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் அதை நம்ம வந்து பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம எவ்ரி டே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு பாதை எடுத்து வைக்கும் பொழுதும் அது பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப், ஒரு ஃபார்வர்டாகவே இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம அன்பிலையும் இன்னும் முதிர்ச்சி அடையணும். எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அப்போ இந்த அன்பை நம்ம பொருளாக மட்டும் கொடுக்காம நம்மளுடைய, அவங்க அழகாக சொன்னாங்க, நேரத்தை கொடுக்கலாம், நம்மளுடைய தாளந்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொன்றும் என்ன கொடுக்கலாம், எப்படி மற்றவங்களுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுலே நாம் இருக்கணும். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கூறணும். இதுதான் நாம் தேவன் நமக்கு கொடுத்த பரிசுக்கு ஈடுன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ கொஞ்சம் தகுதிப்படுத்துறதுக்கு நாம் கொடுக்கும் பரிசு. சரியா? இப்போ நாம் மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்துவோமா? ஏன்னா நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்குது, பரலோக வாழ்க்கையின் நிச்சயம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு நன்றியோட நம்ம கொஞ்சமாவது அதுக்கு ஈடா தகுதியா கொஞ்சமாவது தகுதிப்படுத்த மற்றவங்களை அன்பு செலுத்துவோமே. அந்த பரிசை நாம் கொடுப்போமே. பணமா காசா கொடுத்துதான் பாருங்களேன், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதை கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நான் இவ்வளோ தூரம் சொல்றேனே, செஞ்சுதான் பாருங்களேன். சரி தோழிகளே, அடுத்த நிகழ்ச்சியில நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: எப்படிப்பட்ட பரிசு மத்தவங்க விரும்புவாங்க அப்படிங்கறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பை.

ஆதி நாட்களில் கன்வென்ஷன்களுக்காக பாடல்கள் எழுந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி, இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மனவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு, என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மனவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆம், இந்த உலகத்தில எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இந்நாள் மட்டும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம். வாருங்கள்.

ஆவியாவர் முழந்தார் படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக உம்மோடு இணைந்த நிலையில் உம்மையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள்

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சி ஆக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியமும் எங்க வாழ்வில் தொட நாங்க அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீரா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உன் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றித்தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப்போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி, ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான், நம்மை விருத்தியாக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு 1000 கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிரப்பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட போகிறோம்.

0: பாடும் போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்துல கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேலை கைய கால கட்டினவங்க வாயை கட்டாம விட்டானுங்கிறா. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இதன் மத்தியில நீங்க பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்க தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்துல கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்க வாழ்க்கையில். 5 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும். 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 5 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபாயில இருந்து எத்தனை 000 போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்துல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு? அப்படியே எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: நீங்கதான் ஏதாவது செய்யணும்.

அப்பா, கடந்த நாட்களில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உங்களுடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உங்களுடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோமா?

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இறக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுகிறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊறலை,
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது.
1: ஆமென்.
0: ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த கால நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சி உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலேயும் ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்,
0: தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா அன்னைக்கு அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்,
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்,
0: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான். அதனால குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவர் ஒரு தண்ணி தொட்டியாக இருக்க கிருபை செய்யப்பா.
1: ஆமென்,
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு, தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு.
1: ஆமென்,
0: குப்பை தொட்டிக்கு நல்ல
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென்,
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஊர் உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்க தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில தான்,
0: நம்ம சிந்தனையில தான் தட்டுவான். அதனால காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமென்,
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறித்து என்ன செய்ய வேண்டியது இல்லை,
1: கவலையே
0: இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால், நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே, நாங்கள் குப்பை தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த வசனமும் எந்த அன்பை குறிச்சு தான் பேசுது?
1: அகாப்பே அன்பை.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தழல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிடுறா. சாப்பிடுறா. எதுக்கடா சாப்பாடு வர்ற? அன்புனாலையா பழி வாங்கறதுக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்துருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்னு கொள்ளும்டா. தெய்வம் நின்னு கொள்ளும். என் சாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு

0: சோறு போடுறாங்க, தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்,
0: இப்போ எது மட்டும் மிஞ்சும்,
1: வெள்ளி மாத்திரமே,
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது,
0: சுத்திகரிக்குது அவனை, அவனை சுத்திகரித்து சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு? சங்கரம் பண்ணுறக்க
1: இல்லை,
0: அவனை சுத்திகரித்து சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை நீ என்ன செய்ய. தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சுச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குள்ள வந்தாரா?
1: வந்தார்.
0: ஹல்லேலூயா. ஸோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம் நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா, அது அவனை சுத்திகரித்து சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில் சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரித்தேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டார் பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே,
0: நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்? அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால் ஃபிலி அன்பில் காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவின் நிமித்தமாக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உருவாகிற அன்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆனால் அகாப்பை அன்பில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்பில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்க ஒழிய, அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சால் அது அகாப்பை அன்பு இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: அதனால தான் அது நிபந்தனையற்ற அன்பு. டே, உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்லை.
0: இல்லை, நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்.
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன்.
1: எஸ்.
0: அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியை போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன் நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால நீ என்ன மாதிரி செய்.
1: எஸ்.
0: உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு தெரியுமாண்டவரே, அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். இப்ப ஃபிலிய அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்ப இப்ப ஜூட் என்கிட்ட எதிர்பார்க்கறத நான் ஜூடாக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேல ஒரு பிரியம் வருது. ஓகே. அதே போல நான் எதிர்பார்க்கிறத ஜூடு எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேல என்ன வருது? பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. ஃபிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. பிலியல் என்ன என்ன அன்பு என்ன வருது? நான் ஏதாவது யூதாவுக்கு செஞ்சா தான் என் மேல யூதாவுக்கு என்ன வருது? அன்பு வருது. அதே போல நான் எதிர்பார்க்கிறத யூதா எனக்கு செஞ்சா தான் யூதா மேல எனக்கு என்ன வருது?
1: அன்பு.
0: அன்பு வருது. பிலிய அன்பு என்ன பண்ணது? எதையாவது நீ செய்யடா, என் அன்பை பெறணும்னா நீ எனக்கு எதையாவது செய்யணும். நீ என்னமாவது எனக்கு ஒரு நல்லது செஞ்சா தான் உண்மையில எனக்கு என்ன வரும்?
1: அன்பு. பிரியம்,
0: அன்பு. அப்படியே

0: அகாப்பே அன்புன்னு வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைனா அதோடு அவங்க மேலே இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாகவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்போ
1: வாட்டமாகி
0: கொஞ்சம் லேசாக ஒரு வாட்டம். என்னையா ஜூடானைக்கு போகிற கொஞ்சம் லேசாக வாட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யலை
1: செய்யலை.
0: அப்போ நேற்று இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு? எதிர்பார்த்தத செய்யலை. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்,
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேத்து அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டம் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிலியன் அன்பு. ஆனா அகாப்பு அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது. சரி இப்படி ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூட்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது நீங்க ஒருவேளை நேற்று அளவு ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயலை செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பழி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது அதுக்கு போல ஆண்டவரே இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அகாப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கணும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். More love, more power. That's all.
1: Hallelujah.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும். எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குதோ அந்த அளவு தான் எனர்ஜி. எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குதோ அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங். ரகசியம் நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ளிருந்து நம்மளை பார்க்கணும். அகாப்பை அன்பு அவருக்குள்ளிருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது. அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட்
1: ஆயிடும்.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது.
0: அவருக்குள்ள இருந்து
1: தான் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே

0: நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சுக்கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி,
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும். அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறதை செஞ்சாதான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லறை இல்லை, காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடுவான்,
1: திட்டு திட்டு
0: போயா நீ எல்லாம்.
1: அப்புறம் நமக்கு கோவம் வந்துடும், என்ன கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ட்டு.
0: ஸோ அது இயல்பாகவே எப்படி மனுஷனுடைய மனுஷிகம் பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு.
1: எஸ்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி, எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா
1: இருக்கிறேன்.
0: I understand his weakness. I understand his shortcomings. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவரு அப்படி நடந்துகிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசா எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், இன்னைக்கு டைம் இல்லை. அப்போ அகாப்பே அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பே அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்? புரிந்து கொள்ளுகிறவர்.
1: ஆமென்.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும்
0: சோதிக்கப்பட்டும்
1: பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவோம்
0: சேரக்கடவோம். Hallelujah. We don't have a priest who is out of touch with our reality.
1: Hallelujah.
0: நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: Yes.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்ல, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனால தான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார்.
1: ஆமென்.
0: நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்த அவர் என்ன பண்ணியிருக்காரு
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்
1: எஸ்
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம் ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்தி இருக்கிறாரு
1: ஆமென்
0: He's been through weakness and testing, experienced it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு அனுபவிச்சாரு ஆல் பட் தி சின் ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரே ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல
1: ஆமென் ஹல்லேலூயா
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்கிறார் புரிந்து கொள்ளுகிறார் நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது எப்படி ஆண்டவரை தெரியட்டே உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா நீ ஒருபடி மேல போயிட்ட நான் வந்து நான் எப்படி வாழணும் இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரை வாழ்றது இந்த நிலையில எப்படி வாழ நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார் சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன மூத்தவனால என்ன செய்ய முடியல
1: சகிச்சு ஏத்துக்க முடியல
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு உன்னால சகிக்க முடியல எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறார் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் இருக்கு உனக்கு பார்த்தாலே சகிக்கல எனக்கு பார்த்த பிறகுதாண்டா சந்தோஷமே வந்துச்சு சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலி அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை அகாப்பேன்
1: ஆமென்
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்
1: அகாப்பே அன்புதான்
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க
1: எஸ்
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை வழக்கமா நான் அந்த லூக்ல சாப்டர்ல ப்ரீச் பண்றதான் அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லா ஸ்மெல்லு என்னது
1: ஸ்மெல்
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோட வர்றான் ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது ஆனா அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துல இருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லை அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது நீ இப்ப முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கப்பா
1: வாங்கப்பா
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திறவைங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா
1: அலங்கரிங்கப்பா
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்போ எடுத்துகிட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னார்
1: இல்லை
0: ஜேக்ஸ் அதை அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருனா அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க அதில் தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம் அப்படி தான் இருக்கு குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா
1: எழுது
0: அவன் பேசிகிட்டு இருக்கிறப்பே உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியாக இருந்த மேலே இப்போ என்ன உழுது
1: உயர்ந்த
0: வஸ்திரம் மோதிரம் பாதரட்ச கொளுத்த கடை அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை முதல்ல அலங்கரி அவனை அலங்கார மோதிரம் பாதரட்ச கொளுத்த கடை அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை முதல்ல அலங்கரி அவனை அவனை அலங்காரமாக்கு அலங்கோலத்தை மூடியா முதல்ல அப்புறம் பேசிக்கலாம் எப்படி அலங்கோலத்தை மூடுறது ஒரு அலங்காரத்தை அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்பே அன்பு வேணும் அகாப்பே அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது
1: என்ன
0: செஞ்சு என்ன எப்படி அழகு பார்த்தாரு அலங்கரிச்சு அழகு பார்த்தாரு எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா, எவ்வளவு பெரிய விசாலம் வேணும் தெரியுமா, சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம். முன்னாடி நமக்கு பேசினார் தகப்பனுடைய இருதயத்துல சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்ல, இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே வெளியே அந்த நாசியில.

0: அவன் மேல இருந்து வருகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. ஆனா புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பை
1: நுகர்ந்தான்.
0: தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. ஆனா புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பை
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் பிடிச்ச மகன் தன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகருகிறார். இவர் உச்சி முகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான்.

0: நல்ல நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேல பிரியம் வச்சிருச்சோம், புள்ள மேல இஷ்டம் ஆகி போச்சுன்னா நம்ம நம்ம தமிழ்ல நம்ம சொல்ற காரியம் என்ன? அப்படி உச்சி என்ன செய்கிறா? உச்சி
1: முகர்றேன்,
0: உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு?
1: ஒண்ணுமே இல்ல.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு? பிள்ளைய உச்சி முகர்கிறா. அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகர்கிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகர்கிறான். அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியல? அண்டர்ஸ்டாண்டிங்
1: இல்ல,
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல. நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு.
1: ஆமென்.
0: இந்த அகாப்பே அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால. அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல? கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்பினால. அந்த அகாப்பே அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான்
1: இருக்கு?
0: அப்படியே பாக்குறாரு, அப்படியே மகனை ஸ்கேன் பண்றாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, சரிப்படுத்துட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளவு மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த கன்ற புள்ள டல்லா வந்திருக்கிறான், கில்ட்டியா வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியா வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றதுக்கு போடுறான் மேல அப்படின்ட்டு. அவன் எப்படி
1: வந்திருக்கான்?
0: வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள குறிச்சு என்ன நினைப்பாங்களோன்னு கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான். அவனு கொண்டாடா, கொண்டாந்து மாட்டுறா. எதை மாட்டுறா? அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்? நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல நினைச்சிருக்கிறாரு. அப்ப அகாப்பே அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு. ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நம்ம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டே நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா? எதுக்கு முத்தம் கொடுத்தாரு? நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு? டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு?
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்பே அன்பு எவ்வளவு என்ன சொல்ல,

0: வீடே என்ன செய்யுது, தகப்பன் வீடே களை கட்டுது,
1: களை கட்டுது. அல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் ஏடா உடமா பேசிக்கிட்டு நிக்கிறான். பேசுற பேச்ச பாத்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாம, குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினைப்புல வந்திருக்கான் பத்தி அவன், அந்த நினைப்பை மாத்த வேண்டாமா? அப்ப எப்படி மாத்தலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், நீ நினைக்கிறது விடுற, நாங்க என்ன நினைக்கிறோன்றது இப்ப பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இத வாத்திய நடன கழிப்பு
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பாத்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் பார்த்து வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டுல ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். நினைச்சிருப்பான் இவ்வளவா என்ன குறிச்சு உயர்வா நீங்க என்ன செஞ்சீங்க
1: நினைச்சீங்க,
0: நான் இவ்வளவு லோக்கலா இருந்து நீங்க இவ்வளவு ராயல் இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிடும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே.
1: ஆமென்.
0: சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பேசேஜை டீச் பண்ணுறப்ப சொல்லுவேன், அவன் திருந்தி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறது தான் அவர் சந்தோஷப்பட வச்சிச்சு. திருந்தி வந்தாங்கிறது இல்லை, திரும்பி வந்தானே.
1: எஸ்,
0: என் புள்ள திரும்பி என்ன செஞ்சானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே.
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நேசிக்க முடியாத, நேசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமென். அள்ளி அரைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைபட்டான், அன்புல இவர் குறைபடவே இல்லை. என்ன, அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க. ஊற்றது,
1: ஊற்றது.
0: நமக்குள்ளயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறையே வராது. அதனாலதான் அந்த பிலியவை நம்பாம எதை நம்ப
1: வேண்டியிருக்கு.
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பை வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பை ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருப தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்.
0: முடியுமப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துடுது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து, பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரிய வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான்
1: உறவாடு
0: போய் அவரோட கொஞ்ச நேரம் உறவாடு. நேசிக்க முடியாத அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள் பொங்கக்கூடிய இருக்கு. அதனால ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறான், அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு. மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல, எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒழிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனாலதான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனாலதான் தீமையை நன்மையால வெல்ல, அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல.
1: அல்லேலூயா.
0: யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பை அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்,
1: புரிதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டியது,
0: போக வேண்டியதான்.
1: அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுகிட்ட உடனே எது அடியாயிருது?
1: எது
0: எதிர்பார்ப்பு அடியா இருக்கு. எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதை இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும். அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது. நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்போட உள்ள கோபத்துல கொதிச்சிச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு. ஹல்லேலூயா.
0: அதுன பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல.
0: ஆண்டவரோட உறவாடி,
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு.
0: அதனாலதான் அவரு பேசுறப்பே சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா.
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க.
0: படாத. உங்களுக்கெல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பிச்சு வச்சாரு. நீ விற்று போடலப்பா.
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: Amen.
0: என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: Yes.
0: இது எல்லாமே என்னது?
1: Understanding.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்திருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள. ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா. அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும்டா. எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுல கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை.
0: இல்லை, ஆனா எல்லாமே நிறையுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன் எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனாலதான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. பிலியன் அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும். ஆனால் அகாப்ப அன்பு, எப்பா எனக்குள்ள ஒன்று பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலைன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். உடனே என்ன செஞ்சிருவாங்க? அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் பாருங்க, அந்த பால் வந்து அவங்களுக்கு சுரந்துருச்சுன்னா அது முதல்ல என்ன செய்யணும்? குழந்தைக்கு
1: கொடுத்துடணும்.
0: கொடுத்துடணும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இந்த சுரந்தது வெளியில ரிலீஸ் ஆகலைனால அது என்னவாயிருது? அவங்களுக்கு பெயின் ஆயிருது.
1: எஸ்.
0: அந்த மாதிரி ஊற்று நமக்குள்ள அப்படி பொங்குறப்ப நிறைவுகிறப்ப எங்கடா நம்ம என்ன செய்யலாம்?
1: கொடுக்கலாம்,
0: நன்மை செய்யலாம். எதையாக எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்?
1: இப்படி செய்வான்,
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புலையா செய்யறோம் சொல்லுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்கோம், நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊர் போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
1: 500 ரூபா போட்டு 600 ரூபா போடாம ஏன் போயிடுவாங்க?
0: ஆமா, இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலாம் போயிருவான், 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலாம் போயிருவான். எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு. அங்க வந்து ஃபுல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
1: இல்லை.
0: ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்யறவங்க காதுங்காத வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துட்டு. ஏய், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஐ ஜஸ்ட் லவ் யூ.
1: Yes.
0: I want to bless you. உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையுமே எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் போயிடுவாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்போ சராசரி லெவலில் நாம் ஏன் இதை வந்து செய்கிறோம் அப்படின்னா திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நம்ம செய்யல. ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறது, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நான் செய்யல, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்யறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
1: செய்யறேன்.
0: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நானு
1: செய்யல
0: செய்யல.
1: அல்லேலூயா.
0: அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே இல்லை. இதுதான் அகாப அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34-36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாம கடன் கொடுங்கள்,
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்,
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்,
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: இப்ப யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்.
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்தத விட அவன் வாங்கினது அதிகமா இருக்கு. கொடுக்கறதே எதுக்கு கொடுக்கறா?
1: அதிகம் வாங்குறது,
0: அதிகம் வாங்குறது கொடுக்கறா. இப்ப மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறது தான் மொய் போடுறோம். எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லா பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது? அகாப்பை அன்பு இருக்கிறது பொழுது புரிதலா மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன் ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி. இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவது ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறது இல்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோடு உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்பை அன்பு அந்த மண்டலத்தில் தான் இந்த மாதிரி கைமாறுகிறதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன், ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா, ரெண்டு பேரும் இங்க வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும் இன்னும் தங்கச்சி மடத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அந்த பகுதியில கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பி இருக்கிறாரு. அன்னைக்கு நாங்க பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்ப நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நானும் அக்கா வர்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க,
1: ஒவ்வொரு ரூமா வந்து ஆசீர்வதி,
0: ஒவ்வொரு ரூமா ஆசீர்வதி,
1: ஆண்டவரே இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் ஊழியக்கா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை
0: மேற்கொண்டாங்க. கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுன்னு சொன்னாராம். அதனால வந்ததே ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு bless your ministry and your family.
1: Yes.
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
0: இருந்தாங்க.
1: ரூபாவுடைய வயிற்றுலயும் கை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லாம் துக்கமும் சந்தோஷமும் அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கத்தர்
0: அப்படி ஆயிடுச்சு. நிறைஞ்ச மனசோட போய் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே ஆயிடும். நீங்க சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாம அப்படியே நிறைவேறணும்னா உள்ள ஊற்று எடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ள பொங்குற அந்த வேர்ட்ஸ சொல்லி நீங்க ஆசீர்வச்சு பாருங்க. அது என் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது,
1: தெரியாது.
0: என் வாயில வந்த அவரோட வார்த்தை
1: ஆமென்,
0: ஊற்றுல இருந்து வந்த வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாதுங்க
1: ஆமென்.
0: ஊற்றிலிருந்து வர்ற வார்த்தை நம்மள ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்கிற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே மாட்டேன், வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை. வாரி இறைக்கிறவனுக்கு
1: வறட்சி என்பதே இல்லை.
0: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு, ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று
1: போக்கு
0: சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு நேற்று நான் விட்டடத்துல இருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்து இருக்கிறேன். இன்னும் அதில் தொடர வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஊற்று ஏராளமா தாராளமா சுரக்கிறதுக்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். அருமையா பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டு வந்தாங்கிறது இல்லை,
1: அவர்
0: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்ப நான்
1: சொல்றேன்,
0: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த வெளிச்சம் இது இங்கே புதுசா இன்னைக்கு அடிச்சிட்டு பாருங்க பீடத்துல. அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு,
0: வேட்டு உச்சி உச்சி. இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: சோ நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கன்னி பண்ணுவோம், ஃபுல்ல சந்தோஷமா இருப்போம். எதுலையும் குறைஞ்சு போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டாரு, விட முடிய. எப்பெல்லாம் ஒரு சோர்வு வருதோ அப்பெல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்ல ஆண்டவரே. என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவரே. இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு? ஹலே.

தகப்பனே, நாங்கள் ஏன்பா கலங்கணும்? எங்கள் குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்கள் வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்கள் ஊற்றுனா நிச்சயமாக எங்களை சுற்றி ஒரு தோட்டம் இருக்காண்டு, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சையாக இருக்கும்ப்பா. அந்த மாதிரி ஆண்டவரே பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்றை எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வச்சு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்கள் அன்பை சம்பாதிக்க எங்களால் முடியாத ஆண்டவரே, உங்கள் அன்பை எங்களுக்குள்ள நாங்கள் ஊற்றெடுக்கிறதுனால தான், உங்கள் அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கிறதுனால தான் எங்களால் ஏதாவது செய்யவே முடியுதாண்டு. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோடு பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்கள் பார்க்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக நன்றி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதலை நிமித்தம் அன்பு பொங்கு கிருபி செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைமா இருக்கிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக மக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறும் தொட்டியாக எழுமணும் இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உங்களுடைய சமூகத்தால், உங்களுடைய வசனங்கிற தண்ணீரால் ஆண்டவரே இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளை துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து நாம் படித்தோம். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து படித்தோம், படித்து முடித்து விட்டோம். அதிலே கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முன்னோடியாக இருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர் பெற்ற 6 பயன்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற 6 விதமான பயன்கள். அதன் பிறகு எப்படி மரணத்திலே கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து. பிறகு நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏதோ தானாக நடந்துவிட்ட ஒரு காரியம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சித்தம் கொண்டா தானாக நடந்துடும். தானாக நடக்கலை. அவர் பெரிய தீர்மானம் ஒன்றை செய்து விடாப்பிடியாக நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தே நிறைவேற்றிய தீர்வேன் என்று சகல உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் சகல விதமான தடைகளுக்கு எதிராகவும் அவர் சென்று பெரிய தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போகிறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். மனம் வேதனைப்படுகிறது, பயம் இருக்கிறது. பாடுகளை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானா நடந்துடாத தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே. உங்களுடைய தீர்மானம் மிகவும் அவசியம். ஆகையால் தான் வேதத்திலே சூஸ், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. தெரிந்து கொள்வது அவசியம். யாரை சேவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள், யாரை வணங்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? நீங்கள் தீர்மானிக்கிறதுலே தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தானாக நடந்துடாது. வாழ்க்கையில் எல்லாமே நாம் தீர்மானிக்கிறோம். ஆலயத்துக்கு வரணும்னா அது கர்த்தருடைய சித்தம் தான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இன்றைக்கி போய் சேர்ந்துருவோம். எப்படியும் யாராவது வருவாங்க, கூப்பிட்டு போவாங்கன்னா நடக்காது. அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நான் எழுந்து புறப்பட போகிறேன், எத்தனை வேலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்தே தீருவேன் என்று அப்படி செய்வது தான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாப்பிடியாய் நாம் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய சித்தம் இது என்று அறிந்து நிறைவேற்றுகிறோம். இதை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். அநேக நாட்களாக சங்கீதம் 91 சங்கீதத்தை போதிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். 91 சங்கீதத்தை வருகிற சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். அனைவரும் அதிகம் விரும்பி படிக்கக்கூடிய சங்கீதம், அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற சங்கீதம் இருக்குதுன்னு தெரியும். அதில் என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரியும். உண்மையாகவே அதில் என்ன சொல்லியிருக்குது என்பதை அறிந்திருக்கிறோமாங்கிறது வேற ஒரு கேள்வி. ஆனால் 91 சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பாடலாக பாடியிருக்கிறோம், அதை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வரப்போகிற சில வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக தெளிவாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். 91 சங்கீதத்துக்கு திருப்போம். அதிலுள்ள வார்த்தைகள், அதில் பல வாக்கு தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. தெய்வீக சுகம் என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. நீடிய வாழ்வு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. யுத்த நேரத்தில் நம்மை காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. நாச மோசங்கள் நேரிடுகிற வேளையிலே நம்மை அவர் பாதுகாப்பார் என்று இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்கள். சரீர சுகம், நீடிய வாழ்வு, பொருளாதார ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, இப்படி பலவிதமான அருமையான வாக்கு தத்தங்கள் இதிலே இருக்கிறது. ஆனால் இதுலயும் நாம் அதே தப்பதான் செய்யறோம். இங்க வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாதாரணமா எல்லாருக்கும் அது நடந்துரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கதான் சொல்லி இருக்குது. 91 சங்கீதத்துல சொல்லி இருக்குது. சொல்லி இருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமாய் நடந்து விடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும், இங்க இருக்கிற 100 பேருக்கு, அத்தனை பேருக்கும் அப்படியே சமமாக என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படியே நடந்து விடும் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை பார்க்க போனால் அப்படி நடக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க? 91 சங்கீதத்துல சரீர சுகத்தை பற்றியும் நீடித்த வாழ்வு குறித்தும் பாதுகாப்பை குறித்தும் பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து விடுவிக்கிறது பற்றியும் இன்னும் பல அநேக அரும் பெரும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், அதை செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அது சிலருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது, ஆனா சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது, சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நீடிய வாழ்வை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில இது நடக்கிறது கிடையாது என்பதுதான் உண்மை. அதற்காக தேவனுடைய வார்த்தையே அப்படிதான், சிலருக்கு அது நடக்கும் சிலருக்கு அது நடக்காதுன்னு சொல்லலாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க முடியும். ஆனால் ஏன் எல்லாருக்கும் அப்படியே சமமாக நடப்பது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன், அங்க ஒரு பிரசங்கியார் பேசினார். அவர் சொல்றாரு, இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பது, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வது, இதெல்லாம் சும்மா. சிலருக்கு அது வந்து சேரும், சிலருக்கு அது வந்து சேராது. சில நேரங்களில் அது கூடும் கைகூடும், சில நேரத்தில் அது கைகூடாது. சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், எதுக்கு இதை படிக்கணும்? பின்ன நம்மளும் இந்துக்களை மாதிரி ஆயிடுறோம். சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அவரவர் விதிப்படி அவரவருக்கு நடக்கும். உங்க விதிப்படி உங்களுக்கு நடக்கும், என் விதிப்படி எங்களுக்கு நடக்கும். இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் அவரவர் விதிப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை. எதற்கு இங்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நாசமோசங்கள், நமக்கு ஏற்படுகிற தோல்விகள், நாம் காணும் பிரச்சனைகள், வரும் வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை அனைத்தையும் எப்படி மேற்கொள்வது, நாம் ஏன் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை, ஏன் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறது, அது நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒண்ணுமே தருணமே கிடையாது என்று சொன்னால், அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால், பேசாம வீட்டிலேயே இருந்தெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும், ஜீவியம் மாற்றப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைவிதி என்று சொல்கிறார்கள், இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களை மாற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாச மோசங்களை திருப்பலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய இழப்புகளை நாம் சரிகட்டி நாம் அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 91 சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 91 சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடந்துராது, எல்லா விசுவாசிக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு, அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்குது. இது ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி, நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஒன்று செய்கிறார். இது வெறும் கர்த்தர் நான் செய்து முடிச்சிடறேன்னு சொல்ல, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் செய்திருவார் நினைச்சிருக்கோம். ஆனா நீங்க என்ன செய்யணும் சொல்லியிருக்க, அதை பாத்தீங்களா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். இதற்காக தான் நாம் போதிக்கிறோம். கர்த்தருக்கு இன்னைக்கு போதனை தேவையில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு 91 சங்கீதத்தை இயேசுநாதருக்கா போதிக்கிறேன்னா அதுன்னு? ஹலோ ஹலோன்னா ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. இயேசுக்கா போதிக்கிறேன், அவருக்கா தேவை இந்த போதனை? அவருக்கு இந்த போதனை தேவையே கிடையாது. இன்றைக்கு நமக்கு போதிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இது தேவை. அவருக்கு தெரியும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிவார். அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாதவர். நமக்கு தான் இது தேவை, நமக்கு விலக்கி சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நம்முடைய காரியத்தை சரியா செய்தா அவர் அவருடைய காரியத்தை சரியா செய்வார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும், நடக்க வேண்டும். ஆனால் சிலர் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்க போகிறோம். அதனுடைய நிபந்தனைகள் என்ன? நாம் என்ன செய்தால் இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தான் இந்த வரப்போகிற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். 91 சங்கீதம் முதலாம் வசனம் முதல் வாசிப்போம். இந்த சங்கீதத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம், மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். மூன்று பிரிவுகளும் மூன்று நிபந்தனைகளை கொண்டு நாம் பிரிக்கிறோம். மூன்று பிரிவுகளாக ஏன் பிரிக்கணும்னா, மூன்று நிபந்தனைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது, அந்த நிபந்தனைக்கு அந்த நிபந்தனையை நாம் கை கொண்டால், அதன்படி நடந்தால் இந்தந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதன்படி செய்தால் இந்தந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் சொல்லுது. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதெல்லாம் செய்தால் இன்னும் மீதி உள்ளதெல்லாம் நடக்கும் சொல்லுது. நம்ம எல்லாம் என்ன நடக்கும் மட்டும் வாசிக்கிறோம், ஏன் நடக்கலையு மட்டும் கேட்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறது கிடையாது. வாசிப்போம். முதலாவது பிரிவு 1-8 வசனங்கள், முதலாவது பிரிவு. இரண்டாவது பிரிவு 9-13 வசனங்கள். மூன்றாவது பிரிவு 14-16 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் முதலாவது நிபந்தனை. இப்ப 3-8 சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அங்கே சஞ்சரிக்க வேண்டும், அங்கே வசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்னவென்று காண்பிக்கிறேன், அதுதான் காண்பிக்க போறேன். உயர் மறைவு என்று சொன்னால் என்ன? The secret place of God, தேவனுடைய மறைவிடம். அதிலே தங்குவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். மறைவிடத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸிலே தங்குகிறவர்களாக, வசிக்கிறவர்களாக நாம் இருந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா? வசிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் சொல்லவும் வேணும், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த நிபந்தனை கை கொண்டால் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல போறேன். என்ன எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் இதிலிருந்து காக்கப்படுகிறோம் என்பதை விவரிக்க போகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இது நடக்கணும். 9 வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, இரண்டாவது பிரிவு, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது இரண்டாவது நிபந்தனை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொள்ள வேண்டும். Thy habitation, உன்னுடைய உறைவிடமாக, நீ இருக்கும் இடமாக, நீ தங்கும் இடமாக நீ கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கீழகண்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால், மூன்றாவது பிரிவு, மூன்றாவது நிபந்தனை என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஏன்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம் அவர் மீது இருக்கிறது. அவர் மீது வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 3 பிரிவுகள், 1-8, 9-13, 14-16 வசனங்கள். முதல் பிரிவை நாம் கவனிப்போம். 1-8 வசனங்கள் அவ்வளவுத்தையும் இன்னைக்கு முடிக்க போறதில்லை நான். ஆனா முதல் 2 வசனங்களை இன்றைக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்க போகிறேன். முதலாவது நிபந்தனை என்ன? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன், அவருடைய சீக்ரெட் பிளேஸ், ஹீ தட் டுவெல்ஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, அவருடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு வர வேண்டிய வாக்கு தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இது மறைக்கப்பட்ட இடம், இது எங்கே இருக்கிறது, இந்த மறைவிடம் என்றால் என்ன, அதில் எப்படி நாம் தங்க முடியும் என்பதை நாம் கவனிப்போம். யோபு 28 அதிகாரத்துக்கு திருப்போம். யோபுவிலே ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் என்றால் யார்? ஞானம் என்றால் என்ன? அது ஒரு பொருள் அல்ல, அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு ஆள். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தின் உறைவிடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. 8 வசனம் முதல், துஷ்ட மிருகங்களின் காலத்தில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிற. 7 முதல் ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை, துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அந்த இடத்தை விவரிக்கிறார். 14 ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. இங்கே இல்லை என்னது, ஆழத்தை கேட்டா இங்கே இல்லை என்கிறது, சமுத்திரமும் அங்கே இல்லை என்று சொல்லுகிறது. 21 அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ், இது தேவனுக்கே தெரியும். இது சாதாரண இயற்கை மண்டலத்திலே உள்ளது அல்ல, இயற்கையான காரியங்களால் புரிந்து கொள்ளுகிறது அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள ஒரு காரியம் என்பது இங்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. ஏன், ஆகாயத்து பட்சிகள் அதை கண்டதில்லை, மிருகங்கள் அதை கண்டதில்லை, அதன் கால்கள் அதில் பட்டதில்லை. இந்த மறைவிடத்திலே, இந்த மறைவிடம் சமுத்திரத்திலே இல்லை, ஆழத்திலே இல்லை, இந்த மறைவிடம் பூமியிலே இயற்கையான விதத்திலே நாம் விவரிக்கிற காரியங்களில் இல்லை. இந்த மறைவிடம் என்கிறது இயற்கையான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற காரியத்தை குறித்ததாகும். This secret place is not in the natural realm, it is in the spiritual realm. இந்த மறைவிடமானது இயற்கை மண்டலத்திலே அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களின்படி இதை விவரிக்க வேண்டும். மறைவிடம் என்று சொன்னால் என்ன என்று, உன்னதனர் மறைவிடம் என்றால் என்ன என்பதை ஆவிக்குரிய விதத்திலே தான் நாம் விவரிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாருங்க, கேசல்ஸ், பெரிய அரண்மனைகளைப் போல இடங்கள் நாம் பல வழிகளில் பார்த்திருக்கிறோம். அவைகளிலே ராஜாக்கள் தங்குகிற இந்த பெரிய இடங்களிலே மறைவிடம் என்றும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், த சீக்ரெட் பிளேஸ். அந்த மறைவிடம் எதற்காக, விரோதிகள் வந்து தாக்கும் போது இந்த ராஜா, இந்த முக்கியமான நபர் யார் அங்கே வசிக்கிறாரோ அவர் ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அந்த மறைவிடம். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், அந்த வீட்டிலேயே ஒரு பகுதியாக இருக்கும், அல்லது அந்த வீட்டிலிருந்து சுரங்கம் மாதிரி சென்று வெளியே கொண்டு போய் இந்த ஆள் தப்பிக்கும்படியாக வழி செய்கிற ஒரு இடமாக அது இருக்கும். அதைத்தான் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போகிற வழி, அந்த மறைவிடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும், ஒரு பெரிய படமோ அல்லது ஏதோ ஒன்று செவத்தில் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் பல விதத்தில் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செவத்தில் இருக்கிற அந்த படத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், வெறும் படம் தான் மாட்டியிருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு கதவு இருக்கும், அங்கே ஒரு சாவி போடுற இடம் இருக்கும், அல்லது அங்கே ஏதாவது திருகிறதுக்கு ஏதாவது இருக்கும். இந்த படம் மாதிரி மேலே மூடிக்கொண்டிருக்கிறத பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த படத்தை தூக்கிட்டு அடியில் பார்த்தா அங்கே தான் அந்த மறைவிடத்துக்கு போகிற வாசல் இருக்கும், அதுதான் வாசலாக இருக்கும். கடைசியில் பார்த்தா சில நேரத்தில் செவரு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு செவரு மாதிரி இருக்கும். இது செவரு தான் நினச்சிட்டு இருக்கும், பார்த்தா அது கதவாக இருக்கும், போய் மறைந்து கொள்ளுகிற இடம் அதற்கு பின்னாலே இருக்கும். இந்த மறைவிடமும் கூட, இந்த ஆவிக்குரிய மறைவிடமும் கூட சில நேரத்திலே அப்படிப்பட்டதாக நாம் விவரிக்கலாம். இந்த படம் போன்ற ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு பின்னால் இந்த கதவு மறைந்திருக்கிறது என்று சொல்கிறேன், அல்லது சுவர் போன்ற, அலங்கரிக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு காரியத்துக்கு பின்னாலே அந்த மறைவிடம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறேனே. வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது, அது முக்கியமில்லாத ஒன்று போல தெரியும், ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவர் போல, சாதாரண ஒரு கதவு போல, அல்லது சாதாரண ஒரு ஜன்னல் போல தெரியும், அல்லது ஒரு படம் போல தெரியும். ஆனால் அதை, அதற்கு உள்ள என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு பின்னால என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதிலே தான் அந்த மறைவிடத்திற்கு செல்லும் வாசலே அடங்கி இருக்கும். அதுபோலவே கல்வாரி சிலுவையானது, இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்வாரி சிலுவையானது அந்த படத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையை பற்றி உலகம் முழுவதும் இருக்க மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம் பண்டிகைகள் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அதன் படங்களை கண்டிருக்கிறார்கள், சிலைகளை கண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அந்த கிறிஸ்து மரணமானார், சிலுவையில மரித்தார், சிலுவை என்று ஒன்று இருந்தது, சரித்திரத்தில் எப்படி நடந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் என்று எண்ணி அதை புறக்கணித்து அது ஒன்று முக்கியமில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸே அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய அனைத்தும் அந்த சிலுவை. சாதாரணம் என்று நினைக்கிறார்களே, அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை சற்று ஆராய்வார்கள் என்றால், இந்த சிலுவையை சற்று உற்று நோக்குவார்கள் என்றால், இந்த சிலுவைக்கு பின்னாலே என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கிறது என்று யோசித்து பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் அந்த மறைவிடத்திற்குள்ள திறவுகோலை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் மறைந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதவு அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்னாலே. நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் அப்படிதான் நினைத்து வந்தோம், சிலுவைனாது என்னமோ அந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் சிலுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டோம், சிலுவையை விவரிக்கிறதை கேட்டோம், சிலுவையில் நமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டோம், சிலுவையில் எப்படி ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். சிலுவையின் பின்னாலே உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட உடனே என்ன ஆகிறது? அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற கதவை கண்டுபிடித்தது போல ஆகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படி அறிந்து வைத்திருந்தால் அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது. அங்கே வந்து விட்டீர்கள், அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகிறீர்கள். அதற்குள்ளே தான் அந்த மறைவிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக, பிசாசனுடைய சகல கிரியைகளுக்கும், சகல விதமான ஆசமோசங்களுக்கும், சகல விதமான விரோதியின் அம்புக்கும் கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கும்படியாக ஒரு பெரிய விடுதலையின் சின்னமாக அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டவர்கள் மறைவிடத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் துவங்குகிறோம். கொலோசெயர் 3 திருப்போம். அந்த மறைவிடம் என்றால் என்ன? உன்னதரின் மறைவில் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை லேசாக விவரித்திருக்கிறேன். சிலுவைக்கு பின்னாலே உள்ள மறைவிடம், சிலுவையின் மூலமாக அங்கே செல்லுகிறோம். சிலுவையை சாதாரணமாக எண்ண வேண்டாம். சிலுவை, சிலுவையில் நடந்த காரியங்கள் அவைகள் அறிந்து கொள்ளும் போது அந்த மறைவிடத்துக்கு செல்லுகிற கதவாக இருக்கிறது என்று சொன்னேன். கொலோசியர் 3:1-3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மறைவிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு காக்கப்படும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறைத்து வைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மறித்தேன்? அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். அந்த சிலுவை என்றால் என்ன என்று அனுபவ ரீதியிலே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிலுவையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக வந்த மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருடைய ஜீவன் மறைந்திருக்குதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்களை நோக்கி வரும்போது, அம்புகளை எய்யும் போது, கண்ணிகளை, வெடிகளை உங்களுக்கு எதிராக வைக்கும் போது, உங்களை தாக்க நினைக்கும் போது நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மறைவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மறைவிடம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய ஒன்று. அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, ராஜாக்களும் பெரிய மனிதர்களும் போர் செய்கிற நேரத்திலே ஓடினார்கள். ஓடி போய் ஒளியறதுக்கு அங்கங்கே கேவ்ஸ், குகைகள், குகைகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வார்கள்.
1: மறைவிடங்கள் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய பெரிய கற்பாறைகள், குகைகள், இவைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கேயும் ஓடுகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஓடுறது இல்லைன்னு? நாம் ஓடுகிறது இல்லை, நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் வெளியே செல்லக்கூடாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து இதன் பாதுகாப்பை நாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமற் போகும் போது, இந்த மறைவிடத்திலிருந்து நாம் நம்மை அகற்றி கொள்ளும் போது, இது வேண்டாம் என்று சொல்லி நாம் போகும் போதுதான் பிசாசனுடைய காரியங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்து தாக்க முடியும். இந்த மறைவிடத்திலே நாம் தங்குகிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற வரை, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்மையுள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப சங்கீதம் 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் என்றால் என்ன பார்ப்போம். அவருடைய நிழலில் தங்குவது என்றால் என்ன என்றும் பார்ப்போம். அதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியம், நீங்க எங்க இருக்கணும், அவருக்கு உள்ளாக இருக்க வேண்டும், அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும், வார்த்தை உங்களிலும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர் வெறும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால் நிறைந்தவர். வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கிறாங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ தரப்படும் சொல்லியிருக்க, ஏன் கிடைக்க மாட்டேன்னு. ஏன் கிடைக்கும்? நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைவிடத்துக்குள் சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தா நீங்கள் எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா? இப்போ நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மறைவிடம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது, ரட்சிக்கப்படுவது, சிலுவையை நம்பி வருவது, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து அவருக்குள் மறைக்கப்படுகிறோம். அங்கு இருக்கும் போது அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறோம். அதுதான் மறைவிடம். அந்த மறைவிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தின் அந்த போர்வைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த குகைக்குள்ளாக இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். அங்கு இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையால் நாம் நிறைந்து இருக்கிறோம். அதுதான் மறைவிடம். சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொன்னால் அது என்ன என்று பார்ப்போம். நிழல் என்று சொன்னால் நாம் நடக்கும் போது சூரிய ஒளி வீசுகிறது. அந்த சூரிய ஒளிக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய உருவம் வரும்போது தரையில் ஒரு நிழல் வருகிறது. அதுதான் நிழல் என்று. நிழல் என்று சொல்லும்போது சாதாரணமாக கருப்பா ஒரு டார்க் இமேஜ், ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரிகிறது. அதுதான் நிழல் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நிழல் என்று சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி? இந்த நிழல் அந்த மாதிரி நிழல் இல்லை. நாம் காண்கிற நிழலை போல எண்ண முடியாது. இது ஆவிக்குரிய கருத்தை கொண்டது. இந்த நிழல் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டிலே நிழல் என்கிற வார்த்தை இரண்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறுரூப மலையிலே கிறிஸ்து தம்முடைய 3 சீஷர்களுக்கு முன்பாக பேதுரு யோவான் யாக்கோபு என்கிற சீஷர்களை கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு தரிசனமானார், அல்லது மறுரூபமாக்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17 அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு 17, அங்கே போய் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக்கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். மூன்றாம் வசனத்திலே. 4 வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இங்கே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம் என்று. 5 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம், இது இருள் அல்ல, இது டார்க் இமேஜ் அல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒளியுள்ள ஒரு மேகம், அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்பொழுது இவர் நேசுடைய குமார், என் நேசுகுமாரன் இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிழல் என்பது ஒரு மேகம், அவர்கள் மேல் வந்து இறங்கின ஒரு மேகம். அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த நிழல் ஒரு மேகம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5 திருப்போம். அப்போஸ்தலர் 5 இன்னொரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுருவின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆதி திருச்சபையிலே செய்து கொண்டு வரும்போது பேதுரு வண்டியிலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். அவருடைய நிழலாவது பட்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை குறித்து என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வருஷமா நினைத்ததுண்டு, பேதுரு போயிட்டு இருந்திருப்பார், அவருடைய அந்த டார்க் இமேஜ், அவருடைய நிழல் பட்டு தான் ஜனங்கள் சுகமாகிறார்கள் என்று. அந்த ஒரு சரீர பிரகாரமான விதத்திலேயே நான் எண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் நன்றாக கவனிப்போம். அப்போஸ்தலர் 5:12-16. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாடிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அஸ்தாவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேதுருவின் நிழல் படும்படி வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வெறும் ஒரு மனுஷனுடைய நிழலால் ஜனங்கள் குணமாக்கப்படவில்லை. பேதுரு சர்வ வல்லமையுள்ளவருடைய அந்த மறைவிடத்திலே தங்குகிற மனுஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுகிறவர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை உறிந்து கொண்டவர், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவர், வார்த்தையால் நிறைந்திருக்கிறவர், அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள் இருக்கிறது, இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், அப்படிப்பட்டவர், இவர் கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கிறபடினாலே இவர் வெளியே நடந்து வரும்போது நிழல் பட்ட போது அவருடைய வெறும் நிழல் அல்ல, அந்த டார்க் இமேஜ் அல்ல, அந்த ஒளி மிகுந்த மேகம், அந்த அபிஷேகம் எண்ணப்பட்ட காரியம், அந்த சுகமாக்குதலின் அந்த அற்புதமான வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளால் அவர் நிறைந்திருந்தார், அப்படியே அதிலே நிறைந்து போய் ஒரு ஸ்பஞ்சு போல அது அவருக்குள்ளாக ஊறி கிடந்தபடினால் அவர் வெளியே வந்தபோது அவர் அந்த ஒளியினால் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனுடைய நிழல், அந்த மேகம் பிரகாசிக்கிறது. ஆகையால் தான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். மோசே தேவனோடு கூட பேசிவிட்டு 10 பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகத்தை காணக்கூட முடியவில்லை. ஏனென்றால் மகிமை அவ்வளவாக அவர் மீது அந்த மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட இருக்கும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அபிஷேகம் எப்படி வருகிறது? சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை பயிற்சி விக்கிறார், அவரு கூட இருக்கிறார். இந்த குட்டி தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி கூட இருக்கிறார். போகிற இடமெல்லாம் செல்கிறார், சுகமளிக்கிறத பார்க்கிறார், பிரசங்கிக்கிறத பார்க்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறத பார்க்கிறார். கூடையே சுமந்துட்டு போறார், பொட்டிகளை தூக்கிட்டு போறார், இங்க வானா வர்றார், போறா போறார். சில நேரத்தில் அவ்வப்போது இவருக்கும் சில சான்சஸ் கிடைக்குது, எங்கேயாவது ஜெபம் பண்றதுக்கு, எங்கேயாவது வேலை பண்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்ல போனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார், அதே மாதிரி இவரும் மாறிடுறாரு. என்ன ஆச்சு? அவர் கூட இருந்து இருந்து இருந்து அவருக்குள்ள இருந்த ஆவி இவருக்கு ஹலோ ஒட்டிக்குது. அப்படிதான் அபிஷேகம் வருது. நமக்கு எப்படி, நாம் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே சஞ்சரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறபடினால், அந்த ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிறது தான் அபிஷேகம். ஹலோ, அதுதான் அபிஷேகம். அவர் அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் அந்த நிழலின் மூலமாக கிரியை செய்கிறது. நிழல் படுறதுனால யாரும் சுகமாகிறது இல்லை, அபிஷேகத்தினால்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆகையால் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறது என்னால் என்னென்று பார்த்தோம். மறைவிடம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம், அவருக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் நாம் அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவரோடு கூட ஒட்டி வாழ்வதன் மூலமாக, அவருக்குள்ளாக இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது மூலமாக ஒரு மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிழலை போல ஒரு மேகம். அது என்ன மேகம்? அந்த மேகம் சுகமாக்கும் வல்லமை நிறைந்த மேகம். அந்த மேகம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் நமக்கு புது பலன் அளிக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் வல்லமை நிறைந்த மேகம். நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழலாக அந்த மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவரிலே ஜீவிக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன ஆகிறது? நம்மை சுற்றி ஒரு மேகம் போல, ஒரு கொடையை போல வருகிறது. அதான் நிழல். அமெரிக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதாங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாருங்க, எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். எந்த ஊரில் போனீங்கனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடம் தான் பெருசாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் எல்ஐசி அவ்வளோ பெருசாக இருக்குது. உலகம் முழுதும் போய் பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரொம்ப உயரமான கட்டடமாக இருக்கும். ஏன்? ஒன்று காமிக்குது, அது ஜனங்க ரொம்ப இன்சூர்டாக இருக்க விரும்புகிறாங்க. அவ்வளோ பணத்தை அங்கே கொடுத்தா அப்படி தானே கட்டினாங்க கட்டடத்தை. ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி அலையிறாங்க. எப்படியாவது பாதுகாப்பு கிடைக்குமான்று. அதுக்கு தான் நமக்கு இராணுவம் வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் பூட்டு சாவி வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் பேங்க்ல வைக்கிறதுக்கு இடம் வச்சிருக்கிறோம். பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பை தேடி இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் கட்டடத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாதுகாப்பு எவ்வளவு பேர் விரும்புறாங்கன்னு. எல்லாரும் பாதுகாப்பை விரும்பி ஓடுகிறார்கள். ஆனா வேத வசனத்தை போல ஒரு பாதுகாப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்முடைய தேவனை போல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சில ஐரோப்பிய நாடுகளில் கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது பிறந்த நாள் முதல் செத்து புதைக்கிற நாள் வரை ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சுக்கிறாங்களாம். எப்படி? எந்த குறையும் இருக்காது. குழந்தை பிறந்தவொடனே மாதம் இவ்வளவு குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க சில ஐரோப்பிய நாடுகளில். அப்பா அம்மா, ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தைய ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. குழந்தை பிறந்தவொடனே செக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது. அந்த குழந்தைக்கு வேண்டிய சகல பராமரிப்பும் அவங்க கொடுத்துட்றாங்க. டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுறாங்க, ஆனால் அவங்க காசை கொடுத்துட்றாங்க. அஞ்சு குழந்தை இருந்தால் நல்லா நிறைய காசு கிடைக்கும். அங்கே யாரும் குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்கனால குழந்தைய பெற்றுக்குங்க, நாங்கள் தர்றோன்றாங்க. காசு நாங்கள் தர்றோம், நீங்கள் பெற்றுக்குங்கன்றாங்க. பிறந்த நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு குறையும் வராதுன்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆஸ்பத்திரி, அது இது, சிறந்த மருந்துகள், சிறந்த சிகிச்சைகள், சிறந்த படிப்பு, சிறந்த எல்லாம் இருக்குது, சிறந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியும். முக்கியமாக அந்த ஸ்வீடன், டென்மார்க் என்கிற இரண்டு நாடுகளில் ரொம்ப அதிகமாக உண்டுது. ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் அவன் குளியில் அறிக்கிட்டு வருவாங்களே ஒழிய அவனுக்கு எந்த குறையுமே இருக்காம பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்வீடன், டென்மார்க்ல தான் பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமா. ஹலோ, இந்த ஸ்வீடன், டென்மார்க்ல கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி தர்றாங்க. பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் ஒரு குறைவெல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல, அந்த ரெண்டு நாடுகள்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகம். இதுல இருந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய செக்யூரிட்டி, நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 91 சங்கீதத்துக்கு போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க. என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நாசமோசங்கள், தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கிய காரணம், நல்லா கவனிங்க, இது ஒன்று தான் காரணம் நினச்சிக்காதீங்க. நினச்சிக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பாக நினச்சிக்கிட்டு போவீங்க, குழம்பி போய் போவீங்க. ஆகையால் தான் இந்த போதனையெல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன் நான், இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்றவீங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியினுடைய வாழ்க்கையில் தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள் இவைகள் இருக்குமானால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அந்த விசுவாசி நாவை சரியா பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதான். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற நாசமோசங்கள், தீமைகள், பலவிதமான தோல்வியுறும் சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், அதில் ஒரு காரணம் என்ன? அவர்கள் நாவுகளை சரியாக
0: பயன்படுத்தாததுதான் காரணம். விசுவாசியுடைய வாழ்க்கையில் தீமைகள் நடக்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கேன், நான் காலயத்துக்கு போகிறேன், தசமம் வாங்கி கொடுக்குறேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது கேட்கும்போது பலர் பல விதமாக பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இது கர்த்தர் செய்கிற வேலையான்றாங்க. இது கர்த்தர் செய்கிற வேலை. எது கர்த்தர் செய்கிற வேலை? எல்லா நாசம் மோசம் தீங்கு எல்லா விதமான வியாதி நோய் தரித்திரம் எல்லா விதமான தோல்வி வாழ்க்கையில் நாம் காண்கிற விரக்தி எல்லாம் இது கர்த்தருடைய செயல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரோமர் 8:31 சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு என்று அவர் தருவார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ், உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்க சைடில் இருக்கிறாருங்க, உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார், நீங்க தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்க ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க ஜெயிக்க வேணும்னு? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று, நீ ஜெயி, நான் இருக்கிறேன், நான் கூட நிற்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையில் போராட்டமா இருந்தாலும், ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்துல நிற்கிறேன், நீ ஜெயின்றாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கார், உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடிய போயிடலாம், பேசாம எங்கேயும் ஓடவும் முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினாருன்னா நீங்க பொழைக்கவும் முடியாது யாருமே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறார்னு? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு நம்மள. எப்ப நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க அதுக்கு? பக்கத்து வீட்டு பிள்ளையே, எதிர் வீட்டு பிள்ளையே, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க, அதை விட அதிகமா தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க. அவங்க கத்தர் கத்தர்னு சொல்றவங்களாம் பாருங்க, ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கத்தர் கத்தர் கத்தர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எந்தெந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க, எப்படி அதுல இருந்து விடுதலை ஆனது. எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படி எல்லாம் சுகமாக முடியுமோ அப்படி எல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கத்தர் கொடுத்தாரு, பேசாம வச்சுக்க வேண்டியதானே, செய்ய மாட்டாங்க. அது கத்தர் கொடுக்கல அது தெரியும் அவங்களுக்கு, ஆனா குழம்பி போயிருக்கிறாங்க. கோயிலில் போனா இப்படி சொல்லி விட்டுறாங்க, கத்தர் தான் கொடுத்தாரு, போ வச்சுக்கோனு. கத்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கூட தாரணம் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும், கர்த்தர் செய்யவில்லை அது. சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான், தெரியும் எனக்கு. கர்த்தர் இல்ல, இந்த பிசாசு பொல்லாதவன் அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி வந்து பிசாசு தான் செய்யணும்னு சொல்லும்போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:4 என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை இருக்கிறீங்களா இங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன். அப்புறம் பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு வந்து போராடினாலும் அதுக்காக போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு, இவ்வளவு பண்ணியிருக்காரு. பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். பிசாசு தாக்குறான் ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு. விசுவாசிக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி வந்து ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசாச்சு, அவன் என்னத்தை தாக்க போறான்? அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை
1: கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது. அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை எதிர்த்து நிக்க முடியுது, அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதுதான். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியது தானே. விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க யாரும் நிறைய மாட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மாட்டுறாங்க? நாம் நம் வாய்மொழிகளால் என்னங்க, நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தான் அலைஞ்சுகிட்டே இருக்கிறான், அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது அவன். அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான். அவன் இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுகிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யார வேணா போய் விழுங்கலாம்னு கிடையாது, அவனுக்கு முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கரிச்சித்து கொண்டு யார விழுங்கலாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் வந்து விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு ஐயோ இது ஆண்டவர் செய்தார் எனக்கு. ஆண்டவர் செய்யல, இது யாரு செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது பிசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லியிருக்கு. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு, விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்ல, என் சூழ்நிலைங்க, என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. தேவன் இல்ல, பிசாசும் இல்ல, என் சூழ்நிலை. சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடி ஆகும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்க அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து, நான் ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன்னு தெரியல, நான் ரட்சிக்கப்பட்ட இப்போ உள்ளத்தில் சந்தோஷமா இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றினேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலை தாங்க பெருசார், நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ளே வளருங்க. சூழ்நிலைகள்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவார் பாவம், அவருக்கு கத்திரிக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கத்திரிக்கு கத்திரி ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, அவரால் 2 ரூபாய்க்கு மேலே தர முடியாது. அந்த 2 ரூபாயை எடுத்து ரொம்ப உண்மையாக ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ளே போட்டு போட்டு போட்டு கொடுப்பார் அந்த 2 ரூபாயை. ஒன்றுமே அவர் காசே கிடையாது, அந்த 2 ரூபா கொடுக்குறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர், அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு, அந்த சூழ்நிலையில் மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது ஆண்டவருக்காக, மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு, குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்யறார். ஆண்டவர் மாற்ற முடியுமா?

ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, நீங்க எனக்காகவே பேசுறீங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு. சில நேரத்தில் உங்களுக்காக நான் பேசல, ஆண்டவர் பேசுறாரு. அப்படி நான் தற்கொலையை பற்றி ஏதோ பேசினேன், அது பேசுறது அது உள்ளத்தில் அப்படியே அந்த பெண் அப்படியே பிடித்து விட்டது. அந்த பெண் போய் தற்கொலை பண்ணிக்காம பிறகு என்ன இடத்துல வந்து பேசிச்சு. அதனுடைய பிரச்சனையை கேட்கும் போது நமக்கே கண்ணீர் வரும். தாய் தவப்பேன் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் தலைகீழா இருக்குது, எல்லாம் அலங்கோலமா இருக்குது. குடும்பம் ஒன்றும் ஒரு உதவியும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலையில் இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில வாழ்க்கை நடக்குது. ஐயோ, நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளும், முடிச்சுக்கொள்ளாம நான் என்னால் வாழ முடியாது. இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது, எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன் எனக்கு இந்த அக்கிரம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை ஏத்துனா ஓடி போறான். அப்ப பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை? பாயிண்ட்க்கு வரோம், அப்பதான். எங்கேயோ போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே, அங்க லொடலோட ஆடிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு, அது இஷ்டத்துக்கு ஆடுது. நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இதை ஆட ஆரம்பிச்சதுன்னா, இதை பேச ஆரம்பிச்சதுன்னா, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கையை வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சத சுவிட்ச போட்டோன்னே கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்கை கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீன் அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக்கை விடுறதுக்கு பிள்ளை 2 விரலை விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லைங்க, விரலெல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க. அது பிளக்கை விட்டா நல்லா அயன் பாக்ஸ் இல்லை, எதை விட்டாலும் வேலை செய்யும். அது நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசுறாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? பேசிட்டே போயிடுவேன் நான், லேட் ஆகி போச்சு. சொன்னா கண்டிப்பா நடக்கும். ஐயோ, அந்த காலத்துல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்லும் போது அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஆள் அனுப்பிச்சு திருப்பூருக்கு, போய் இடத்த பாரியா, சபை ஆரம்பிக்கலாம், என்கிட்ட படிச்ச பையன், போய் அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு வா, ஒரு வீடை பார்த்துட்டு வா, எவ்வளோ வாடகைன்னு சொல்லு, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் தரேன், போய் ஒரு சபை ஆரம்பி, உனக்கு 2 வருஷம் உதவி செய்கிறேன், நீ போய் அப்புறம் சபை ஆரம்பிச்சு நீ நடத்திக்கார். போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த 12 கோத்திரத்துலேருந்து போனாங்களே அது மாதிரி ஒரு வர்றாரு திரும்பி, இந்த 10 பேரை போல திருப்பூரில் என் செலவில் 4 நாள் சுற்றிவிட்டு 4 நாளைக்கு பிறகு என்கிட்ட வந்து, அண்ணே அங்கே கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டாங்களான்னு. அஞ்சனா உனக்கு நிச்சயமாக கிடைக்காது, நீ போய் வேலையை பாருங்க. இங்கே இவ்வளோ நாள் படிச்சுட்டு நீ அவ்வளோதான் பேசுறேன்னா உனக்கு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது, நீ போய் உன் வேலையை பார்ப்பான்னு நினச்சிட்டேன். திருப்பூர்லேயே கிறிஸ்தவங்கன்னா ஒரு வீடு கூட தரமாட்டாங்களாம் இவர் வந்து எனக்கு சொல்கிறார். நான் போன திருப்பூருக்கு, அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், 1990 பெரிய கூட்டத்தை வச்சு அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய், டிப்டாப் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போய் பேசினேன், இந்த ஹால் எங்களுக்கு வேணுங்க, எதுக்குங்க அண்ணன், ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணன்.

ஐயோ நான் கம்யூனிஸ்டுங்க, அதனால நாங்க ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு போறோம்னு. இல்லைங்க நான் கம்யூனிஸ்டுங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொடுங்க, வாடகை வாங்கிங்க, மேல நான் ப்ரேயர் மீட்டிங் நடத்த போறேங்க. வாடகை எவ்வளோங்க? 3,300 வாடகை. சரி நான் தர்றேங்க வாடகை. எடுத்து மேலே நடத்தணும். அந்த இடமே நிறைஞ்சு வழிஞ்சுது, அந்த அளவுக்கு எடுத்து நடத்தணும். இன்னொரு பையனை பிடிச்சேன், எங்களை படித்த பையனை. நீ போறியாப்பா என்ன? நீ போற, நான் போறேன்னா. இவன் வேற மாதிரி பேசுறான். நான் போறேன், நான் செய்யறேன், நான் பண்றேன்னு. சரி போ அனுப்பிச்சேன். 2 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2,200 வாடகை கொடுத்து எலக்ட்ரிசிட்டி பில்லாம் அவங்களே பே பண்ணி, அவளும் சபையே பே பண்ணி. நாம ஒரு நாள் பேச தர்றதில்ல, அங்க சபை நடக்குது, இன்னொரு இடத்துல நடத்துறாங்க. இப்போ 2,200 வாடகை மட்டும் தர்றாங்க சபை. எந்த கிராமத்துல எந்த சின்ன ஊர்ல 2,500 கொடுத்து சபை நடத்துறாங்க வாடகை கொடுத்து. முடியும், முடியும்னு விசுவாசித்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசித்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்துல கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். பரமா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றார்? கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றத பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார், என்ன நடக்கும்னு. இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க, கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசியை தேடி ஓடாதீங்க, அங்க ஒண்ணு கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காது. ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன்? நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும்? அப்படியே, ஹலோ, அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். நாவின் அதிகாரம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றேன் நான். ஆகையால் தான் சொல்றேன், சகித்தார் நான் சொல்லுவேன், என் வாயை திறந்து நான் சொல்லுவேன். இந்த நாவை கொஞ்சம் லைன்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் சங்கீதம் 91 நடக்க ஆரம்பிக்கும். சங்கீதம் 91 எழுதி இருக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? நான் இவ்வளவுலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தப்பட்டிருக்கேன்னா நாவை கரெக்டாக லைனில் கொண்டு வரல. சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, நமக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டாக நாவை கொண்டாந்து அது எந்த பிளக்கில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்தாதான் இந்த பவர் வேலை செய்யும். இல்லைன்னா இது தப்பாக வேலை செய்துகிட்டு இருக்கோம். ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் கையில் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிற அவ்வளவு வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும், நிறைவேற வேண்டும். ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது? நிறைவேற முடியும். நிறைவேறும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய மறைவிடத்திலே அவருக்குள்ளாக வாழும்படியாக, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்குள்ளாக வாழுங்கள். அவருக்கு வெளியே இருந்தா பாதுகாப்பு இல்லை, அவருக்கு உள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. அவர் தான் நிழல். அந்த நிழல்னா கொடை மாதிரி. கொடை பிடிச்சா என்ன ஆகுது? ஊரெல்லாம் மழை பெய்யுது, நம்ம தலையில மழை பெய்யுறது இல்லை. அதுதான் அர்த்தம். இந்த நிழல் அப்படிதான், அங்கங்க எல்லா இடத்துலயும் நாசமோசம் நடக்குது, நமக்கு நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலயும் தரித்திரம் தாண்டவம் ஆடுது, நமக்கு தரித்திரம்.

0: இயேசு ராஜா என்னை ஆளும் இயேசா என்கிற பாடலை பாடுனீங்க. முதல் பாடல் வரவேணும் எனதரசே, அவரை அரசனாக சாஸ்திரியார் போற்றி பாடினார். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் அவரை ராஜாவாக அவரை பார்க்கிறார், அவரை போற்றுகிறார். பெர்மா, இது நம்முடைய கமா ஸ்கூலில் எல்லாருக்கும் விருப்பமான பாடல்.
1: ஆமாண்ணே,
0: எல்லாரும் இதை ரொம்ப விரும்பி இசைப்பாங்க, நீங்களும் விரும்பி பாடுறீங்க. பாடலை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க பெர்ல்?
1: இந்த பாடல் வந்து காபி என்ற ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
0: சரி,
1: இந்த பாடல் வந்து தமிழ் தெரிந்தவர்களுக்கு இது ரொம்ப கடினமான பாடல் கிடையாது, கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்கிற வரிகள் தான்.
0: பரவாயில்ல, சாஸ்திரியார் கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்ளுகிற பாடலையும் அவர் ஏற்றி இருக்கிறார் இல்லையா?
1: It's one of the rare நினைக்கிறேன் rare songs.
0: என்ன சொல்றார் மா பாடல்ல, என்ன சொல்றார்?
1: அண்ணா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா,
0: என்னை ஆளும் நீர்தான், என்னை ஆளணும் ஐயா, எனக்கு ஆள தெரியாது, எனக்கு வாழ தெரியாது, நீர்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை நீ ஆட வேணும், யூ ஷுட் கவர்ன் மீ என்று சொல்லுகிறார்.
1: சரணம் எப்படி போகுது என்றால், மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே.
0: மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே என்று பாடுகிறார். மாசு என்றால் எல்லாருக்கும் தெரியும், அழுக்கு, அழுக்கு இல்லாதவர், பாவ அழுக்கு இல்லாதவர் மணியே என்று பாடுகிறார். முச்சுடர் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்துக்கு ஒப்பிடலாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடலாம். முச்சுடர் மேசியா அரசே அரசே என்று பாடுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்?
1: மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்புசை.
0: மனுவேலே இம்மானுவேலே தெரியும், மாமரை நூலே அகைன் மாமரை திருவசனம், சும்மா சாதாரண மரம் இல்ல, மாமரை எல்லா மரங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் மேற்பட்ட வேதம் மாமரை. தேவ செங்கோல், செங்கோல் என்று சொன்னால் அரசர்கள் வைத்திருப்பாங்க இல்லையா, செப்டர். அவர் அரசன் இல்லையா, அவருக்கும் ஒண்ணும் தேவ செங்கோலே எங்களின் மேலே அன்பு செய், இப்படிப்பட்டவரே என் பேர்ல கொஞ்சம் அன்பு செய்யப்பா.
1: போற்றுதலுக்குரிய
0: ஒரு வார்த்தை சரணம். சதானந்தா என்று சொன்னால் சச்சிதானத்தினுடைய சுருக்கம் தான், சத்து சித்து ஆனந்தம் சதானந்தம். சதானந்தா வானத்திலிருந்து வந்தவர், வானந்தா
1: ஊவந்தாள்
0: என்று சொன்னால் விருப்பத்தோடு நமக்கு உதவுகிறவர். வந்தனம் அகைன் போற்றுதலுக்குரிய வார்த்தை தான், மிக வந்தனம் வந்தனம்.
1: மூன்றாவது சரணம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சரணம், ஐயா என் மனம் மாற்றி,
0: என் மனதை மாற்றும் ஐயா,
1: உனது அடிமை என்றனை தேற்றி.
0: ஆமா, நான் சோகமா இருக்கும் பொழுது என்னை தேற்ற வேண்டும் நீர்,
1: குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு.
0: ரொம்ப கஷ்டமா கீர்த்தனை பாடல் பண்ணீங்க, குணமாக்கின உடனே அடுத்தது வினை நீக்கி,
1: வினை நீக்கி
0: குணத்துக்கு மூன்று சொல்லி வினைக்கு ரெண்டு சொல்லி குணமாக்கி
1: வினை
0: தூக்கி, என்னை குணமாக்கும் சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் என்னை குணமாக்க வேண்டும், வினை நீக்கி என்னுடைய பாவ வினைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும். நான் விழுந்து போயிட்டேன் ஐயா, என்ன என்ன செய்யணும்? கை தூக்கி
1: மெய்
0: பாக்கிய பாக்கியத்தை கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று அவரிடத்திலே மன்றாடுகிறார்.
1: பியூட்டிஃபுல் சாங் அண்ணா, தேங்க் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமோ பாகம் இரண்டை நீங்கள் கண்டீர்கள், கேட்டீர்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, மறக்காமல் மியூசிக் மைண்ட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஊழியரே, பரலோக தகப்பனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற தளபதியே படைத்தவரே உங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வீணாக ஓடவில்லை, வெறுமையாய் உழைக்கவில்லை, தொடர்ந்து ஓடுவோம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நட்சத்திரங்களாய் சுடர்விடுவோம்.

0: அப்போஸ்தலர் 9:36 42 வசனம் வரைக்கும்.
1: யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவள்களுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
0: அடுத்த வசனம்,
1: இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது.
0: அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அருமையானவர்களே, யோப்பா பட்டணம் என்ற அந்த பட்டணத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தொற்கால். அவங்க பாருங்க, 40-45 வயது இருக்கும். அவங்க வியாதிப்பட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிறதான விதவைகள் எல்லாம் அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்றதற்கு ஆயத்தமா மேலறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாரும் சூழ்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க, நம்ம யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தாங்கிற ஊர்ல பேதுரு வந்திருக்கிறார். அவரு ஒரு தேவ மனுஷன், ஜபம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுதே பூரிப்பாக இந்த அம்மா செய்த நற்கிரிகளை சொல்றாங்க. 39 வசனம், அவங்க வங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டுறாங்க. ஐயோ, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் விதவைகள், எங்களுக்கு இந்த அம்மா அங்கிகள் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. வாசிமா 39.
1: பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான்.
0: அவன் போய் சேர்ந்த பொழுது
1: அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும்
0: அழுது
1: தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து,
0: பாருங்க, இறந்துட்டா அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. இறந்து குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்றதுக்கு செண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லித்தா ஊர்ல இருந்து இருக்கிற பேதுரு அடக்கம் பண்ணத்தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. காரணம், துர்க்கால் செய்த நன்மை, துர்க்கால் செய்த நற்கிரியில், துர்க்கால் செய்த தான தர்மம். பாருங்க, தன்னை ஒடுக்கி தன்னை ஒரு மேன்மைன்னு எண்ணாதபடி மற்றவர்களை, அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தது, வஸ்திரம் கொடுத்தது. அந்த அம்மா செத்து இருக்குது, ஆனால் அவங்களுடைய நற்கிரிகள் வெளியே வருது. கைகளை உயர்த்தி ஒரு அலையலியா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அலையலியா சொல்லுங்க. அந்த நற்கிரிகளை பார்த்து பேதுரு ஆச்சரியப்பட்டு, சரி நீங்க இப்போ கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு பிரேதத்தின் பக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். திடீர்னு நம்ம கண்ணை திறந்துட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா. உயிர் பழச்சிக்கிட்டு பாருங்க. நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நற்கிரியை செய்வதனாலே தொற்கால் திரும்ப உயிர் பெற்றார். அருமையானவில்லை, நம்முடைய கூட்டங்கள் மறிக்கிற கூட்டங்கள் அல்ல, உயிர் பெறுகிற கூட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமா, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குத்தான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன, நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் உயிர்ப்பிக்கும். 71 சங்கீத 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நீர். கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்ப வாழ்க்கையை ஏற பண்ணுகிற தேவன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:11 வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோலிந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்ல அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் சந்தோஷமடைந்தது. அக்கம் பக்கத்துல பட்டணத்துக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 42 வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்து இந்த அம்மா மறுபடி உயிரடைந்ததை பார்த்து நெருக்கமாய் இருந்த பட்டணம், சுவிசேஷத்துக்கு எதிர்பார்த்த பட்டணத்தார் அநேகர் கர்த்தர் பக்கமாய் வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாக்கியிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள். ஹலேலூயா! அருமையான மகனே மகளே, இந்த நாட்களில் வேக வேகமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் மரித்து போகிற ஆட்கள் அல்ல, அடக்கம் பண்ணுகிற ஆட்கள் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆட்கள். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஹலேலூயா! இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மரண அவயத்தில் ஒரு கட்டப்பட்டிருப்பீங்க. ஐயா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு, என்னுடைய கர்ப்பப்பை ஃபெயிலியர் ஆகிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே ஏதோ ஒரு பக்கம் கூட சரீரத்தில் மரித்து கிடக்கிறது. இன்றைக்கு அது உயிரடைய போகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய முழு நோக்கம் என்ன? அந்த நற்கிரியை பார்த்து கர்த்தர் அவரை எழுப்பிட்டார். நற்கிரியை செய்கிறீங்களா? ஆமாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின புஸ்தகம் 5:16 வசனத்தில் சொன்னார், மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை பாப்பாராம். ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவன் மகிமைப்படும். வாசிமா, இவ்விதமா மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இவ செத்து போனா அடக்கம் பண்றதுக்கு குளிப்பாட்டி வச்சிருக்காங்க, மேலறையில கொண்டு வந்து பாடியை வச்சிருக்காங்க. இவர் வந்து போறதுக்குள்ள அந்த விதவைகள் வஸ்திரத்தை அங்கிகளை காட்டுறாங்க. அப்பா பாருங்க, இந்த அம்மா நன்மை செஞ்சது. ஐயோ, இந்த அம்மா எங்களை விட்டு போயிட்டே, எங்களுக்கு இனி வஸ்திரம் கொடுக்கறது யாரு? ஓ, எங்களுக்கு அங்கி கொடுக்கறது யாரு? ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்ததே. இந்த சத்தத்தை பரலோகம் கவனிச்சது. ஆஹா, நற்கிரியை செய்கிற அம்மா இனி கொஞ்சம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோமன்றுக்குள்ள கண்ணை திறந்துட்டு எழுந்திருன்னு கூட சொல்லலை, செபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணு திறந்துட்டு உட்கார்ந்துட்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா! எனக்கு ஆவியானவர் பேசின என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நமக்கு, ஆமாம், லெந்து நாட்கள். நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:10 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற வாசமா.
1: ஏனெனில்
0: நற்கிரியைகளை செய்கிறதற்கு
1: நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
0: நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய மனுஷனா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய மனுஷனாக. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்? நான் அவங்க அப்படியே பாவத்தில் இருந்துட வேண்டிதானே, அந்நியரை போல அப்படி இருக்க வேண்டிதானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தமே, ஆமாம், பயங்கர குழியில் கிடந்தமே, ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய உதடில் வச்சிருக்கிறாரே. காரணம் என்ன? நாம் நற்கிரியை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை நம்முடைய உணர்வுல, உணர்ச்சியில, எண்ணத்தில், நடையில், அனுதினமும் நற்கிரியில் வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நற்கிரியை செய்ய செய்ய செய்ய கிருபைகள் உங்க மேல பெருகும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9:8 வசனத்தை நீங்க வாசித்தா பவுல் இன்னும் அதிகமாய் சொல்லுகிற, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும்
0: சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும்
1: பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்.
0: சகல நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நற்கிரியைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல, நற்கிரியைகளை மறக்கிற தேவன் அல்ல. நம் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள் அருமையானவர்களே, அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதற்கு மாறாக நற்கிரியை செய்திருக்கிறாளா, தான தர்மம் செய்திருக்கிறாளா, அவள் மேல என் கிருபை பெருகட்டும்னு வைப்பான். கிருபை பெருகிட்டாலே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா! கிருபை பெருகக்கூடிய வழி நற்கிரியைகள், உயிர்ப்பிக்கிற வழி நற்கிரியைகள். ஹல்லேலூயா! அற்புதம் அதிசயம் நடக்கிற ஒரு வழி. நான் சொல்ல சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. நற்கிரியைகள் நாம் செய்யும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழி நற்கிரியைகள். ஆமேன் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு வழி நற்கிரியைகள். மறுபடியும் நான் திரும்ப உயிர் மிச்சி அடைகிறதற்கு நற்கிரியைகள் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்க நற்கிரியைகள் அவசியம். நம்முடைய சபை வளர நற்கிரியைகள் அவசியம். அநேக மக்கள் ஆமாம் சபைக்குள்ளே சேர்க்கப்பட நற்கிரியைகள் அவசியம். எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்ய போகிறீங்க? இந்த நற்கிரியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. அருமையானவில்லை, மரணம் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான், மரித்து கொண்டே இருக்கிறான். ஆசாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நல்ல சமாரியன் ஒருவர் வந்தார். அல்லேலூயா. அவன் குற்றூராய் கிடக்கிறான், ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தா பழைத்துக் கொள்வான். ஆனால் அந்த வேலையை இயேசு செய்தார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. இயேசுவுக்கு பெயர் நல்ல சமாரியன் என்று பெயர். அவன் கிட்ட போய் மனதுருகி கிட்ட போய் அவன் காயங்களை கட்டினான், திராட்சரசத்தை வார்த்தார். அவனை தன் வாகனத்தில் சேர்த்து சத்திரத்தில் கொண்டு ரெண்டு காசு கொடுத்தார். அப்படின்னா என்ன? சபையிலே சேர்த்தார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்க கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இயேசு நல்ல சமாரியன். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சமுதாயத்தினால துரத்தப்பட்ட, சமுதாயத்தினால கல்லறியப்பட்ட சமாரியா பெண் கிணத்து அந்த கரையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள். அவள் எடுக்கிறதுக்கு முன்ன, அந்த தண்ணியை தூக்குறதுக்கு முன்னால, அவள் குடத்தில் தண்ணி நிரம்புகிறதுக்கு முன்னால இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவள் இயேசு சந்தித்தவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றினார். நான் கொடுக்கிற அவளே சொல்ற, ஐயா நான் சமாரியா பெண், நீர் யூதனாய் இருக்க என்கிட்ட நீர் பேசுறதே தப்பு தெரியுமா? என்ன நினைப்பாங்க? நீ என்ன எல்லாரும் கள்ளத்துக்கு ஏறிவாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது. அல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீராய் ஓடுகிற ஊற்றாக இருக்கும். ஊருக்குள்ளே ஓடி தனக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியிலே செய்கிறான். ஆண்டவர் எல்லாரும் இனி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு மலைக்கு பின்னால் வாழ வைக்கிறாங்களே. என் தலையை மூடணுமே, என் முகத்தை திறந்திருக்கணுமே, நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணுமே. ஆனால் உம்மை பார்த்துட்டேன், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவுமா? அது உதடு மூடுறதுக்குள்ள எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படியே சுத்தமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் நற்கிரியிலேயே செய்தா. யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை நற்கிரியிலே செய்தா. ராமுழுதும் பிரயாசப்பட்டு தன் சொந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்கலையே, ஒரு மீன் அவனுக்கு ஆம்பிடலையே. அவன் அழைச்சிக்கிட்டே இருக்க அவன் யோசனை வித்தியாசமாகுது. ஐயோ கடங்காரன் வருவானே, அந்த வட்டக்காரனுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நான் கரைக்கு போக முடியலையே, வலையில் ஓட்ட விழுந்துட்டான். அவன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இயேசு பிந்திருப்பார் என்றால் அவன் சமுத்திரத்தில் மறிச்சிருப்பான். தற்கொலையின் எண்ணத்தோடு தான் வாழ்ந்தான். அந்த முயற்சி ஓயாமல் எடுக்கான். ஒரு முறை கடலில் அவன் அமிழ்ந்தே போனான், டக்குன்னு தூக்குனாருக்கு கையை உயர்த்தி. ஒரு தடவை அவன் பின்வாங்கி போகும்பொழுது வஸ்திரம் இல்லாமல் பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கு, அப்பமும் கடலில் விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் கைகளை உயர்த்தி. நம்மளை ஆண்டவரை போல நற்கிரியாக செய்ய முடியாது. சோமணிக்கிட்டே இருக்கிறார். புயலும் காற்றும் சீசரில் அழிக்க பார்க்குது. பயங்கர புயல், பயங்கர காற்று. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது இயேசு நடந்தார். ஆவேசம், ஐயோ ஒரு ஆவியை பார்க்குறோமோ. அழகாக சொல்கிறார், அமைதியாக சொல்கிறார், பயப்படாதே நான் தான் சொல்கிறார். கையை உயர்த்தி, எவ்வளவு அற்புதமான இயேசு, எவ்வளவு மகிமையான இயேசு. மூணு நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, பட்டினியாய் அனுப்புகிறதற்கு எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. ஒரு சோர்வுக்கு கூட நம்மளை விட மாட்டார். கையை தட்டி ஓடி ஓடி ஓடி நற்கிரியை செய்கிறவர். நீங்கள் நற்கிரியை செய்கிறீங்களா? நீங்கள் நற்கிரிகளை செய்கிறீங்களா? ஆமாம், இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை நாம் செய்கிற நற்கிரிகளை மனிதர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நற்கிரிகளை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை ஆண்டவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு தருவார். மூணு காரியங்களை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், நற்கிரியைகளை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தீத்து எழுதுகிற புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிகாரங்களுக்கும் சபையாரே, தீத்து சபையாரே, சகலவித நற்கிரிகளை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
1: பொறுமையுள்ளவர்களாய்
0: இருந்து
1: எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும்.
0: எல்லாம் கைய உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. நற்கிரியில்னா என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டணும். எல்லா மனுஷருக்கும் அமெரிக்கா தேசத்தில் ஆபிரகாம் லிங்கன் பார்லிமெண்ட்ல அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தான் முதல் மனுஷனா இருக்கிறார். பொறாமை கொண்ட ஒரு எதிரி அவரை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாம் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான். பார், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்கு பாருன. உடனே ஆபிரகாம் லிங்கன் எந்த கோபமும் படலை. என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா

0: தீமை செய்கிறது பிசாசு குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு நன்மை செய்யும். 100 ரூபா மொய் செஞ்சா 100 ரூபா சேரும். 500 ரூபா மொய் செஞ்சா 500 ரூபா சேரும். 1000 ரூபா மொய் செஞ்சா என்னமோ, போ கல்யாணத்தில் 1000 ரூபா செஞ்சு வந்து 500 ரூபா செஞ்சுட்டு போயிட்டானே, உடனே அது ஒரு குற்றமாகிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம். ஆனால் மனிதர்கள் எவ்வளவோ நன்மை செய்கிறாங்க பிசாசுக்கு, ஆனால் பிசாசு தீமை செய்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரே அடி அடித்து போடுது, அவனை சாகடிச்சிருது. நன்மை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் தீமை செய்கிறான். ஆனால் இயேசு என்ன தெரியுமா, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இயேசு. அந்த இரத்தம் தான் நமக்குள்ளே ஓடணும். மறுதளித்தான் பேதுரு, சத்தியம்னு நான் பேதுரு, சபிச்சான் பேதுரு. அவனுக்கு அவனுக்கு தெரியும், நம்மளை விட்டு பின்வாங்கி போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் மீன் கண்டத்தையும் அப்பத்தையும் ஏந்திட்டு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா, இல்லை நான் இப்போ சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறார். எவ்வளவு நல்ல தேவன், ஹல்லேலூயா. ஆமாம், தாய் போல நமக்கு இயேசு நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார், பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். அவர் நமக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்கள். அந்த குணம் நமக்குள்ளே வரணும். அலேலூயா. நற்கிரியில் செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். தீத்தி எழுதின புஸ்தகம் 2:14 நம்ம வாசிக்க கேட்போம்.
1: அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
0: பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
1: நம்மை சுத்திகரிக்கும்படி.
0: கையை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க. ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை காட்சியை பாருங்க. நற்கிரியை நம்ம செய்ய வேண்டும். அதில் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. பக்தி இருக்கணும், ஆனால் அந்த பக்தியில் கூடுதலான வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை விட்டு கொடுத்து தான் நோயிலையும் பேயிலையும் ஜனங்கள் சிக்கிக்கொள்கிறாங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1:8 நீங்கள் வாசித்தா கவனிக்கிறீங்களா? அங்கே இருக்கிறதானே பாபிலோனின் ராஜா நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவங்க ஞானிகள், இவங்க எருசலேமில் இருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபித் ஞானமுள்ளவர்கள், அவர்களுக்கு ராஜபோஜனம் கொடுங்க. நம்ம ஊரில் அவங்க முகக்கலையா இருக்கட்டும், நான் காண்கிற சொப்பனத்துக்கு பதில் அளிப்பாங்க. இவங்க நம்ம நாம் இங்க கொண்டு வந்தது நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த மேன்மை. சேவகர்கள் கொண்டு வர்றாங்க. ஐயா ராஜா சொன்னாரு, 1:8 வாசிங்க. உடனே தானியேல் சொல்றாரு, ராஜபோஜனத்தில் நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோமே அப்படின்னு சொல்றாரு. 10 வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிடலன்னா உங்க முகம் வாடுறத பார்த்து என் தலையை வெட்டிடுவாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 15 வசனத்தில், ஐயா 10 நாள் பொறுக்கட்டியா, நாங்கள் யாருன்னு காட்டுறோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, 15 வசனத்தை வாசிமா. தானியேலுடைய முகம் களை உள்ளதா இருந்தது, அதை தட்டி விட்டார். 10 வசனம் வாசிமா.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி,
0: உங்களுக்கு
1: போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன்.
0: நான் பயப்படுகிறேன்.
1: அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும்,
0: ஐயோ உங்க முகத்தை, உங்களுக்கு ஒத்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும்,
1: உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான்.
0: என்ன சிறைசேதம்? உங்களால நீங்க இந்த ராஜபோஜனம் சாப்பிடறதுனால என்னைய கொண்டு போட்டுருவாரியா? உடனே இவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் போருங்க, ஒரு 10 நாள் போருங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை நாங்கள் காட்டுவோங்கிறார். கையை உயர்த்தி அதுபோல் 15 வசனத்தில், ராஜபோஜனத்தை சாப்பிட்றதை விட, சாப்பிட்டவங்க முகத்தை விட இவங்க முகம் களையாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் முகம் தேவ பிரசன்னத்தோடு களையாக இருக்கிறது. கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. நீங்கள் நினைக்கலாம் அழுதுகிட்டு இருக்கே என் முகம், என் முகத்தில் கண்ணி, இல்லை உங்கள் முகம் களையுள்ள முகம். எப்போ தெரியுமா? பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது. அருமையானவர்களே, காஷ்மீர் என்கிற அந்த தேசம் குளிர் நிறைந்த தேசம், பனி வந்து வீடு மாதிரி அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்குது. எர்மோன் என்ற ஒரு மிருகம் அங்கே, நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள்,

0: மாதிரி நிறைய வெள்ளவெளேர்னு ஒரு தொட்டு கூட கருப்பு இல்லாத அந்த எருமோன், அந்த சின்ன குட்டி முயல் மாதிரி அது பனிக்குள்ளே வாசம் செய்கிறது, பனிக்குள்ளே தோண்டி உட்கார்ந்துக்கிறது. அதுதான் அதற்கு ஆண்டவர் படைத்தது. ஆனால் அதனுடைய தோல் விளையேற பெற்றது, அதை சாகடிக்க முடியாது, அதுக்கு பிடியும் கொடுக்காது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தோலை லண்டன் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, குளிர்ந்த நாட்டுக்கு எவ்வளோ விலை கொடுத்தினாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எர்மோன் மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளையாக புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அது பனியை தாங்குமாமா. இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழியை விட்டு போனோன்னா அசுத்தத்தை அதில் போட்டிருந்தாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இறையை தேடிட்டு திரும்ப வரும் பொழுது அசுத்தத்தை கண்டு கரையிலேயே நிற்குமாமா. அப்படி வலையை போட்டு பிடிச்சிடுறாங்க. பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அழுக்கை நான் தொடமாட்டேன், இந்த அசுத்தத்தை தொடமாட்டேன். எவ்வளவு ஒரு மிருகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, நம் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் வைராக்கியம் நற்கிரியிலே செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசுகிட்ட பார்க்கலாம். கவுனிங்க, எல்லாம் தடியோடு தீப்பந்தங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்ப்படுகிறார், எதிர்ப்பட்டு சொல்கிறார், நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட்டு விடுங்கிறார். கையை உயர்த்தி நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18:5 குயிக்கா படிச்சுட்டு,
1: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக,
0: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக
1: நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார்.
0: நான் தான் என்றார்
1: இயேசு பிரதியுத்தரமாக.
0: இயேசு பிரதியுத்தரமாக,
1: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
0: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
1: என்னை தேடுகிறது உண்டானால்,
0: என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள், நான் உங்களுக்கு வர்றேன். என்னத்தான உங்களுக்கு அடிக்கணும், நம்ம மேல ஒரு ஈ கூட படவிட மாட்டார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மட்டும் வைராக்கியமா இருந்தா போதும், நற்கிரிகளை செய்ய, சுவிசேஷத்தை சொல்ல, நன்மையை ஓடி ஓடி செய்ய, இந்த சபையை தாங்க, நீங்க எழுப்பிட்டா போதும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. மூணாவது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன், நற்கிரியிலே செய்யும்போது நாம் கீழ்ப்படி, நற்கிரியெல்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாம், கீழ்ப்படி தான், சொல்லுங்கள் என் முகத்தை பாருங்கள், கீழ்ப்படி தான் உங்களை மேல்படிக்கு கொண்டு வரும். மேலே போகணும், அங்கே அவர்கிட்ட பேசணும், கீழே நின்றுட்டு இல்லை. ஆமாம், சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதாப் எங்கே இருக்கிறாரு, ஏம்மா நீங்கள் மேலே போய் பாருங்கள், அவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாருமே. ஆமாம், கீழே இருந்து கூப்பிட்டா கேட்காது அவருக்கு. நாமளும் ஆமாம், கீழ்ப்படியில் இருந்தால் மேல்படிக்கு போகணும். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த வசன வாசியமா வாசித்துட்டு நம்ம எல்லாரும்,
1: அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்,
0: கிரியையினாலே அவர்களை மறுதலிக்கிறார்கள்,
1: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்,
0: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்,
1: கீழ்ப்படியாதவர்களும்,
0: கீழ்ப்படியாதவர்களும்
1: எந்த நற்கிரியையும்,
0: எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்யவே முடியாது. வாய்ட்டு சொல்லுங்க, சொல்லுங்க ஒருவருக்கொருவர், தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்ய முடியாது, உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நான் சொல்றேன், ஆமா, துர்கால் குளிப்பாட்டி செண்டு போட்டு அவளை வச்சிருந்தாங்க மேலறையில், ஆனா திடீர்னு எழுந்துட்டா பாருங்க, ஒரு உயிர் மீச்சு அடைந்தான். இதுதான் சபையின் எழுப்புதலின் நாட்கள், கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அருமையான ஒரு மகா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். இது யார்கிட்ட வந்து, ஆபிரகாம் கிட்ட வந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அழைக்கும் பொழுது கையளவு கூட இடம் இல்லை, ஆனால் வேதம் சொல்லும் அவன் கீழ்ப்படித்ததுனாலே, ஆதியாகமம் புஸ்தகம் 26:4 கத்து கொத்தாய் அவனுக்கு ஆசீர்வதித்தார். வாசி மாட்டாக்குன்னு,
1: கீழ்ப்படிந்து
0: ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து,
1: என் விதிகளையும் என் கற்பனைகளையும்,
0: என்னுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் அவன் கை கொண்டபடினால், ஐயோ என்ன ஆசீர்வாதம். அவன் ஆரம்பத்துல கை அளவு கூட இடம் இல்லை, வேதம் சொல்கிறது பார்க்கிற இடத்தை கொடுத்தாராம். அவன் ஆஸ்தி வைக்கிறதுக்கு பூமி கொள்ளலையாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 அந்த வசனம் சொல்லுது, அவங்க ஆஸ்தி அவ்வளவு பெருசா இருந்ததாம், அழைக்கும் பொழுது உள்ள கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆசிமா டக்குன்னு,
1: அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது,
0: பூமி தாங்க கூடாது இருந்தது,
1: அவர்களுடைய ஆஸ்தி மிக
2: மிகுதியாயிருந்தபடினால் கைகளை உயர்த்துக்க கீழ்ப்படிதல். சவுலை பார்த்து சொன்னார், அம்லேக்கிற நீ அழிக்கணும்னு சொன்னா நீ விட்டு விட்டேப்பா, ஆகையினாலே பழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தம். கைகளை உயர்த்தி கைகளை தலைக்கு மேல வைங்க. இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவரை பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி உங்க வாழ்க்கையிலே சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தவான், நீங்க நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தொடுகிறது. கை உயர்த்துங்க, இந்த செய்தி எனக்கு நான் ஏகோபித்து பரிசுத்தாவில நிரம்புங்க. நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். கபா கபா கபா கபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
4: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488732848. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112th சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152th சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217th சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62th சேனலிலும் நமது சபையின் பாடல்கள்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்கின்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் எபிரோன் திருச்சபைகளின் தலைவரும் மூத்த போதகருமான பாஸ்டர் கே பி எடிசன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் தேவ தயவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த அருமையான பாடல்களை ராகத்துடன் ஏற்றிய டி ஆர் கிங்ஸ்லி அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு இசையமைத்த அருமையான தேவதாசன் சாம் சுதாகர் அவர்களையும், தயாரிப்பாளர் டி பிரான்சிஸ் அவர்களையும் தேவன் தாமே உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நவெல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாடும்படியாக நாம் ஜெபிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடும் பொழுது அது அநேகருடைய உள்ளங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை ரட்சித்து அவருடைய உன்னத அனுபவத்திலே நம்மை கொண்டு போவது மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கும் பொழுது பாடும் பொழுது கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அருமையான பாடல் கேசட்டையும் நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

தூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்?

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

15 நிமிஷம் என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் நம்ம கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நான் போகிற இடங்களில் இந்த என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது. அதுக்குள்ள என்னுடைய சாட்சி கர்த்தரிடம் எப்படி தொட்டார், என் வாழ்க்கை எப்படி மாறினது. வாலிபனே, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை சார். நான்லாம் ஒரு முறை என்னுடைய ஸ்கூல் மிஸ்ஸு சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஸ்கூல் மிஸ் கூப்பிட்டு என்னை எழுப்பி நிற்க வச்சு சொன்னாங்க பிற ஒரு கேள்வி. என் ஃபுல் நேம் வந்து டேவிட் ஃப்ராங்க்லின், ஸ்கூலில் வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க. சொன்னாங்க, டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதில் கூட நீ ஃபெயில் ஆகிடுவடானாங்க. எதுக்கு? அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல் என்றைக்குமே நான் அழுதது இல்லை. வீட்டுக்கு வந்தேன், என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, என்ன இது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரரு, இப்படி ஒரு அசிங்கமா? தேம்பி தேம்பி அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. எனக்கு சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது. சரியா பேசினா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திக்கும், தேம்பி தேம்பி அழுவேன். யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பாஸ்டரோட பையன், ரொம்ப இருதயத்தில் வேதனையோடு இருப்பேன். ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், 2012 13 ஆம் ஆண்டு இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, என் இருதயத்தில் உனக்கு தோணுது உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்பா, ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா படிக்கவும் தெரியல, எனக்கு தயவு செய்து வேணாம். எங்க அப்பா கேட்கல. ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டர் ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார். எங்க அப்பா கிட்ட போய் எஞ்சுறேன், பா தயவு செய்து வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ப்பா. அப்பா, இல்லை, எங்க இருதயத்தில் கத்தர் வச்சுட்டாரு. அப்பா பிளீஸ் பா. மண்டே மார்னிங் இங்கே ஒரு சர்ச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பலிபீடத்தில். நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பலில் உட்காந்துருக்குறேன். உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறேன். இப்போ விட்டா கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம். கண்ணில் எது கழுகுறேனே தெரியல. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே வரலை. எங்கேயாவது கூப்பிட்டு நிற்க வச்சு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்தில் அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன். ஜனங்க எதிர்க்க நிற்கிறதுக்கு அவ்வளோ, ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்து. இந்த ஜனங்களுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறதுல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதுலேயும் கிடையாது. கூப்பிட்டு நிற்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது. ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார், அப்போ தான் கத்தர் நம்மளை உருவாக்குறார். வசனம் சொல்லுது, சவுல் அற்பமா எண்ணப்பட்டான், கடைசியா பார்த்தா ராஜா ஆயிட்டான். நான் சொல்றேன், யாராவது உன் அற்பமா என்றாங்களா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைன் தட் காட் இஸ் அபவுட் டு லிஃப்ட் யூ. அற்பமா எண்ணப்படுகிற நீ தான் சீக்கிரத்தில் உயர்த்தப்படுவாய். அற்பமா எண்ணப்படுகிறது தான் ஒரு பெரிய அடையாளம் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு. அற்பமா எண்ணப்படுகிற பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன், எங்கடா பிராங்க்லின் எங்கன்னு அப்பா தேடுறாரு. பின்னாடி அழுது நின்றுக்கிறேன், கூப்பிடறாரு பாடா. அப்பவும் கெஞ்சுறேன், அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேணாம்ப்பா ஊழியம். நான் அழுகிறதை பார்த்து எங்க அப்பா அழுகிறார், டே என்னடா பண்றது, எல்லாம் வந்துட்டாங்க, ஊழியக்காரெல்லாம் நிற்கிறாங்க, பலிபீடத்தில் போய் முட்டி போட வைக்கிறாங்க, அழுக கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேனே தெரியல, தேம்பி தேம்பி அழுகிறேன்.
சரியா பைபிள் படிக்க தெரியல, சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு. ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லி கொடுத்தார், தம்பி சபையில் போய் பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு, பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு உன் கண்ணீர் கேட்கப்படும். அந்த வார்த்தை என் காதல துணிச்சுக்கிட்டே இருக்கும். ஓடி போவேன், எங்க புல்பிட் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அந்த ஒரு ஓரத்துல ஒரு அந்த அந்த முட்டை பிடிச்சிட்டு அழுவேன், ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, ஒன்னும் சரியா வரல ஆண்டவரே, தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு நாள் ஒண்ணு வந்துச்சு, ஒரு வெளியூர்ல ஒரு சர்ச்சுக்கு, அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வர்ஷிப் பாஸ்டரா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் நான். நான் சொன்னேன் நான் வரேன், 2015 நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்டர்வியூக்கு போனேன், அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க. உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட். 2016 அந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிட்டாரு, நீ வந்து எங்க கூட ஊழியம் செய்யறியானார். நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு ஆசை, இவங்க விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணு காரியம் என்னன்னா, சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2016 திரும்பவும் நல்லா ஜோ பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விசா கொடுங்கப்பா, இதுலயாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும், எங்க போனாலும் தோல்வியாவே இருக்கு ஆண்டவரே, எங்க போனாலும் அசிங்கமாவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோ பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்றாரு, ஏ இந்த முறை கிடைச்சிடும் அப்படின்றார். ஏன் இருதயத்துல மனசு சொல்லுது 99% உனக்கு விசா கிடைக்காது இந்த முறை, அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, அங்க என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய போறேன்னு என் மனசு சொல்லுது. போய் 2016 நிறைய ஜபம்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன், 99% தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த இன்டர்வியூவில். போய் நிற்கிறேன், என் எதிர்க்க போகிறவன் எல்லாருமே ஃபெயில், ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது. நான் போய் லைனில் நிற்கிறேன், கத்தருடைய பலிபீடத்திலிருந்து நான் நின்று சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை, போய் ஒன்றும் சொல்லலை, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மனசுக்குள்ளலாம் இல்லை, சத்தம். எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது, வெள்ளைக்காரன்லாம் சுற்றி நிற்கிறான், பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான், ஐயோ கேட்குறேன், ஆண்டவரே இது வர இடமோ இல்லை, இது நீங்கள் வர நேரமோ இல்லை, காலையில் வீட்டில் ஜோம் பண்ண அப்பயாவது நீங்க இறங்கிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசா வந்தது இல்லை. அந்த லேடி, அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது, அதுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ கிறுக்கு போல இருக்கு. நீங்க சத்தம் துள்ளிதான் குதிக்கல, மத்தபடி ஆண்டவரே ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, நம்ம பதில்லா அந்நிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன். அந்த லேடி உள்ள பாஸ்போர்ட் எடுத்து போச்சு, திரும்ப வந்துச்சு, வந்து சொல்லிச்சு, யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மைட் கோ அப்படின்னு, உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ. எனக்கு என்னன்னா மனசுல, உனக்கு கிடைக்கல நீ போ அப்படி. இப்ப நான் கேட்கறேன், பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் போயிடுறேன். ஏய் யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மைட் கோ அப்படின்னு வெளியில வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்கறான், எதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால கொஞ்சம் சொல்லு, நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன். அன்னைக்கு கத்தரிய வாழ்க்கையை மாற்றின அபிஷேக முகங்களை முறிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுக்கு போறேன், திரும்பவும் சொல்றேன், பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை, பலிபீடத்தை பிடிச்சாலும் ஐயா இன்னைக்கு நிற்கிற என்ன சரளமா இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்தர் உதவி செய்தார். அங்க போய் நின்று இங்கிலீஷில் தைரியமாய் பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும்.
வாலிப நாட்களில் நல்லா முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, வண்டி ஓட்டுறப்ப ஜெபம் பண்ணுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, தட் இஸ் ஓகே, லெட் தட் பி அ சைட். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க. எப்படி நான் சொல்லித்தரேன், நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, 15 minutes டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க. 15 நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 15 நிமிஷம் நான் முழங்காலில் தான் நிற்பேன். உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை, அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம், இல்லை 10 நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை, வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி சோமு. ஆனா அந்த 15 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி முழங்கால இருந்து எழும்பாத, முழங்கால நின்று நல்லா செபிங்க. காலையில முடிஞ்சுதா, சாயங்காலம் திரும்ப ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைமை வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த 15 நிமிஷம் முழங்கால இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். இருதயத்துல தீர்மானம் பண்ணி ஜோம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Prayer can change anything. Never stop praying. வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியங்கள் தெரியுமா? வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம். இந்த வாலிப நாட்களில் தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும். 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒன்றும் செத்து போக போறது இல்லை. வாலிப நாட்களில் நல்ல உபவாசம் எடுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஒன்னு அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கு எல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களோட கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அது வராமல் தடுப்பா. ஆமேன் சொல்லுங்க. வாக்கில திறந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, ஃபாஸ்ட் பண்ணுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலை சுத்தம், முழங்கால் வலிக்கும், மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எப்ப பாஸ்டர் உபவாசம் எடுக்கலாம்? இந்த வாலிப நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேளையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் எடுப்போம். ராஜாத்தி அவள் ராஜமேன்மையில் இருந்து அவள் she fasted and she prayed, and what was the result? God changed those things. கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். நீ பாவத்தில் இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்ன விடுதலையாக்குங்க. Fasting and prayer is very very important in youngster's life. ஜெபி கறி மீன் எப்போ வேணா சாப்பிடலாம், ஒன்னும் நம்மளை விட்டு ஓடி போக போறது இல்ல. பிரியாணியோ சாப்பாடோ அழிந்து போகிற பொருள் இல்ல. ஆனா இந்த வாலிப நாட்கள் நாளாக நாளாக மறைகிறது. These days better fast and pray. வசனம் சொல்றது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் ஒரு சில சாப பிசாசுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடும். கைய உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப நாட்கள்ல தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா மன தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியும், நான் தான் சொன்னல ஒன்னும் பெருசா ஞானம் இல்ல, பெரிய படிப்பறிவு இல்ல, ஒன்று ஒன்றுதான் தெரியும், உபவாசம் இருந்து பலிபீடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இயேசுவே என்னை உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும், மேன்மைப்படுத்துகிறது. 2:1-4 இந்த வசனத்தை வாசிங்க. நான் ஒரே பாயிண்ட் மாதிரி சொல்லல, ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கர்த்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்துல உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. 1 Kings 29 கடைசி 12 வசனம் எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க என்ன பார்த்து என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, யார் பணக்காரரா மாற்றுவா? யாரு சொல்லுங்க? வாய்களை திறந்து
வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கையை உயர், வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேவன் தங்குகிற இடம் இது. We respect God. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. Nothing is wrong in praying like this. வசனம் தாவீது சொல்றாரு, கடைசி நாட்களில் தாவீது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும், இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? ஹானர், கனம். கர்த்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும், உம்மாலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபையினுடைய காரர். எவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளி விடுறான் சார், சார் அந்தஸ்தை பார்த்து பழகிறான் சார், மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறான். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. வெள்ளையா இருந்தா வந்து பேசுறான், கார் வச்சிருந்தா வந்து பேசுறான், பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான், நல்ல வேலையில இருந்தா வந்து பேசுறான். உலகம் அப்படிப்பட்டது. அழுக்கா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், ஓ கேடு உள்ள ஒரு ரூபம் உனக்கு இருந்தாலும், நம்மை கட்டி அணைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். பாரபட்சம் பார்க்காதவர் அவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் அவர். என்னை மேன்மைப்படுத்தினாரையா, தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தினாரையா. போற இடத்துல நான் சொல்ல, நான் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு மாத்திரம்தான்.

கத்துக்கிட்டாச்சு. இப்ப ரெண்டு கையை உயர்த்தி, நான் சும்மாவே விட மாட்டேன், ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பீ த க்ளோரி, டு காட் பீ த க்ளோரி. சொல்லுங்க, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்க சபையில வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜபம், நீங்க செய்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க, கத்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கையை உயர்த்துங்க, நல்லா ரெண்டு கையை உயர்த்தணும். அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க, தயவு செய்து இவரை கூப்பிட்டுறாது, கை கல்லாம் வலிக்கும், கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன், நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செஞ்சுப்பார், உன்னுடைய வாழ்க்கை கத்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துடுது, ஜபத்துக்கு வர்றதில்ல, கத்தரை தேடுறதில்ல. கத்தர் நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன், நம்புங்க. ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியம் செய்வேன், நம்புங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் சார். என்ன படிப்படியா நான் சொல்ற, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் நைட்ல ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது, ஆனால் வாலிப நாட்கள்ல கத்தர் படிப்படியா தான் நம்மளை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்வு வரும், படிப்படியா தான் கத்தர் உயர்த்துவாரு. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும். வித ஒரே நாள்ல முளைக்காது, கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை. It takes several years, but remember something, seed never dies. விதைகள் மரித்து போவதில்லை. ஜபம் விதைக்கோப்பாய் வசனம் சொல்கிறது. ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணிட்டு போறோம், ஒருவேளை இன்னைக்கு பலன் வராம இருக்கலாம், எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும். So the prayer never dies. விதை ஜபம் விதை கூப்பிடுறாங்க, போட்டுட்டு போயிடுறோம் நம்ம, பல வருஷத்துக்கு அப்புறம் மழையே வரல, ஆனா அந்த விதை சாகவே இல்லை. விதை சாகாது, உபவாச ஜபம் மரித்து போகாது. முழங்கால் படிட்டு வாலிப நாட்களில் நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜபங்கள் வீண் போகாது, வீண் போகாது. கத்தர் அறுவடையை கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா ஒரு நாள் பலன் வரும். என்ன பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கத்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமா கத்தர் பலன் கொடுப்பார். உபவாசம் இருந்து நிறைய ஜெபிக்கணும், வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. I never mention how much to give. ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அப் டு யூ. ஆனா இந்த வாலிப நாட்கள்ல ஜீசஸ்க்கு நிறைய கொடுக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. கல்யாணம் ஆன ஒரு சிஸ்டர் கரெக்ட்ன்றாங்க. ஆனா வாலிப நாட்கள்ல ஏசப்பாவுக்கு நிறைய கொடுக்கலாம், ஊழியத்திற்கு நிறைய தான், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையா நமக்கு. இன் யோர் யங் டேஸ் சேவ் பண்ணுங்க. தட் இஸ் கவனிங்க, என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன், வாலிப நாட்களில் நம்ம தாய் தகப்பனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, யூ ஹானர் தெம். அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணணும். என் பிள்ளை நீ ஆசீர்வாதமாக இருடான்னு சொல்லணும். அது பல கோடிகளுக்கு சமம். பெற்றோருக்கு கொடுங்க, சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, வாலிப நாட்கள்ல நிறைய ஊழியம் செய்யலாம். வாலிப நாட்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்காக ஓடலாம், ஏசப்பாவுக்காக நிக்கலாம். வாலிப நாட்கள் நின்னு பார், கத்தர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சார். வெளிநாட்டுக்கு போனேன், அந்த ஒரு சபையில வர்ஷிப் பாஸ்டரா இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்ல. ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சுக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்துப்பேன், எழுந்து என் இருதயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்ன தீர்மானம்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை

இருக்க வேணாம். முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகுதான் என் போனை கையில் எடுப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்கே 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்கே 11 மணிக்கிட்ட ஆயிடும். காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பேன். ஏன்னா இங்கே ஃபோன் பண்ண அப்பா அம்மாவுக்கு எழுந்து டக்கு டக்குன்னு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் படிட்டு 119 சங்கீத முழங்காலில் நின்று வாசிப்பேன். நடுவில் அதுக்கு 10 வசனத்துக்கு கேப் இருக்கும். அந்த நடுவில் என் பைபிளில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன். இந்த 10 முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்த 10 முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படி தான் படிப்படியாக என் ஜப வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்ட முயற்சி பண்ணேன். முழங்கால் படிடுவேன் காலையில். ஏன் என்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களை தவிர. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே இல்லை. முழங்கால் படிடுவேன். சில நாட்கள் முழங்காலிருந்து ரத்தம் கூட வந்திருக்கு. ஐயோ ரத்தம் வர்றதுக்காக, நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே, அவரை விட்டா எங்க போறது. நான் பேசிக்கா ரொம்ப கூச்சப்படுவேன். யார்கிட்டயாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன சேஃப்டி பின், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், நீங்க எனக்கு தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. கத்தர் அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போறேன். ஊழியத்தில் போய் ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு வீட்டு ஜபம், உட்காந்து ஊழியம் செய்கிறேன். ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்க. நல்லா குண்டா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க. பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு. இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது. வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, டேவிட் ஐசிஎம் மிராக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க, நான் ஒரு அதிசயத்தை பாக்குறேன்டா. நீங்களா இப்படி சொல்றீங்க? அப்ப கூட எங்க அடிச்சுட போறாங்கன்ற அந்த ஒரு பயம். டேவிட் ஐசிஎம் மிராக்கிள், ஐ நோ அ டேவிட் ஹூ கேனாட் டாக், ஐ நோ அ டேவிட் ஹூ கேனாட் ரீட். பேசிட்டு அவங்க நல்லா தாட்டையா இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, எனக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்ற மிஸ் டக்குன்னு எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாங்க. எனக்கு எனக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சு. மிஸ் நான் சொல்றேன், எழும்பி நில்லுங்க மிஸ், நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படிடலாமா? நோ நோ நோ, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க. டேய் இந்த வாய் தான்டா என்ன சொல்லுச்சு, குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அழுகிற நான், அழுகிற நான், கத்தர் மேன்மைப்படுத்துவார். நான் நிறைய இடத்துல பாதியோடு விட்டுறேன் சாட்சியை. அதனால் நான் அதுக்கு பிறகு பிளஸ் டூ முடித்து நல்ல ஒரு ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரியெல்லாம் முடித்தேன். அதனால் படிக்காமல் இருந்தால் உயர்ந்துடலான்னு நினச்சிடாதீங்க. தயவு செய்து நல்லா படிக்கணும். சரி, ஒரு பாஸ்டர் நீங்கள் போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்கிறேன்னு வந்து நிற்கிறான். ஏண்டா அவர் படிக்காமல் உயர்ந்தார்ல என்ன, டேய் நான் நல்லா படித்து முடிச்சிட்டேன்டா.

0: பலிபீடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, உங்க பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர், பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் 2009 நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்ப பேர் அப்ப பிராங்க்லின், இப்படிதான் அழுவேன். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓ இப்படி கூட பண்ணலாமோ. அவங்க இப்போதான் தெரியுது இந்த புல்பிட் சின்னதாகுது, இதை பிடிச்சிக்கலாம், எங்க புல்பிட் பெருசாகுது, அதை எங்க போய் ஃபுல்லா பிடிக்கிறது. இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க. படிக்க சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுப்பாரு இயேசப்பா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, இங்கிலீஷ் எழுத வரல. ஜீவனுள்ள சாட்சி நான் நிக்கிறேன், இயேசுவை பிடிச்சுக்கோ, மேன்மைப்படுத்தி உயர்த்தி மாறோரோ. யூ ஷுட் பி நோன் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். இவன் கர்த்தருடையவன் சொல்லணும், இவள் கர்த்தருடையவள்.
1: ஓ இயேசு, நீங்க வருதோ வரலையோ முயற்சி செய்யுங்க. சிலருக்கெல்லாம் பாரலைஸ் ஆயிட்டு

சொல்லி வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க சொல்லுங்க.

நிச்சயம் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க, சிரிக்க வரும்.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலை செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவா. எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவா. நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றார் ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கத்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாயை திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

திருப்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your

பார்த்ததா அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே. கண்களை மூடி வாயை திறந்து

ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்,

0: every joint yevellam
1: raba kada ramara kantolo
0: ஒவ்வொரு ஜாயிண்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ, இந்த உலகத்தில் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே

மகிமைப்படுகிறது. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. ஓ, மருத்துவர்களால முடியாது என்று கைவிடப்பட்ட

உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது. ஓரமா ராதியா தூரா மாரா ஷீத்ரா கிப்ளேங் கேக்லா கிராதா ராதா தூரா மா மாமரா காரா ஹாந்த் க்ளோரியஸ் பிரசன்ஸ் க்ளோரியஸ் பிரசன்ஸ். மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. மகிமையின் மேகம் கண்ண முடுங்க, கண்ண மூடி. ராஜாதி ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை, அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்.

த்ரோக்கோபோம் மரஹாந்த்ரோபோம் மனதுருகும் தேவம் நீர் மனதுருகிறவர் நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை,

நீடிய சாந்தம், மன உருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறை தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவ கம்பாஷனேட் கா. ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். என் கர்த்தர் பெயரில் பச்சதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும்ளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா. முடிவு பொரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று

பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளோ அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிகளே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சையின்படி அதை நாம் செய்கிறோம். கண்மணிப்பு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் வருஷத்தின் நடுவிலே என் கிரியைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நாம் வருஷத்தை துவங்கி நாம் கடந்து வரும்பொழுது அந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த உற்சாகம் குன்றி இப்பொழுது வர வர அந்த ஆவிக்குரிய வேகம் குறைந்து காணப்படுகிற காரணம் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக பலனை இழந்து தவிக்கிற நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டானால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய
கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல ஊழியங்களுக்காகவும் கர்த்தரே பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையில் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நாம் வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான இந்த சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இதை வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கி இருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடிய பாத்திரமாய் இருக்கும்படியாக தோட்டக்காரன் செடியை நட்டு நீர் பாய்ச்சி கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற ஒரே காரணம் கனி இருக்குமா, கனி இருக்குமா என்று கனி தேடி வருகிறான். அப்படி கனி தேடி வரும்பொழுது கனி இல்லை என்றால் உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை
அடிக்கடி குடித்து விட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக நீ காணப்படாதே. நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் நம்ம அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். நாம் இடறிப்போடாக போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்து டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே மானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கும்.

பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான் பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்ருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை, அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால், நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது, இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கிலே போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக்கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கு ஏற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கு ஏற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளத்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார், உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே, நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை. என்ன, அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்ந்த நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை, இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவர் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி

செய்ய வேண்டும், தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். அல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே. அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்போ நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹலேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடலின் அடிய. இயேசு சென்ற பாதையில் தான் நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

0: அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை, வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலேயும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலவிடக்கூடாது. அதில் மாத்திரம்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தருடைய வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான் கேட்டிங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், வசனம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யின்னு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது. நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதா ஒன்றுதான் நீங்க பிடிக்கணும், ஒன்றை விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இழக்க வேண்டிய இழப்பு பெருசா இருக்கும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது படித்த கதை ஞாபகம் வருது, ஆற்றுல மிதந்து போனேன், ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தைய விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம், கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சு. அவள் தேடின பலாப்பழமும் அவளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டா. அருமையானவர்களே, சிறு பிள்ளைங்கக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அருமையை தெரியாமல் தூக்கி போட்டு போயிட்டா. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறதானே, எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே, அதை நீ அற்பமாய் நினைக்காதே. கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தது. அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா? தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவனுடைய நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும் உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்க ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது. இசைந்த ஆத்மாக்களாய், இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட். இசைந்த ஆத்மாக்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், அவங்களுவாங்க, குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசனுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனா, 4 ஒன்றா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துடுமா. ஒரு நாள் நரி போய் சொல்லிச்சான், நீ இப்படி போய் பண்ண பிரயோஜனம் இல்லை, நான் அந்த 4 பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் 4 பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து, ஐக்கியத்தை உடைத்து, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேற ஒரு ரூட்டில் போகிறீங்க, நான் ஒரு வேற ரூட்டில் போயிட்டுருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசினில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அது நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாவை 2 அல்லது 3 பேர் ஒன்றா கூடினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2:46 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. இங்க பெரிய சர்ச்சுக்கு போனாங்க அங்க போனாங்கலாம் இல்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு மனமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி. நீங்க ஒரு மனம் இல்லாம, அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எல்லாரும் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டுன்னு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க. அதெல்லாம் சுலபம் வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒரு மனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, 4 பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை. ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனிச்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்? அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும்? ஒருமனம் பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போக கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசிரிய கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்தில் காணப்படுவார்கள். யாரெல்லாம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் அந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோன்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்கிறான்? நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில் ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிருந்து வெளியில் கொண்டு போகிறான். அனனியா சப்பிராவை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலரில். அந்த அனனியா சப்பரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அதை காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியான இடத்துல பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதான் கேள்வி. போதும், இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்யறதுக்கு ஒருமனப்பட்டினா, சபையில் பக்தி விருத்தி உண்டாக ஒருமனப்பட்டினா சந்தோஷம். பிரிக்கிறதுக்கு, சபையில் கலகம் உண்டு பண்ணுறதுக்கு, துர்சாட்சி உண்டு பண்ணுறதுக்கு, மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவனும் மனைவி ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனனியா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில் ஒருமனப்பட சொல்கிறார். ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாம் ஆவியில ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 வசனத்தை யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம். இயேசுவை தான் உயர்த்துவோம். இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியா அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. என்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையிலே ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை. அந்த 4:3 வசனத்தில் வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால், சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை, இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு பேர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே? எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:1 வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? அவ்வளவுதான், அதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை, பரிசுத்தாவினால் கிடைக்கிற அந்த ஒருமை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் 133வது சங்கீதம், எடுத்து வாசிங்க. முதலாவது வசனத்தை யாரோ படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க, நன்மை ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். நாலு பேர் ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமனப்பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாசித்தோம்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது? தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில் போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமாக இருக்கிற. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம் உன் சிந்தனைகளை சிதறவிடாது. ரோமருக்கு நிறுவனம் 15:5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்ல கவனிங்க எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களா இருக்க முடியும். உங்களுக்கு இதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலைல சரியா 3 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சப மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா? ஒருமனப்பாட்டை கொடுக்க மாட்டீங்களா? அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே. அவங்கவுங்க நினைச்சது தான் செய்யறாங்க. எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதறும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொடுக்கிறார். மகனே மகளே, உன் குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறது, சபையில் பிரிவினைகள் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருமனமாய் உன்னால் வாழ முடியவில்லை, பலவிதமான சண்டைகளும் பலவிதமான கலகங்களும் துரோகங்களும் பகைகளும் விரோதங்களுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை. இசைந்த ஆத்மாவாயும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவா இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்க இல்லாவிட்டால் அது ஆவியில வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி 2 மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது. ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தருடைய ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா.
1: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே. மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும். மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிலுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரினோடு கூட சேர்ந்து

0: என்னை மறுரூபமாக்க வாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்க வாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா. உம்முடைய பிரசன்னத்தில் நீர் எங்களை மறுரூபமாக்கும்.
1: ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? யூனோ, the word of God, it says, be anxious for nothing.

தாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலைவெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

கிருபை செய்யும் ஆண்டவரே. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in His own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are

0: You are not forgotten by God. Hallelujah. You are precious in His sight. Amen.
1: ஒருவேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம். வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen. He has you for a reason in this world. The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kartar vaithirukkar, karangalai thatti. Oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day. Avarudaiya kiruba mathra irundhal podume. Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila sollunga aandavare.

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். ஓ, ஐ வில் பீ ஹாப்பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

சக்தி. ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க? அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாய் இருப்பாய். ஹாலேலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். He is the way, the truth and the life. And

வைப்பார். நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடினோமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்கப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

பாருங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரட்சிப்பு என்பது நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விவரமாக எடுத்து கூறியதை கற்றுக்கொண்டோம். மேலும் நியாய பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:9-18 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நியாய பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்து நமக்காக எப்படி சாபமானார் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வாசிக்கிறேன் கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே அந்தபடி என்று ஆரம்பமாவதால் முன்னாலே சொல்லப்பட்ட சத்தியங்களை சுருக்கமாக நாம் சிந்திப்பது நல்லது. இரட்சிப்பு என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை பவுல் விபரமாக எடுத்து கூறி வருகிறார். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து சொன்னார். எப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை விவரித்தார். மட்டுமல்ல, யூதனல்லாத எல்லா ஜனங்களும் கூட ஆபிரகாமின் சந்ததியிலே வரும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் பாவங்களுக்காக மரித்த இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது இரட்சிப்பாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மீண்டும் கலாத்தியர் 3:9 வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் ஆபிரகாமை எந்த அடிப்படையிலே இரட்சித்தாரோ அதே அடிப்படையிலே தான் இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்படுகிறோம். பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசம். ஆபிரகாமுக்காக சில காரியங்களை தேவன் செய்வார் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் கேட்டார். இன்று தேவன் நம்மிடத்திலே கேட்பது நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் இரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம்தான் மிக மிக அவசியமானது. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. இங்கே முதலாவது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை நிலைத்தராதவன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு உச்ச கட்டத்திலே நீங்கள் இருந்ததை உணர்ந்திருக்கலாம். பாடல் பாடிக்கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். அன்று நீங்கள் கர்த்தரோடு கூட எல்லா காரியங்களிலேயும் வாழ்ந்தீர்கள். எந்த ஒரு காரியத்திலேயும் இடரல் இல்லை. அப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், ரொம்ப நல்லது, இவ்வாறு நான் இருந்தபடியினாலே தேவன் என்னை இரட்சித்து விட்டார் என்று சொல்லியிருப்பீர்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இது என்ன சொல்கிறது? இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் 24 நியாயப்பிரமாணத்தை நீங்கள் காத்து நடக்கிறீர்களா? 52

வாருங்களும் வார்த்தையிலும் செயலிலும் உங்களால் அப்படி வாழ முடிகிறதா? நீங்கள் ஒரு மனுஷனாக இருப்பீர்கள் என்றால் எந்தோ எதிலோ தவறுகிறீர்கள். எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் உங்கள் உச்சக்கட்ட நிலைமையிலே வாழுகிறதில்லை. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் தவறும் பொழுது நியாயப்பிரமாணமானது உங்களை சபிக்கிறது, உங்களை குற்றம் சாட்டுகிறது. ஊழியர் ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவர் அவருடைய மனைவியிடத்திலே போய், உங்கள் கணவர் எப்பொழுதுமே இப்படித்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா, எப்பொழுதும் உயர்வான நிலைமையிலே இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது, இல்லை, சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலேயும் தாழ்வான நேரங்கள் உண்டு என்று கூறினார்கள். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் சில துக்கமான நாட்களும் இருக்கிறது இல்லையா? உங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வைக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த நாளை கடந்து வந்தாலும் அதற்கான பரிசு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறதில்லை. தமிழ்நாட்டிலே எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் 20 வருடமாக கை கொண்டு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அரசு அதிகாரிகள் என்னுடைய வீட்டிலே வந்து எனக்கு பரிசு கொடுப்பார்கள் என்று காத்து உட்கார்ந்து கொண்டே இருந்தால் எனக்கு பரிசு கிடைக்குமா? இல்லை. பெரியமானவர்களே, அப்படி யாருக்கும் அவர்கள் பரிசு கொடுக்கிறதில்லை. 20 ஆண்டு காலமாக எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்துவிட்டு ஒரு நாள் சாலை விதி ஒன்றை மீறி நான் நடந்தால் அதற்குரிய தண்டனை தான் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது புரிகிறதா? சட்டமானது உங்களுக்கு வெகுமதி கொடுக்காது, அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதில்லை. சட்டம் எப்பொழுதுமே உங்களிலே குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசமானது உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது, அதுதான் ஜீவன், நித்திய ஜீவன். கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலேதான் மனிதன் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாடே நமக்கு சொல்லியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே யாராவது ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படவில்லை. மோசேயின் பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற எந்த ஒரு சரித்திரத்தையும் நான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறதில்லை. நீங்கள் அறிந்திருப்பது போல மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மத்திய பகுதியிலேதான் பலி செலுத்துதல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் தேவன் ஜனங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையையும் கொடுத்தார் என்று மோசே மனமகிழ்ந்தார். இந்த காரணத்தினாலேதான் மோசேயின் முகம் பிரகாசித்தது. ஆபகுக் 2:4 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இதுவும் மிக முக்கியமான ஒரு வசனம். ரட்சிக்கப்படுவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் விசுவாசமும் நியாயப்பிரமாணமும் ஒன்று கொண்டு எதிர்மறையான கொள்கைகளாய் இருக்கின்றன, ஒன்றே ஒன்று எதிர்க்கிறவைகளாய் இருக்கின்றன. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே வாழப்போகிறீர்கள் என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இரண்டையும் ஒன்றாக சேர்க்கவே முடியாது. அவை ஒன்று கொண்டு எதிரானவை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து சென்னை போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ரயிலிலே பிரயாணம் செய்தால் அது மதுரை, திருச்சி என்று எங்கெங்கோ சுற்றி கொண்டு திரும்ப சென்னைக்கு வந்து சேர்கிறதே என்று நினைக்கிறீர்கள். சரி, விமானத்திலே போகலாம் என்று டிக்கெட் வாங்குகிறீர்கள். ஆனால் ரயிலிலே போவது மிகவும் பாதுகாவலானது என்றும் நினைக்கிறீர்கள். சரி, நான் ஆகாய விமானத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய காலை ரயிலிலே வைத்துக் கொள்கிறேன், அதுதான் எனக்கு பாதுகாவலானது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது ஒரே நேரத்திலே ரயிலிலும் ஆகாய விமானத்திலேயும் ஒருவர் பயணம் செய்ய முடியாது. ஒன்று, நீங்கள் ரயிலிலேயே பிரயாணம் செய்ய வேண்டும், அல்லது ஆகாய விமானத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதுபோலத்தான் விசுவாசத்தினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் சேர்ந்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். ஏற்கனவே உங்களால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவனே கூறிவிட்டார். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினாலே வரும் ஒன்றல்ல. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் தான் அதன் மூலமாய் பிழைக்க முடியும். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனித்தீர்களா? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி
மீட்டுக் கொண்டார். மோசேயின் பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே எந்த வெகுமதியையும் அது கொண்டு கொடுப்பதில்லை. ஆனால் அதை மீறும் பொழுது தண்டனையை கொடுப்பதிலே மட்டும் அக்கறை உள்ளதாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மோசேயின் பிரமாணங்களினாலே நமக்கு வரக்கூடிய தண்டனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பல காரணங்களினாலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலேதான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தண்டனை கொடுப்பதற்கு யாரையும் தூக்கிலிடவில்லை, கல்லெறிந்துதான் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் தண்டனைக்காக ஏன் கல்லெறிந்து கொள்வதை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் கற்களைத்தான் நாம் பார்க்க முடியும். மேலும் மரணத்திற்குரிய பாவத்தை யாராவது செய்வார்கள் என்றாலும் அதற்கான தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உபாகமும் 21:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமும் 21:22-23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும், உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. ஒருவன் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் அவனுடைய சரீரத்தை மரத்திலே தொங்க விட்டார்கள். ஏனென்றால் அதை பார்க்கும் மற்றவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தாங்கள் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. என்றாலும் இரவிலே அந்த சரீரம் மரத்திலே தொங்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உபாகமும் 21:23 பின்பகுதியை நன்றா பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. பிரியமானுள்ளே, கிறிஸ்து நமக்காக சாபமானார். எப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்? இந்த பூமியிலே அவர் மனுர் எடுத்ததினாலா? இல்லை. இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்த பொழுது அந்த பரிசுத்தமானது என்றுதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை லூக்கா 1:35 நீங்கள் பார்க்கலாம். 30 வயதிற்கு முந்தைய காலம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியவில்லையே, அந்த காலத்தில் அவர் சாபமானார்? இல்லை. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஊழிய காலங்களிலேதான் பிதா அவரை குறித்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது நமக்காக சாபமானாரா? ஆம். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே அவ்வாறு சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவரிலே எந்த பழுதும் இல்லை. அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலேதான் நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். கவனிங்கள், ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். மரம் என்னும் கிரேக்க வார்த்தையின் பொருள் கட்டை விறகு அல்லது மரத்தை அது குறிக்கிறது. கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாய் இருந்தது. ஆனால் அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று.

0: கலாத்தியர் 3:11, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசித்தனாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. இஸ்ரேல் மக்கள் 1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாய் இருந்தாலும் அதை கொண்டு அவர்களால் வாழ முடியவில்லை. அப்போஸ்தலர் 15:10 பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று கேட்கிறார். இதன் பொருள் என்ன? நாமோ நம்முடைய பிதாக்களோ நியாயப்பிரமாணத்தை காத்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஏன் யூதரல்லாத மற்ற ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் அவர்களும் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டபடினாலே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபை நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கலாத்தியர் 3:15, சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்கிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் ஓராண்டு காலத்திற்கு பிறகு 500 ரூபாய் தான் கொடுக்க தீர்மானித்து அவனிடத்திலே போய், சகோதரனே, உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த 500 ரூபாயை இதோ வாங்கிக்கொள் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த மனிதன் என்ன சொல்வான்? கொஞ்சம் பொறு, 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தாயே என்று கூறுவான். அதற்கு அவன், இல்லை, இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்வான் என்றால், இல்லை இல்லை, நீ மாற்ற முடியாது, ஏனென்றால் அதை குறித்து நம் பத்திரத்திலே கையெழுத்திட்டிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இது மாற்றப்பட முடியாதது என்று கூறுவான். கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன்படியே ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உலகத்திற்கு ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. எனவேதான் யோவான் 8:56 இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். தொடர்ந்து கலாத்தியர் 3:17 வாசிக்கிறேன், ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார், ஒரு வாக்கு கொடுத்தார். அதற்கு பின் 430 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்றாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த நியாயப்பிரமாணம் மாற்றாது. தேவன் ஒருபொழுதும் தாம் கொடுத்த வாக்கை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர் அல்ல. இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு தெளிவாக வாக்கு கொடுத்தார். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்றார். எண்ணிக்கைக்கு அடங்காத சந்ததி உன்னுடைய சந்ததியாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல அது இருக்கும் என்றார். தேவன் அந்த வாக்கை நிறைவேற்றித்தான் ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியையே உருவாக்கினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மூலமாக முழு உலகத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைக்கும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். அதையே இன்றைக்கும் அவர் நிறைவேற்றி வருகிறார். கலாத்தியர் 3:18, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. கிறிஸ்துவை குறித்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் மோசேயின் பிரமாணங்களுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். எனவே நியாயப்பிரமாணம் எந்த வகையிலேயும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றாது. அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகிறது, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? அதன் மதிப்புதான் என்ன? இவ்வாறு கூறுவதனாலே நியாயப்பிரமாணத்தை பவுலப்போஸ்தலன் குறை கூறுகிறார் என்று எண்ணிவிடாதீர்கள். அதற்கு மாறாக மக்கள் நியாயப்பிரமாணத்தின் அவசியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த கேள்வியை எழுப்புகிறார். நியாயப்பிரமாணத்தை அதன் முழு மகிமையோடும் நிறைவோடும் பூரணத்தோடும் காட்டுகிறார். என்றாலும் அந்த பூரணமான நியாயப்பிரமாணத்தை நம்மிலே எவரும் கை கொள்ள முடியாதபடினாலே நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை பவுல் இதன் மூலமாய் விவரிக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கான காரணத்தை குறித்து பவுல் கொடுக்கும் விளக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதிகள் நமக்கு உணர்த்திய உண்மைகள் என்ன? நியாயப்பிரமாணம் மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒன்றாயிருக்கிறபடினாலே அது மனிதனுக்கு சாபத்தை கூறுகிறதாயிருக்கிறது, அவனுக்கு தண்டனையே கொடுக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கூறியிருப்பது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தூக்கப்பட்டு சாபமானார். இதனால் நாம் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாய் உலகத்திலுள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக மீட்பராக விசுவாசிக்கும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலேயே பெற்றுக் கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை வழி நடத்துகிறது. இந்த பரிசுத்தாவியானவரின் நிறைவை பெற்றவர்களாக அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக வாழ நம்ம ஏற்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் என்பதை ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் மூலமாக நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல காரியங்களை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஊழியங்களுக்கு கொடுப்பதனாலே நாங்கள் நல்லவர்களாய் மாற முடியாது என்பதை எங்களுக்கு மீண்டும் உணர்த்தினீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்மை விசுவாசிப்பதனாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மீட்பு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உம்மிலே நிலைத்து வாழ உம்முடைய தூய ஆவியானவரையும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே கிடைக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சட்டம் எப்பொழுதுமே உங்கள் குறைகளை கண்டு உங்களை தண்டிக்கிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசம் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரத்திலே சாபமாகவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே தொங்கிய கடைசி 3 மணி நேரங்களிலே தான் நமக்காக அவர் சாபமானார். இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவையை நோக்கி சென்றார். அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்த மரமாயிருந்தது. அதன் மூலமாகத்தான் நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தை கொடுத்த மரமே நமக்கு ஜீவனை கொடுக்கும் மரமாயிற்று. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22.

தேசத்தை சுதந்திரிப்போம்னு வந்திருக்குது, பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்லுது எதை சுதந்திரிப்போன்னு, நல்லா தான் சொல்லுங்களேன். உலகத்தை சுதந்திரிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் போயிட்டோம், வெறும் தேசத்தை இல்லை உலகத்தையே சுதந்திரிப்போம். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் அது நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் அது நிச்சயம். ஆமென். அப்பேற்பட்ட சந்ததி நாம் பாடுவோம்.

தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். எனக்கு மிஞ்சின காரியங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. எனக்கு மிஞ்சின காரியங்களும் அது கர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஒண்ணு மட்டும் செய்யறேன், இது முதல் இஸ்ரவேல் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நாங்க நம்பி இருக்கிறோம். உமையன்றி எங்களுக்கு யார் இல்லப்பா, உங்களையே நம்பி இருக்கிறோம். அப்பா யோசபாத் மன்னன் சொல்லும்போது, அப்பா அம்மோனியர் மோவாபியர், அப்பா அமலேக்கியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. பெரும் படை, முப்பெரும் படை ஒரு தனி நபருக்கு விரோதமாய் வரும்போது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு உங்களையே நோக்கி பார்த்ததுனால, தீர்க்கதரிசி எகாசியேல் மேல் உம்முடைய ஆண்டவரே ஆவி இறங்கி பயப்படாதேயுங்கள், ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிற பாடல் குழுவினரை நிறுத்துங்கள், யுத்தம் உங்களுடையது அல்ல அது கர்த்தருடையது என்று சொல்லி எகாசியேல் மூலமாக வெளிப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினால் எண்ணறிந்த மணலத்தனையான கூட்டங்கள் வந்தாலும் பின்னிட்டு பாராமல் முன்னோக்கி மகத்துவங்களை துதிக்க ஆரம்பித்ததின் விளைவு அந்த திக்க பார்க்கிறப்ப திக்குன்னு ஆகல, அவர்களே வெட்டுண்டு, எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். யாராளன்றீங்களா, மணலத்தனைன்றீங்களா, வானளாவுன்றீங்களா, அது எதுவோ அவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை பேசி எதை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். மோசே கிட்ட சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை அப்படியே யோசுவா கிட்ட சொன்னார், As I was with Moses, I will be with you. I will never leave you. Now forsake you, Joshua. மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். ஐரோஸ் மொமெண்ட்ல அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும், எல்லாமே அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அகப்பனே, தாயின் பால் மறந்த குழந்தையை போல எங்க ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறோம். தொடர்ந்து தரிசன பங்காளியாய், கூட்டாளியாய், உடனாளியாய், அப்பா தரிசனத்தை நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கு உதவி செய். நீங்க என்ன செய்றீங்களோ உங்க பின்னாடி வரக்கூடிய ஆயுததாரியாய் இருக்கணும்ப்பா. ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு நன்றி. காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற விசுவாச குடும்பத்தார், போதக பிதாக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். சித்தம் போல நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கை 2 நாளாகமும் 20 ஒரு நேரம் ஆண்டவர் காண்பித்து சொன்னார். பல நேரம் பிசாசு ஷாக் ஆகிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்து அது வரைக்கும் மனசு நல்லா இருக்கும் பாருங்களேன், திடீர்னு ஷேக் ஆயிடும். ஷாக் அப்படின்னே ஷேக் ஆயிடும். அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறப்ப கேக்கு மாதிரி ஒரு வாக்கு கொடுப்பார், தமிழ் வாக்கு. அதை பிடிச்சி வாக் பண்ண வேண்டியதுதான் இங்கிலீஷ் வாக்கு, அவ்வளவுதான். எல்லா சூழ்நிலையிலிருந்து
உங்களுக்கு அவர் பதிலை தர, விடுதலையை கட்டவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா சமூகத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். இந்த குரோனோஸ் பீரியட்ல அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை தான் நம்பி இருக்கிறோம்னு ஒவ்வொரு மணித்துளியும் அவர் சமூகத்தில் யாரெல்லாம் முதலீடு செய்கிறோமோ 100% சொல்கிறேன், கைரோஸ் மூமெண்ட்ல அப்பா இந்த பணியை செய்ய நான் உன்னதாண்டா நம்பி இருந்தேன் அப்படின்ட்டு நம் வழியாய் மகத்தான கிரியைகளை அவர் செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்வார். யோசேப்புக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட், தாவீதுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, பவுலுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. ஏயா ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? எஸ்தருக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, தெபோராளுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. அவருக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை தானே. அதனால வல்லமையான கருவியாக உங்களை பயன்படுத்தி மகிழ கர்த்தர் வல்லமை உள்ளவர். மனுஷன் பார்வையில் குருவி மாதிரி இருக்கலாம், நீங்களும் நானும் தான் கருவி. மறந்துடாதீங்க, சந்தோஷமா உம்மை தான் நம்பி இருக்கின்றே. இவ்வளவுதாங்க மலை போல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்பினவர்கள் எல்லாம் நற்றாற்றில் கைவிட்டாலும், நட்டாற்றில் கைவிட்டாலும் கடைசி வரைக்கும் கரை சேர்க்க போகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கைவிடாத நேசர். அவரை பார்த்து அப்பா யாரையோ பார்த்து மலை போல நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதையெல்லாம் மாத்திக்கிட்டு மலைகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த உங்களை பார்த்து நான் சொல்றேன்,

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். க்ரோனோஸ் கைரோஸ் ஆண்டவருடைய நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், நமக்கு குறித்திருக்கிற நேரம், ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற நேரம் வர்றப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் தீவிரமாக நடந்து முடிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வு, தேவனுடைய நேரம், ஆண்டவருடைய செட் டைம், ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம், அந்த கைரோஸ், அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ தரிசன பங்காளிகள், தரிசனத்தை தாங்கி சுற்றி நின்று தாங்குகிற விழுதுகளை தேவன் தரிசனத்தில் தந்து எப்படி ஒரு அந்த விஷனை கனம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் செய்தி எடுத்துக்கொண்டிருந்த பொழுதே ஒரு வேர்ட் ஆண்டவர் சொன்னார், அதுதான் இன்னைக்கு ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டுவர்ட்ஷிப். இந்த காரியங்கள் ஆண்டவர் பொறுப்பில் என்னை அமர்த்தணும், என் கையில் ஒரு பொறுப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் காணப்பட்டாலும், நாம் அவசரப்படுறதுனால தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரை நீங்கள் நானும் அவசரப்படுத்தவும் முடியாது, ஆனால் அவருடைய நேரத்தில் அவர் தீவிரமாக செயல்படுவார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நான் ஏற்கனவே சொன்னதான், நேரத்தை நமக்காக கூட்டவும் முடியாது, குறைக்கவும்

0: முடியாது. வேகமாக போ வேகமாக போ அப்படின்னு சொல்லவும் முடியாது நம்மளால். அல்லது எனக்காக மெதுவாக போன்னு சொல்லி நேரத்தை பார்த்து பேச நம்மளால முடியாது. நேரம் யாருக்காகவும் நிற்பது என்னன்னா
1: இல்லை
0: இல்லை, யாருக்காகவும் அது வேகமாக போறதும் இல்லை, யாருக்காகவும் அது மெதுவாக நகர்றதும் என்னன்னா
1: இல்லை.
0: ஆனால் ஆண்டவருடைய நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடாக நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: அப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் அவரை எந்த விதத்திலும் அவசரப்படுத்தவே முடியாது. ஆனால் அவருடைய நேரம் ரைப் ஆகிறப்ப, அவருடைய நேரம் கனிகிற பொழுது, அவருடைய காலம் கனிந்து வருகிற பொழுது ஆண்டவர் காரியங்களை தீவிரமாய் நடப்பித்து முடிச்சிடுறாரு.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான தருணத்தை நாம கையாளணும்னா தேவன் அவருடைய காரியத்தை நம்ம கையில கொடுத்து நாம அதை நடத்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஞானம் தேவை.
1: ஆமென்.
0: நம்ம இருதயம் என்னன்னா பக்குவப்படணும்.
1: ஹல்லேலூயா.
0: ஒரே நாள்ல கீழே இருக்கிற நம்மள ஒரே நாள்ல எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் விட ஆண்டவரால முடியும்.
1: எஸ்.
0: அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு உயரத்துல ஒரே நாள்ல நம்மளை தூக்கி வைக்க ஆண்டவரால
1: முடியும்.
0: முடியும்
1: முடியும்.
0: ஆண்டவர் விரும்புகிற ஒரு தரத்தை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு குவாலிட்டிய, ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயத்தை ஒரே நாள்ல உங்களுக்கு எனக்கு அருளி செய்ய அவரால் முடியாது. அதுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிறார். ஒரு பாறைய, ஒரு அழகான சிற்பத்தை அத சந்தையில கொண்டு போய் வைக்கிறது உடனே செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம்
1: செஞ்சிடலாம்.
0: ஆனா அது ஒரு அழகான சிற்பமா செதுக்கிறது வந்து உடனே நடக்கிற விஷயம் என்னன்னா
1: இல்ல,
0: பார்த்து பார்த்து செதுக்கிறது அது.
1: எஸ்.
0: அப்படி உளி என்ன செய்யணும்? அப்படி விளையாடும். அப்படி கோபத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா போச்சு. ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா அந்த சிலை என்னன்னா துண்டு துண்டா உடஞ்சிரும். அதனால வேண்டாத பகுதிகளை அப்படியே உளிய வச்சு அந்த சிற்பாசாரி, புத்தி உள்ள சிற்பாசாரி அதை செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி அவர் விரும்புகிற வடிவத்தை பெறுகிறார்.
1: ஆமென்.
0: சிற்பாசாரியனுடைய மனதில் இருக்கிற வடிவத்தை அந்த பாறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர்றார்.
1: ஆமென்.
0: சிற்பாசாரியோட கை வேலை அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை பாறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருது.
1: எஸ்.
0: இதுக்கு அவர் ரொம்ப பொறுமையா இருந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி சின்ன சின்ன தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி கொத்தி அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை கொண்டு வருகிறார்.
1: அல்லேலூயா.
0: அருமையா அண்ணன் நாளூர் மேனி அப்படிங்கிற மறுரூபத்தை வெளியே கொண்டு வர்றது. அதுக்கு வந்து உடனடியெல்லாம் சடச்சடெல்லாம் செய்ய என்னன்னா
1: முடியாது.
0: முடியாது. மனசு பாருங்க, அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாறாது. மனசு அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது? மாறாது. மனமே மாறு அப்படின்னா அதுக்கு அப்படிலாம் மாற என்னன்னா
1: தெரியாது.
0: தெரியாது. இந்த லட்சணத்துல நம்ம கையில தூக்கி பெரிய பொறுப்புகளை கொடுத்தோம்னா என்ன ஆகும் கதை? அதனாலதான் ஓனர்ஷிப் உன் கையில தர்றது எனக்கு பெரிய விஷயம். என்னன்னா
1: இல்லப்பா
0: இல்லப்பா, உடனே தூக்கி உன் கையில கொடுக்க என்னால முடியும். ஆனா உனக்கு ஸ்டுவர்ட்ஷிப் இருக்கா?
1: எஸ்.
0: அப்படி ஒரு பெரிய பொறுப்பை உன் கையில் நான் கொடுக்கும் பொழுது அதை கையாளக்கூடிய மனப்பக்குவம், அதை கையாள தேவையான ஒரு குணப்பட்ட இருதயம் உனக்கு இருக்குமா?
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் நம்ம கையில் பெரிய காரியங்களை தூக்கி கொடுக்க தேவன் என்ன செய்கிறார், பயப்படுறாரு. இவன் காரியத்தை என்ன செஞ்சிருவான்னா
1: எடுத்து போட்டுருவான்,
0: கெடுத்து போட்டுருவாங்கிற பயம் அவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: பெரிய பொறுப்புல அமர்ந்து ஆளணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி ஒரு பெரிய பொறுப்புல என்னை தேவன் அமர்த்தும் பொழுது அந்த பொசிஷனை கையாளக்கூடிய விஷயம் இருக்கா, அதை கையாள தேவையான மன பக்குவம் இருக்கா? கலாத்திய 4வது அதிகாரத்தில் வசனம் 1-2 இந்த காரியங்களை நாம விளங்கி கொள்ளும்படி ஒரு அருமையான ஒரு ஓமைய பவுல் எழுதியிருக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில்,
1: சுதந்திர வாழியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அது வரைக்கும் அவரு சகலத்துக்கு யாரா இருக்கிறார்னா சுதந்திரவாளி. ஆனா அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் சுதந்திரத்தை கையாள தேவையான முதிர்ச்சி வர்ற வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்ல,
1: வித்தியாசமே இல்ல,
0: வித்தியாசமே இல்லை. பெரிய பொறுப்புல சின்ன பிள்ளைங்களை தூக்கி வைக்கிறப்ப அவங்க காரியத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா
1: எடுத்து போட்டு
0: எடுத்துருவாங்க. மிக ஈஸியா தவறு செஞ்சிருவாங்க. கைரோஸ்ல ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற அந்த தருணத்துல, கைரோஸ் மொமெண்ட்ல, பெரிய காரியங்கள் சடசடன் என்னன்னா நடக்கும்.
1: எஸ்,
0: அப்படி நடக்கிறப்ப அதை எல்லாத்தையும் நாம வந்து அனஸ்டுவர்ட்ஷிப், அதை ஞானமா விசாரிச்சு அதை ரொம்ப முதிர்ச்சியோட நாம கையாண்டு அந்த பெரிய காரியங்களை அதை அணைஞ்சிடாம அதை பாதுகாக்கிறது, எரியிற காரியத்துல மேலும் எண்ணெயை ஊத்தி அதை கொழுந்து விட்டு எரிய செய்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஞானம், அந்த மன பக்குவம், அது இல்லைன்னா நம்மளே அதை தண்ணி ஊத்தி என்ன செஞ்சிருவோம்னா
1: அணைச்சிருவோம்,
0: அணைச்சிருவோம். எழுப்புதல பற்ற வைக்க ஆண்டவர் ரெடி. பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய ஆண்டவர் ரெடி. அப்படி அவர் ஒரு நெருப்பை பற்ற வைக்கும் பொழுது நான் மண்ணனை ஊத்த போறேனா அல்லது தண்ணியை ஊத்த போறேனாங்கிறது
1: என்ன
0: சார்ந்தது?
1: என்னை சார்ந்தது.
0: என்னடா உன்னை நம்பி பத்த வச்சேன், நீ என்னைய ஊத்தவன்னு பார்த்தா நீ தண்ணியை ஊத்தி என்ன செஞ்சிட்டியாடா,
1: அணைச்சு போட்டியாடாப்பா,
0: அணைச்சு போட்டியாடா. கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் தம்முடைய காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பார். அங்கதான் சின்னவன் 1000 ஆகிறான், அங்கதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். அல்ல மடங்கு காரியங்கள் மடமடான் என்னன்னா
1: நடந்துரும்,
0: நடக்கும். அப்படி தேவன் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஒரு ஆயுததாரியா நான் இருந்து ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப கவனமா முதிர்ச்சியோட ஞானத்தோட நான் அதை கையாளணும்.
1: எஸ்,
0: ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டுவர்ட். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எப்படி நாம அந்த காரியங்களை என்ன செய்ய போகிறோம்,
1: கையாள
0: போகிறோம்? அதனாலதான் தேவன் பயப்படுறார். ஆரம்பிச்சிடலாம், இந்த பயிலுக்கு ஆரம்பிச்ச உடனே முடிச்சு வச்சிருவாங்களே. ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிருவானுங்க,
1: முடிச்சு வச்சிருவாங்களே.
0: அப்படிங்கிற பயம் ஆண்டவருக்கு என்னன்னா இருக்கு. யோசேப்பினிடத்துல அதிகாரத்தை வழங்குவதற்கு முன்னாடி பாரோ வந்து ஜோசப் குறிச்சு கொடுத்த டெஸ்டிமனி என்ன தெரியுமா? ஆதியாகமம் 41:39 வாசிங்க பாப்போம்.
1: பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: நீ என் அரண்மனைக்கு
1: அதிகாரியாய் இருப்பாய்,
0: உன் வாக்கின்படியே
1: என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்,
0: சிங்காசனத்தில் மாத்திரம்
1: உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
0: பெரிய பொறுப்பை தூக்கி கையில என்ன பண்ணிட்டாங்க?
1: கொடுத்துட்டாங்க.
0: இந்த பெரிய பொறுப்பை தூக்கி ஜோசப்போட கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜோசப் குறிச்சு ஃபாரோ சொன்ன டெஸ்டிமனி என்னன்னா, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
1: உன்னை
0: போல விவேகமும்
1: ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: அல்லேலூயா. மெசேஜில் பாருங்க, நோ ஒன் இஸ் ஆஸ் குவாலிஃபைட் ஆஸ் யூ இன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஸ்டம்.
1: அல்லேலூயா.
0: அனுபவத்திலையும் சரி விவேகத்திலையும் சரி உனக்கு ஈக்குவலா இங்க ஒருத்தன் என்னன்னா
1: இல்லை,
0: இல்லப்பா அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை நீ தாண்டா அற்புதமா என்ன செய்வேன்னா கையாளுவா என்று சொல்லி ஆளுகையை தூக்கி யார் வசத்துல கொடுக்குறாங்கன்னா
1: யோசேப்பனுடைய.
0: பெரிய பொறுப்புல உட்கார்ந்து ஆட்சி செய்யணும் ஆளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆனா கையாள முடியுமா? அத அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கா? அதுக்கான கேரக்டர் இருக்கா? சில இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கும் கேரக்டர் இருக்காது. சில இடத்துல கேரக்டர் இருக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஐ மீன் சிஸ்டம் இருக்காது, அமைப்பு இருக்காது. அன்னி வரப்போகுது, ஆற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வர்ற தண்ணிய புடிச்சு வைக்கிறதுக்கு வாய்க்கால் வேணும்லடா.
1: எஸ்,
0: அதனால வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறார்.
1: எஸ்,
0: ஆண்டவர் மலையை கொட்டு ஓட்டுன்னு கொட்டுவார், புடிச்சு வைக்கிறதுக்கு குளங்குட்டை இருக்கா? இந்த குளங்குட்டையை நிரப்புறதுக்கான வாய்க்கால்கள் என்னன்னா
1: வெட்டப்பட்டிருக்கா.
0: சோ மழையை தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு டேமும் கிடையாது, ஒரு கண்மாயம் கிடையாது, ஒரு ஊரணியும் கிடையாது, ஒரு ரிவர் பெட் என்னன்னா
1: கிடையாது.
0: இதுல வந்த தண்ணியை வந்து எங்க தேக்குவீங்க நீங்க? ஒரு அவுட் போரிங் வருதுன்னா, இன்னைக்கு ஒரு ரிவைவல் வருது, லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங் வர்றப்போ அந்த அவேக்கனிங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டியூவர்ட்ஷிப், அதுக்கான மனப்பக்குவம், அதை அற்புதமா நேர்த்தியா கையாளக்கூடிய ஒரு சிஸ்டம்,
1: எஸ்,
0: ஒரு அமைப்பு ரீதியா நீ தயாரா இருக்கியா?
1: ஹல்லேலூயா.
0: அமைப்பு ரீதியா நீ
1: தயாரா இருக்கியா?
0: மனதளவுல நீ ஆயத்தமா இருக்கிறியா?
1: ஹல்லேலூயா.
0: சின்ன பிள்ளை கையில பிளேடு தூக்கி கொடுப்போமா?
1: கொடுக்க மாட்டோம்.
0: அது கையை வெட்டிக்கிறோம் நல்லா என்னன்னா
1: தெரியும்.
0: ஆனா ஒருத்தன் மெச்சூர்டா இருக்கிறப்ப அவன் கையில பிளேட் வர்றப்ப அவன் கைய வெட்ட மாட்டான், அது கையில வச்சுக்கிட்டு எதை வெட்டணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்வான்,
1: வெட்டுவான்.
0: அப்ப ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார்.
1: ஆமென். அத்தி டாக்டர் கையில இருக்கா திருடன் கையில இருக்கா அது ரொம்ப முக்கியம்னுவாங்க சிலர்.
0: ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியங்களை ஒப்படைக்கிறார். அவர் நம்மளை பண்படுத்தி பயன்படுத்துகிற தேவன்.
1: ஆமென்.
0: பண்படுத்தி நம்முடைய மனதளவுல நம்மளை பண்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை நிச்சயம் என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்.
0: பெரிய அளவுல நம்மளை பயன்படுத்துவார். பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே, பெரிய அளவுல என்ன செய்யுங்க ஆண்டவரே,
1: பயன்படுத்துங்க
0: ஆண்டவரேன்னு நம்ம பாட்டுல புரியாம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி விவரமான எப்படி ஜோம் பண்ணுவான்னா, ஐயா என்னை கொஞ்சம் பக்குவப்படுத்தி, என்னை கொஞ்சம் பண்படுத்தி, நீங்க என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க,
1: பயன்படுத்துங்கப்பா.

0: தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். நீங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆத்திரம் வரும். என்ன வரும்?
1: ஆத்திரம்.
0: இதுல எப்படி தேவன் பயன்படுத்துற பாத்திரம்னு உங்களுக்கு சொல்றது? அடே, நீ பயங்கரமா கோபப்படுறவன், உனக்கு ஆத்திரம் அப்படி என்னன்னா
1: வரும்,
0: பொத்துக்கிட்டு வரும்.
1: எஸ்,
0: இதுல நான் பயன்படுத்துற
1: பாத்திரம்
0: பாத்திரம்னு சொன்னா நீ எல்லாத்தையும் என்ன பண்ணி போட்டுருவன்னா
1: ஆரியத்தை கெடுத்து போட்டுருவ.
0: ஓங்காரியத்துக்கே உன்னை என்னால நம்ப முடியல. என்ன செய்யறது? அன்பு செஞ்சுக்கிட்டே போறார் ஆண்டவர். நம்ப முடியாதனால
1: அன்பு செலுத்துறண்டா,
0: பெறா உன்னை நேசிக்கிறண்டா அப்படின்னு சொல்லி அவருடைய கண்காணிப்புக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய செட்டைகளின் நிழல்ல வச்சு சரியாயிருவான் சரியாயிருவான் மாறிடுவான் மாறிடுவான்னு சொல்லி, என் ஆண்டவர் என்னிடத்துல நான் காண்பிக்க முடியாத பொறுமையை என்னிடத்துல அவர் காண்பிக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் தாவீது நாபாலுக்கு விரோதமா கோபத்துல வெகுண்டு எழுந்த பொழுது அபிகாயில் வந்து சொல்ற, ஐயா ஆத்திரப்படாத ஆத்திரப்படாத, நீ தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம்
1: பாத்திரம்.
0: எங்க ஐயா என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, ஆனா நீ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி.
1: எஸ்,
0: ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் நீ. இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாது,
1: ஆகாது.
0: நமக்கு விரோதமா தவறு செய்கிற மனுஷங்க நம்மளை ரணப்படுத்துறாங்க. நமக்கு விரோதமா மனுஷங்க செய்கிற தவறு நம்ம மனசுல எதை உண்டாக்குது?
1: ரணத்தை.
0: ரணம்னா என்னன்னா காயம். ஆனா ஆவியானவர் அந்த தருணங்களை நம்மளை பண்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறார்.
1: எஸ்,
0: நமக்கு செய்யப்பட்ட தீமை, அதனால என் மனசுல என்னன்னா பெரிய ஒரு காயம், ஒரு வருத்தம் உண்டாயிருச்சு, ஒரு ரணம் உண்டாயிருச்சு, புண்ணு உண்டாயிருச்சு.
1: உழுகிறவர்கள்
0: என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை என்ன செய்தார்கள்?
1: நீளம்
0: நீளமாக்கினார்கள். 130 அப்படிதான் தாவீது அந்த அந்த சங்கீதம் என்னென்ன
1: வருது? 129
0: உழுகிறவர்கள்
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது
0: என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: My back is covered with cuts as if a farmer had plowed long furrows. ஒரு விவசாயி நிலத்தை உழுது நீள நீளமா உழுது போட்டிருக்கிற மாதிரி என் முதுகுல நிறைய வெட்டு.
1: எஸ்,
0: அவ்வளவு
1: வெட்டு
0: காயம்
1: காயம்.
0: ஒரு கடுமையான கூர்மையான ஒரு ஏரோட நுனிய வச்சு ஒரு நிலத்தை நாம உழுகிற பொழுது அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நிலத்தை ஒரு விவசாயி என்ன செய்யறாரு? பண்படுத்துறாரு
1: பண்படுத்துகிறார்.
0: கடினமா இருக்கிற நிலம் கூர்மையான ஏர்முனையின் மூலமாக அது உடைக்கப்படுகிறது, விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அது லெகுவாக்கப்படுகிறது, அது பண்படுத்தப்படுகிறது. அந்த நிலம் தரிசு நிலம் என்னன்னா பண்படுத்தப்படுகிறது.
1: எஸ்,
0: அதுக்கு பயன்படுத்தப்படுகிற அனுபவம் என்ன? ஏர் முனை
1: முனை
0: கூர்மையான ஏர்முனை
1: கூர்மையான ஏர்முனை
0: வச்சு ஒரு அழுத்து அழுத்துறான் பாருங்க விவசாயி, அந்த பிடிய கலப்பை, அதான் கலப்பை, கலப்பையில கைய வச்சு ஒரு அழுத்து அழுத்துறப்ப பிளாட்டா கிடந்த நிலத்தை இந்த கூர்மையான ஏர்முனை போய் குத்தி கிழிக்கிறப்ப அது விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த நிலம் லகுவடைகிறது.
1: ஆமென், அல்லேலூயா.
0: இதே போல சில கடினமான அனுபவங்களை நாம ஃபேஸ் பண்றப்ப ஏன் அந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய மனதனுடைய கடினமான பகுதிகளை ஆண்டவர் அந்த தருணங்களை பயன்படுத்தி பண்படுத்துகிறார்.
1: எஸ், அல்லேலூயா.
0: நீங்க விழுங்க முடியாத கசப்பு, கடினமான சில அனுபவங்கள் மனசை குத்தி கிழிச்சு ரணமாக்கிருச்சா சொல்றோம்ல, குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க,
1: கிழிச்சிட்டாங்க.
0: டேய், மனசெல்லாம் ரணமா என்னன்னா
1: இருக்கு இருக்கு.
0: ஏன் குத்தி கிழிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார்னா, எப்படி ஒரு ஏர் வந்து நிலத்தை குத்தி கிழிக்குதோ அதுபோல சிலரை வச்சு சிலர் செய்த தீமையை பயன்படுத்தி கத்தர் என்ன செய்தார், நம்மள உழுதுட்டார்.
1: ஆமென், அல்லேலூயா.
0: நம்மள அழ வைக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்ல, நம்மள உழுது பண்படுத்தணும்.
1: எஸ், அல்லேலூயா.
0: அப்ப ரணங்கள் நம்மள பயன்படுத்தும்படி ஆவியானவர் பயன்படுத்துகிற தருணங்கள்.
1: ஆமென்.
0: சில சூழ்நிலையை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை உடைச்சு பக்குவப்படுத்தினாரா,
1: படுத்தினார். அல்லேலூயா.
0: ஏண்டா உடைச்சிங்க என் பிள்ளை என்ன, அவங்கள்ட்ட போல ஆண்டவர் ஆபால்கிட்ட போய் என் மகனை குறிச்சு நீ ஏண்டா அப்படி பண்ணன்னு உன்னதா செஞ்சாரா,
1: செய்யல. அல்லேலூயா.
0: திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், ரணங்கள் காயங்கள் நம்முடைய மனதை குத்தி கிழித்த மனுஷங்களுடைய வார்த்தைகள் நம்மளை பண்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த தருணங்கள் என்ன செய்தார், பயன்படுத்தி கொண்டார்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆனா நம்மளை அவர் பயன்படுத்துகிற கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: க்ரோனோஸ்ல மற்றவங்க செஞ்ச அநேக தவறுகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தினார், பெரிய காரியத்துக்காக நம்மளை தயார்படுத்தினார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்மளை ஆண்டவர் ரெடி பண்றாரு, அவர் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார்,
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: திட்டாங்க, என் மேல பழிய தூக்கி போட்டாங்க, என்ன குளியல தூக்கி போட்டுட்டாங்க, என்னென்னமோ பிரச்சனை யோசேப்போட லைஃப்ல வந்துச்சு. எதுக்காவது ஆண்டவர் களத்துக்கு என்ன செஞ்சாரா,
1: வந்தாரா?
0: ஆனா சைலண்டா யோசேப்போட இருந்து வேலை என்ன
1: நடப்பிச்சுக்கிட்டே இருந்தார்.
0: உங்கள்ட்ட மத்தவங்க வயலண்டா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களோட சைலண்டா இருந்து வேலை
1: செய்யறேன்.
0: உங்களுக்கு விரோதமா உங்களை சுத்தி, ஆனா உங்க லைஃப்ல ஆண்டவர் எப்படி கிரியேட்
1: செய்கிறார்.
0: இந்த ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி காரியங்களை செய்கிற கைரோஸ் வருது, நமக்காக குறிச்சிருக்கிற அவருடைய நேரம் என்னன்னா வருது. அந்த நேரத்துல நம்மளை பாத்திரமா, அவருடைய கரங்களால வணையப்பட்ட பாத்திரமா இருக்கிற நம்மளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது
1: நம் வாய் முழுவதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
0: அந்த நேரத்துலதான் என்னுடைய ரணங்கள் தானாகவே குணமாகிறது.
1: ஆமென்.
0: உங்க ஹீலிங் வந்து உங்களுக்கு போனஸா கொடுக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்,
0: எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், உங்களை என்ன தூக்கி கொண்டு உட்கார வச்சு, உங்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களை தட்டி கொடுத்து, உங்களை அணைச்சு அப்படியே வச்சு கொஞ்சி அப்படின்லாம் உங்களுக்கு ஹீலிங் என்னன்னா வராது. ஆண்டவர் உங்களை யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் வந்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
1: ஆமென்.
0: போனஸ் ஆகி கொடுக்கப்படுகிறது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சோ இந்த இந்த இந்த இந்த அடுக்க நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு விரோதமா பிற செய்த தீமை என் மனச குத்தி என்னன்னா கிழிச்சிருச்சு, என்ன உழுதுட்டாங்க, ரணமா இருக்கு. அந்த ரணத்தை அந்த தருணத்தை பயன்படுத்தி கத்தர் என்னுடைய மனதை என்ன செஞ்சிட்டாருன்னா பக்குவப்படுத்திட்டாரு.
1: பக்குவப்படுத்திட்டாரு,
0: மன்னிக்கணும், பண்படுத்திட்டாரு. இப்போ பண்படுத்தின ஆண்டவர் என்ன பயன்படுத்தும் பொழுது ரணம் தானா குணமாகுது.
1: எஸ்.
0: சி, ரணத்தை குணப்படுத்த வரல, ரணத்தை என்ன பண்ணல,
1: குணப்படுத்த வரல.
0: அதுக்கு பதிலா என்ன பயன்படுத்தும் பொழுது ரணம் குணமாகுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆனா என்ன பண்படுத்த ரணத்தை பயன்படுத்தினார்.
1: ஆமென்.
0: புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்?
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் திரும்ப ரீமைண்ட் பண்ணி திரும்ப வாங்க. உங்களையும் என்னையும் பண்படுத்த நமக்குண்டான ரணத்தை நமக்குண்டான காயத்தை பயன்படுத்தினார். ஆனா என்ன பயன்படுத்துகிற நேரம் வரும் பொழுது எனக்குண்டான அந்த ரணம், மனுஷங்களால எனக்குண்டான காயம் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுதுனா ஹீல் ஆயிருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குண்டான ரணங்களை காயங்களை நாம பெருசா பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மளை நாம பண்படுவதை பெருசா பார்க்கிறாரு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீ பண்படணும்,
1: பண்படணும்,
0: நீ பண்படணும். அதெல்லாம் மன புண்ணு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் எடுத்த செய்தி, மனுஷங்களால நமக்கு ஒரு மன புண்ணு உண்டாகிறப்ப ஆவியானவர் நமக்கு மன கண்களை தந்து அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறார்.
1: எஸ்.
0: மன கண்ணு திறக்கப்படாதவன் தான் மன புண்ணு, மன புண்ணு, மன புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு. என் மன புண்கள் பெருசு. ஆனா ஆண்டவர் பண்படுத்துறப்ப அப்படி மன கண்களை திறந்து விடுவார் பாருங்க.
1: எஸ்.
0: நாபால் செஞ்சதுனால தாவீதுக்கு என்ன உண்டாயிருச்சு, மனசுல புண்ணு உண்டாயிருச்சு. ஆனா நாபாலுடைய மனைவி சொன்ன ஆலோசனை கேட்டப்ப தாவீதுடைய மன கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது,
1: பட்டது. அல்லேலூயா.
0: மனப்புண்ணு மனப்புண்ணு வர்றிய எப்பா அதிபதியே, இஸ்ரேவேலுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட அதிபதியே, இஸ்ரேவேலின் வருங்காலமே, எங்களை எல்லாம் ஆட்சி செய்ய போகிற எங்கள் மன்னவரே, எங்க ஐயா மன்னு, ஆனா நீங்க மன்னவர்.
1: எஸ்.
0: மன்னவர் மண்ணோட மோதலாமா?
1: மோதக்கூடாது.
0: அதனால மனப்புண்ணு மனப்புண்ணு சொல்லி சண்டைக்கு வராதிங்க. உங்களுக்கு இப்ப தேவை மன கண்கள் திறக்கப்படணும்.
1: ஆமென்.
0: அப்படின்னு ஒண்ணு சாமியில் 25 ஒரு டீட்டெயிலா ஒரு லெக்சர் கொடுத்து, ஒரு போதனையை கொடுத்து, ஒரு ஆலோசனையை கொடுத்து, நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராச்சே, நீங்க உயிரோடு இருக்கும் நாளும் உங்க மேல ஒரு பொல்லாப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா
1: காணப்படக்கூடாது.
0: எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை எங்க ஐயா உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு என்னன்னா
1: செய்வாரு,
0: செய்வாரு,
1: செய்வாரு. அல்லேலூயா.
0: அப்படின்னு தாவீதுனுடைய மன கண்களை திறந்து விடுறா.
1: அல்லேலூயா.
0: நீங்க ரணப்பட்ட நேரத்துல மனுஷங்க உங்களை ரணம் பண்ண, உங்களை காயப்படுத்தி, உங்களை குத்தி கிழிச்ச நேரத்துல ஆண்டவர் ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து அந்த மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்களை திறந்தா இருப்பாருங்க. சைலண்ட் ஆண்டவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மற்றவங்க உங்க லைஃப்ல ரொம்ப வயலண்டா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்க மன கண்களை ரொம்ப சைலண்டா திறந்து அவருடைய கிரியையை உங்களுக்குள்ள பலமாய் நடப்பிக்கிறார்.
1: ஆமென்.
0: He is equipping you. Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: உங்கள் ஆண்டவர் அற்புதமான விதத்துல ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: தங்களுக்கு உண்டான ரணங்களை காரணமா காண்பித்து பண்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காயம் காயம் காயம் காயம்னு சொல்லியே
1: பெருங்காயமாயிருச்சு. பெருங்காயங்க
0: காயம் காயம்னு சொல்லியே காயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க?
1: பெரிய
0: பெரிய காயம். சின்ன குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் தான் என்னன்னா
1: வளர்ந்துருக்கும்.
0: ஆரோக்கு என்னையா
1: சின்ன காயம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்படி சொல்லி சொல்லி அது பெருசாக்கிடுவார்.
0: என்னமோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி அதுங்க போடுற கூப்பாடு போடுற கண்ணீரை பார்த்து நம்ம பயந்து போய் என்னமோ கைகாலதான் போச்சோன்னு போய் பார்த்தோம்னா சின்னதா ஒரு எறும்பு கடிச்சு லேசா வீங்கி இருக்கும் பாருங்க. சித்தரும்பு கடிச்சு லேசா என்னன்னா
1: வீங்கி இருக்கும்.
0: வீங்கி இருக்கும். இந்த காயத்தை போட்டு ஒப்பாரி வச்சு அழுது நமக்கு சிரிப்பு தானே என்ன செய்யுது
1: வருது.
0: அது மாதிரி காயம் காயம்னு சொல்லி காயத்திலேயே போக்கஸ்டா இருக்கிறவங்க அவங்க அவங்க இருதயம் பண்படுறது என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதனாலதான் என்னுடைய மனப்புண்ணு ரொம்ப பெருசுங்கிற ஒரு சங்கடத்தோட வருத்தத்தோட இன்னைக்கு காலையில கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் புத்தம் புதிய வெளிப்பாடுகளை தந்து நமக்கு பிரகாசமல்ல மனக்கண்களை தந்து நம்மளை என்ன செய்யறாருன்னா பக்குவப்படுத்திடுறார்.
1: ஆமென்.
0: பண்படுத்திடுறார்.
1: எஸ் ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நமக்கு எதிரா கிரியை செய்யறவங்களோட தேவன் இடைபடல. பாதிக்கப்பட்ட நம்மோட தான் ஆண்டவர் பேசுறாரு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உங்க பக்கம்தான் இருக்கு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சவங்க நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க மனசுல எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு அவங்க எந்த சங்கடமும் இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உரதமா ஒரு சின்ன தீமை செய்யணும்னு நினைச்சா கூட உங்க மனசு படாத பாடுபடுது. அவ்வளவு பெரிய தீமைகளை தனக்கு உரதமா செஞ்ச சவுலுக்கு உரதமா ஒரு தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தாவீது ஃபேஸ் பண்ணப்ப படாத பாடுபட்டாரு.
1: எஸ்
0: அவர் பாட்டுல தூங்குறாரு. யாரு?
1: சவுலு.
0: தாவீத வேட்டையாட வந்துட்டு தூக்கம் வருமா? அவ்வளவு பெரிய படையோட வர்றாரு. எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. ஆனா தாவீத சோதிக்கும்படி கத்தரே ஒரு தூக்கத்தை வரவழைக்கிறார் அந்த இடத்துல.
1: எஸ்
0: எந்த உறுத்தலும் இல்ல, எந்த நெருடலும் இல்ல. மகளை கொடுத்துட்டு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: ஈட்டி எடுத்து எரியறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ரொம்ப கேவலமா திட்டுறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: காய்மாரமா பாக்குறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ஆனா உங்களுக்கு தான் உறுத்துது. உங்களுக்கு மட்டும்தான் மனசுல சங்கடமா இருக்கு.
1: அல்லேலூயா.
0: ஈட்டியும் செம்பையும் கையில எடுத்துட்டு போறப்ப பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான், ஒரே குத்தா என்ன செய்யட்டுமா? அதே ஈட்டிய எடுத்து கையில் எடுத்துட்டு போய் செம்பையும் கையில் எடுத்துட்டு போய் சவுலுக்கு ஊழியம் செஞ்சாரா?
1: செஞ்சாரு.
0: எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க. அந்த அந்த சூழ்நிலை. அந்த நேரத்துல மனப்புண்ணு மனப்புண்ணு அப்படின்னு சொல்லி தாவீது ரொம்ப என்ன செய்யலன்னா புலம்பல. அவர் ஒரு தெளிவான ஒரு டீச்சிங் கொடுக்கிறாரு, தெள்ள தெளிவான வெளிப்பாடு வருகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போடாமல் அவர் என்னை காப்பாராக.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அனாயின்டட் சால் யாரு?
1: அனாயின்டட்,
0: அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குரோதமா எதை நம்ம என்னென்ன செய்ய
1: கூடாது?
0: கூடாது, பெரிய பொல்லாப்படாது.
1: அல்லேலூயா.
0: அங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெவலேஷன் வருது. அந்த இடத்துல ஒரு மன கண்கள் என்ன செய்றார்னா, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த காரியத்தை நீ பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கல, தேவன் பார்க்கிற மாதிரி நாம இந்த காரியத்தை பார்க்கணும். அதான் மெச்சூரிட்டி.
1: ஆமென், அல்லேலூயா.
0: நான் பார்க்கிறது போல இந்த காரியத்தை தேவன் என்ன செய்யல?
1: பார்க்கல.
0: தேவன் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நானும் அதே மாதிரி பார்க்கிறதான் பக்குவம்.
1: ஆமென்.
0: இது தேவனோட பழகிறவனுக்கு தான் வரும்.
1: எஸ்.
0: ஆடிக்கு ஒருக்கா அம்மாசிக்கு ஒருக்கா அவற்றை வர்றவனுக்கு என்ன செய்யாதுன்னா வராது. திருவிழாவுக்கும் பண்டிகைக்காக மட்டும், புது வருஷத்துக்காக மட்டும், கிறிஸ்துமஸ்க்காக மட்டும், புது வருஷ ஈஸ்டர் ஆகட்டும், அப்புறம் ஒன்னாம் தேதி வாக்குத்தத்தம் ஆராதனை ஆகட்டும், பந்தி ஆராதனைக்கு மட்டும் வர்றவனுக்கு இது விளங்காது.
1: விளங்காது.
0: இது தேவனோட பழகுற இருதயம்.
1: ஆமென்.
0: காயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த காயம் என்ன ஆறல. ஆனா ஆண்டவர் அந்த தருணத்தை பயன்படுத்தி என்னை பக்குவப்படுத்துகிறார். எப்படி பக்குவப்படுத்துறாரு? ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தந்து.
1: ஆமென், அல்லேலூயா.
0: எதுக்காக ஆண்டவரே இப்படியெல்லாம் நடத்துறீங்க? டே, உன்னோட கைரோஸ் வருது. உனக்காக நான் குறிச்சிருக்கிற நேரம் வருது. ஓனர்ஷிப் வருதுடா உனக்கு. அந்த ஓனர்ஷிப் உன் கையில நான் தர்றப்ப அதை ஹேண்டில் பண்ண தேவையான ஸ்டுவர்ட்ஷிப் உனக்கு என்னன்னா வேணும்.
1: வேணும்.
0: ஆளுகைய நீ கையாளணும்னா இந்த மாதிரிதான் நான் உன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்த விரும்புறேன். அப்படி நான் பயன்படுத்தும் பொழுது அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: நான் உன்னை கனம் பண்ணுவேன்.
1: ஆமென்.
0: நான் கனம் பண்ணும் பொழுது உனக்கு தேவையான ஆரோக்கியம், உன்னுடைய ரணம் தானாவே ஹீலாகும்.
1: ஆமென், அல்லேலூயா,
0: அல்லேலூயா.

0: தங்களுக்கு ஏற்பட்ட மற்றவங்களால தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை பெருசாவே பேசிட்டு இருக்கிறவங்க, வருத்தங்களை குறிச்சு திரும்ப திரும்ப பேசுறவங்க, அவங்களுக்குள்ள மன புண்ணு இருக்க வெளிய, அவனுக்கு பிரகாசம் இல்ல, மன கண்கள் இல்ல.
1: எஸ்,
0: வருத்தத்தோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, மன கண்கள் திறக்கப்படாம மன புண்களை நம்மளால கையாளவே
1: முடியாது.
0: முடியாது. வருத்தம் வருத்தமா வேணும்னா ஓ உன்னு அது என்ன செய்ய முடியும், குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்மளால குப்புற படுத்து கிடக்க முடியுமா?
1: முடியாது.
0: அத்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நம்மளை இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால நம்ம எல்லாம் அழுத்தத்துல வந்தவங்க, அதனால அது பேர் பிரஷர் குக்கர்.
1: எஸ்.
0: ஏன் இந்த பிரஷர் அப்படின்னா, இந்த பிரஷர் இருந்தா தான் நீ வேகுவேன்ற ஆண்டு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் அப்படி மொறுமொறுன்னு ஏன் இருக்குன்னா, சென்னை நாங்க வர்றப்ப எல்லாம்
1: எங்க அகில காவ மேத்யூ அண்ணனும்
0: ரெண்டு பேரும் எங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தாலும் சரி எங்களை பிடிச்சி எப்படியாவது வம்பு பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அந்த காலையில ஒரு ஆட்டுக்கால் பாய வைப்பாங்க பாருங்க. இடியப்பம் ஆட்டுக்கால் பாயமா?
1: இடியப்பம், இட்லி சில நேரம்
0: வச்சு பேசுறப்ப இப்ப பாருங்க வாயில வச்சு வந்துச்சு. அந்த மாதிரி போட்டு அவங்க சிஸ்டர் அகலேட்ட நான் கேட்பேன், எப்படிப்பா இப்படி முறுக்கு மாதிரி என்னன்னா
1: இருக்கு
0: இந்த இந்த ஆட்டு காலை வந்து நாங்க கடிச்சு கீழே துப்புற மாதிரி இல்ல, கடிச்சு அப்படி மென்னும் முழுங்குற மாதிரி முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு இருக்கு, எப்படிப்பா இப்படி சாப்டாச்சுன்னு கேட்டா சொல்லப்பல
1: விசில்
0: குக்கர்ல வச்சு சும்மா விசிலுக்கு மேல விசில
1: விட்டுருவேன்.
0: இந்த மாதிரி ஆயிருச்சு
1: ஆயிருச்சு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் வந்து விசிலுக்கு மேல விசில் விட்டு ரொம்ப பிரஷர் ஆனா வெடிச்சிருவாங்கன்னு தெரியும், அதனாலதான் விசில வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும், அந்த நேரத்துக்கு டெம்பரவரியா ரிலீஃப் இருக்கும். ஆனா அழுத்தம் அழுத்தமா தான் என்னன்னா
1: இருக்கும்.
0: அடுத்து ஒரு பிரஷர் அக்குமுலேட் ஆகும், ஐயோ நான் வெடிச்சிருந்தேன் ஒரு சத்தம் வரும். இப்படியே 10 விசில் 15 விசில் விட்டு அந்த அழுத்தத்துக்குள்ளே வச்சு கடைசியில் என்னன்னா பெந்திருச்சு. அதே மாதிரி ஒரு பிரியாணி கதையை நாங்க அதிகமா நாங்க சொல்லுவோம். பிரியாணி ஏன் கமகமன்னு மணக்குதுன்னா பிரியாணி சொல்லுது, எல்லாம் வெந்து முடிச்சிருச்சுன்னு சொல்லி நான் வந்து நினைச்சா கீழே வந்து
1: சிம்மு
0: நெருப்பு ஃபுல்ல பத்த வச்சு நெருப்ப வெளியில இழுத்து விட்டு கங்க போட்டானுங்க கீழே சிம்ல வச்சுட்டானுங்க. சரி அப்பாடா தப்பிச்ச நினைச்சா மேல ஒரு தட்டை மூடி கீழே இருந்த கங்க தூக்கி மேல கொட்டிட்டாங்க. இது என்னன்னு கேட்டா தம்முன்றாங்க. கம கமன்னு வாசனை வராம என்ன செய்யும்?
1: என்ன செய்யும்?
0: ஆண்டவர் நம்மளை பந்திக்கு ஆயத்தப்படுத்துறாரு. கமகமங்கிற பிரியாணி பந்தியில வர்றப்ப சாப்பிடறவன் என்னையா இப்படி மணக்குது
1: மணக்குது.
0: ஆனா பிரியாணி சொல்லும் கீழே
1: சிம்மு
0: மேல
1: தம்மு.
0: கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: எஸ்.
0: ஓ வாய்க்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ருசியா இருக்கிறேன்னா கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: நெருப்பு. ஹல்லேலூயா.
0: கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்னை வேக வச்சுட்டாங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப பிறர் என்ன ரணப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த காயத்தை பெருசா போக்கஸ் பண்ணாதீங்க. ஆனா மனுஷனுடைய இயல்பு அந்த காயத்தை என்ன செய்யும், ஃபோக்கஸ் தான் பண்ணோம்.
1: எஸ்.
0: நம்ம மனுஷங்க தானே, நமக்கு கோபம் வரும், நமக்கு ஆத்திரம் வரும், நமக்கு எரிச்சல் என்னன்னா
1: வரும்.
0: அந்த பிரஷரை நம்மளால ஹேண்டில் பண்ண என்னன்னா முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்காம என் மன கண்ணை தர்றார். இந்த காரியத்தை ஓ ஆங்கிளில் பார்க்காத, நான் எப்படி இந்த காரியத்தை பார்க்கறனோ அப்படி பார்க்க தேவையான பிரகாசமுள்ள மன கண்களை உனக்கு தர்றேன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெளிப்பாடை தாவீதுக்கு தந்ததை போல, அபிகாயில் மூலமா ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தாவீதுக்கு அருளி செய்ததை போல, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை தந்து நம்ம மனசுல காணப்படுகிற கொதி நிலையை மாற்றுகிறார்.
1: ஆமென்.
0: இப்ப கூட உங்க பிரஷர் ஒரு சத்தம் வந்து ரிலீஸ் ஆகுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கொதிக்கிற மனசை கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து ஆசுவாசப்படுத்துறாரு. அந்த வெளிப்பாடு ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்மளை பக்குவப்படுத்துது, நம்மளை பண்படுத்துது. ஆனா கைரோஸ் வர்றப்ப ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: க்ரோனோஸ்ல என்ன பக்குவப்படுத்துறாரு, கைரோஸ்ல என்ன பயன்படுத்துறார் பெரிய அளவில்.
1: ஆமென்.
0: அப்படி பயன்படுத்தும் பொழுது என்ன எல்லாரும் கனம் பண்றாங்க. பாரோ ஜோசப் ஆனர் பண்றது போல, கைரோஸ் மொமெண்ட் வந்தப்ப டேவிட சமஸ்த இஸ்ரவேலும் ஆனர் பண்ணது போல, தேவன் நம்மளை பயன்படுத்தி கனப்படுத்தும் பொழுது என்னுடைய ரணம் தானாவே குணப்படும்.
1: ஆமென்.
0: உங்க காயங்கள் குணப்படக்கூடிய விதத்துல ஆண்டவர் இப்ப ஒண்ணும் செய்ய போறது இல்ல. உங்க கைரோஸ்ல உங்களை கையில் எடுத்து கத்த பயன்படுத்தும் பொழுது உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. நீங்க கனமடைகிற அந்த நேரத்துல உங்க ரணங்கள் தானாவே குணமாகும்.
1: ஆமென்.
0: அங்கதான் உங்க எப்ராயீம், அங்கதான் உங்க மனாசேய நீங்க பார்த்து பூரிச்சு போய் நிக்கிற நேரம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பாட்டு எதிர்க்கிறவர்கள் மத்தியில்

0: பிரஷர்ல இருந்து இன்னைக்கு உங்களை ரிலீஸ் பண்ற ஆண்டவர். இறையாதே, அமைதலாயிரு.
1: கடும் பிரச்சனைகளே,
0: யாரு குரோதமாகவும் நீங்க கொந்தளிச்சிடாதீங்க.
1: நேரி செல்வ,
0: யாரு குரோதமா நீங்க மனசுல கொதிப்படையாதிருங்கள்.

0: அபிகாயில் சொன்ன ஆலோசனை கேட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்ட தாவீது சொல்றாரு. 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி,
1: உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் இரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழிவாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானா,
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடைய வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இங்க டேவிட் ஆண்டவர் ஹீல் பண்ணாரா? ஹீல் பண்ணல. காயம் எப்படிதான் இருக்கு? இன்னும்
1: காயமாகவே,
0: காயமா தான் இருக்கு. அப்ப அந்த காயத்தை நடுவுலையும் எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு குயட்டா மாறினார் அப்படின்னா, தேவன் தம்முடைய காரியத்தை ரிவீல் பண்ணிருக்கிற.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல, அதான் உங்களுடைய கோபத்துக்கு காரணம்.
1: எஸ்,
0: ஆண்டவர் இவ்வளவு பெரிய காயத்தை எனக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க, என்னை ஹீல் பண்ணுங்க, ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணி.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உங்க மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்ணை திறக்கிறாரு பாருங்களேன். சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய் கூட அவனுக்கு இருக்க கூடாதுங்கிற கோபம் வந்து உன்னோட ஸ்டாண்ட். ஆனா அது என்னோட ஸ்டாண்டர்ட் இல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: சில பேர் அவங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, ஆனா தேவன் ஒரு ரெவலேஷனை தந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: டேய், இது இல்லடா நீ எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், நான் என்ன விரும்புறேங்கிறத தயவு செஞ்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவருடைய காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்பதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரிய வரும்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் வர்றப்ப என்னோட ஸ்டாண்டர்ட் நான் விட்டுறேன்.
1: எஸ்,
0: என் ஸ்டாண்ட நான் விட்டது காரணமே தேவன் எனக்கு தந்த அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எஸ்,
0: இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறீங்க. நான் ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா எடுத்துட்டேன், இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் இறங்கி வர்ற மாதிரி என்னன்னா இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய வாதம், உங்களுடைய கோபம், உங்களுக்கு உண்டான காயத்துல இந்த ஸ்டாண்ட நீங்க எடுத்திருக்கீங்க.
1: எஸ்,
0: உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல நான் பிரியமா இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு.
1: ஆமென்.
0: யாரோட பேசுறேன் தெரியல, ஆனா உங்களுக்கு நேரா வார்த்தை வருது.
1: ஆமென்.
0: நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த ஸ்டாண்ட நீ ஏன் எடுத்தனா, உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு இந்த ஸ்டாண்ட நீ எடுத்த. ஆனா திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்.
1: எஸ்,
0: தீமைக்கு தீமைய, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் இருந்து நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்,
1: நன்மை செய்யுங்கள்,
0: ஆசீர்வதியுங்கள். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவங்க கர்த்தரால.
1: ஆமென்.
0: வாசிக்கலாமா? 1 பேதுருவா, 2 பேதுருவா, 1 பேதுரு.
1: எஸ்,
0: 1 பேதுருல
1: 3

0: You are making your own decision. I don't want to agree with your stand. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு என்ன இல்ல உடன்பாடு என்னன்னா
1: இல்லை
0: இல்ல this is not my standard. இது என்னுடைய தரம் அல்ல. என் கரம் இருக்கிறவன் செய்யற வேலை இது இல்ல.
1: ஆமென்.
0: என் கரம் மேல இருக்கணும்னா இருக்கணும்னா என் தரமும் அவங்க கூட இருக்கணும்.
1: எஸ்
0: கத்தருங்களோட யுத்தங்களை நடப்பிக்கிற தாவீதே இந்த ஸ்டாண்ட் எடுக்காத. இது என்னுடைய ஸ்டாண்டர்டே இல்ல. ஆண்டவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தர்றாரா? ஹீலிங் கொடுக்கல, ரெவலேஷன் கொடுக்கிறாரு. ஆத்திரம் போய் தாவீது வாயில என்ன வருதுன்னா
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்ரய்யா,
1: ஸ்தோத்ரய்யா,
0: ஸ்தோத்ரய்யா, தேங்க் யூ லார்ட். ஹீலானா இல்ல? குணப்பட்டா ஸ்தோத்திரம் சொன்னாரு?
1: இல்லை.
0: கிடைச்ச வெளிச்சம் ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது.
1: ஆமென்.
0: கிடைச்ச வெளிப்பாடு
1: ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது,
0: ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் பாக்குறாரு, என் கரம் இருக்குப்பா, கரை இருந்தா மட்டும் பத்தாது, என்னோட தரமும் லைஃப்ல என்னன்னா
1: இருக்கணும்பா.
0: இதுதான் குரோனோஸ்ல தேவன் எனக்குள் செய்கிற கிரியை.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆ என்ன சாகவா போற பண்ணி
1: இல்லையே?
0: இம்மா லேசத்தானே வெட்டிருக்காங்க, ஓட்டம் விடு. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கைகாலா போச்சு, முதுகுலாம் நினைச்சிருக்காங்க,
1: உழுதுருக்காங்க,
0: உழுதுருக்கான், அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன், பக்குவப்படுத்திருக்கேன் பிள்ளை அப்படிங்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: என் மகளை நான் நினைச்சிருக்கிறேன்,
1: பக்குவப்படுத்திருக்கேன்.
0: மானே
1: உன்னை பக்குவப்படுத்திருக்கேன்.
0: உன்னை பக்குவப்படுத்திருக்கேன்டா.
1: எஸ்
0: அழாதரா, கண்ணை துடைச்சிக்கடா அப்படிங்கிறார் ஆண்டவர்.
1: அல்லேலூயா.
0: இந்த வெளிப்பாடு இப்ப உங்களை நோக்கி கடந்து வருது. நீங்க ஹீல் ஆகல, உங்களுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்றார். உன் ஸ்டாண்ட் அவுட்ரு.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் லைஃப்.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் ஸ்பீச். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உன்னோட ஒவ்வொரு மூவ்லையும் என்னோட ஸ்டாண்டர்டை ஜனம் என்ன செய்யணும்
1: பாரணும்.
0: இப்படிதான் நான் உன்னை பந்திக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: சோ உங்க ரணத்தை ஒண்ணும் செய்யல, ஆனா அதை பயன்படுத்தி பண்படுத்துறாரு.
1: ஆமென்.
0: பக்குவப்படுத்துறாரு.
1: எஸ்.
0: பக்குவப்படுத்தி பயன்படுத்துவார், பயன்படுத்தி கனப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: கனப்படுத்தி குணப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு நடக்க
1: போகுது.
0: இதுதான் உங்க டெஸ்டிமனி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என்ன இப்ப நான் இதனுடைய தொடர்ச்சிக்குள்ள போனா இன்னும் டைம் எடுத்துரும், எனக்கு இன்னொரு ஸ்லாட் தேவை அது உங்கள்ட்ட பேசுறதுக்கு. என்ன அவ்வளவு இந்த விஷயம் அவ்வளவு கண்ணை திறக்குது எனக்கு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதனால கண்ணை தொடச்சுக்கங்க.
1: எஸ்.
0: கத்தர் கண்ணை திறந்துட்டார்ல,
1: கண்ணை தொடச்சுக்கங்க. எஸ்
0: ஐயோ அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, கிழிச்சிட்டாங்க, அழாத. இனிமே என்ன செய்யாத,
1: அழாத,
0: கண்ணை தொடச்சுக்கோ. அப்ப நம்ம கண்ணை தொடைக்க வராதுன்னு அவருக்கு தெரியும். அழுகாச்சி அழுகாச்சியா வருதுன்னு என்ன செய்யும்
1: தெரியும்.
0: தெரியும். அதான் வேடிக்கை சொல்லுவேன், கண்ணில இருந்து கண்ணீர் வர்றது நிக்கணும்னா இருதயத்துல ஜீவ தண்ணீர் சுரக்கணும்னு சொல்லு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: அதனால கண்ணை திறந்திருக்கிறாரு, கண்ணை தொடச்சுக்கங்க.
1: ஆமென்.
0: கத்தர் கண்ணை என்ன பண்ணிருக்கிறாரு,
1: திறந்திருக்கிறாரு.
0: கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்லா ஆராதனை பண்ணுங்க.
1: எஸ்.
0: எப்படி ஆராதனை பண்ணலாம்?

0: இப்படி சோறு வெந்துருச்சுன்னா ஒரு பருக்க எடுத்து நசுக்கி பார்ப்பாங்களா?
1: பார்ப்பாங்க.
0: நசுக்கி பார்க்கறது எதுக்கு? பதம் எப்படின்னு
1: பாக்குறது.
0: நசுக்கி பார்த்தோன்னே கிச்சன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வடிக்கிற பதம் வந்துருச்சு.
1: என்ன
0: பதம் வந்துருச்சு?
1: வடிக்கிற பதம் வந்து விட்டது.
0: சோரை வடிக்கிற பதம், ஒருமான சோத்துக்கு ஒரு
1: சோறு பதம்.
0: அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நசுக்கி பார்த்து.
1: நசுக்கி
0: என்ன பார்த்து?
1: நசுக்கி பார்த்து.
0: நீங்க நல்ல பதப்பட்டீங்க, அதனால அழுது வடிக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கு சோறு வடிக்கிற மாதிரி.
1: ஆமென்.
0: ஆண்டவர் வடிச்சு பரிமாற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
0: தொடர்ந்து அதை குறித்து தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஓனர்ஷிப் வந்து ஓவர் நைட்ல கொடுத்துட முடியும். 24 மணி நேரத்துல ஜோசப்க்கு ஒரு ஓனர்ஷிப் வந்துச்சு, ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து 24 மணி நேரத்துல வரல. It took almost 13 years. 13 ஆண்டுகள்.
1: Hallelujah. Hallelujah.
0: டேவிடுக்கு ஓனர்ஷிப் வந்து ஒரே நாள் வந்துச்சு. 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல சமஸ்த இஸ்ரவேல் இருக்கிற எல்லாரும் வந்து அவரை ராஜாவை என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேலின் மேல
1: அபிஷேகம்
0: பண்ணினார்கள் ஒரே நாள்ல. ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து ஓவர் நைட்ல என்ன செய்யலன்னா
1: வரவே இல்லை.
0: சோ ஓனர்ஷிப் ஓவர் நைட்ல வரும், ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து இட் ரிக்வயர்ஸ் எ ப்ரோலாங் சீசன்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த க்ரோனோஸ் மொமெண்ட் கண்டிப்பா உங்க லைஃப்ல உண்டுனா உங்களுக்கு ஒரு கைரோஸ் மொமெண்டையும் கத்தர் வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: க்ரோனோஸ் பீரியட கடந்து வந்த உங்களுக்கு நீங்க பார்க்க போறது கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஸ்டுவர்ட்ஷிப் அங்கதான் என்னன்னா வருது.
1: எஸ்.
0: சோ இந்த ஓனர்ஷிப் ஸ்டுவர்ட்ஷிப்
1: உக்ரானத்துவம் எஜமானத்துவம்
0: இத வந்து சூப்பர் உக்ரானத்துவம்
1: எஜமானத்துவம். அல்லேலூயா.
0: அடுத்த செஷன்ல இத குறித்து நாம என்ன செய்யலாம், இன்னும் அருமையா கற்றுக்கொள்ள அந்த பாடங்களை. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க் யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அதிசயமா, எவ்வளவு அற்புதமா எங்களை பண்படுத்துறீங்க. ஏ, நாங்க குணப்படலைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. எங்க காயங்களை நீங்க ஆற்றலைங்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ரணத்தை பயன்படுத்தி நான் உங்களை பெரிய காரியத்துக்காக பண்படுத்தி இருக்கிறேன். பெரிய காரியத்துக்காக நான் பண்படுத்தி இருக்கிற பொழுது அந்த காரியத்தை நேரம் வர்றப்ப நான் உங்களை பயன்படுத்தவும் செய்வேன். நான் உங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களை நான் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணும் பொழுது உன்னுடைய ரணம் தானாவே குணமாகும். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வேற, என்னோட ஸ்டாண்டர்டு வேறங்கிறத ரொம்ப அற்புதமான விதத்தில் எங்களுக்கு வலியுறுத்தி, எங்களை ஹீல் பண்ணாம எங்களுக்கு நீங்க ரிவீல் பண்ண உங்க கேரக்டருக்காக, உங்க ஸ்டாண்டர்டுக்காக நாங்க தேங்க் பண்றோம். எந்த சூழ்நிலையும் ஒரு தேவ மனுஷனை போல நாங்க பிஹேவ் பண்ண, உங்களை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்துல நாங்க நடந்து கொள்ள, இது ஒரு கேரக்டர் எக்ஸிபிஷன் ஆண்டவரே. We want to exhibit your character under pressure. ஆண்டவரே, அழுத்தத்தின் நேரத்துல உங்களுடைய குணத்தை நாங்க பிரதிபலிக்க நாங்க விரும்புறோம். Thank you for teaching all these stuffs. We are highly favored. Thank you for the privilege. எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து எங்களோட பேசுங்க. நாளைய தினத்தில் இன்னும் இதில் ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் கொடுக்கிறோம்.
2: ஞாயிறு மாலை போதிக்கிறோம்.
3: சொல்லுவன் teaching about the precious blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
3: We have began to teach on it several weeks ago.
2: பல வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் போதிக்க ஆரம்பித்தோம்.
3: Turn with me to Revelation chapter 12.
2: திருப்புவோம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
3: And verse 11 is our key text that we are using.
2: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
3: இருக்கு. Revelation chapter 12 verse 11.
2: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
3: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death.
2: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
3: Talks about believers' victory over Satan.
2: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம்
3: கூறுகிறது. How did they take victory?
2: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
3: By three things.
2: மூன்று காரியங்கள் மூலமாய்.
3: By the blood of the lamb.
2: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே.
3: The word of God.
2: தேவனுடைய வசனத்தினாலே.
3: And by their testimony.
2: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
3: How do these two three things work together?
2: இந்த மூன்று காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
3: They testified about what the blood of Jesus, they testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
3: The testimony, the word and the blood is there.
2: பாருங்க, சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
3: How do they function together?
2: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
3: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
2: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
3: The blood and the word never change in its power or if effectiveness.
2: ரத்தமும் வல்ல ரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
3: Their efficacy is guaranteed.
2: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
3: Forever.
2: என்றென்றைக்கும்.
3: The word and the blood are this are constant.
2: ரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
3: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
2: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
3: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
2: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
3: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
2: இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
3: If you testify to the contrary, then the defeat is there.
2: ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
3: The word is there and the blood is there.
2: வசனம் இருக்கிறது, ரத்தமும் இருக்கிறது.
3: But what we do with it is what brings us victory.
2: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
3: That is why so many believers, even though they have the word and they have the blood that was shed 2000 years ago, still can't take victory.
2: ஆகவே தான் நிறைய விசுவாசிகளை பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கிறது, இவை இரண்டும் இருந்தும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள்.
3: Because their testimony is not right.
2: ஏனென்றால் அவருடைய சாட்சி சரியில்லை.
3: They have gone wrong with their testimony.
2: அவருடைய சாட்சியிலே தவறாய் போய் விட்டார்கள்.
3: One way they go wrong is because they don't know what the word says that the blood has done for them.
2: அவர்கள் தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாது இருக்கிறார்கள்.
3: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
2: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
3: Now I have taught you already 9 things I think.
2: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
3: And let me just quickly mention them.
2: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
3: The blood has brought us redemption.
2: ரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
3: Secondly, forgiveness of sin.
2: இரண்டாவது பாவ மன்னிப்பு.
3: Thirdly, cleansing from sin.
2: மூன்றாவது பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
3: Fourthly, justification.
2: நான்காவது நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
3: Fifthly, sanctification.
2: ஐந்தாவது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது.
3: Sixthly, the blood speaks better things than the blood of Abel.
2: ஆறாவது ஆபேலின் ரத்தத்தை விட இயேசுவின் ரத்தம் மேலானவைகளை பேசுகிறது.
3: Seventhly, it has brought reconciliation.
2: ஏழாவதாக அது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது.
3: Eighthly, it has brought us boldness to come to God.
2: எட்டாவது தேவனுடைய சமூகத்தில் வர தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
3: Ninthly, it has given us intimacy.
2: ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
3: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
2: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது அதுல 10th காரியத்தை போய் சொல்ல விரும்புகிறேன்.
3: These are things that you need to probably write down to remember.
2: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
3: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது இந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
3: The blood, the Bible says, gives us a right to dwell in the very presence of God, in the holiest place.
2: வேதம் சொல்லுகிறது, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
3: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
2: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
3: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
2: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
3: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, It means the very presence of God.
2: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவள் சொல்லுகிறேன், அது தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
3: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
2: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
3: The best that I have heard when I was growing up is about how to enter.
2: நான் வளர்ந்து வந்தப்போ கேள்விப்பட்ட கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
3: Entering itself was a problem, that itself was preached very infrequently, very rarely.
2: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது தான் பிரசங்கம் பண்ணாங்க.
3: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
2: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
3: Not so easy.
2: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
3: But we not only enter, we have a right to dwell. Through the blood.
2: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசமான உரிமை நமக்கு இருக்கிறது.
3: This is a tremendous mind-boggling truth.
2: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக
3: இருக்கிறது. This is to me and to my heart, it is a most wonderful thing to think about.
2: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது.
3: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
2: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
3: The church, our church here must learn to say these truths correctly.
2: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
3: That's why we are teaching it.
2: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
3: You ought not to say that we enter into God's presence, we ought not leave it at that. We have to go on and say that we dwell. We must use that word. We dwell, we stay in the presence of God.
2: தேவனுடைய சமூகத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வது ஒரு நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
3: This idea of dwelling in God's presence.
2: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
3: எண்ணம், grip our hearts and our minds.
2: அதுதான் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
3: This truth must be cherished and loved.
2: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
3: Our hearts tonight must rejoice.
2: உள்ளம் களி கூற வேண்டும்.
3: I'm going to preach about this, and as we get through, your hearts must leap for joy for this great privilege that God has given.
2: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன், இதை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்க சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷமா.
3: If your heart does not rejoice, then you need to get saved.
2: உங்களை இதயம் களி கூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
3: Because you don't know anything about salvation.
2: ஏனென்றால் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
3: You are a saved person and the Lord of heaven lives in you, you will rejoice and cherish this.
2: நீங்கள் இரட்சிக்கப்பட்டவராய் இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே களி கூர்ந்து மகிழ்வீர்கள்.
3: This truth will be dear to your heart.
2: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
3: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
2: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
3: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
2: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள்
3: Turn with me to Hebrews chapter 10.
2: திருப்பும் எபிரேயர் 10 அதிகாரம்
3: verse 19 to 22.
2: 19 முதல் 22 வரை.
3: Hebrews 10 19 to 22.
2: எபிரேயர் 10 19 முதல் 22 வரை.
3: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
2: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
3: by a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh. And having a high priest over the house of God, let us draw near with a true heart, in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience, and our bodies washed with pure water.
2: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
3: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind or the temple in his mind.
2: எபிரேய நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி இதை எழுதுகிறார்.
3: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
2: எபிரேய நிருபத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது.
3: So he's writing with that picture in mind.
2: ஆகவே அதை மனதில் கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
3: There was the temple of God or the tabernacle of God.
2: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
3: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
2: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
3: Now the people stood outside in the outer court.
2: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
3: There they offered the sacrifices.
2: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
3: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
2: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
3: And even they just cannot enter just like that. They had the blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
2: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
3: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
2: ஆரோனின் சந்ததியாக இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
3: Only the priests can enter in, not everybody.
2: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
3: That also through the blood only.
2: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
3: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
2: ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
3: And so there to enter in there is not an ordinary thing.
2: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே இல்லை.
3: Even all the priests are not allowed.
2: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
3: Only the high priest is allowed only once a year, that also.
2: பிரதான ஆசாரியர் மட்டுமே உள்ளே நுழையலாம். அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
3: There he also enters only with the blood.
2: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாக தான் உள்ளே நுழைகிறான்.
3: So the picture is this.
2: அங்கே படம் இப்படி தான் இருக்கு.
3: Without the blood you cannot even step into that place.
2: ரத்தம் இல்லாமல் உள்ள காலை கூட வைக்க முடியாது.
3: It is through the blood only.
2: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே முடியும்.
3: The priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
2: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
3: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
2: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்படும் வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
3: But what has happened in the New Testament time?
2: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே என்ன நடந்தது?
3: That we have all become priests.
2: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
3: The Bible calls us a kingdom of priests.
2: வேதம் நம்மை ராஜதீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
3: How many we believe you are all priests?
2: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள்
3: என்று? That means that the blood of Jesus has been sprinkled upon you.
2: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
3: We do not have the Old Testament priesthood now.
2: இப்போது பழைய பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
3: We are all priests.
2: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
3: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
2: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
3: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
2: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
3: The blood of Jesus. You see, the New Testament times we have the blood of Jesus.
2: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
3: In the Old Testament it was only the blood of bulls and goats.
2: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
3: It was only a symbolic thing of the real.
2: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
3: It was a shadow of the real.
2: நிஜத்தினுடைய நிழலாக அவைகள் இருந்தது.
3: It was a type of the actual.
2: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
3: So now we have the precious blood of Jesus.
2: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
3: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
2: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
3: We enter into the holiest.
2: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
3: The holiest, the holy of holies is opened for the believer now.
2: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
3: Through the blood of Jesus the holy of holies becomes accessible for us.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
3: Now I like the way the author of the book of Hebrews puts it.
2: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
3: He says four things have been prepared for us.
2: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
3: God has prepared four things for us.
2: தேவன் நமக்காய் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
3: That is what is mentioned in these verses.
2: அதை தான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
3: One,
2: முதலாவது,
3: God has prepared for us the holiest place, the holy of holies.
2: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
3: What does it mean to say that God has prepared the holiest place for us?
2: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்?
3: not so that we may visit once in a while and go.
4: ஏதோ எப்போது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
3: The apostle Paul said it as he preached in Athens.
4: அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னான்.
3: We live and move and have our being in him.
4: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
3: In other words, he said we are dwelling in him.
4: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
3: Our existence is in him.
4: நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
3: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
4: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்பொழுது உள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
3: What is the dwelling place?
4: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
3: That dwelling place is the dwelling place of God himself.
4: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
3: God not only wants you to just enter but he wants you to dwell there.
4: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
3: Make it your house.
4: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
3: Make it the place where you belong.
4: நீங்கள் அங்க இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
3: Holy of holies is opened for you.
4: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
3: God has prepared that for you.
4: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
3: Believers used to stand outside but now through the precious blood of Jesus God has prepared the holy of holies to be inhabited by the believers ordinary believers
4: yesu christuvin rathathin moolamai saadhaana viswasigal kuda maga parisudha sthalathile pravesithu angaye vaasam pannumadiyai devan adai yerpaduthi vaithirukkara
3: now this because the people don't understand this they have many other holy of holies here
4: இத மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலேயே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
3: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
4: Na sonna illaya or aal pa or periya uliyakara paaga ponaar line la ninnaar sollitaanga iniki velinaatu aalungala mattum dhaan paapaar neenga ponga
3: he is so great
4: avaru romba periyavaru
3: and he is in the holy of holies
4: avaru maga parishuddha sthalam
3: all these people are standing and waiting
4: indha aatkalla paavam
3: kaathu enter in
4: ulle pravesi
3: and he says I will only see foreign people
4: avaru sollara iniki velinaatu aalungala mattum dhaan paapaar
3: I am telling you
4: na ungalku solren
3: You've got the holy of holies itself the very presence of God opened for you to come in
4: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்கு திறந்திருக்கிறது
3: not some pastors or evangelists room
4: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது
3: no
4: கிடையாது
3: it is the very dwelling place of God
4: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்
3: where God is
4: அங்க தேவன் தான் இருக்கிறார்
3: that itself God has prepared for you and he is telling you to come
4: அதை தேவனே உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார்
3: he says you must have now boldness to enter
4: அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்
3: that is why I don't stand in any other holy of holies
4: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது
3: because if I can go straight to him into the very holy of holies and dwell there then I have no problem
4: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது
3: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me then there is nothing in the whole world to stop me from entering into the holy of holies
4: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் இரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க
3: see the problem today with the believers is they don't think like that
4: இன்றைய விசுவாசிகள் பிரச்சனை இதுதான் இப்படி சிந்திப்பதே கிடையாது
3: not thinking like that they are weak believers
4: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளாக இருக்கிறார்கள்
3: you see we have a provision made by god
4: பாருங்கள் தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்
3: what is that provision
4: அந்த வழி என்ன
3: the provision is a dwelling place
4: devan vaasam pannugira idam adha nammude vali amen
3: not a place where we enter
4: edho summa ulle nulaiyra idam
3: not a place where we peek into and just come out
4: alla summa etti paathu vittu vandu vidugira idam alla
3: not a place where we look stand far away and look and wonder and be in amazement about
4: alla vegu dooratham nindu paathu aachiyapattu viendu vittu varugira idam alla
3: it is a place where we enter and stay
4: ange nam ulle pravesithu angeye vaasam pannalam
3: there is no one stopping us there
4: nammai thadukkira aal yaarume illa inge
3: people think peter is there telling you to come in
4: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாரு
3: நோ நோ நோ we don't enter by peter
4: கிடையாது பேதுரு உத்தரவு பெற்று நம்ம உள்ளே போவது
3: கிடையாது we enter by any other saint
4: வேற எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுல உள்ள போவது
3: கிடையாது we don't need anybody's help to enter in there
4: உள்ளே அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை
3: amen peter was just a man like us
4: பேதுரு நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்
3: he has also entered in
4: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்
3: so we are not banking on peter and paul and other saints
4: ஆகவே பேதுரு பவுல் மற்ற பரிசுத்தவான் இவங்களெல்லாம் நாம சார்ந்த இல்லை
3: so we don't give importance to that
4: ஆகவே அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை
3: we enter in through our high priest and his blood that was shed for us
4: நம்முடைய பிரதான ஆசாரியே நமக்காய் அவர் சிந்தின இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்
3: see we must not reduce this christian faith this great faith into some little religion is.
4: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிட கூடாது.
3: We must not reduce these great things to these flimsy little things.
4: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்பகாரியங்களாக்கி விட கூடாது.
3: No.
4: கிடையாது.
3: It is Jesus himself who has provided us the way.
4: இயேசுவே நமக்கு அந்த வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
3: So the author of Hebrews says the holiest or the holy of holies is prepared for us.
4: ஆகவே எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
3: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
4: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
3: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
4: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
3: Once again let me emphasize the authority that allows us into the presence of God is no less than God himself.
4: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
3: The admission rights belong to God.
4: பாருங்க, உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
3: No saint, nobody's got it.
4: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
3: He says if you come in this way I will get you, I will let you in.
4: தேவன் சொல்றார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
3: I have prescribed the way.
4: வழியை நானே சொல்லி இருக்கேன்.
3: What is the way?
4: என்ன வழி?
3: It is called a new and a living way.
4: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
3: How did he inaugurate this new and a living way?
4: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
3: Through the veil that is the flesh.
4: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
3: What does that mean?
4: அதன் அர்த்தம் என்ன?
3: It means when his flesh was rent on the cross of Calvary.
4: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
3: When his flesh was rent for us.
4: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
3: When it was torn into pieces.
4: அது
3: When he suffered there in his body,
4: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடு
3: பட்டபோது, when he shed his blood there on the cross of Calvary,
4: சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
3: through the veil that is his flesh, he opened this new and a living way.
4: அவருடைய மாம்சமாகிய இந்த திரையினோடாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை அவர் திறந்தார்.
3: Through the blood he has made it.
4: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
3: It mentions it very specifically.
4: குறிப்பாக சொல்றார் பாருங்க,
3: by the blood of Jesus,
4: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக
3: a new and a living way has been consecrated.
4: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டாயிருக்கிறது.
3: Through the veil, through the flesh,
4: மாம்சத்தின் வழியாய்.
3: Amen.
4: Amen.
3: Praise God.
4: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
3: The blood procures the admission for us.
4: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கிறது.
3: Why?
4: Yeah.
3: What is there in that blood?
4: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
3: What does that blood say?
4: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
3: As we enter in, the blood says.
4: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
3: The blood of Jesus is speaking there. Remember?
4: ஞாபகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
3: It is speaking better things than the blood of Abel.
4: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
3: What is it speaking?
4: அது என்ன பேசுகிறது?
3: It is speaking saying that his punishment has already been given.
4: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
3: His death, the punishment of death has already been given.
4: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
3: And God says when?
4: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
3: What is the proof?
4: அதுக்கு ஆதாரம் என்ன?
3: The blood is the proof.
4: இரத்தம் தான் ஆதாரம்.
3: Life is in the blood.
4: உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
3: The blood was shed.
4: இரத்தம் சிந்தப்பட்டது.
3: The blood is kept in the very presence of God.
4: இரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
3: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
4: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று இரத்தம் அங்கே பேசுகிறது.
3: The blood is speaking that.
4: இரத்தம் அதை பேசுகிறது.
3: That is why we enter in, my friend.
4: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பரே.
3: So now we have the liberty.
4: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
3: The blood is saying he is all right, he can come in.
4: இரத்தம் சொல்லுது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
3: Why does it say that?
4: ஏன் அப்படி சொல்லுகிறது?
3: It says it because we have put our faith on Jesus Christ.
4: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினாலே அப்படி சொல்லுகிறது.
3: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
4: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களையும் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
3: That is the only way to come to God.
4: தேவனுடைய வருவதற்கு அது மட்டும்தான் வழி.
3: Jesus said I am the way.
4: இயேசு நானே வழி.
3: That is the new and a living way.
4: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
3: There is no other way.
4: வேற வழியே கிடையாது.
3: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
4: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
3: And that is how they can enter.
4: அப்படி தான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
3: So first of all the holy of holies is prepared for us as a dwelling place.
4: மகா பரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
3: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
4: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கி இருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
3: Thirdly, God has provided a new and a living way, he says.
4: மூன்றாவது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறது.
3: That is what I just explained just now.
4: அதை தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
3: Through the flesh means through the death on the cross.
4: மாம்சமாகிய திரையின் வழியாக என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
3: The blood that was shed there.
4: பிறங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
3: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
4: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறார்.
3: Having a high priest over the house of God.
4: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி.
3: Jesus is our high priest.
4: இயேசுதான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
3: God has provided us a high priest.
4: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
3: You see, the priests in those days, in the Old Testament days, that entered into the holy place.
4: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
3: they couldn't go into the holy of holies.
4: அவங்கள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது.
3: Only the holy place.
4: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்
3: just outside the presence of God.
4: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
3: For that they have to be sprinkled with blood.
4: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்.
3: And also they have to be related to Aaron, that they have to be descendants of Aaron.
4: அது மட்டுமல்ல அவங்கள ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
3: You just can't enter in.
4: சும்மா அப்படியே நுழைந்துட முடியாது.
3: You know, all the tribes of Israel can't just enter in.
4: இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
3: Only the sons of Aaron.
4: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
3: With the blood and through the blood.
4: இரத்தத்தை கொண்டு இரத்தத்தின் மூலமாக.
3: That is all.
4: அவ்வளவுதான்.
3: Their relationship to the high priest Aaron is very important.
4: ஆர் பிரதான ஆசாரியனாக ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
3: The question asked is, who are you?
4: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படின்னு.
3: You must say, my ancestor is Aaron.
4: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படின்னு.
3: And I am a priest.
4: நானும் ஒரு ஆசாரியன்.
3: Because of my relationship to Aaron, I am a priest.
4: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
3: That is how I enter in.
4: ஆகவே அப்படி தான் உள்ள நுழைறேன்.
3: The New Testament.
4: ஆனா புதிய ஏற்பாட்டில்
3: the believers,
4: விசுவாசிகள்,
3: we enter in through our relationship to our high priest Jesus Christ our Lord.
4: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடுள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
3: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
4: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேறு எதுவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
3: It is not important whether you are rich or poor.
4: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
3: Not whether you are educated or not educated.
4: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
3: Not important what caste you belong to.
4: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
3: No.
4: கிடையாது.
3: When you enter in,
4: உள்ளே நுழையும் போது
3: the only thing that is asked of you is that who are you?
4: அங்க கேட்கப்படுற ஒரே கேள்வி, நீ யார்? அதான்.
3: What right do you have to enter in?
4: உள்ளே பிரவேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது?
3: You say, I belong to the high priest.
4: நீங்க சொல்லலாம், நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானவன்.
3: I come on the basis of my relationship to him.
4: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே, அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
3: And I come on the basis of the blood.
4: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
3: You see, this is a wonderful thing that God has provided for us.
4: தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
3: He has provided the holy of holies for us to dwell in.
4: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
3: He has given us the right to enter in and to dwell in through the blood.
4: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
3: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
4: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
3: வைத்திருக்கிறார். And there is a high priest there.
4: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்கே இருக்கிறார்.
3: He is a living high priest.
4: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரியர்.
3: He is standing there and saying, yes, he is allowed, he is mine.
4: அவர் அங்கே நின்று கொண்டு இவர் உள்ள வரலாம், இவர் என்னுடைய சொந்தம்தான் அப்படிங்கிறார்.
3: He is there to receive you.
4: அவர் உங்களை வரவேற்க அங்கே இருக்கிறார்.
3: Now how many think you can enter in?
4: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசிக்க?
3: The place is prepared.
4: இடம் ஆயத்தம்
3: பண்ணப்பட்டது. Right is given.
4: உரிமையும் கொடுக்கப்பட்டது.
3: The way has been made.
4: வழியும் ஏற்படுத்தப்பட்டது.
3: And there is a person there welcoming you and opening the door for you.
4: பிறகு ஒரு நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்.
3: Now after you hear that, you feel like entering in.
4: இதை கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு இல்ல?
3: You want to dwell in.
4: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
3: விரும்புறீங்க. But then he doesn't leave it at that. He tells us four more things about how we are prepared to enter in.
4: பிறகு அவர் அப்படியே நம்மை விட்டு விடுவது கிடையாது. உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்கிறார்.
3: First I told you about what God has prepared.
4: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று பார்த்தோம்.
3: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
4: இப்போது தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடிய தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
3: About that here in these verses that I read to you.
4: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே
3: First of all he says a true heart has been prepared.
4: முதலாவதாக
3: we are prepared with a true heart.
4: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும்.
3: Now even though the right is given and the place is there and the high priest is there and the new and the living way is there.
4: பாருங்கள், இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது, பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்,
3: உரிமை இருக்குது,
4: உரிமை நமக்கு இருக்கிறது.
3: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
4: இந்த காரியங்களாம் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
3: The heart must be cleansed.
4: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
3: Sin must be taken care of.
4: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
3: That is why he says let us draw near with a true heart.
4: ஆகவே தான் சொல்கிறார், உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
3: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
4: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
3: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
4: Yesu Christuvin ratathinale sutham pannapattu adu sutigarikkira andha vallamaikku thanai oppu kodutha irayathu kurithu idu pesugirathu.
3: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I am a pretty good person, I can enter in.
4: Unnulla irudhayam sonna ungala neengale kannadiyila paathu aa na nalla da irukken na ulle pogalam appdi solradhu kedaiyadhu.
3: Not judging yourself and saying, well, I am fine, I am a good person, I can go in.
4: Ungala neengale nidanichittu aa na nalla da irukken na ulle pogalam appdi kedaiyadhu.
3: No,
4: kedaiyadhu.
3: The only right you have is through the blood.
4: Ungalku ஒரே உரிமை ரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
3: The heart must be cleansed through the blood.
4: இருதயம் ரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
3: Sins must have been confessed.
4: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
3: And it must the heart must have been cleansed by the power of the blood.
4: பிறகு இருதயம் ரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
3: A true heart is a heart that God gives.
4: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
3: God doesn't judge us by our perfection.
4: நம்முடைய
3: our performance,
4: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
3: He judges only by the covering of the blood.
4: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா, அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
3: Only if we are covered by the blood then we can enter.
4: ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
3: A true heart is something that God gives and only through
4: கூடிய ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
3: So God prepares us to enter in by giving us a true heart.
4: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நமக்கு கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
3: The second thing that God does to prepare us.
4: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்
3: is that he gives in our hearts a full assurance of faith.
4: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
3: That is another thing that God gives.
4: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
3: See, that is why I'm amazed when people hesitate to enter in to God's presence.
4: ஆகவே தான் பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
3: How can you hesitate?
4: எப்படி நீங்க தயங்கலாம்?
3: God has made everything ready.
4: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
3: Then he comes and gives you a true heart.
4: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
3: By cleansing your heart through the blood of Jesus.
4: இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்கள் இருதயத்தை
3: சுத்திகரிப்பார். Then after your heart is cleansed, he comes and gives you the full assurance of faith.
4: இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து
3: How does he give the full assurance of faith?
4: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
3: When you come to know what God says about the blood of Jesus.
4: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறியும் போது.
3: When you come to know the word of God.
4: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது.
3: And when you confess it and make it your testimony.
4: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது.
3: That brings full assurance of faith.
4: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
3: This is the full gospel.
4: இதுதான் பூரண சுவிசேஷம்.
3: This is not the full gospel.
4: இதுகளே அது பூரண சுவிசேஷம்.
3: This is the full gospel.
4: இதுதான் பூரண சுவிசேஷம்.
3: Full assurance.
4: பூரணமான நிச்சயம்.
3: Full boldness.
4: பூரணமான தைரியம்.
3: Full confidence.
4: முழுமையான நிச்சயம்.
3: No
4: Doubt, சந்தேகம், எங்கடையாது, no fear, பயங்கடையாது, no apprehension. எந்தவிதமான சந்தேகங்களும் கிடையாது, no hesitation. எந்தவிதமான தயக்கமும் கிடையாது, full knowledge that God has taken care of all that. தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார் என்ற பூரணமான ஒரு அறிவு. The full assurance of faith. விசுவாசத்தின் பூரண நிச்சயம். Are you there, my friend? இருக்கலாம் நண்பர்களே. How many of you are filled with full assurance tonight? எத்தனை பேர் இன்றைக்கு இரவு பூரண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்?
3: Does your heart say, yes, I can enter in?
4: நான் உள்ளே நுழைய முடியும் என்று உங்கள் இருதயம் சொல்லுகிறதா? Does your heart say, yes, I can enter in? நீங்கள் இயேசுவின் ரத்தத்திலே கழுவுகிறதா? Does your heart say, oh, thank you Lord for your giving me a new and a living way? தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளே சொல்லுகிறதா? Does your heart say, thank you Lord for the Holy of Holies? உங்கள் இருதயம் தேவனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதா? Does your heart say, I must enter in because the holy, the high priest is there?
3: பிரதான ஆசாரியன் இருக்கிறார், ஆகவே கண்டிப்பா நான் உள்ளே
4: முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
3: Amen.
4: Amen.
3: That is, a lot of people have got the half gospel.
4: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் தான் இருக்கு பாருங்க.
3: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
4: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்க? அப்பனா நாங்களா என்ன பாதி சுவிசேஷம் அப்படினு.
3: I said, do you have half gospel?
4: நான் கேட்டேன், உங்க என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
3: What do you believe? Tell me.
4: நீங்க என்னத நம்புறீங்க சொல்லுங்க.
3: Let's find out whether you got half the gospel or full gospel.
4: உங்கட்ட பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படினு.
3: He said, oh brother, I thought you meant this by full gospel.
4: அவர் சொன்னார், brother, full gospelனா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்கன்னு யோசித்தேன்.
3: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
4: பூரண சுவிசேஷத்துல எல்லாம் பூரணமா இருக்கு.
3: Have you got it full?
4: பூரணமா இருக்கு அவங்கிட்ட.
3: Many people haven't got it full.
4: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
3: That is why the full assurance is not there.
4: அதுதான் பூரண நிச்சயம் அங்க இல்ல.
3: This is something that God prepares us with.
4: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
3: Gives us a true heart.
4: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
3: Then gives us a full assurance.
4: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
3: Then thirdly,
4: பிறகு மூன்றாவது,
3: it says he, our hearts are cleansed.
4: நம்முடைய இதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
3: This is another way that he deals with us.
4: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
3: He gives us a true heart.
4: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
3: But then after we get the true heart,
4: பிறகு உண்மையுள்ள இதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
3: many times we do still wrong.
4: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவளாய் இருக்கிறோம்.
3: We sometimes commit sins.
4: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
3: We fall sometimes.
4: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
3: We falter sometimes.
4: சில சமயத்திலே தவறுகிறோம்.
3: There are many shortcomings that we have.
4: பல குறைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
3: It's a true heart. It's a true heart.
4: உண்மையுள்ள இதயம் தான்.
3: It's a God given heart.
4: தேவனால் கொடுக்கப்பட்ட இதயம் தான்.
3: But this true heart sometimes needs to be cleansed again and again.
4: ஆனா இந்த உண்மையுள்ள இதயம் சில சமயத்தில திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கிறது.
3: And God provides the cleansing also from time to time.
4: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி
3: வைத்திருக்கிறார். That is why John says in 1 John 1:7.
4: ஆகவே தான் 1 யோவான் 1:7 யோவான் கூறுகிறார்.
3: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
4: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
3: This is not talking about an unbeliever.
4: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
3: This is talking about a believer.
4: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
3: Some of you say, oh, believer sinning, brother.
4: சில கேங்க, ஐயோ விசுவாசி பாவம் செய்யறதா?
3: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
4: ஆ விசுவாசி பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்துல பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.
3: He says, us. நம்மை
4: நம்மை அப்படின்றார் பாருங்க. நம்மை சுத்திகரிக்கும்.
3: He includes himself.
4: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
3: Saint John.
4: பரிசுத்த யோவான்.
3: He says the blood of Jesus cleanses us.
4: அவர் சொல்றார் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
3: Cleanses us.
4: நம்மை சுத்திகரிக்கும்.
3: This great saint says it cleanses us.
4: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார் நம்மை சுத்திகரிக்கும் என்று.
3: Cleanses John.
4: யோவானை சுத்திகரிக்கும்.
3: Cleanses Paul.
4: பவுலை சுத்திகரிக்கும்.
3: Peter.
4: பேதுருவை.
3: It cleanses you and I.
4: உங்களை என்னையும் அது சுத்திகரிக்கும்.
3: All of us need the cleansing power of the blood from time to time.
4: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
3: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
4: தேவன் உண்மையுள்ள இதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்யலாம்.
3: அத மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்தில் ஏதாவது பாவம் செய்த உடனே உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். வெளியே ஓடி வந்துருவோம். That is why he says I'll give you cleansing also.
4: ஆகவே தான் அவர் சொல்கிறார் நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
3: Cleansing, continual cleansing.
4: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
3: Cleansed from an evil conscience, the Bible says.
4: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
3: Cleansed constantly as we confess our sin.
4: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
3: We are living in the presence of God.
4: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம்.
3: Sometimes when you sin,
4: சில சமயத்தில் நீங்கள் பாவம் செய்யும்போது
3: makes you very uncomfortable.
4: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
3: Puts fear in your heart.
4: உங்கள் இதயத்தில் பயத்தை உண்டாக்குகிறது.
3: Strains your relationship with God.
4: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
3: Unable to pray.
4: ஜெபிக்க முடியவில்லை.
3: Unable to enjoy your fellowship with God.
4: தேவனுள்ள ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
3: What do you do?
4: நீங்கள் என்ன செய்வது?
3: Don't just get out.
4: சும்மா அப்படியே வெளியே போய்டாதீங்க.
3: Don't just walk away.
4: அப்படியே நடந்து போய்டாதீங்க.
3: Don't just walk away from the communion.
4: திருவிருந்த விட்டு வெளியே போய்டாதீங்க.
3: All those things are not the right thing to do.
4: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம்
3: இல்லை. What do you do when you feel uncomfortable?
4: இப்படி சங்கடப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
3: What do you do when you know that you have done wrong and it's not right?
4: பாவம் செய்து விட்டேன் இது சரியில்லை என்பதை உணரும் போது என்ன செய்ய வேண்டும்?
3: Confess.
4: அறிக்கை செய்யுங்கள்.
3: The blood of Jesus cleanses you from all your sins.
4: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்.
3: Fourthly.
4: நான்காவது.
3: The body is also washed.
4: சரீரமும் கழுவப்படுகிறது.
3: With pure waters.
4: சுத்த ஜலத்தால்.
3: This is another fourth preparation that God gives us.
4: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
3: What does it mean by the body being washed with pure water?
4: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்லுகிறதே என்ன அர்த்தம்?
3: You see, the blood cleanses us from all our sin.
4: பாருங்க நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
3: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
4: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாயிருக்கிறீர்கள்.
3: This is another kind of cleansing.
4: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
3: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
4: இது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
3: It is a constant work of sanctification done in the believer through the word of God, which cleanses him and makes him more and more sanctified and holy.
4: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்பொழுதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
3: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God dealing with him, correcting him and washing him and cleaning him up.
4: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது.
3: Now when you come to the Lord through the blood,
4: ரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது,
3: you are washed with the blood,
4: நீங்கள் ரத்தத்தினாலே
3: கழுவப்பட்டீர்கள், covered with the blood,
4: ரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்,
3: and enter into the presence of God,
4: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்,
3: and dwell there,
4: அங்கேயே வாசம் பண்றீங்க.
3: But then you got to grow a lot.
4: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
3: Grow a lot in holiness and in purity.
4: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்.
3: How do we grow?
4: எப்படி வளருவது?
3: It is through the word of God.
4: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
3: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
4: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையிலே நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்.
3: Now let us look at the two sets of four things.
4: இப்போ இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
3: Now listen very carefully.
4: நல்லா கவனிங்க.
3: God has prepared four things.
4: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
3: The holy of holies,
4: மகா பரிசுத்த ஸ்தலம்,
3: the right to enter there,
4: அங்கே நுழையக்கூடிய உரிமை,
3: and a new and a living way has been consecrated, dedicated,
4: புதிய ஜீவனமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது,
3: and then the high priest is also given.
4: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
3: This is God preparing for us.
4: இது தேவன் நமக்காக
3: then we are prepared so that we may come in.
4: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
3: We are given a true heart.
4: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
3: We have given the full assurance of faith.
4: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
3: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
4: பிறகு நம்முடைய இதயமும் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
3: Then the word of God also is given to wash us and clean us.
4: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
3: After telling us what God has done, four things that God has done, and after telling us the four things that God has done to prepare us,
4: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களையும் வசனம் கூறுகிறது.
3: And then only he says, let us draw near.
4: அதன் பிறகு தான் சொல்லுகிறார், நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
3: So you must not just read the let us draw near alone. You must understand these things and only then he says, let us draw near.
4: ஆக உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு விட கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும், உள்ளே பிரவேசிப்போம் என்று.
3: If he simply said, let us draw near, many of us will run away.
4: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அதை வாஸ்தவம் சொன்னா நம்மள அநேகர் ஓடி போய் விடுவோம்.
3: Why does he say let us draw near?
4: ஏன் அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
3: Let us draw near because he has prepared the holy of holies for us to dwell.
4: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசம் பண்ணும்படி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவும்.
3: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
4: உள்ளே நுழையக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவும்.
3: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
4: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவும்.
3: Let us draw near because the high priest is there to welcome us.
4: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படி அங்கே இருக்கிறார். ஆகவே சேரக்கடவும்.
3: Let us draw near because we have a heart given to us by God, a pure true heart.
4: தேவன நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இதயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சேரக்கடவோம்.
3: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
4: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் சேரக்கடவோம்.
3: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
4: இப்போ அப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோம்.
3: Let us draw near because the word word is cleansing us all the time and making us better and better.
4: தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நாம் கெசேரா கடவோம்.
3: After hearing that you cannot stay out.
4: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
3: After hearing that how can you fear?
4: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
3: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
4: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள் உள்ளே பிரவேசிப்பீர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
3: Glory to God.
4: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
3: Amen.
4: Amen.
3: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
4: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
3: You know what let us draw near means?
4: சேரக்கடவோனா என்ன அர்த்தம் தெரியுமா?
3: I like the Tamil translation. It says what I want to say really.
4: நான் என்ன சொல்ல வரனோ அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
3: Says what the Bible is really saying it.
4: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது.
3: சேரக்கடவோனா கடைசியா வந்து அரைவ் ஆயிடுவோன்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
4: இருக்கீங்களா?
3: Not visiting.
4: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
3: Not coming once in a while.
4: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
3: Finally don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
4: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்கம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
3: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
4: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியாய் வர வேண்டிய இடமே இதுதான்.
3: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
4: இருக்கீங்களா?
3: Look at the person next to you.
4: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
3: சே வந்து சேந்திருங்க.
4: வந்து சேந்திருங்கனுங்க.
3: Into the very presence of God.
4: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே.
3: Oh praise God.
4: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
3: What a wonderful thing it is to meditate on these things.
4: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
3: You see a lot of believers the problem is that they never think about these things.
4: பாருங்க நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
3: You know because they never think about these things there is no boldness and there is no confidence.
4: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
3: Because these truths are not there they have struggles.
4: இந்த சத்தியங்களா இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
3: Now let me share with you one more thing.
4: இப்போ இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
3: just in the next few minutes and then we'll close.
4: அடுத்த சில நிமிடங்களில் இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
3: The 11th matter.
4: 11வது காரியம்.
3: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
4: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் கூறுகிற 11வது காரியம்.
3: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
4: இன்னும் ஒரு 7-8 நிமிடங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
3: We don't have much time.
4: நேர் நமக்கு அதிகம்.
3: But I will share it with you.
4: ஆனால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
3: Victory over the devil through the blood.
4: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
3: That is why I read Revelations 12:11. That is the key text.
4: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசித்தா அதான் முக்கியமான வசனம்.
3: But now let us read John chapter 12.
4: ஆனால் இப்பொழுது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
3: John chapter 12.
4: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
3: And verse 31 to 33.
4: 31 to 33 வரை.
3: It says, now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth, I will draw all men unto me. This he said signifying what death he should die.
4: இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
3: Now the cross Jesus is talking about the cross here.
4: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
3: You know he says if I be lifted up from the earth.
4: அவர் சொல்ற நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது.
3: He is talking about being lifted up on the cross.
4: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
3: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
4: 33 சரியாய் தெளிவா சொல்கிறது தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
3: What will happen when he dies on the cross?
4: அவர் சிலுவையிலே மரிக்கும்போது என்ன நடக்கும்?
3: One of the things that will happen he says is that the prince of this world be cast out.
4: நடக்க போகிற காரியங்களில் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
3: You and I know that the devil is the prince of this world.
4: உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான்
3: என்று. When Jesus dies on the cross the prince of the world will be cast out.
4: இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
3: How is it that the cross deals with the devil in that way?
4: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்தில் சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
3: In what way is the cross the means of casting out this prince of this world?
4: சிலுவை எந்த விதத்தில் இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதாக இருக்கிறது?
3: See, we have to understand how the devil has power over people.
4: அவர் மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
3: The devil has power and authority over people because of their sin.
4: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை
3: இருக்கு. If a man is not a sinner, the devil has no power over him.
4: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
3: The Bible says all have sinned.
4: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
3: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
4: அவங்க எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ இருக்கிறார்கள்.
3: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
4: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடியாலே அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
3: He has power over people through sin.
4: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அவனுக்கு அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
3: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
4: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
3: On the cross of Calvary,
4: கல்வாரி சிலுவையிலே,
3: when Jesus died there and shed his blood,
4: இயேசுவானவர் அங்கே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தின போது,
3: when he was lifted up there on the cross,
4: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட போது,
3: when his blood was shed,
4: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட போது,
3: he was shed for the remission of our sins,
4: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
3: Here and that blood covers us.
4: அந்த இரத்தம் நம்மை மூடுகிறது.
3: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
4: தேவன் நம்மை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நம்மை காண்கிறார்.
3: The devil is the great accuser of the brethren.
4: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு தான்.
3: The devil has power because he accuses us night and day.
4: இரவும் பகலும் பிசாசு நம்ம மீது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான்.
3: That is his job.
4: அதான் அவனுடைய வேலை.
3: But all of a sudden,
4: ஆனால் திடீரென்று,
3: when a person comes and believes that Jesus died for him,
4: ஒரு மனிதன் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
3: and that the blood was shed for him,
4: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் போது,
3: and puts his faith in Christ,
4: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது,
3: and is saved,
4: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
3: Then what happens?
4: என்ன நடக்கிறது?
3: The devil finds no accusation.
4: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
3: That is why the

0: அப்படி செய்கிறான்.
1: He is talking about the devil that accuses and condemns us all the time.
0: நாம் எப்போது ஆக்கினி குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
1: He says, "Who is he that condemneth?"
0: அவர் சொல்லுகிறார், "நம்ம ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?"
1: It is Christ who died.
0: கிறிஸ்துவே மரித்தவர்.
1: His blood was shed.
0: அவருடைய இரத்தம் தான்
1: சிந்தப்பட்டது. He took care of my sin.
0: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
1: Therefore the devil has no right to condemn me.
0: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
1: See, the devil all of a sudden is landed without any power.
0: பாருங்க, பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்னவிதமான அதிகாரம் வல்லமை இல்லாமல் போயிடுச்சு.
1: This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
0: இப்படிதான் கல்வாரி சிலுவையின் மூலமா அங்கே நடந்த காரியம் மூலமா உலகத்தின் அதிபதி புறம்பாய் தள்ளப்பட்டான்.
1: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
0: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே, அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
1: He has been the Lord and master over them, dominating them. He has been cast out.
0: அவர் மீது ஆண்டவன் எஜமானமாய் இருந்து அவளை ஆண்டவனான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான்.
1: The prince of this world has been cast out.
0: உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டான்.
1: When the blood was shed,
0: இரத்தம் சிந்தப்பட்டபோது,
1: sins have been forgiven.
0: பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
1: The devil's weapons were confiscated.
0: பிசாசுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது.
1: The greatest weapon was the weapon of accusation.
0: மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல்.
1: It has been taken away from him.
0: அது அவனிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டு விட்டது.
1: He has no weapon to wield now.
0: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
1: He is a devil without a teeth, the Bible says in Psalm 2.
0: சங்கீதம் 2ல சொல்லுது, அவன் பல்லில்லாத பிசாசு.
1: In the boxing match he lost his teeth.
0: பாக்ஸிங் மேட்ச்லயே அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: The poor fellow can't chew on you.
0: பாவம், இப்போ உங்களை மெல்ல கூட முடியாது அவனால.
1: He just opens his mouth and roars.
0: வாயை தரணும் சும்மா கர்ச்சிட்டு இருக்க.
1: But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
0: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுகளை பாருங்க, பல்லே இருக்காதங்க.
1: Jesus has knocked out all his teeth.
0: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டார்.
1: There's no power.
0: அவங்க கிட்ட வல்லமே இல்ல.
1: When you put your faith in Jesus.
0: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது.
1: When you believe that his blood washes you.
0: அவருடைய இரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசி.
1: Devil has no grip on you.
0: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
1: He cannot put his claws on you and hold you.
0: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
1: No, nothing can hold you.
0: முடியாது, எதுவும் உங்களை பற்றிக் கொள்ள முடியாது.
1: So this world has been cast out.
0: இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
1: from the throne of your heart.
0: உங்களுடைய இருதய சிம்மாசனத்தில்
1: for everyone that believes in Jesus, the prince of the world has been cast out.
0: இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
1: now in the throne of your life and my life, Jesus is Lord.
0: இப்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சிம்மாசனத்தில் இயேசுவே ஆண்டவரும் இரட்சகருமாய் வெற்றிருக்கிறார்.
1: We have victory over this accuser.
0: இந்த குற்றம் சாட்டுவர் மீது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
1: We say like the apostle Paul.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் சொல்கிறோம்.
1: Who is he that condemneth?
0: அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
1: We don't say, oh, he is condemning me.
0: ஓ, அவன் என்ன அக்கினிக்குட்படுத்திட்டே இருக்கான் நாம சொல்லுவோம்.
1: We don't let him come and chase us.
0: அவன் வந்து நம்ம துரத்த நாம என்ன கொடுக்கிறது?
1: We are looking for him.
0: நாம தான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
1: அவன் எங்க நம்ம தேடி இருக்கோம். எங்க அவன்? Where is he?
0: எங்க அவன்?
1: Who is he that condemneth?
0: அக்கினிக்குட்படுத்துறவன்
1: யார்? That is our attitude.
0: அதுதான் நம்முடைய
1: மனம். We are challenging him.
0: நாம் அவனுக்கு சவால் விடுறோம்.
1: Can you condemn me?
0: நீ என்ன குற்றப்படுத்த முடியுமா?
1: Can you challenge what the blood of Jesus has done?
0: இயேசுவின் இரத்தம் செய்திருக்கிறது நீ சவால் விட முடியுமா?
1: Can you say that I am not washed enough?
0: நான் போதுமான அளவு கழுவப்படவில்லை என்று சொல்ல முடியுமா?
1: Can you say that I am not clean?
0: நான் சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியுமா?
1: Can you say that?
0: நீ அப்படி சொல்ல முடியுமா?
1: The devil stands there without any accusation.
0: பிசாசு அப்படி சொல்லும்போது குற்றம் சாட்ட ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான்.
1: Rejoice.
0: களி கூறுங்கள்.
1: Rejoice in who you are.
0: நீங்கள் யார் என்பதிலே களி கூறுங்கள்.
1: Let's stand up together.
0: நாம் எல்லாரும் எழுந்து
1: and lift up our hands and rejoice.
0: கரங்களை உயர்த்தி நாம் களி கூறுவோம்.
1: Amen.
0: Amen.
1: Praise God and rejoice.
0: சத்தரை துதித்து மகிழுங்கள்.
1: ஹalleluya
0: ஹalleluya
1: for what the blood of Jesus has done for you.
0: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அது நிமித்தமாய்
1: rejoice
0: மகிழுங்கள்.
1: amen
0: amen
1: you are righteous.
0: நீங்கள் நீதிமான்கள்.
1: in the sight of God.
0: தேவனுடைய பார்வையில்.
1: ஹalleluya
0: ஹalleluya
1: oh praise you Jesus.
0: ஓ நன்றி கர்த்தாவே.
1: praise you Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: praise you Father.
0: நன்றி தகப்பனே.
1: thank you Lord.
0: நன்றி கர்த்தாவே.
1: ஹalleluya
0: ஹalleluya
1: praise you Jesus.
0: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே.
1: praise you Father. lift up your hands and say
0: கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.
1: I have been given the right to dwell in God's presence.
0: தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: Everybody, I have been given that right to dwell in the presence of God.
0: எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: I have right to enter.
0: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
1: The way is open.
0: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
1: High priest is there.
0: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
1: I have a true heart.
0: உண்மையுள்ள இருதயம் எனக்கு இருக்கு.
1: Full confidence and assurance.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
1: The cleansing of the heart.
0: இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
1: And the cleansing of the body with the washing of the water.
0: சரீரமும் ஜலத்தால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு.
1: And the high priest is there to welcome me.
0: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
1: Oh, that is my dwelling place.
0: ஓ, அதுதான் நான் வாசம் பண்ண இடம்.
1: I live in him.
0: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
1: Praise
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Clap your hands and praise the Lord.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Praise him.
0: அவரை துதியுங்கள்.
1: Oh, praise you Jesus.
0: ஸ்தோத்திரம்.
1: Praise you Lord.

தாவீதின் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் பலனாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான் என்று எரேமியா நம்மை உற்சாகப்படுத்துகிறான்.

0: நம்ம இந்த சபை என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக சபை என்பது என்ன? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய உபமானங்களாக ஒரு பிக்சர் மெசேஜஸாக நிறைய இருக்குது. இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் மட்டும் உள்ள ஒரே அடையாளம் ஒரு சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற செய்தியை முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது, இது வந்து ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரம் போது இந்த சரீரத்தினுடைய தலை யார், எப்படி வந்து கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறார், எப்படி அவர் வழி நடத்துகிறார், எப்படி கிறிஸ்து வந்து அதை பராமரிக்கிறார், எப்படி கிறிஸ்து அதன் மேல் அன்பு செலுத்தி அதை வழி நடத்துகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, இப்போ கிறிஸ்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரு, இப்போ தன்னுடைய சபையை நடத்துவதற்கு அவர் அநேகரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் வழி நடத்தக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பதங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது, எப்படி வந்து தலைவர்களுக்கு போதகர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான பதங்கள் நம்ம பைபிளில் இருக்குது. அதை குறித்து நம்ம வந்து முதல்ல ஒரு போதகர் இல்லை ஒரு சபையை வழிநடத்துகிறவனுடைய அடையாளம் என்ன, எப்படி அதாவது ஆண்டவருடைய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு என்ன அடையாளம் இருக்க வேண்டும், அதுவும் பிரதானம். அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இந்த 20வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். சபையை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேளுங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய வெளிப்படையாக தெரியக்கூடிய சபை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான சபைகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து டினாமினேஷன் சர்ச் என்று சொல்லக்கூடியதாக ஒரு ஆங்கிலிக்கன் சபை, பேப்டிஸ்ட் சபை, ஒரு கத்தோலிக்க சபை, இல்லை ஒரு பெந்தகாஸ்தல் சபை, இல்லை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, இல்லை சர்ச் ஆஃப் காட், இப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான டினாமினேஷனு கீழே வரக்கூடிய சபைகள் இருக்கிறது. இந்த சபைகளில் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பு கீழே எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அப்படி வர்றதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு கட்டமைப்பில் வரும்போது ஒரு சிலர் வந்து அதை எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு வேலை மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நான் வரணும், பிரசங்கம் பண்ணணும், கூப்பிட்டா ஆசீர்வதிக்கணும், இல்லை ஜபம் பண்ணணும், அதோட வேலை முடிஞ்சு போச்சு, என்னையை பற்றி நீ கவலைப்படாத, ஓ வேலையை பார்த்துட்டு போ, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அதனால தான் நிறைய சபைகளில் பார்த்தேன்னா இன்றைக்கி நம்ம வாழுகிற இந்த லண்டன் பட்டணத்தில் யூகேயில் சபையில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போவதற்கு, இந்த டினாமினேஷன் சர்ச்சில் குறைந்து கொண்டே போவதற்கு காரணம் தான். நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் இன்றைக்கும் போய் வந்து நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச்சில், சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 இல்லை 6 சர்ச்சு சேலுக்கு இருக்குது. நீங்கள் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போங்க, அவங்க வெப்சைட்லேயும் சேலுக்கு இருக்குது. பேப்டிஸ்ட் சர்ச்சில் கொஞ்சம் பரவாயில்ல. என்னென்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி சபைகள் விற்கப்படுவதும் மக்கள் வராமல் போவதற்கும் காரணம் என்னென்னா மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எப்படி ஒரு ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறாரோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாரையும் சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு பெரும்பான்மையினர்னா செய்கிறதுனால இதனால் என்ன வந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடியதாக சுயேச்சையாக நடக்கக்கூடிய சபைகள். இவங்க என்ன, இது சரியில்லை, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மக்கள். ஆனால் இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு தாங்க செய்வது தான் சரி, எப்படி நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிறதான் சரி என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் மாறிவிடுறாங்க. அவங்களுக்கு யாரும் அவங்க சொல்லுவது இல்லை அவங்க போதிப்பது அவங்க செய்வது சரி தவறு என்று யாரும் சொல்ல முடியாமல் அவர்கள் தனித்த சுதந்திரமாக அவங்க இருக்கிறாங்க. அவங்கள யாராலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்க நிலைமையில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி ஒரு செய்தி போட்டு இல்லை ஒரு பிரசங்கம் பண்ணி நீங்கள் பரபரப்பாகி நீங்கள் பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏதாவது கான்ட்ரவர்சியலாக சொன்னீங்கன்னா வைரல் ஆயிரும் அப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மையாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிற ஒரு போதகர் இல்லை ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எந்த அடையாளத்தின் கீழ் இருக்க வேண்டும்? ஏன்னா நான் ஓவரால் ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒன்று கொடுத்தாதான் வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது, இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது, அப்போ எப்படி தான் இருக்கிறது, நான் எந்த சபையில் தான் இருக்கிறது? ஏன்னா நமக்கு வரக்கூடிய நிறைய பேர் கேள்வி கேட்கறது, அண்ணே எங்கள் ஊரில் ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்கள், இல்லை எங்கள் ஊர் நான் எந்த சர்ச்சுக்கு போகிறது, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு யூரோப்பிலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு அத்தனை ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, கேள்வியை கேட்குறாரு, இப்படி போதிக்கிறாங்க, நான் என்ன செய்கிறது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எதை வேணுமானாலும் சொல்லலாம், யாரும் எதையும் கேட்க முடியாதுங்கிற ஒரு குரூப்பு, இன்னொன்று எது நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேங்கிறது. இப்படி இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் எப்படி தேவனுக்கு ஏற்றாற்போல் தேவன் சொல்லுகிறதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர் என்பவர் எப்படி இருக்க முடியும்? நான் சொன்னது நான்கு விதமான பதங்கள் கொடுக்கப்படுகிறது பைபிளில். முதல்ல வந்து மூப்பர், எல்டர், ஓகே, இந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இது. நீங்கள் 1 திமோத்தேயு 2 திமோத்தேயு தீத்து இந்த மூன்று கடிதங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் இல்லை ஒரு தலைவர்களுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள். ஏன்னா திமோத்தேயு எபேசு சபையில் இருக்கிறாரு, அதனால் எபேசு சபையில் அவர் இருக்கிறவருக்கு எப்படி சபையை வழி நடத்தணும்னு எழுதப்பட்ட கடிதங்கள் தான் 1 திமோத்தேயு 2 திமோத்தேயு. தீத்து வந்து அவரும் ஒரு போதகராக இருக்கிறதுனால தீத்துக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி எழுதுறா, இது எல்லாமே பாஸ்டரல் எபிசல் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ முதலாவது பிரஸ்பட்டரியோஸ் என்று சொல்லக்கூடிய, அதிலிருந்தால் பிரஸ்பட்டரியன் சர்ச்சுன்னு வந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இது என்னென்னா இவர் வந்து ஆவிக்குரிய முறையில் ஒரு முதிர்ச்சி பெற்றவரும் ஆவிக்குரிய ஞானமும் உடையவர் என்று அர்த்தம் சொல்லக்கூடியதாக. இந்த எல்டருங்கிற வார்த்தை, இந்த மூப்பருங்கிற வார்த்தை நீங்கள் 1 திமோத்தேயு 3 தீத்து 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாமே எங்கன்னா புதிய ஏற்பாடு முழுவதும் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போ வந்து முதல்ல அந்த பதம் என்ன என்ன சொல்லுதுங்கிற மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ இதுலேருந்து என்ன, மூப்பருங்கிறவர் யார், ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி பெற்றவரும் ஆவிக்குரிய ஞானமும் உடையவர். ரெண்டாவது பதம் என்னன்னா பிஷப், ஓவர்சியர், கண்காணிப்பாளர். பிஷப்னா என்ன அர்த்தம், கண்காணிக்கிறவர் அர்த்தம், மேற்பார்வையாளர் அப்படின்னு அர்த்தம். வேற அது வந்து ஒரு பட்டமா இதா எடுக்க தேவையில்லை, அது மேற்பார்வை பார்க்கிறவர். நம்ம ஊர்ல வந்து இப்ப ஒரு கட்டடம் கட்டுறோம், கட்டடம் கட்டும்போது நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க, அதுக்கு ஒருத்தர் வைக்கிறோம், அவர் பேர் என்ன சொல்லுவீங்க, சூப்பர்வைசர், இல்லை மேசதி. அந்த மாதிரி தான் சபைகளுக்கு ஒரு வைக்கக்கூடியதான், அதுதான் கண்காணிப்பாளர் இல்லை மேற்பார்வையாளர். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஒரு ஆவிக்குரிய முறையில் மேலிருந்து பார்க்கக்கூடியதாக, எல்லாம் என்ன நடக்குது என்னன்னு சொல்லுது, ஆவிக்குரிய முறையில் ஒரு அதிகாரமுடையவராக நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதாக ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையும் ஒரு அதிகாரமும் உள்ளவர். இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இதை குறித்து சொல்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாவான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், இந்த வார்த்தை தான் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அதுதான் பிஷப்னு சொல்கிறது, கண்காணிகள். இதே தான் அப்போஸ்தலன் நடவடிக்கை 20 அதிகாரம் 28 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை குறித்து சொல்லும்போது சொல்றது பாருங்க, அப்போஸ்தலன் நடவடிக்கை 20 அதிகாரம் 28 வசனம் வாசி.
1: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக.
0: அப்ப என்னன்னா முதலாவது மூப்பருங்கிறது வந்து ஆவிக்குரிய ஞானமும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் உள்ளவங்களா, மேற்பார்வையாளர் இல்லை கண்காணி என்று சொல்லக்கூடிய பிஷப் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன, ஒரு ஆவிக்குரிய மேற்பார்வையும் ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்தையும் உடையவங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. மூன்றாவதாக சொல்லக்கூடியதா மேய்ப்பர் இல்லை பாஸ்டர், நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பதம் இது, பொயமேன் என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்தினுடைய மொழியாக்கம். மேய்ப்பர் மேய்க்கிறவர், ஆட்டு மந்தைய மேய்க்கிறவர் என்று சொல்லக்கூடியதாக மேய்ப்பர் என்று சொல்லக்கூடியது. இது யார்னா, இவர் வந்து ஆவிக்குரிய முறையில் ஆகாரத்தை கொடுத்து பாதுகாக்கிறவர். எப்படி ஒரு மந்தைய ஆட்டு மந்தைக்கு வந்து போதிச்சு, ஆட்டு மந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஆகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கக்கூடிய காரியம் பார்ப்பார், அதுதான் இந்த மேய்ப்பனுக்குரிய ஒரு காரியம். அப்போ நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே பில்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா புரியும். ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கணும், ஆவிக்குரிய ஞானம் இருக்கணும், அடுத்து ஆவிக்குரிய மேற்பார்வை இருக்கணும், ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கணும், அது மாத்திரமில்லை ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க முடியதாக இருக்கணும், ஆவிக்குரிய மக்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. மூன்று பதம். நான்காவது பதம் லீடர், இல்லை நடத்துபவர், லீடர். இது வந்து ஹுகமனியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். நீங்கள் உங்கள் நோட்ஸில் அந்த பதத்தினுடைய கிரேக்க மொழி பதம் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் எபிகாஸ்பாஸ், ப்ரஸ்பட்ரியோஸ், எபிகாஸ்பாஸ், பொய்மென், அதுக்கப்புறம் ஹுகமனியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்னென்னா, இது உங்களை வழி நடத்துகிறவர், உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்கிறவர். அப்போ என்னென்னா, மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைவர் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் முதலாவது ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி பெற்றிருக்கணும், மெச்சூரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ரெண்டாவது, அவருக்கு வந்து ஆவிக்குரிய ஞானம் இருக்கணும். மூன்றாவது, அவருக்கு வந்து என்ன, ஒரு ஆவிக்குரிய மேற்பார்வை, ஓவர் சைட் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நான்காவது, அவருக்கு ஆவிக்குரிய அதிகாரம். ஐந்தாவதாக, அவர் ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறவர். ஆறாவதாக, அவர் ஆவிக்குரிய பாதுகாப்பு கொடுக்கிறவர். கடைசியாக, அவர் ஆவிக்குரிய வழி நடத்தக்கூடியவர். ஏன்னா உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்களை அந்த பாதையில் வழி நடத்தக்கூடியது. இதுதான் ஒரு தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி. இதுதான் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தில் சொன்னது. அப்போ எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை பிஷப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதியில் தொடங்கி நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த தகுதிகளில் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் வேத வசனம் சொல்லி கொடுக்குறது. அப்போ ஒரு போதகர், ஒரு வழி நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவருடைய அடையாளம் என்ன? முதலாவது இந்த நான்கு காரியங்களில் சொல்லுது வேத வசனத்தில், ஆனால் அவருடைய அடையாளம் என்ன, அவர் யார்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறையா நைஜீரியாவுக்கு போயிருக்கேன். நைஜீரியாவில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் உபயோகப்படுத்துகிற பதம் மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நைஜீரியன்ட்ட யார்ட்டையாவது பழகியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட் தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன, தேவனுடைய மனுஷன். எப்படி தேவனுடைய மனுஷன்? என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு காரியம், நான் பார்க்கறது, நான் பல தேசங்களுக்கு போகிறதுனால பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, திரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் எப்பவுமே ஒரு தேசத்தை குறிச்சோ மக்களை குறிச்சோ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார்னா ஒரு ஆளில் போய் கேட்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் இருந்தார், சாமுவேல்கிட்ட போய் கேட்கலாம். தபியத்தார் இருந்தார், தபியத்தார்கிட்ட போய் கேட்கலாம். தாவீது இருந்தார், தாவீதுகிட்ட போய் கேட்கலாம். ஒரு ஏசாயா இருந்தார், ஒரு எறமையா இருந்தார், இப்படி யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது நீங்கள் யோசிங்க, நீங்கள் இந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ஆளுகை செய்கிற ஒரு பிரதம மந்திரி, இல்லை ஒரு இது ஜனாதிபதினு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா யாரை கூப்பிட்டு கேட்பீங்க? ஒரு கஷ்டமான சூழ்நிலை, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு? ஏன்னா இப்போது நம்ம மக்கள் பார்த்து இவர் பெரிய பாஸ்டர்னு சொல்கிறவங்க ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, இல்லை ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, இல்லை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு உட்காந்துருக்காங்க. இப்போ தேவனுடைய ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்ம தேசத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா அவர் யாரை கூப்பிட்டு கேட்பார்? இல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் வந்து கேட்கணும்னா தமிழ்நாட்டில் எந்த போதகரை கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் சொல்றதுதான், இவர் தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடியதா இருக்குதா? தயவு செய்து நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான காரியம், நான் வருத்தமாக நான் வந்து வேத வசனத்தை வாசித்து சமுதாயத்தை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், நம்ம ஏன் வேத வசனத்திலேருந்து இவ்வளோ தூரம் விலகி போய்விட்டோம் என்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேனே ஒழிய, நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ இல்லை நான் பெரியாள்னு சொல்கிறது சொல்லலை. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க, ஏன்னா நமக்கு இது மிக தெளிவாக தெரியணும். ஒரு ஆண்டவருடைய சபையை நடத்துவதற்கு தலைவர்களை கொடுத்தா இன்றைக்கு சபையை நடத்துவது மாத்திரமல்ல சமுதாயத்தை நடத்துவதற்குரிய ஒரு தரமான தலைவர்கள் இல்லாமல் போனது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் யார் என்ன சொன்னாலும் ஒருத்தரும் யாரையும் கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுச்சு. அப்போ உண்மையா தேவனுடைய வசனத்தை போதித்து தேவனுடைய காரியங்களை வழி நடத்துகிற ஒரு சிறு கூட்டம் இருக்கதான் செய்து, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ரோமர் 11 அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒருத்தர் மாத்திரம்தான் உம்முடைய மனுஷன் உமக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நினைச்சால் நானா நானா 7000 முழங்கால்கள் பாகாலுக்கு முழங்காத முழங்கால்களை நான் ஒழிச்சு வச்சிருக்கேங்கிறார். எங்கன்னா சின்ன சின்ன கூட்டமாக அங்கங்கே இருக்குது, ஆனால் நாம் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய சபையில் இது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ முதலாவதாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய மனுஷன் ஒரு ஊழியக்காரன் என்பவருடைய அடையாளம் என்னவா இருக்கணும், தேவனுடைய மனுஷன் இருக்கணும். இது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், மேன் ஆஃப் கிரேட் காட் ஆர் கிரேட் மேன் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய பேர் கிரேட் மேன் ஆஃப் காடா இருக்கிறாங்க, மேன் ஆஃப் கிரேட் காட் இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம் தான், அந்த கிரேட் எங்க போடுறீங்கிறதா வித்தியாசம். ஏன்னா மனுஷனுக்கு வந்து இன்னைக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் மத்தேயு 21 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏறி போறதுக்கு எனக்கு ஒரு கழுதை வேணும். இன்னைக்கும் ஆண்டவர் கழுதையைத்தான் தேடுறாரே ஒழிய பெரிய ஆளுங்களை தேடல். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவருக்கு தேவை ஒரு கழுதை தான், அவர் ஏறி போறதுக்கு, அவர் சொல்றதை கேட்டு அவர் சொல்றதுக்குரியது. நீங்க திமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:11 நம்ம வந்து பின்னாடி இதை பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6:6-14 உள்ள வசனங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நான் இதற்கு தொடக்கமாக இந்த செய்தி இதனுடைய மொத்தத்துக்கு தொடக்கமாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்துக்களை திமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு பவுல். ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு 4 விதமான தகுதிகளையும் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அந்த டீட்டெயிலுக்கு போகல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் அடையாளம் என்னன்னா பாருங்க, நீயோ என்ன சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷனே. யாரு? திமோத்தேயே, நீயோ தேவனுடைய மனுஷன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை வேற யாருக்குமே உபயோகப்படுத்தலை, திமோத்தேயுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, திமோத்தேயுக்கு மட்டும்தான் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷன். யாரு? தேவனுடைய மனுஷன். ரொம்ப ஒரு சின்ன பதம், ஆனால் மிக ஆழமான கருத்துக்கள் அடங்கிய பதம். தேவனுடைய மனுஷன், ஒரு ஒரு ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் அவங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கணும், நான் தேவன் சார்பா பேசுறேன், தேவனுடைய ஆலோசனைகளை பேசுறேன். நீங்க யோசிக்கலாம், நம்ம நிறைய கேள்வி பதில் கொடுத்துருக்கோம், நம்ம நிறைய காரியங்களுக்கு பதில் சொல்றோம்னு, எனக்கு எவ்வளவு கேள்வி வருது தெரியுமா, எவ்வளவு இது வருது தெரியுமா, நான் எல்லாத்துக்கும் சொல்றது இல்லை. ஆனால் நான் என்னுடைய என்னையை பொறுத்தளவுக்கு நான் என்ன, தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய வசனத்தையும் போதிக்க தான் என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு ஒழிய எல்லாத்தையும் கொடுத்து ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு எல்லாத்த குறித்து ஒப்பீனியன் இருக்குது, ஆனால் அது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும், தேவனுடைய ஆலோசனை சொல்லணும், தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத தான் சொல்லணுமே ஒழிய நான் என்ன நினைக்கிறேங்கிறது சொல்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு வந்து ஊழியத்தை தொடங்கி ஊழியத்தை செய்கிற மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளாதனால, இந்த இந்த வீடியோவை பார்க்குற பாஸ்டராக இருந்தால் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல உங்களுடைய அடையாளம் தேவனுடைய மனுஷன் தான் இருக்கணும். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கணுமே ஒழிய நம்முடைய காரியமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு வந்து நிறைய பிரசங்கங்கள் பிரசங்க மேடைகள் எப்படி ஆயிடுச்சு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பயங்கரமான ஒருத்தர் வந்து எப்பப்பாரு ஒரு ஜோக் சொல்லி தான் ஆரம்பிப்பார், எல்லாரையும் சிரிக்க வச்சு சிரிப்பு மூட்டி இதென்ன விளையாட்டு விளையாடுற வியாபாரமா. ஒருத்தர் ஒரே மூச்சு விடாமல் தட தட தட தட தடதான் பேசுகிறார், அப்போ தான் எல்லாரும் கை தட்டுவாங்க. ஒரு சிலர் எந்திரிச்சு ஆமேன்னு சொல்லுவாங்க, ஓடி வந்து காணிக்க போடுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஒரு மனுஷனை குறித்த காரியமாயிருச்ச ஒழிய தேவனை குறித்த ஒரு பயம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது. ஆனால் திமத்தைக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷன். அதாவது இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அண்ட சராசரங்களையும் படைத்த அனாதி தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வேற எதுக்குமே கிடையாது, வேற எந்த ஒரு வேலைக்கும் கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் வந்து யாருடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷன். யார் அந்த தேவன், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்துக்கும் வல்லவர், அவருடைய மனுஷன், அவருடைய ஆலோசனையை பேசுறேங்கிற காட்டிலும் வேற எந்த ஒரு அடையாளமும் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு முதலாவது அந்த பிரதான எண்ணம் நமக்கு வந்தாகணும். வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஆலோசனையும் கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் வீணான சம்பாஷணைகளையும் பேசி மக்களையும் துன்புறுத்தி மக்களையும் தேவன்கிட்ட போக விடாமல் ஒரு காரியத்தில் கொண்டு விட்டுருவோம். அப்போ என்னென்னா முதலாவது ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடியதா, நீங்கள் வந்து கண்காணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து போதகராக இருந்தாலும் சரி, நீங்கள் வழி நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, மெய்ப்பனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய டைட்டில் எதாக இருந்தாலும் உங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கணும், நீங்க தேவனுடைய மனுஷன் சொல்லணும். அதுதான் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ மனுஷன். எனக்கு திமத்தையும் எழுதும்போது நீ தேவனுடைய மனுஷன் எழுதுறாரு. இந்த புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு நான் சொன்னேன், ஆனால் பவுலுக்கும் திமத்தைக்கும் நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். முதன் முதலாக ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உபாகம புஸ்தகம் 33 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வருது. எங்கே உபாகம புஸ்தகம் 33 அதிகாரத்தில் மோசேயை குறித்து சொல்லும்போது 1 வேத வசனத்தில் அந்த பதம் எங்கே யாருக்கு உபயோகப்படுத்துகிறது, மோசேக்கு தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. பாருங்கள் உபாகம் 33:1, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. யார் மோசே? யார் தேவனுடைய மனுஷன். என்ன ஒரு அடையாளம் பாருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா கற்பனைகளும் எல்லாமே என்ன, மோசே சொன்னார், எப்பவுமே பாருங்க ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார் தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நம்ம வேத வசனத்தை குறித்து பார்க்கும்போது அது அந்த பதத்தை குறித்து பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. என்னென்னா அவர்களுக்கு அவர்கள் தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு அடையாளம். அதே போல் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன பார்க்குறோம், மனோவா என்று சொல்லக்கூடிய சிம்சோனுடைய தாய், மனோவாவுடைய மனைவி, அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு. வசன வாசிங்க, நியாயாதிபதிகள் 13:6.
1: அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன்,
0: தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். என்ன, நீ பிறக்க போற பிள்ளை எப்படி இருக்க போகுது, நீ என்ன செய்யணும், அதை கொண்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத தேவனுடைய ஆலோசனைய, தேவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைய, தேவனுடைய எண்ணத்தை கொண்டு வந்து சொல்லி கொடுத்தது யாரு, தேவனுடைய மனுஷன். அதே போல 1 புஸ்தகம் 2:27 வசனம் பாருங்க,
1: தேவனுடைய மனுஷன்,
0: தேவனுடைய மனுஷன் ஒருவன்
1: ஏலியினிடத்தில்
0: வந்து
1: கர்த்தர்
0: உரைக்கிறது என்னவென்றால், என்ன தேவனுடைய மனுஷன் வந்து யாரோடத சொல்லுவான், கர்த்தரோடத சொல்லுவான். நீங்கள் எப்பயுமே பாருங்கள், ஒரு தேவனுடைய மனுஷன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணுவார், வந்து அவர் கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, ஏன்னா நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுக்கு அடுத்தவைகளை பேசுகிறவன். அப்போ என்னென்னா ஒரு தேவனுடைய மனுஷன் என்கிற அடையாளம் அவர்கள் என்ன, தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய காரியங்களை சொல்றவங்களா இருந்தாங்க. அதே போல 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை காண தேடி போறாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வேலைக்காரன் சொல்றான், ஐயா நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி. அதில் 6வது வசனம் 1 சாமுவேல் 9:6 பாருங்க.
1: அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார்.
0: ஆமென். ஒரு வேலைக்காரன் சொல்றான், சவுல்ட்ட சொல்றான், என்ன செய்யறதுன்னு தெரியல, கழுதை காணாம போச்சு, நம்ம எல்லாம் தேடியாச்சு, ஒன்றும் கவலைப்படாத, இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மற்றவர்கள் போற்றக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், ஐயா நீ மீதி எல்லாம் கவலைப்படாத, எங்கள் ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார். எப்படி மீதி என்னமோ தெரியாது, எங்கள் ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுவார், தேவனுடைய வார்த்தையை தான் போதிப்பார், அவர் சொன்னால் அது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும்னு சொல்லக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். சாமுவேலை குறித்து சொல்லும்போது அதுதான் சொல்கிறார், எங்கள் இந்த ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கான், அவர்கிட்ட போய் கேட்போம். என்ன கழுதை காணாமல் போச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கணும், தேவ மனுஷன்ட்ட போ, நம்ம ஞானத்தை உபயோகப்படுத்தாத தேவன் மனுஷன்ட போ. நீங்கள் இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எலிஷாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது, அவன் தேவனுடைய மனுஷன்னு சொல்லுது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் தேவனுடைய மனுஷன், 2 கிங்ஸ் 4 அதே போல் 2 கிரானிக்கல்ஸ் 25:9 அம்சாயா பற்றி சொல்லும்போது, என்ன சொல்லுது, அவனும் தேவனுடைய மனுஷன் சொல்லி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறோம், அங்கே தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே, அவன் ஒருத்தனுடைய ரூமை பற்றி சொல்லும்போது அவன் ஆனான்னு, அவன் இகதியாஸ் அவனோட பையன், அவன் வந்து யார், தேவனுடைய மனுஷன். என்ன ஒரு அடையாளம் பாருங்கள். அப்போ என்னென்னா, இந்த தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் காணக்கூடியதாக பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதில் நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் பேர் எடுத்து காட்டினேன், மோசே, தாவீது, ஏலி, சாமுவேல், அதற்கு பின்பாக வந்த அமசாயா, எலியா, அதற்கு பின்பாக வந்த எலிசா, அதுக்கப்புறம் வந்த இது தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாருமே என்னன்னு அழைக்கப்பட்டாங்க, தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாமே என்ன பேசினாங்க, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தேவன் சொல்லுவது என்னதென்றால். அப்போ என்னென்னா, ஒரு அடையாளம், நான் தேவனுடைய மனுஷன் என்பதற்கான அடையாளம், நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன். அப்போது மக்களுக்கு என்ன தெரியும், நான் தேவனுடைய மனுஷன் தெரியும். அப்போது ஒரு ஊழியக்காரன் என்பவர் எந்த ஒரு நிலைமை

பிரசிடென்ட்டு இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார், எங்களுடைய அரசாங்கம் இனிமேல் என்ன செய்ய போகுது, இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வரி விதிப்பை கூட்ட போகிறோம் இல்லை குறைக்க போகிறோம், இனிமேல் இப்படி சட்டத்தை மாற்ற போகிறோன்னு இவர் வந்து சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு அதிகாரமும் கிடையாது, அவர் எதுக்கும் கையெழுத்தும் போடலை, அவர் ஒன்றும் கையெழுத்தும் போட போகிற கிடையாது. என்ன உள்ளுக்குள்ளே நடந்ததை வெளியே வந்து சொல்லுவார். அவர் சொன்னால் உள்ளே இருக்கவர் சொன்ன மாதிரி, ஏன்னா இவர் தானாக பேச மாட்டார். தானாக பேசினார்னா வேலையை விட்டு போயிடுவார், எடுத்துருவாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்க, உடனே எடுத்துருவாங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குது அதே பொசிஷன், நீ என் சார்பாக பேசு, நான் உன்னைய அதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ என் சார்பாக பேசு. அப்போ ஒரு ஊழியக்காரர், எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் அவன் தேவனுடைய மனுஷன் என்று இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான், தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பான். பேதுரு இதை குறித்து எழுதும்போது, ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரம் 21 வசனத்தில் பாருங்கள், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நீங்கள் யோவான் 16 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசி பாருங்கள், 8, 9, 10 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்யக்கூடிய 3 காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து 12, 13, 14 வசனத்தில் சொல்லி கொடுப்பாரு, எனக்கு உண்டானவைகள்லாம் என் பிதாவுக்குரியவைகள், என் பிதாவுக்குரியவைகள்லாம் எனக்கு சொந்தம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்குரியதை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, அவர் வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ என்னென்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் இன்றைக்கு நான் எதன் மூலமாக ஏவப்பட்டு பேசுகிறேன், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க, அதன் மூலமாய் நீங்கள் எப்படி தேவன் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசக்கூடியது. ஏன்னா ஒரு தேவ மனுஷன் வந்து எப்படி பேச முடியும், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராய், பரிசுத்த ஆவியினால் நிரம்பவராய். ஏன்னா நான் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றதுனால நான் தேவனுடைய பரிசுத்தவானாய் நின்று தேவனுடைய ஆலோசனைகளை சொல்கிறவனாய் மாற வேண்டும் என்பது தான் அங்கே சொல்லக்கூடியது. அதன் மூலமாக தான் ஒவ்வொருத்தரும் பேசுனாங்க என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்கள அபிஷேகம் பண்ணி அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஞானத்தை கொடுத்து ஆவிக்குரிய முதிர்ச்சியும் கொடுத்து அவர்கள் மூலமாய் தேவனுடைய ஆலோசனையை சொல்லி கொடுத்து நீங்கள் தேவனோட இசைந்து வாழ்வதற்கு அவர் போதிக்கக்கூடிய ஒருத்தராக மாறுகிறார். காரணம் என்ன, அவர் தேவனுடைய மனுஷன். அப்போ பரிசுத்த ஆவி வந்து வேணும், ஆனால் முக்கியமான காரியம் என்னென்னா பரிசுத்த ஆவியோடு கூட தேவனுடைய வசனம் வேணும். ஏன்னா ஒன்றை பிடிச்சிட்டு இன்னொன்று விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் அருள்வார், ஆவியானவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு கட்டடம் கட்ட காசு கொடு, எனக்கு இதுக்கு காசு கொடு, இல்லை இதை செய் அதை செய்யின்னு சொல்லி மக்களை மனுஷருடைய கற்பனைகளும் கட்டுகள்லையும் கொண்டு போய் சேர்த்துறக்கூடாது. ஆவியானவர் என்ன செய்வார், அவருடைய வார்த்தையை எடுத்து போதிப்பார். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 வசனம் என்ன சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன, எனக்கு பரிசுத்த ஆவி உண்டு, நான் என்னத்தை சொல்லுவேன், பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் எழுதி வைத்த இந்த வசனங்களை கொண்டு நான் போதிக்கிறவனா மாற வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க, 66 புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, 40 பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 4000 வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்டது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து போகக்கூடியது, ஒன்று ஒன்றோடு ஒன்று எதிர்க்கக்கூடியதில்ல. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்துன்னா காரணம் என்னென்னா, எழுதுனது மனுஷனாக இருந்தாலும் எழுதுனது ஆண்டவர், அதனால தான் அது ஒரே போல் இருக்கக்கூடியதாக இருக்குது, அதை நம்ம மறந்து போய் விடக்கூடாது. ஸோ அப்போ என்னென்னா, நான் வந்து தேவ மனுஷன்,
தேவனுடைய பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவர் பரிசு

0: பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட வசனத்தை எடுத்து மக்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை சொல்கிறவங்களா வரணும். அதனால தான் என்னுடைய அடையாளம் என்ன? தேவ மனுஷன். அப்போ தேவ மனுஷன் என்பவன் என்ன ஆனோ, ஹீ ஷுட் பி பர்ஃபெக்டட் இன் த ஸ்பிரிட் அண்ட் இன் த வேர்ட். ஒரு பூரணமாக ஆவியிலும் வார்த்தையிலும் வசனத்திலும் பூரணம் உள்ளவனாய் மாறும்போது தான் அவன் தேவ மனுஷனாய் மாற முடியும். அப்போ தேவ மனுஷனுக்கு வந்து என்னங்கிறது இங்கே சொல்லும்போது என்ன எழுதுறாரு? பவுலுங்க எழுதும்போது, திமோத்தேயுங்க எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நீ வந்து உன்னுடைய சபையில் அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு பழைய ஃபால்ஸ் டாக்ட்ரின் வந்துருச்சு, ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் வந்துட்டாங்க, பொய்யான பிரசங்கிமார்கள் வந்துட்டாங்க, பொய்யான போதனைகளை சொல்கிறவங்க வந்துட்டாங்க, சண்டை போடுறவங்க வந்துட்டான், உள்ளுக்குள்ளே உனக்கு சபையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நீயோ கொஞ்சம் பயந்தவன், நீ பயப்படாத, தைரியமாக நில்லு எல்லாம் சொல்லும்போது தான் இங்கே வார்த்தையை சொல்கிறார் என்ன, நீ தேவ மனுஷன், அதை மறந்துடாத. ஏன்னா திமோத்தேயுக்கு எழுதும்போது ஒன்று திமோத்தேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கள்ள போதகர்களை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறார். நீங்கள் இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் புரிஞ்சாதான் தேவ மனுஷன் யார், மனுஷனை போதிக்கிறவன் யாருங்கிற ரெண்டு புரியும். ஏன்னா இதை சொல்லும்போது இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கும் புரியும். தேவ மனுஷனுக்கும் கள்ள போதவர்கள் வித்தியாசத்தை ஒன்று திமோத்தேயில் காட்டி கொடுப்பார். முதலாவது அதிகாரம் 3-7 வரைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் 4 முதல் 5 வசனங்களில் மறுபடியும் கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறார். 6 மறுபடியும் கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. இப்படி சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறார். ஏன்னா கள்ளப்போதகன் யாரு, தேவ மனுஷன் யாருங்கிறது வித்தியாசம் நல்லா தெளிவா தெரியணுங்கிறக்காக தான் இதை போதிக்கிறாரு. இது பாருங்க, 1 Timothy 1:18 18-20 வரை உள்ள வசனங்கள் பாருங்களேன். குமரனாகிய திமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன, நீ நல்லபடியா போராடி நீ ஜெயிக்கணுங்கிறத அது சொல்றேன். ஆனால் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு சைடு என்ன சொல்கிறாரு, நீ தேவ மனுஷன், வார்த்தையில் நிலைச்சிரு, நீ வார்த்தையை போதி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து விசுவாச கப்பலை விட்டாங்க. ரெண்டு பேர் அவன் வந்து ரொம்ப மோசமாயிட்டான், அவங்க ரெண்டு பேரையும் திருந்தணும்னு சொல்லி சாத்தாண்டே ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படி சாத்தாண்டே கொடுத்துட்டேங்கிறார். அடுத்து பாருங்களேன், 1 Timothy 4:6-7 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. ரெண்டையும் சொல்கிறார். முதல்ல நீ எதில் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய வார்த்தையில் இருந்து அதை போதிக்கிறவனை வரணும், கட்டுக்கதைக்கும் கிளவி பேச்சுகளுக்கும் போகாது. ஏன் இந்த கிளவி பேச்சுன்னு சொல்கிறாரு? கிளவிகளால் எந்திரிச்சு எங்கேயும் போக முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால் உட்காந்த இடத்துல இருந்து உட்காந்து நல்ல சலசலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கட்டுக்கதையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் யாராவது ஒரு பிரசங்கம் எதாவது ஒன்று பாருங்கன்னு அனுப்புகிறாங்கன்னு பாருங்களேன், 40-30 பேசுவார். ஒரே சந்த கதையாக சொந்த கதையாக இருக்கும். ஏதாவது ஒரு கதை வெட்டி கதையாக பேசிட்டு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வெட்டி கதையாக பேசி பேசி பேசி பேசி முடிச்சுட்டு அதில் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு தேடணும். மொத்த மெசேஜ்லேயும் வெட்டி கதை, கட்டுக்கதை. அதாவது பண்ணக்கூடிய பிரசங்கத்திற்கும் வேத வசனத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் எதையாவது ஒன்றை சொல்லி, நான் அங்கே போனேன் இது நடந்துச்சு, அங்கே போனேன் இது நடந்துச்சு, யாருக்கு தேவை? யோசிச்சு பாருங்கள், நீ எதில் விலகணும்? இந்த மாதிரி கட்டு கதைகள் சொல்றத விட்டு விட்டு தேவனுடைய வசனத்தை போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டுக்கும் ரொம்ப அழகா வித்தியாசம் காட்டி கொடுக்கிறாரு. அடுத்து 4:14-16 வரை பாருங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்தரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்ப என்ன, நீங்க வார்த்தையில நிலைத்து நின்று வார்த்தையில போதித்து வார்த்தையில இருக்கணும். அப்பதான் நீ உன்னையும் காத்துக்கொள்ள முடியும், உன் போதனையை கேட்கிறவங்களையும் காத்துக்கொள்ள முடியும். அப்ப என்ன, ரொம்ப அழகா ஒரு கள்ள போதகர்களுக்கும் ஒரு நல்ல தேவ மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு நிருபம். ஏன்னா தேவ மனுஷங்கிறவன் என்னன்னா தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்கு அடுத்ததுலையும் இருப்பான். ஆனால் கள்ள போதகர்கள் அப்படி இல்லைங்கிறது தான் இந்த இந்த ஒன்று திமத்தை எழுதுறதுல எழுதுறாரு. அப்போ திமத்திய தேவ மனுஷனேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு, தேவ மனுஷன் என்று சொல்லுகிறவன் தேவனுடைய வார்த்தையில் பலப்பட்டவனாக இருப்பான், ஆவியில் நிரப்பப்பட்டவனாக இருப்பான். அவன் தேவனுடைய வார்த்தையை போதிப்பான், அவன் தேவனுடைய ஆலோசனையை சொல்லுவான், அவன் தேவனுடைய சிந்தையில் இருப்பான், அவனோட சிந்தையிலே அதான் நிலைச்சிருக்கும். ஆனால் கள்ளப்போதர்கள் அப்படி இல்லை. அவங்க கட்டுக்கதை பேசுவாங்க, வீணானது பேசுவாங்க, வேறு காரியங்களை குறித்து பேசுவாங்க. அவங்க அப்படி இல்லை, அவர்கள் அழிவுக்கென்று காரியங்களை செய்வாங்கன்னு. அடுத்து ஒன்று திமத்தே 5:17 பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக என்ன என்ன, திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. ஏன்னா திருவசனத்தின் மேல, வசனத்தின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் போதிக்கிற மக்களை நீ மூப்பர்களா இருக்கணும். அப்ப என்னன்னா திருவசனத்தை போதிக்கணும்னா அந்த வசனத்தை தெரிஞ்சு கொண்டவங்களா, புரிஞ்சு கொண்டவங்களா, தங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொண்டவங்க தான் அதை செய்ய முடியும். அதனாலதான் திமத்தேய்க்கு எழுதும் போது என்ன சொல்லி எழுதுறாரு, நீயோ தேவ மனுஷன், தேவ மனுஷனாகிய நீயோ. அப்போ திமத்தேய்க்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, நீ தேவனுடைய மனுஷன். அப்போ நம்ம ஒரு ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், தேவனுடைய மனுஷனா இருக்கணும். அவருடைய அடையாளம் வேற எதுவுமே கிடையாது, அவர் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார். அவர் யாரை பிரதிபலிக்கிறார், தேவனை பிரதிபலிக்கிறார். அதன் மூலமாய் வெளியே உள்ளவங்க என்ன சொல்லணும், இதோ ஊரில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அந்த தேவ மனுஷன்கிட்ட போய் கேளுங்க, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தேவனுடைய ஆலோசனை என்னன்னு அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெற்றவங்களாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், தேவனுடைய ஆலோசனையை பண்ணக்கூடியவங்களா, தேவனுடைய ஆலோசனையை போதிக்கக்கூடியவங்களா, தேவனுடைய வார்த்தையில் நிறவுங்கிறவங்களா, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது தான் தேவனுடைய மனுஷனாக மாற முடியும். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா, உங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரொம்ப பேசாது, இல்ல சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும், திடீர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும். பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு அதை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால இந்த வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துவாங்க, இல்லைன்னா டீச்சர் சொல்கிற வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பேசிக்கலி ரொம்ப ஜாஸ்தி, என்ன எதை சொன்னாலும் பேசிக்கலி என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்கூலில் எல்லார்ட்டையும் பேசும்போது பேசிக்கலின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிக்கலி சொல்லுவாங்க. நான் அமெரிக்காவில் ஒரு தம்பிகிட்ட பேசியிருந்தேன், அவன் டெக்னிக்கலி நான் இவன் எப்போ பாரு டெக்னிக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது என்னென்னா, நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு பதம் எப்படி வருதுன்னா யார் மூலம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்கன்னு. இப்போ உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வசனமாக வருதுன்னா அது ஆண்டவருடைய வார்த்தைன்னா நீங்கள் ஆண்டவருடைய மனுஷன். இப்போ நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ அதை போல தான் உங்கள் வார்த்தை வரும். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் வந்து ஒருத்தர் பாடி வெளியே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எனக்கு அந்த பாட்டும் கூட அதே பக்கத்தில் இன்னொரு சினிமா பாட்டை அனுப்பிச்சு இந்த பாட்டு ஒரே மாதிரி இருக்குன்னேன்னு எனக்கு ஒரு யோசனை. அவன் சினிமா பாட்டை பார்த்து காப்பி அடித்தான், போட்டவனுக்கு உடனே எப்படி தெரியும் இவனுக்கு? அப்ப இவனும் சினிமா பாட்டு பாக்குறவன் தானே. போட்ட 10வது நிமிஷத்துல இவன் எனக்கு ஒரு 2 வீடியோ போட்டு இதை கண்டிச்சு பேசுங்கன்னு, நமக்கு எது கண்டிக்கணும்? நமக்கு தெரியணும்ல எது தேவனுடைய வார்த்தை, எது தேவனுடைய வசனம், எது தேவனுடைய ஞானம், நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறீங்க, யார் வந்து உங்களை பாதிக்கிறாங்களோ அவங்களத்தான் நீங்கள் காட்டுவீங்க, வெளிக்காட்டுவீங்க. உங்களுக்குள்ளே உள்ளே போகிறதான் வெளிக்காட்டுவீங்க. ஐ திங்க் கேசின்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு சில வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சது எல்லாமே அப்படி தான். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கூலுக்கு போனோம் இல்லை எதுக்கு போனோம், உடனே டகால்னு ஒரு வார்த்தை ஒரு வரக்கூடியது. ஆனால் அதே இது நீங்கள் சபையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையில் தியானம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்திலேருந்து வரும்போது உங்களுக்கு ஏதாவது வரும்போது, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாத, பயப்படாதே, ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்காரு தெரியுமா, உடனே வரும். ஏன்? நீங்கள் வார்த்தையில் இருக்கிறீங்க. அப்போ உங்களால் என்னன்னா ஒரு நல்ல போராட்டத்தை போராட முடியும், நல்லதை பண்ண முடியும்னா நீங்கள் தேவனுடைய மனுஷன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி பூரணமாய் நிரம்பி இருக்க வேணும். தேவனுடைய வார்த்தை நிறைவாய் நிரம்பி இருக்கும்போது தான் நீங்கள் தேவனுடைய மனுஷனாக இருக்க முடியும். இதில் என்ன ஒரே வருதுன்னா, இதே வார்த்தையை வச்சு நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். இதே வசனத்தை எடுத்து நீங்கள் போதிச்சு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் பண்ண முடியும். நம்ம வருகிற ஒரு இன்னும் ஒரு 2 பாடத்துக்கு அப்புறம் வேணால் நான் சொல்லி கொடுக்குறேன். திமத்தேய்க்கு சொல்லும்போது நீ தேவனுடைய மனுஷன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி 4 காரியங்களை சொல்லி கொடுக்குறார். நீ ஓடு, எதை விட்டு ஓடு? பணத்தாசையை விட்டு ஓடு. நீ எதை தெரிஞ்சு கொள்ளு? பரிசுத்தத்தை தெரிஞ்சு கொள்ளு. தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. ஃப்ளீ, ஓடு. 2வது வார்த்தை என்ன சொல்றாரு? நீ வந்து ஃபோர்சி, நீ பாரு, நீ இதை பர்சியூ பண்ணு. 3வதா என்ன சொல்றாரு? பி ஃபெய்த்ஃபுல், நீ உண்மையுள்ளவனா இரு. 4வதா நீ போராடு, ஃபைட். 4 காரியங்கள் சொல்லி கொடுக்குற இந்த பகுதியில் நம்ம அந்த வசனத்தில் ஒரு பகுதி மட்டும்தான் நீ எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அடையாளம் என்னென்னா, நீ தேவனுடைய மனுஷன்னு சொல்லி சொல்லும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு தேவனை போதிச்சு நீங்கள் உங்களை பெரிய ஆளாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. நம்மளை என்ன சொல்கிறாரு? நீ தேவனுடைய மனுஷன்ற ஒரு அடையாளத்தில் இருக்கணும். அப்போ நீங்க உங்க ஊழியக்காரன் சொல்லி சொன்னா நீங்க என்னவா இருக்கணும்? உங்களுடைய அடையாளம் நீங்க தேவனுடைய மனுஷன் சொல்லி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனுடைய வசனம் பூரணமாய் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கணும். நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறாரு. கொலோசியர் 3:16 வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பூரணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா ஒரு வார்த்தையில தேறினவனா இருக்கணும். 1 Timothy 4:16 சொல்லும்போது என்ன? உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வார்த்தையும் கவனி. ஏன்னா என்ன சொல்றங்கிறத கவனி. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:34 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நீ என்ன உள்ள போடுற? உனக்குள்ள ஒரு தேவ மனுஷனா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வர வர பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்க இருக்க ஆவியானவர் அப்பதான் இன்ஸ்பயர் பண்ணுவாரு. ஆவியானவர் சொன்னாரு, ஆவியானவர் என்ன பண்ணாலும் நீங்க உங்க வார்த்தையில எந்த அளவுக்கு நீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்களோ அப்பதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். சட்டியில இல்லாதது அகப்பையில வராது. நீங்க வசனம் உள்ளுக்குள்ள இல்லாம தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள பூரணமா இல்லாத போது பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போதிக்க முடியாது. அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள வரணும். வார்த்தை எப்படி இது பண்ணணும்னா, அதனாலதான் பைபிள் எப்படி வாசிக்கிறது, வேத வசனம் எப்படி பிழையற்றது, வேத வசனம் எப்படி பரிசுத்தாவியினால் கொடுக்கப்பட்டது, எப்படி வேத வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பிரசங்கம் சொல்லி கொடுத்து எதற்காக தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு வசனம் சாயந்தரம் ஒரு வசனம் போதிச்சு எதுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்து நோட்ஸ் எடுத்து போடுறோம்னா, மக்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவனுடைய வசனம் தெரியணும். அந்த தேவனுடைய வசனம் நமக்குள்ள பூரணமா இருக்குன்னா அதுக்கான விளக்கம் நமக்கு வேணும். அதை விளக்கி கொடுக்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கேட்குற நீங்க அதை எடுத்து உங்களுக்குள்ள கைப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ ஒரு ஊழியக்காரன், என்ன ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்க மூப்பராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, இப்போ பிஷப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு வழி நடத்துகிற ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே என்னவா அடையாளம் காணப்படணும்? தேவனுடைய மனுஷன் என்று காணப்பட வேண்டும். அப்போ நான் தேவனுடைய மனுஷன் என்று காணப்பட வேண்டும் என்றால் நான் தேவனுடைய வார்த்தையில் நிரம்பி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார், நான் சொல்லி கொடுக்க முடியும், அது தீர்க்க தரிசனமாய் மக்களுக்கு போய் சேரும், மக்களை விடுதலை செய்யும். இப்போ என்னென்னா நிறைய பேர் அடையாளம் வந்து பேரே பாஸ்டர் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக எல்லா ரெவரண்ட் டாக்டர் இல்லை டாக்டர் ரெவரண்ட் இப்படி நிறைய பட்டங்களை முன்னாடி போடக்கூடியவங்களாக வந்துட்டாங்க. ஆனால் வேத வசனம் ஒரே ஒரு அடையாளம் தான் காட்டி கொடுக்குது எல்லாருக்கும், நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷன். எனக்கு அருமையானவர்களே சிந்திச்சு பாருங்க, எனக்கு உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையில் பாஸ்டர் சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. நம்ம வந்து டைரெக்டாக அண்ணன் இல்லை அங்கிள் இல்லை தம்பி, தம்பின்னு சொல்கிற காலில் விட்டுருங்க, அது ரொம்ப சின்ன பயமாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இருக்கே ஒழிய நம்ம பட்டத்துக்கு பின்னாடியோ இல்லை இதுக்கு பின்னாடியோ அலையிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன், நிறைய சபைகளுக்கு போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், என் பேரை பெருசாக போடலை, என் படம் போடலை, எனக்கு முதல்ல என்னை சொல்லலை, இல்லை மைக்கில் என் பேர் சொல்லலை, இல்லை எனக்கு பொன்னாடை போத்தலை, இல்லை எனக்கு மாலை போடலை, நான் வரமாட்டேன், அந்த போஸ்ட் வந்தால் நான் வரமாட்டேன், இவர் வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அவலமான நிலை. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் முதல்ல உங்களை சோதிக்கணும், என்னுடைய அடையாளம் தேவனுடைய மனுஷன் இருக்கா? ஏன்னா அதை மாதிரி ஒரு பெரிய தகுதி எதுவுமே கிடையாது, ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ். அதாவது எல்லாவற்றையும் காட்டிலும் நான் வந்து தேவனுடைய மனுஷன் சொல்கிறதுல ரொம்ப பெருமை, அவ்வளோ ஒரு நல்ல காரியம். அதை மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து ஆண்டவர் வந்து இவன் யாருன்னு சொல்கிறது எப்படி, நான் போய் எங்கள் ஆண்டவர்னு சொல்கிறது எப்படி, யோசிச்சு பாருங்க. எனக்கு பிரதம மந்திரி தெரியுங்கிறதுக்கும் பிரதம மந்திரி என்னையே தெரியும் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ராணியம்மாவை எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாம் டிவியில் பார்த்துட்டீங்க. இப்போ ராணியம்மா என்னையை கூப்பிட்டு டீ குடிச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு வந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், ஐயோ அவர் ராணியோட ஆள்பா, கொஞ்சம் பார்த்தோங்க, அவர் நினச்சா பேலஸுக்கு போவார், டீ குடிப்பார், ராணிக்கிட்ட என்ன வேணாலும் பேசுவார், அவர் சொன்னார்னா ராணி சொல்லும். நம்ம இதுக்கே பார்க்குறோமே, யோசிச்சு பாருங்கள், நம்ம பேசக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய காரியம் தேவனுடையதாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ ஒரு அற்புதமான தேவன், அந்த தேவனை இந்த பூமியில் நான் பிரதிபலிப்பதற்கு, அந்த தேவனை குறித்து சொல்வதற்கு என்னையே ஒரு தகுதியுள்ளவன் என்று கொடுத்துருக்கிறாரே, வாட் அ ப்ரிவிலேஜ் இட் இஸ். நிறைய பேருக்கு இது தெரியாதனால தான் பட்டங்களுக்கு பின்னாடியும் பதவிகளுக்கு பின்னாடியும் போஸ்டருக்கு பின்னாடியும் ஃப்ளெக்ஸுக்கு பின்னாடியும் போய் தங்களுடைய அழைப்பை விட்டு விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்கள், நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நம்ம ஒரு பெரிய காரியம், மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, நான் தேவனுடைய மனுஷன், இவன் என்னுடைய ஆளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லணும், அந்த ஒரு அடையாளம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தகுதியுள்ளவங்களாக மாறும்போது தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாய் பூமியில் கெட்டப்படும். சபை என்ன நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டதோ அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். ரெண்டு காரியம், ஒன்று நீங்கள் நான் பாஸ்டர் இல்லை அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், இல்லை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பெற வேண்டும். ரெண்டாவது நீங்கள் பாஸ்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு டைட்டில், இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் யாருமே கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உன்னுடைய தேவனுடைய மனுஷன்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாய் என்னை அடையாளம் கூடக்கூடிய அளவிற்கு என்னை மாற்றுங்கள்னு சொல்லி கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போமா. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக யாராவது ஊழியத்தில் இருந்தால் இன்றைக்கு அவங்களோட பேசுங்க. ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய பதவி அல்ல, தங்களுடைய டைட்டில் அல்ல, தங்களுடைய பொசிஷன் இல்லை. ஆண்டவரே, நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி மாத்திரம், அந்த ஒரு அடையாளம் மாத்திரம் போதும் என்று சொல்லி மனம் திரும்பி உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஏழ்மையான குடும்பம் தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி என் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா உயிரோ அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்னைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரம் செய்வாங்க. மறுநாள் நைட் அவர் படுத்து கிடக்கா இருப்பார். கட்டிலுக்கு எவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சுவார். இந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாமே நடக்குது.

ஆப்போசிட்டில் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அவ்வளோ கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் என்ன தெரியாமே, நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு மேலே கொண்டு போகிறேன், ஏதோ நடக்கும் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதேன்னு அப்படி.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேகருடைய அநேக தேவப்பிள்ளைகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கனமடைவாராக. ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அநேகருக்கு இந்த சாட்சிகள் போய் சேரும், அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுகிறபடினால் அநேகர் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதற்கெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொன்னாலும் நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாமம் ஒன்றே தான் உயர்த்த வேண்டும். சரியா? சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை லைட்டாக சொல்லிட்டு அடுத்த லைட் நிரப்போம்.
1: என்னுடைய பேர் வந்து பரமேஸ்வரன். நான் இப்போ பவுல்ராஜ்னு என் பேரை மாற்றிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரமேஸ்வரனாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்த

0: கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தாண்டி படந்தாலிமுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. எல்லாமே சுற்றி ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் கேரளா, ஒரு ரோட்டு பக்கம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் தான் என்னோடய தாய்மொழி. மற்றபடி ஆராதனைன்னு சொல்லுகிற நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பன்னிமுத்து நாடார்னா எல்லோரும் தெரியும். அம்மா வந்து சீலாவதி. எங்கள் தாத்தா கொச்சி நாடார், 105 வயசில் இறந்து போனார். பாட்டி பேர் பத்ரகாளியம்மா. தாத்தாவோட கல்யாண நேரத்தில் ஒட்டச்சாட்டு குதிரையில் வந்து கல்யாணம் மேரேஜ் அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து தாத்தாக்கு ஜென்ரேஷன் 55 பேரப்பிள்ளைங்க. அதில் ஆளில் வந்து நான் தான் ரொம்ப சின்னதாக இருப்பேன். மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அநேகர் எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. எதுக்குன்னா மந்திரம் செய்யறதுக்கு தான் வருவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணாக்க பாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அது ஒரு விசுவாசம்.
1: தனியாக கோயிலுன்னு வைத்து கும்பிட்டீங்களா?
0: நாங்கள் பயங்கரம் இந்து கோயிலெல்லாம் வச்சு பண்ணிருந்தோம். வழிபாடு சொந்தமாக இந்து கோயில் தான். பீடங்கள் கட்டி வச்சுருப்போம். பாம்புக்கு பூஜை கொடுத்தவங்க. எங்கள் அப்பா குடிச்சாதான் பிசாசம் ஏவி விடுறவர். அப்படின்னா அவர் குடும்பம் ரெண்டாக பிரியணும்னா குடிச்சாதான் பிசாசம் ஏவி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கணவன் மனைவி நல்ல அன்பாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. அந்த குடும்பத்தை விரோதமாக சூன்யம் வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. எங்கள் அப்பா சொல்கிறார், கருப்பொருள் எடுத்துகிட்டு வாங்க, யாருக்கு சூன்யம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ. அந்த ஆளுக்கள் நடந்து போகிற நேரத்தில் மெதியடி மண் எடுத்துகிட்டு வர சொல்வார். அது மட்டும் இல்லை, அவங்க துணி எங்கன்னா காய போட்டிருப்பாங்க, அதிலே ஒரு பீஸை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். தலைமயிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரி அப்படியே கீழே போடும், அதை எடுத்துகிட்டு வர. அப்படி கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்வார் எங்கள் அப்பா. சின்ன வயசில் எனக்கு நான் பிள்ளை பருவத்தில் ஒரு 3 வயசு 4 வயசுலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ உண்டு எனக்கு.
1: அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சாங்க.
0: அது எப்படின்னா, ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. அநேக ஜனங்களுக்கு இந்த உலகம் அறியட்டும்னு சொன்னால், அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தால் கூட இன்னும் அறியாமல் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க. பிசாசனை பிடிக்கல, ஏராளமான குடும்பங்களையும் நஷ்டப்பட்டு தற்கொலையின் ஆவியும் பலவிதமான விக்கிர ஆவிகளை பிடிச்சி அநேக குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு இருக்கிற மந்திரவாதிகள், அநேக மந்திரவாதிகள் நம்பி குடும்பங்கள் மந்திரியும் செய்கிறாங்க. யாருக்கும் தெரியல. ஆனால் அதன் அடிப்பில் பார்த்து நம்முடைய இந்த உலகம் அறியும் சாட்சி வந்து நீங்கள் அன்றைக்கி தேவ பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் எப்படி நடத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து அநேகருக்கு ரீச் ஆகும். எனக்கு நல்லா விசுவாசிக்க, நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சாட்சி பகுதியை நான் என் முழுசாக சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, நிறைய காரியங்கள் நிறைய பேர் தெரியாது, விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த என்னுடைய சாட்சி இது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு ஜீவனை, என்னுடைய ஜீவனை எனக்கு கொள்ளைப்பொருளாக தந்திருக்கனால அவருடைய சாட்சி நான் சொல்லாமல் இருந்தால் நான் இந்த உலகத்தில் பிறந்தது எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதை சொல்ல வரேன்.
1: இப்போ அப்பா வந்து இந்த பனிஸ்வனியெல்லாம் செய்து வைக்கிறேன்,
0: அப்பா
1: குடும்பங்கள் போயிருக்கா?
0: அது ஏராளமான குடும்பம் ஏதாவது அழிஞ்சே போயிருக்கு.
1: இதுக்கு ஏதாவது காசு
0: அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் குடும்பத்தை சூன்யம் வச்சு கெடுக்கணும்னு நினச்சான்னா எங்கள் அப்பா தேடி வருவாங்க. அங்கே ஒரு பயங்கரம் இருட்டு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா கேட்பார், நீங்கள் யாருக்கு சூன்யம் அந்த குடும்பத்தை அத்தனை மெம்பர்ஸும் கேட்பார். அதை எடுத்து வச்சு தகடு, வெள்ளி தகடு, செம்பு தகடு, இப்படி தகடு இருக்குது. இப்போ அதை எழுதுறதுக்கு நம்ம இப்போ பேனை எழுது மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு வந்து இரும்பு, அதுக்கு வந்து நாராயணன் பண்ணி சொல்லுவாங்க. நாராயணம் அப்படி நாராயணம் அப்படின்னா அந்த வெள்ளி தகடில் இரும்பு தகடில் எழுதுறதுக்கு பேனை மாதிரி ஒன்று பயன்படுத்துவார். அந்த பேரெலாம் எழுதி வச்சு பூஜை பண்ணுவார். 41 நாள் பூஜை இருட்டுருவோம். அங்கே யாரும் வெளியே உள்ளே போக முடியாது. என்ன உட்கார வைப்பார். எனக்கு அப்பாவுக்கு என்ன என்னென்னா, அப்பாவை மாதிரி மாந்திரியம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசை, என்ன வந்து எப்படியாவது தயார் பண்ணலை அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்காக என்ன நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அப்போது என்னாச்சு, இந்த கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்யும்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது மாப்பிள்ளை பின்னால் அன்பாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு கணவர் வந்து எட்டி உதப்பார். வேண்டாட்டியை என்னங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் அதுலேருந்து பிரிவினை உண்டாது. அப்படியே பிரிவு எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி தான் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா உயிரோ அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்றைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரம் செய்வாங்க.
1: கூடு விட்டு கொடு போயிருன்னா அங்க போவாரு.
0: இவர் அங்க இவர் காவி அங்க போயிடும்,
1: இவர் காவி அங்க போயிடும்,
0: அங்க போயிடும்.
1: இவர் வெறும் சரீரமா இருப்பாரு,
0: இவர் சரீரம் அப்படி ஏவுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் தெரியல. அது சொல்ல போனா நிறைய காரியங்கள் இருக்கு. இது நிறைய குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்ட காரணம் இதுதான், இல்ல வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி பிரச்சனைகள். அப்புறம் வந்து இந்த இது கடை நல்லா பிஸ்னஸ் நல்லா ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும், இவன் குடும்பத்தை எப்படியா காலி பண்ண நினச்சி இங்கே வருவான். எங்கள் அப்பாட்ட வருவான். எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, வெள்ளி தூட்டு அன்னைக்கெல்லாம் பத்து காசு வெள்ளி தூட்டுன்னா அது ரொம்ப பிரயோஜனமானது. பத்து காசு ஒரு டீ, இந்த வெள்ளி தூட்டை வச்சு எங்கள் அப்பா அந்த கடைக்கு எதிராக சூரியன் வச்சுட்டே இருப்பார், பேசிட்டு மந்திரங்கள் எல்லாம் மந்திரங்கள் தான், இவ்வளோ பெரிய மந்திரம் ஏடெல்லாம் உண்டு. எங்கள் அப்பாட்ட வச்சு பண்ணிகிட்டே இருந்து என்ன தான் அனுப்புவார், என்ன வந்து சொல்லுவார், நீ இந்த காசை பூஜை பண்ண காசை எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்து அப்பா என்னை கூட்டின்னு விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த கடை பாரு, அந்த கடைக்காரன் இவன் இப்படி இருப்பான், ஓனர் இப்படி இருப்பார், நீ அதை டீ குடிச்சாந்து டீ கடை வந்து ஹோட்டலாக இருந்தால் கூட இது போய் அவங்க எல்லோரும் முடிஞ்சிட்டு அவர் இப்போ கல்லாப்பட்டியாண்ட உட்காந்துருக்கப்போ இதை கொண்டு கையில் கொடுனுவார். அப்போ டீ குடிச்சிட்டு போட்டால் அவர் கல்லாப்பட்டியில் போடுவார், பதினஞ்சு நாளில் அவன் கடை பூட்டிடுவான். ஆனால் பிசாசு அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியச்சுவான்.
1: இந்த கூடு விட்டு கூடு பாய்ங்கிறது இவங்க ஆவி அங்கே போகும் இல்லை.
0: ஆமாம்,
1: போய் என்ன செய்வாங்க அது,
0: அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆகும். ஸ்பிரிட்டுக்கு ஸ்பிரிட்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்குள்ள ஆவியை இன்னொருத்தர் ஏற்றுவாங்க. மந்திரங்கள் தான், மந்திரம் செய்து அது விருப்பாமல் ஆட்டோமேட்டிக் அது அங்கே போகும்,
1: போகும் போய் தீமை
0: போய் அதுக்குள்ள வேலை அது காட்டும்.
1: தீமையான காரியங்கள்
0: இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கோம் ஹோட்டலில், ரெண்டு பேர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவன் சாப்பிட்டு அவனும் பிரியாணியை பார்த்துட்டு இருப்பான். இது இயற்கை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன நடக்கும், நம்ம ஒரு பேட்டரி அடித்த மாதிரி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும், அப்படியே கரெக்டாக அங்கே வச்சாரும், அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பிரிட். அப்போ அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்டாலும் அந்த ஆகாத ருசியவன் எடுத்துடுறான். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கை வச்சு ஏசு ரத்தஞ்சு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிட்டானா அந்த கிரி அங்கே வராது. இது நிறைய நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி அடித்தானா அந்த பேட்டரி அப்படியே எப்படி ஒளி போதோ அது மாதிரி அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்காங்க, இறங்கி அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே எடுக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி. இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது.
1: சரி சரி,
0: இதை மந்திர சக்தின்னா நிறைய காரியங்கள் இருக்கும். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா மாதிரி மந்திரியம் படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்து நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் காரியம் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. ஏன்னா எங்கள் அப்பாவோட மோசமான ஆளாக நிறைய இருப்பேன் நான். எங்கள் அப்பாலாம் ஒரு ரோடு ஒரு வீடு வழி நடந்து போனான்னா நைட்டு தூங்க மாட்டான், மந்திராதி போகிறான். ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொறி வருது ஃபுல்லாக, காலு மட்டும் ஃபுல்லாக கொழிச்சோறி. ஆனால் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தோல் டாக்டர் பகுத்தறிவு காலம் விஞ்ஞான காலத்தில் இது ஒன்றும் எடுபடாது, இருந்தால் கூட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய வர்றதுக்கு என்ன சொன்னா, சொறி தவளையை பிடிப்பார். சொறி தவளையை ஜீவனோட பிடிச்சி அதை கையில் கீறு அதை கத்தி வச்சு கீறி அதில் விபூதி எல்லாம் வச்சு அடைச்சி மந்திரிச்சுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சு அவனுக்கு சொறி பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கையெல்லாம் அடரம் பிடிச்சி, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட ஸ்பிரிட்டுகளை எங்கள் அப்பாட்ட இருந்தது. அப்புறம் பாம்பு, பாம்பு காவி பயங்கரமானது. பாம்பு என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு தனி ஒரு பீடம் இருக்குது, அதில் போய் அவர் ஏதாவது படித்த மனுஷன் அவர், அவர் விரல எல்லாம் அந்த ஆவிகள் இருந்தது, அசுத்தாவிகளெல்லாம் இருந்தது விரல எல்லாம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் அந்த பிரசன் நமக்கு இருக்க மாதிரி நேர் இப்போ அது இருளி இது வெளிச்சம், அதான் இதோட டிஃப்ரெண்ட். அப்போது வந்து இந்த பாம்பை வந்து ஏவி விடுவார். எப்படின்னா அது நைட்டு போய் உட்காந்து அந்த பீடத்தில் உட்காந்து ஏதாவது சொன்னாருன்னா அந்த வீட்டில் பாம்பு போயிடும், பெரிய பாம்பு போகும். ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்ன நீ எப்போ பார்த்தா மந்திரம் செய்தியே என்று சொல்லி அந்த பீடத்தில் ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டார். இவர் மனசு வேதனைப்பட்டு அங்கே உக்காந்துட்டார். மறுநாள் நைட் அவர் படுத்து கிடக்கா இருப்பார், கட்டிலுக்கு இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுத்திச்சு வரேன். இந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம இலகையில் ஒரு பெரிய மலம்பாம்பு இருந்தாலும் சாதா விஞ்ஞான இது பாம்புன்னு சொல்கிறோம், அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ண அந்த பிசாஸ் அங்கே போகிறான். பிசாஸ் பாம்பு ரூபத்தில் இருப்போம். ஆதாய வாழ்த்த காலத்தில் அவன் எங்கே போய் சேர்ந்தான் நமக்கு தெரியுது, பாம்புக்குள்ளே இப்போ சேர்றான், வலி சர்ப்பம் பழைய பாம்பாகிய வலி சர்ப்பம் அங்கே போய் சேர்ந்து தான் இப்போ வேவாலயம் அதை பிரிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த இந்த பாம்புக்கு ஆவி வந்து என்னச்சு இந்த அதுக்குள்ளே சேர் அந்த பாம்பு அங்கே போயிடுது. இதான் விஷயம்.
1: சரி, அப்புறம் எவ்வளோ நாள் இப்படி செய்தான்,
0: இதில் ஒரு விசேஷம் என்ன,
1: அவருக்கு முடிவு எப்படி
0: இல்லை, அவருக்கு முடிவுனா அவருக்கு எண்ணங்கள் எண்ணங்கள் வித்தியாசமானது. நான் அவருக்கு வரிசை அடிப்பேன் நாலாவது பையன், எனக்கு அம்மா பற்றி ஏழு பொண்ணும் ரெண்டு பையன், மொத்தம் ஒன்பது பேர் நாங்கள் உண்டு. இன்றைக்கி அண்ணா நீ ஊழியத்தில் இருக்காங்க, நான் ஊழியத்துக்காரனாக இருக்கேன், குடும்பம் தான் ரசிக்கப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஆரம்பத்தில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள். பூஜைகள் கொடுப்போம், பூஜைகள்னு சொன்னால் வருஷம் ஒரு பூஜை ரெண்டு பூஜைன்னெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் வழிபாடு கொடுக்குற நேரத்தில் பூதத்தை கொடுத்தோம். தான் பூதான்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது கிணறு வெட்டுறவங்களுக்கு பூதம் பூதத்தை கொடுத்தா தான் அந்த கிணறு அன்னுள்ள எங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி தான் பூதத்தை கொடுப்போம். ரெண்டாவது லட்சி கொடுப்போம். லட்சிக்குன்னா பூதத்தை கொடுக்காம செந்திலம் வாழைப்பழம் வைப்போம், மஞ்சள் செவாழை போட்டு தான் நாங்கள் பழம் வைப்போம் வாழைப்பழம். அதுவும் அந்த எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வந்து அதுக்கு பயிரிடுவோம், அதில் மீன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம், அப்படியே கொண்டு அதில் பீடத்தில் வைப்போம். லட்சிக்கு கொடுக்க நேரத்தில் அதுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு வைப்போம், அது கமகம் பூ எல்லாம் வச்சு பண்ணுவார். அப்படி அந்த பூஜைகள் அப்படி பண்ணுவோம். ஓண பண்டிகைன்னு வந்தால் ஓணம் வந்து சாதாரணமாக கேரளா பொறுத்தரையும் ஏழு ஓணம் தின்னா அப்படின்னு சொல்லுவாங்க, பழமொழி உங்களுக்கு தெரியும். ஓண பண்டிகைக்கு தான் சாப்பாடு நிறைய கிடைக்கும் அன்னைக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுவார், ஏழு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஏழு இலையில் படைப்பார், படைச்சி ஒரு வேம்பு தண்ணி வச்சுருப்பார். ஏழு பேருக்கு பேர சொல்லி இறந்து போனவங்க அப்போ திடீர்னு கொஞ்ச நேரம் தனிமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு அங்கே இருக்கும், உப்பு புளி கூட பார்க்க வைக்க மாட்டார். எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்கும், உடனே எங்கள் அப்பா சொல்லி சரி சாப்பிட்டாச்சு தெய்வம் வந்து சாப்பிட்டுது, அப்போ ஒரு சம்ப அந்த தண்ணி எடுத்து எல்லாம் தெளிச்சுட்டு எங்களை சாப்பிட சொல்லுவார். அப்படியே அந்த பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது சின்ன வயசில். எங்கள் அண்ணன் கூட அப்படி தான், அவர் ஈர துணியோட போய் அதில் நிற்பார். அந்த விசேஷம் என்னன்னா, நாங்கள் பீடம் கட்டி இந்த பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் போய்ட்டு திருப்பி வரமாட்டோம், வந்தால் அடிச்சு போடும் போய் அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பூஜை வச்சுட்டு போன பிறப்பாடு மறுநாள் காலையில் அங்கே வருவோம், எனக்கு பயம் அது திருப்பினா அடிச்சிடும் என்னுள்ள பயத்தில். நாங்கள் அப்படி
1: பேய் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, தெய்வம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க
0: பே, அதாவது எங்களுக்கு எங்கள் தெய்வம் அது அன்னைக்கு
1: தெய்வமே அடிச்சிடுறாரு.
0: இப்போ நம்ம உண்மையான தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு இப்போ தெரியுது, அன்னை தெரியாது இல்லை, அந்த தெய்வமே எங்களை அடிச்சிடுன்னு எங்களுக்கு தெரியுது பயம், அந்த தெய்வத்து மேலே எங்களுக்கு பயம் இருக்குது, அதான் இதில் விஷயம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்க மாட்டோம், இப்படியோ காலம் வந்து தான் பார்ப்போம் திருப்பானா இது. அப்படி அந்த எங்களுக்கே எங்கள் தெய்வத்தினால எங்களுக்கே பயம் உண்டாச்சு அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார், இதெல்லாம் ஜீவன் எடுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினார். அதுதான் ஃபஸ்ட்டு சாட்சி, நம்முடைய தேவன் வந்து ஜீவனை கொடுத்தாக நம்மளை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் தெய்வங்கள் வந்து பழைய தெய்வ உயிரை எடுக்கிற தெய்வங்க தான், அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பில்.
1: உங்கள் அப்பாக்கு முடிவு எல்லாம்
0: அப்பா என்ன பண்ணாருன்னா, நாங்கள் எனக்கு வந்து இல்லை நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு உண்டு, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேச போனால் பயங்கரமாக பேசக்கூடிய ஆளும் தான். சின்ன வயசுலே நான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினர் இருந்தனால அந்த அதனோட உறுப்பினர் இல்லை சகோதரத்துவம் தான், அது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசுனா கூட எங்களுக்கு சகோதரத்துவம் இன்னும் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட பக்தி வேறாக்கி அவங்களுக்கு இருக்குது, நம்மளை விட அவங்களுக்கு தெய்வபயம் இருக்குது, நம்ம ஆட்களை விட அது ஒரு பக்கம். அப்போ அந்த தீவிர உறுப்பினர் இருந்தனால நமக்கு அந்த அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை பாம்பே போனேன், அங்கே சிவசேனா கட்சியில் தாராவியில் ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன். இப்படி இருந்தால் கூட உண்மையான தேவன் எங்களுக்கு தெரியாது, அந்த இதில் வளர்ந்தது தான். அப்போது என் மனசில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், என் ஒய்ஃப் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு, ரெண்டு பேருக்கும் சென்னையில் வச்சு மேரேஜ் ஆச்சு, இந்து கோயிலில் வச்சு அந்த 6 மணிக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குன்னா, எனக்கு மனசில் திருந்தணுன்னு ஒரு ஆசை வந்துட்டேன் திடீர்னு, ஃபுல்லாக தண்ணி வீட்டில் சரியாக வரதில்லை, வீட்டில் வந்தால் கூட யாருக்கும் பயந்து வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது, பெண்டாட்டியெல்லாம் பேச்சுட்டு நிமிஷத்தில் அடிச்சிருவாங்க கைமுறைக்கு. ரெண்டாவது தலையணைக்கு அடியில் தான் இந்த வாழ மாதிரி இருக்கும், எங்கன்னா போனால் கூட வெறுங்கியோடு போகிறதில்ல கடாரி இருக்கும், இல்லைன்னா அப்பாவுக்கு நாராயணம் வச்சுட்டு போவேன். யாரும் பேசுனா எனக்கு அந்த எண்ணங்கள் வருது, அந்த ஸ்பிரிட் எனக்கு அந்த கொலைவரி ஆவி எனக்குள்ளே இருந்தது, எனக்கு பிறகு தெரியுது. யாரும் பேசுனா டக்குன்னு அடிக்க கூடிய குணம். சென்னையில் சின்ன சிந்தாரிப்பேட்டையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும், அன்றைக்கி வேலை செய்யும் ஒரு 50 காசு சம்பளம் சின்ன வயசில். அப்போ கூட வேறு சொன்னால் கூட திடீர்னு அடிப்பேன், அந்த ஒரு சின்ன வயசு அந்த குணங்க இருந்தனால எனக்கு மனசில் எப்படியாவது நான் திருந்தணும் நல்லா வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு. அந்த என் பையனுக்கு அப்போ 1 வயசு, பையன் பேர் கிங்ஸ்லி, பையன் பிள்ளைங்க இருக்காங்க, மகன் பேர் கிங்ஸ்லி, மகன் ஐஸ்வர்யா. ஆனால் அன்னைக்கு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைங்க கொண்டு 1 வயசான குழந்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பக்கத்து ஒரு பாஸ்டர் சர்ச்சை நடத்துகிறாரு, அங்கே திருந்தணும்னு நினச்சி போனேன். எனக்கு தெரியுது அங்கே போனால் ஒரு திருத்தம் எனக்கு உண்டாகும், ஆனால் நான் நிறைய தடவை நினச்சா கூட அது நடக்காது, நான் திருந்த நினச்சா கூட என்னால் திருந்த முடியலை. என்னைக்கு நான் வந்து நல்ல சந்தோஷமான இதை வீட்டில் சேர்றாரு, அது ஒரு விசேஷம்னா. எங்கள் அம்மா பற்றி ஏழு பெண்ணு, 2 பிள்ளைங்க, அது பெரிய ஸ்டோரி. மூத்த சகோதரி சூசைட் ஆகும் ஆரம்பத்தில், இன்னொரு தங்கச்சி இறந்து போனேன். அப்பா வந்து என்னட்டு நல்ல அன்புள்ளவர் தான். இப்போ எனக்கு திருந்தன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயருக்குன்னு போனேன். இவர் கொஞ்சம் தண்ணி போடுற சுபாவம்ண்டு. அப்போ நாங்கள் மத்தியானம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறேன், எனக்கு ஒய்ஃப் என்னோட ஒய்ஃபுக்கு அப்பாவும் இவங்க உட்காந்துருக்காங்க கட்டிலே உட்காந்துருக்காங்க. நான் இப்போ என் ரூமில் உட்காந்து சொல்லேன், பையன் இப்படி கை தட்டினா அப்படியே பையன் சின்ன வயசு பையன் இல்லை அங்கே பாட்டு பாடி நான் கை தட்டினான்னு சொன்னேன், என்ன இப்போ எங்கே கை தட்டினா அது இப்படி நான் போகிறேன், நீ அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இவருக்குள்ள மனசு என்ன இருந்தேன் தெரியாது. ஆனால் சாத்தா வந்து எப்பவும் சரி தெரியும், மந்திரவாதிகள்லாம் பார்த்துருக்கேன், குடல் வெடித்து செத்துருக்கான் மந்திரவாதி, குடல் வெடித்து செத்துருக்கான், கேன்சர் குடல் கேன்சரும் செத்துருக்கான், தூக்கு பிடிச்சது என் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கான், அடுத்த குடும்பம் விரோதம் எவன் செயல்பட்டாலும் அவன் அப்படி தான் வாழும், அப்படி தான் போவான், அது இயற்கை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருந்தது, தற்கொலை நான் அப்பாவிட்ட இருந்தது. ஏன்னா அவர் நிறைய குடும்பங்களை அவர் கெடுத்துருவார், அதுலேயும் சன்மார்க்கும் துன்மார்க்கும் ரெண்டு இருக்குது. இந்துத்துவத்தில் சன்மார்க்கம் இருக்குது, நம்ம மாதிரி நம்மளோட டீசெண்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு பிராமண வீட்டில் நம்ம போச்சுன்னா அவங்க வீட்டில் போனால் முதல்ல நமக்குள்ள தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, அங்கே எந்த விக்கிரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மறு கொடுக்க சன்மார்க்கம். துன்மார்க்கன் நேரே மாறி செய்கிறாங்க, பிசாசை விட்டு கொலை பண்ணுறாங்க. சன்மார்க்கன் அப்படி கிடையாது, அந்த இது அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க அதை வந்து நம்ம ஓம் பஞ்சாட்சரா நமக, ஓம் பிரம்மனே நமக, பஞ்சாட்சரா அஞ்சு காயங்கள் ஆண்டவராக இயேசு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனே நமகன்னா கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு ஆண்டவர் ஒன்றுன்னு ஆண்டவராக இயேசு தான். அப்போ அவங்க தான் அதை நம்ம சமஸ்கிருதம் உச்சரிக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல அது போடுறதில்ல, பொண்ணு அவன் எல்லாம் கிருஷ்ணன் ஆயிடுவான்னு பயந்து போய் நிறைய போடாமல் இருக்கிறாங்க. அப்போ வீட்டில் அஞ்சு அஞ்சு சகோதரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் எனக்கு மனசுலேயே நல்லாவணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போனேன், எங்கள் அப்பா மனசில் நினச்சாரிவன் கிறிஸ்டினில் போயிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்டு, கல்யாணத்து மட்டும்தான் அவருக்கு ஆனார், அவருக்கு உண்மையாக மதம் மாறி அவர் பணம் மாறி போனதல்ல, கல்யாணத்து வேண்டி ஆசைப்பட்டு போயிட்டார். அந்த நிலையில் போய் அப்படியே பண்ணேன், அவனும் போயிட்டான் இவனும் போயிட்டான். அப்போ இவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனேனாலே இனி நம்ம செட் ஆகாதுன்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்க பிசாசு இல்லை, அது விடாது இல்லை. நான் ஆராதனை முடித்து நைட்டு வந்தேன், திடீர்னு வீட்டில் ப்ராப்ளம் பண்ணார், பாய்சனை எடுத்து குடிச்சிட்டார், கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கலைய காலால் ஐசக் ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஸ்பத்திரியில் அதில் கொண்டு அட்மிட் பண்ணி வச்சோம். மூணாம் நாள் இறந்துட்டார். மூணாம் நாள் இறந்தேன்னா அவரே வந்து சாதாரண நம்ம எந்த இடத்துல யாரை பார்த்தா கூட ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா, இப்போ கடைசி நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் யோசனை வரும், அது வரையும் தெரியும் அந்த பிசாஸ் என்ன பண்ணுறான், அவனு அந்த அதுக்குள்ளே தள்ளிட்டு அவன் போயிடுறான், தற்கொலை அவனுக்குள்ளே பூந்தாதான் அவன் சூசைட் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான். இந்த பிசாசு தற்கொலை நான் அவனுக்குள்ளே பூந்துச்சு, அது எங்கள் அப்பாவுக்குள்ளே பூந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா வச்சு பெசன் பாய்சன் சாப்பிட வச்சிச்சு, அது தள்ளிவிட்டு அது போயிட்டு. அப்புறம் அந்த அது வந்து உயிர் போகிற நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, என் மூஞ்ச பார்க்குறாரு. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் தூக்கு போட கயிறு போடுறான், ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி ஏற்றி விடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த அவயசத்தில் அவன் பண்ணிவிட்டு கயிறு உள்ளே போட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியாது, அது வரையும் அவனை சேர்த்தான். அந்த கயிறு உள்ளே போனால் ஐயோ நான் தப்பா என்ன யாரும் இப்போ காப்பாற்றாள், இதே மாதிரி ஒரு சாப்பிட்டா இருப்பாருங்க, அப்படியே உயிர் பிறந்த நேரத்தை அப்படி மோஞ்ச பார்க்குறாரு, இது தப்புன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, விஷயம் முடிஞ்சு போச்சே. மூணு நாள் இறந்தார், இறந்து அந்த ஸ்பிரிட் அந்த தற்கொலை நாவி என் உடம்புக்குள்ளே ஏறது எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, முதன் முதல்ல நாங்கள் நம்ம அந்த இடத்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்க நேரம் ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் அவர் தான் வந்தார், வந்து எனக்காக செபிக்க ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பி இப்படி நான் தலை என்ன தெரியும் இப்படி தலை விட்டது அப்படின்னு ஸ்பிரிட் வெளியே வருது. அது வரைக்கும் என் உடம்பில் வலிசர்ப்பம் இருந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அப்போ
1: நீங்கள் சர்ச்சைக்கு போக ஆரம்பித்த பிறகு
0: ஃபஸ்ட் நாள் போயிட்டு வந்து
1: முந்தி வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது போராட்டங்கள், பிசாசன் போராட்டங்கள்,
0: பலவீனங்கள், நாங்கள் எல்லாமே அதுக்குள்ள தானே. நானே ரெண்டு எங்கள் மூத்த சகோதரி சூசைடு தானே.
1: ஆமாம், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது
0: ஏன் லைஃப் இந்த கதை நான் இப்போ கேட்க அந்த இதுக்கு பாருங்க. எப்படின்னா இது எனக்கு உடம்பு தெரியும், உடனே வலி சிறப்பம் உள்ள ஆட தொடங்கிட்டேன். ப்ரேயர் பண்ணால் தான் வீட்டில் ஊழியக்கார கால் மிதிச்சோடேன், சாத்தான அங்கே நிற்க முடியலை, அது எனக்குள்ள பிசாசு எனக்கு தெரியாது. பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன், பாம்பு ஆட்டம் ஆடிச்சு வீட்டில் கடந்து பெரிய கால். ரெண்டாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு, நம்பர் 1, 2, 3 ஆவிகள் போராட்டம் வந்து சாதாரண நிறைய பேருக்கு தெரியாது விஷயம் நான். நமக்குள்ளே இருந்தால் நம்மளை காலி பண்ணிவிடான் பிசாசு, நமக்குள்ளே பிசாசுக்கு நமக்கு தெரியாது. பாம்பு மாதிரி ஆடி வருவேன், வலி சொற்பம், கொலை வரையா வாழை எடுத்து வெட்டுவேன், வாழை எடுத்து வீட்டில் வெட்டதுண்டா எல்லோரும் வெட்ட போகிறது, பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. தற்கொலை நாவி உடம்பில் வருது, அதான் எனக்கு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து இந்த பால் டயர் சாப்பிட்டா பயங்கர ஸ்மெல் உள்ளது. அவர் இறந்து போய் ஒரு வாரம் கழித்து என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ஏறுது. அப்போ எனக்கு உடம்பு பால்டா ஸ்மெல் அடிக்குது, என்னடான்னு பார்த்தா ஸ்பிரிட் அப்படின்னு தான். 15 வருஷம் வந்து ஒரே ஆட்டம் பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. என்ன
1: 15 வருஷம்
0: பிடிச்சி கட்டி போட்டிருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு ஃபஸ்ட்டு பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார், உடனே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டு வரி சர்ப்பம் நம்பர் ஒன் நான் ஒன்று வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா தான் பேச மாதிரி, ஆனால் நமக்கு நல்லா தெரியுது ஃபுல்லாக தண்ணி அடிச்சு கீழே வளர்ந்தா எப்படி தெரியும், ஒரு பார்த்தா ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டான் அவனுக்கு தெரியுது அவன் சேர்த்தான் அப்படியே ஒன்று அந்த மாதிரி எனக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள வந்தோட எனக்கு தெரியும் ஒரு ஒரு ஒரு விட்டு உடனே உள்ள வந்தாச்சு. அப்போ நம்பர் ஒன் நம்பர் ஒன்னாரு பாம்பு பாம்பு ஆடம், அடுத்து நம்பர் டூ இந்த சூலாதை எடுத்து குத்துற கேஸ் ஒன்று உண்டு, அது பயங்கரமாக என் உடம்புல ஆடிட்டேன் சுடுதண்ணி கேட்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்குது கற்பூரம் பண்ணுறது கேட்கும் அது ஆடும் ஒரு வாக்கில் அது ஒரு மணி நேரம் ஆடும். இப்படி டைம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு ஒன்றொன்னா கிட்டத்தட்ட ஏழு மணினு விடியாகல நாலு மணி ஆட்டம் தான். இவர் பாவப்பட்ட மனுஷன் ராத்திரியும் பயிலும் கிடந்து போராடி மரணத்தோடு என மரணம் சம்பவிக்க சுச்சுவேஷன் என்ன யாருக்குன்னு எங்கள் அப்பா சூசைடு, அக்கா மூத்த சகோதரி ஆரம்பத்தே சூசைடு, தங்கச்சி ஒருத்தி இறந்து போனான், இப்போ நாலாவது பிசாசனை பிடிக்கிறான். எங்கள் அம்மானு சொன்னால் அவங்க வந்து சுராயத்தை மீன் வணங்குறவங்க தான், மூக்கு மூக்கு அப்புறம் வணங்குறவங்க, அப்போ அவங்களுக்கு அதுமேல தான் விசுவாசம் நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டையும் உடம்புல நாடுது, எங்கள் அம்மாட்ட பேசுது நீ எனக்கு அது செய்த இல்லை இது கொடுத்தால இப்போ ஏன் தரமாட்டேங்கிற அதனால் உங்கள் குடும்பத்தை நான் விட மாட்டேன்னு சவால் விடுது. ஏன்னா எங்கள் அம்மா அதில் ரொம்ப தீவிரமானவங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கப்போ தான் வந்து அந்த தூங்க முடியாது சாப்பாடு இப்படி இப்போ பாருங்கள் அது சாப்பாடு விஷயம் தான் மெயினாக வரேன். சாப்பாடு இப்படி பார்த்துட்டே இருப்பேன், சாப்பாடு பார்த்தா எனக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் வந்து ஜபம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் உடம்பு எரியுதே எரியுதே எரியுதேன்னு கத்துவேன். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு சொட்டு ஜபம் அணைக்குமுன்னு நிற்க முடியலை. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்க ஆண்டு வல்லமையாக வச்சுருக்காரு பாருங்கள், அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி வீட்டில் பாட்டில் இருக்குது ஒரு சொட்டு அப்படி சாப்பாடு போட்டேன்னா சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அதை சொல்ல வரேன், இப்போ இந்த மோட்டர் ரெண்டு பேர் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் கிரியே இருக்குது. வடிவே ஒரு ஹோட்டலில் போகிற அங்கே எல்லாம் விக்கிரங்களை எல்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க பூஜை பண்ணி. சில இடத்துல பெரிய டம்ளரில் பிளாஸ்டிக் பெரிய கிளாஸில் வந்து லெமன் வச்சு வச்சுருப்பாங்க, அங்கே மந்திர தகடு வச்சுவாங்க முதல்ல வேக கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம அதை வந்து சாப்பிடறது ஜெபம் பண்ணி சாப்பிடணும், இது எங்களுக்கு அது தெரியாது இல்லை, நாங்கள் அந்த ஆரம்பிச்சிட்டே எங்களுமே தெரியாது. அதனால் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி என்ன கொடுத்துருப்பாரு. அப்போ யாருக்குனவே தற்கொலை நான் உடம்புல ஆடுது சொல்லு, உங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட போராடு சொல்லு பேச மாதிரி ஆடி சொல்லுது, உன் குடும்பத்தை ஏற்கனவே நான் ரெண்டு பேரும் சூசைட் பண்ண வச்சேன், உன் இளையவன் பரமேஸ்வரனை நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண வைப்பேன்னு பிசாசு சவால் விடுது. அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியோ அப்படி நான் ரச்சப்படுத்தணுமேன்னு. எங்கள் பாஸ்டர் பேர் ஸ்டீபன்சன் பாஸ்டர், அவர் ஒரு சால்வேஷன் ஆர்மிலேருந்து ரசிக்கப்பட்டு சர்ச்சை நடத்துகிறவர். அப்போ எப்படியாவது பண்ணி ராத்து 15 வருஷம் போராடி இருக்காங்க, 15 வருஷம் 18 பிசாசு, ஒரு பிசாசு 200 நண்பர்களை வச்சுருக்கு. நம்ம இந்த தண்ணி அடிக்க போகிறோம் சேர்ந்து போகிறான் இல்லை, அப்புறம் தண்ணி அடிக்க போகிறான் நான் ஒரு 10 பேர் சேர்ந்து போக மாதிரி இதுவும் நண்பர்களை வச்சுருக்கு. ஒன்று ஒரு மணி நேரம் ஆடுது அது சொல்லுது, அடுத்து அது ஒன்று நண்பர்களை கொண்டு இப்படி என்ன உடம்பை இது வந்து மொத்தமாக கேடகம் பயன்படுத்தி என் உடம்பெல்லாம் இட்டு போச்சு. இப்போ கூட எனக்கு அந்த தலை வெட்டி வெட்டி இப்படி கிடக்கும், இப்போ கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நான் ஊழியத்தில் வந்து பார்த்து 20 வருஷம் தாண்டிச்சு, அப்போ அந்த ஸ்பிரிட் அன்னைக்கு ஆடின 15 வருஷம் ராத்திரி பேரும் போராடினால அந்த ஸ்பிரிட் ஆடி ஆடி என் நரம்பெல்லாம் வீக் அஞ்சு போய் ஸ்கேன் பார்த்தா கூட சொல்கிறாங்க, ஏன்னா அந்தளவு வைப்ரேட் ஆகி நரம்பெல்லாம் லூஸ் ஆச்சு எனக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரெயினில் கட்டி இருக்குன்றான், காரணம் அன்னைக்கு வந்து அந்த இப்படி தலை முடியில் பிடிச்சி உருக்கி வச்சுருவான் ஆடும் பயங்கரமாக ஆடும். இப்போ யாரும் தூங்க முடியாத சூழ்நிலை, ஒன்று ஒரு மணி நேரம் ஆடுது திருப்பி அடுத்த வருது, இப்படி விடிய விடிய விடிய ஒரு 15 வருஷம் யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. அது எங்கள் அண்ணா அண்ணி எல்லாம் ஆரம்பத்தில் அவங்க ஊழியத்தில் இருக்க ஆரம்ப ஸ்டேஜ் அதெல்லாம் பெரிய சாத்திரம், அவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லை வீட்டில் சண்டை வைக்கணும்னே நான் திருப்பி வருவேன், வீட்டில் எப்படியாவது சண்டை உண்டாக்கணும்னு நினச்சே வருவேன். டூ வீலரில் போகும்போது குறைவாக போட்டுட்டே போவேன். இப்போ மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்துலேருந்து 8 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் மார்த்தாண்டம்னு அடித்தேன்னா 2.5 மணி, 3வது குளித்தர 4 பிறந்தாலும் விட்டு போகும்போது 4 குறைவாச்சு, 5வது வீடு வீட்டில் போய் பார்ப்பேன், சண்டை வலிச்சு போடுறேன் என்ன பண்ணுறது, பெண்டாட்டி அடிக்கணும் இப்படியே நிறைய குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு. பெண்டாட்டி அடிக்க என்னதுனால தெரியாது, அந்த ஸ்பிரிட்டு அந்த குறையிற வந்து பெண்டாட்டி அடித்து கீழே தட்டி எத்தனை மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டே நிற்பேன், சுற்றி பார்ப்போம், ஒன்றும் இல்லை, நேராக கிச்சனில் போவேன், கிச்சனில் போய் பார்த்துட்டு பழைய தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டு உடனே அடித்தாச்சு கம்படுத்து. உடனே ஐயோடு நடந்து ஒரே கத்து, எங்கள் அண்ணா நீ என்னை பார்த்து விளக்குவாண்டே பாவாண்டா அடிக்காதடான்னு, எல்லாம் பெரிய ஸ்டோரி. அப்போ இதெல்லாம் எனக்கு உடம்புகளை இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வந்து ஜபம் பண்ண பிறகு அந்த ஒரு சொட்டு எண்ணெய்க்கு முன்னே அந்த சாத்தானை வைக்க முடியலை. எல்லாம் சொல்கிறாங்க பெருசாக பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது.
1: எப்போ உங்களுக்கு பூரணம் விடுதலை
0: விடுதல் ஆன காரணம் என்னான்னு சொன்னால், 15 வருஷம் இப்படி போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரே தென்னா மரணம்னு எனக்கு தெரியுது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணணும். ட்ரெயினில் போனால் ட்ரெயின் பார்த்தா அதுக்கு மேலே விழுந்தால் நல்லாயிருக்கும், லாரிக்கு முன்னே விழுந்தால் ஏன்னா இறக்குன விஷயம் அப்படி இல்லை. அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ மனசு வேதனைப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறது, சரி எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க இது அடுத்த லைனில் வந்தாச்சு இதுவும் போக போகுதுன்னு எல்லோரும் ஊரே சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு என் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை இது, ஏன்னா மரணம் சம்பவிக்கும் நல்லா தெரியுது நமக்கு, இப்போ உடம்புல ஒரு கொசு கடிச்சாம தெரியுது, அப்போ நம்ம ஸ்பிரிட் நமக்குள்ளே எப்படியோ காலி பண்ணோம்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இரவு நேரத்தில் நான் ரெட்டக்கரை வேட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வந்த நோக்கம் என்னன்னா எனக்கு வயிற்றுன்னு வயிற்று போடணும் ஆசை வந்துட்டு மனசுக்குள்ள, அதை வாங்கி ரெட்டக்கரை வாங்கி வச்சேன். அப்படி திடீர்னு அந்த 15 வருஷமும் யுத்த காலத்தில் மலையாள பாஷை தான் அதிகமாக பேசுகிறது, அந்த ஸ்பிரிட் மலையாளம் தான் பேசும். அப்போ ஒரு நாளை பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர் எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருந்து நான் பேசுகிறேன், இங்கே என்ன நடக்க பாருங்க மலையாளத்தில் இவட என்ன எந்த நடக்கும் நோக்கு என்னன்னு பார்த்தா நேராக போகிறோம் பாருங்கள் என்ன தெரியாமல் நான் ரெட்டக்கரை வெட்டி வாங்கி வச்சதுக்கு வயிற்று வயிற்று போட்டணும் ஜபிக்கணும் அந்த எண்ணத்தில் வாங்கி வச்சேன். வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு, ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு பிரசன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன், ஏன்னா சாட்சியே பெரிய புக்கு எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னன்னா என்ன தெரியாமல் மலையாள பாஷை வருது, என்னடா இன்னும் இப்போ என்ன நடக்க பாருன்னு பார்த்தா பாருங்கள் ஸ்பிரிட் பயங்கரமாக எனக்கு உடம்பு ஏறிச்சு எல்லாம், வீட்டில் யாருமே இல்லை. நேரம் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன் பாம்பு அவன் எப்படின்னு அவர் சின்ன பிரச்சனையில் சொந்தமாக இருந்த லாரியை வரைக்கும் அவன் விற்றுட்டான், என் குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினச்சி. அங்கே போய் அங்கே நாகக்கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ண தொடங்கிட்டான். அப்போ சாயந்தர நேரம் நான் இப்படி உட்கார நேரத்தை அந்த ஸ்பிரிட் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன நான் இப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் மேலே வந்து கிடக்கும். இவன் அங்கே போய் சொம்பில் தண்ணி எடுத்து அங்கே போயிடுவான், இவனுக்கு எப்படியான காலி பண்ண நினச்சாங்க, இப்போ அவன் காட்டடையில் அடிப்பட்டு செத்துப்பானா அது ஒரு பக்கம் இருக்கட்டு, எனக்கு ஒரே கவலை ஆண்டவர்களை வராமல் ஒரு ஆத்மா பாதாளத்தை போச்சு என்னோட எண்ணம் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அப்போது என்ன நடக்குன்னா அந்த வீட்டில் எங்கள் அப்பா பாயசம் சாப்பிட்டது, என்னை மூத்த சவை சூசை தூக்குப்பட்டான், தங்கச்சி நாலாவது பிசாசு சவால் விட்டுட்டு இருக்கான், அப்போ என்னையும் காலி பண்ண தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது என்ன தெரியாமே நான் வீட்டில் யாரும் இல்லையா மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்னே கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் எப்படி இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுது என்ன, அப்படி பெரிய ஒரு 1000-2000 எனர்ஜி பல்பு அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு, ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்லுன்னா அந்த ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடை விளம்பி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு இலையெல்லாம் கொண்டு போட்டப்போ மறந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாய ஸ்மெல்லு பழம் இதெல்லாம் அழுகி ஸ்மெல்லு மேலே அடிக்குது, பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிக்கு விடுதொரு ஸ்மெல்லு, அப்படியே என்ன தூக்குது. நான் சோத்திரேன், வீட்டில் யாருமே இல்லை, அதே ரூமில் அப்போ சோத்திரன் சோத்திரன்னு சொன்ன பிறகு என்னால் ஜபிக்க முடியல. கடைசியில் நான் பரிசுத்தாவி எங்கே உண்டு அங்கே விடுதலை என்ன அவ்வளோதான், உடனே கீழே இட்டுட்டு வாடிட்டேன். அப்படி ஜீவன் தப்பினேன், பரிசுத்தாவியான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்த நான் பைபிள் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் 10,000-1,00,000 ஜனங்க மத்தியும் நான் சாட்சி விடலாம். அப்போ எனக்கு நான் மனசு சாண்டவர் நீ இருந்த பிரச்சனை விடுதலை செய்தா அவனோட ஊழிய தச்சுவேன். அதுக்கு முன்னே நான் சின்ன வயசு அரசியல் எம்எல்ஏ ஆனால் ஆசைப்பட்டேன், 1992 கட்சி ஆரம்பித்தேன் குமரி மக்கள் இயக்கம், அதில் வந்து 7 தொகுதியும் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்பு நம்ம சொல்லணும்னு சொல்லி சட்டசபையில் கொண்டு போன 7 MLAக்களை கொண்டு போன நினச்சி நடக்கலை. அன்னைக்கு சொந்த கொடி குமரி மக்கள் இயக்கம், சிவரெழுத்து அண்ணன் அழைக்கிறா பரமேஸ்வரன் சிவரெழுத்து அழைக்க இளைஞர் படை தளபதினு போட்டெல்லாம் சிவரெழுதினோம், எழுதி அசம்பிளி எலெக்ஷன் தோற்றேன் 96. அப்போது அன்னை 18 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏகப்பட்ட சொத்தெல்லாம் விட்டு கட்சி ஆரம்பித்து கொடி உண்டு பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் தான். அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆண்டவர் எப்படி நான் தப்புறது, தப்புறது வேறு வழியே இல்லையா ஆண்டவரே நினச்சி மனசு நினச்சி ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை செய்ய சமர்ப்பித்தாங்களா. அப்போ என்ன நடக்கு, ஒரு ரியாக்ஷன் உண்டாகுதாங்க வாழ்க்கையில், ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது. எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கணும் அப்போ பிசாசு அலறான், பிசாசு அலற மட்டும் இல்லை அவன் போராட தொடங்கிட்டான். அது வரைக்கும் என்ன கண்டுகொள்ளாதவர்களாம் எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான், விடக்கூடாது. எப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை பைபிள் எடுக்கிறோமோ அப்போ தான் சாத்தான் நமக்கு எதிராக வரும், அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படி ஆகி என்னோட ஜீவன் எப்படியோ ஆண்டவர் கிருபையினால் கத்திர ஊழியக்காரண்ட ஜபம், என் அண்ணன் அன்னைக்கு ஜபம், எங்கள் அம்மா ரசிப்பில் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கப்போ பெரிய குளம் பொட்டக்குளம் பெரிய குளத்தை ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊரே ஏன்னா பரமேஸ்வரன் இப்படி இருந்தாலும் மாறிட்டானே, படி பூஜை நடத்தி படந்து சபரிமலைக்கு போகிற கேஸ் தாங்க, டான்ஸ் ஆடப்போம் பயங்கரமாக எல்லா இந்து கோயிலையும் நான் இல்லாத இடமே இருக்கேன், பயங்கர பாட்டு எங்கே போனாலும் இந்த ஸ்கூல்லே 2 பெஞ்சு ஹிந்து பெஞ்சு கிறிஸ்தவ பெஞ்சு இப்படி இருக்க நேரத்தில் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் கிருபையினால என் தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் நினைக்கிறீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அரசியல் மேடையிலலாம் பயங்கர பேச்சாளராகும். முதல்ல காங்கிரஸில் இருந்தேன், அப்புறம் டிஎம்கேயில் வந்தேன், அப்புறம் பாம்பேயில் வந்து சிவசேனா கட்சியில் இருந்தேன். இந்த சின்ன வயசு அந்த எண்ணங்க, அப்போ தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் போய் பேசிட்டு வந்து நைட்டு வீட்டில் படுப்பேன், எனக்கு தரிசனம் வரும். பெரிய தரிசனம், பெரிய மீன்களை பிடிக்கும் மாதிரியும், 10,000-20,000 ஜனங்கள்கிட்ட போய் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண மாதிரியும், பாம்புக்க தலை வலி சொற்ப தலை பெரிய 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாம்பு பெருசாக இருக்கும், தலையை அடித்து உடைக்குவேன் தரிசனம். புள்ளக்கிட்ட 5 வருஷம் இதோட விசேஷம் என்ன காலங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு உபாசம் இந்த மாதிரி இருக்கிறோம். உபாசம் இருக்கும்போது 6 மணிலேருந்து காலையில் 6 மணி மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு வட்ட உபாசம். இப்போ எனக்கு மனசில் உபாசம் இருக்குன்னு ஆசை வரும். நான் உபாசம் இருக்குன்னு அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். 12:30 ஆகும்போது விசுவாசம் அப்படியே இப்போ ஸ்பிரிட் அப்படியே வரும். பல்லக்கில் அந்த தொழுநோயாளிகள் போகிற அந்த வண்டி இருக்குல்ல, சுசுன்னு வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே பார்த்தேன், உபாசம் இருக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். பிசாசி உபாசம் இருக்கிறான். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் நல்லா அப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு தட்டில், பெரிய தட்டில் சம்பா அரிசி சோறு சூற மீன், இதை சாப்பிடு இதை சாப்பிடு ஆண்டவர் காட்டின மாதிரி குடம் பார்த்தா ஒன்றும் காணாது. இப்படி அந்த இதுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையான இது வந்து ஊழிய தரிசனம் தான், ஊழியம் தான். அது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்ன தீர்மானம், ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை பிரதிஷ்டை பண்ண தரிசனம் கொடுக்க சபைகளுக்கு அனுப்ப தொடங்கினார். ஆண்டவர் சபைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்க நேரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு ஊழியத்தில். வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன், உள்ளேயாரி அடித்தாங்க, உள்ளேயாரி அடித்து உடைச்சாங்க. ஒரு குரூப்பு ஜனம் எதிராகவே வந்துட்டு பொறாமையினால அல்ல, இப்போ உண்மையான ஹிந்து ஒருத்தனே அடிக்க முடிய போக மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நான் ஹிந்துஸ்தான் பழகி இருக்கேன், ஆர்எஸ்எஸில் லீடர்ஸ்பேட பழகி இருக்கேன். அவங்க எண்ணங்களெல்லாம் வித்தியாசம், அவங்களுக்கு அவங்க இதில் அவங்க விசுவாசம் உண்மையாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வயிற்றறிஞ்சும் பொறாமல் பிடிச்சோம், ஒரு குரூப் உள்ளே அடிச்சு உடைச்சான். 2002 ஒரு கன்வென்ஷன் வச்சோம், வீடு அதை சுற்றி கன்வென்ஷன் எப்படியே சுவிசேஷம் அறிவிக்கன்னு பார்த்தா உள்ளே அடிச்சு உடச்சா ஒரு ஊழியக்கார காலி முடிஞ்சு மரக்கட்டை வச்சு நடக்கார். இப்போது 2004 கன்வென்ஷன் போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க, நடத்த விடவே இல்லை எங்களை. வேணுகால் கமிஷன் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஆய்வுணிகள் பெரிய ரகலை பண்ணாங்க. ஆனால் கூட நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை நான் விடவே இல்லை.
1: இப்போ என்ன மாதிரி டைப் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கு?
0: இப்போ நான் தினத்தந்தி மாலை பத்திரிகையில் ரிப்போர்ட்டாக இருந்தேன், ஒரு 14 வருஷம் ரிப்போர்ட்டாக இருந்து ஊழியம். இப்போ அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். எல்லா வேலையோட ஆண்டவர் ஊழியம் தான் பெரிய வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
1: தினத்தந்தியில் இருந்தேன்,
0: தினத்தந்தி மாலை பத்திரிகையில், எங்கள் அண்ணன் தினத்தந்தியில் மேனேஜராக இருந்தேன். நம்பர் 1 பத்திரிகை தமிழ்நாட்டில் தினத்தந்தி தான். அதே மாதிரி மாலை மலர் நம்பர் 1 தான் எல்லா காரியத்திலையும் இன்றைக்கி கரெக்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தினத்தந்தி குடும்பம்னு தான் சொல்லுவோம், தினத்தந்தி குடும்பம்.
1: வேலையை விட்டுட்டு
0: முழு நேர ஊழியத்து வந்தேன். இன்னும் ஆண்டவர் கிருபனால நல்ல நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுது, சாட்சியோட மெசேஜ் தான். ஒரு மெசேஜ்னா 1.5-2 மணி நேரம் இருக்கணும்.
1: அதான் ரொம்ப முக்கியம்,
0: அதுதான் ஃபஸ்ட்டு. சாட்சி முடியும், சாட்சி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் நன்மைகளும் நான் ஏராளம் சொல்வேன். வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு, அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கேன்னு எங்கே போனாலும் தைரியமாக நிற்கலாம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேபிட்ஸும் நம்மளோட்டு போச்சு.
1: சரி,
0: இன்றைக்கி ஆண்டவர் அன்புக்கு மட்டும் நான் கடனாளியாக இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தட்டுனா அடி திருப்பி அடிப்போம், இன்றைக்கி ஒருத்தன் அடித்தாடு திருப்பி அடிக்க முடியலையே.
1: இப்போ தேவ அன்பு
0: ஆண்டவர் கரங்களை மாற்றிட்டார். எனக்கு என்னென்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சுபிசேஷ ஒளியம் தான், சப ஒளியம் கிடையாது. கிட்ட சொன்னார், உன்னை சவுதி ராஜ்யங்களை அனுப்பினார் ஆண்டவர், சவுதி ராஜ்யம் அனுப்பினார் எனக்கு. அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதாக்குமா பரிசுத்தாவும் நாம சீ அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு வாஞ்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்போ தகுதிப்படுத்தாரோ அப்போ தான்
1: ஆண்டவர் சேவை நாங்களும் ஜபிக்கிறோம்.
0: சரி,
1: இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய சாட்சியில் பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிற ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம்
0: உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எனக்கு உலகமே தெரிந்த காரியம், உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சுந்தரட்சராக ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய பாவம். அவரை நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டான்னா மற்ற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மட்டும் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என் வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிப்படும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்றா அந்த முழு குடும்பம் ரட்சிப்பு உண்டாகுது. அதனால் முழுசாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அது அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தர ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாறுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அவர் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வந்தது, விசேஷமாக பிசாசினால் எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டோம். விசேஷம் ஒரு மந்திரவாத குடும்பத்திலிருந்து அந்நிய ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து மகனை விடுவித்து ஏதோ சாதாரண விசுவாசியாக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜீவனுள்ள சாட்சிகளை தேசமெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அநேகரை பார்ப்பீர்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லுங்க, இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசு உங்களை விடுவிப்பார், சமாதானமாய் வாழச் செய்வார் என்று சொல்லுங்கள். இதை இந்த இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியிலே நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஜனங்களுக்காக உங்களை உலகம் அறியட்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேகர் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். வந்து சாட்சி.
0: எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்.
1: ஆ ஓகே,
0: உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.
1: சரி,
0: எங்கள மாதிரி சின்ன ஊழியக்காரனை
1: ஜெபி
0: கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சு ஜனங்கள் மேலே, அது பெரிய ஊழியம்.
1: ஜெபிப்போம்.
0: உங்க ஜெபம் எங்களுக்கு தேவை.
1: ஓகே ஓகே, வந்து கொண்டு உங்களுக்கு

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எங்கள் தொலைபேசி எண் 0900871306 0900871306.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kirubagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: Orever nimna kangale mudi aandru prasanthukku neraai kadandhu selvom.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: Vedam ivar solgiradhu aaviyana rengu undanga vidudhai undu endru paarkirom.
1: And wherever the spirit there is the deliverance.
0: Satyathai arivigal satyam ungala vidudhaiyaakkum endru paarkirom.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளேரும் பாடல் மத்தியில் அசைவான் ஆண்டவர்.
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவ்வளேரும் திரியில் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்.
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம்லோடு பேசும்படியாய்.
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம்லோடு உறவாடும்படியாய்.
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களை மாற்றும்படியாய்.
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றும்படியாய்.
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு விஷயம் குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் நாதிரிப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன். எங்களை நீதமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே.
1: In the name of Jesus, we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என் இடத்துல ஒரு 300 க்கு அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: அநேக தேவ சபையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood, I know our pastor.
0: Apostle Abhishekam manavatta nalla oru deva manidhan.
1: He is anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu avanudaiya kodutha periya periya shlakyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Pala vidhamana seidhigal undu.
1: There are lots of messages.
0: Oru manushan aavila eppadi gaayapadugiran, aathumala eppadi gaayapadugiran, aavila aathumala gaayapatta avan nilama enna, samudayathila endha nilamaila avan thallapadugiran.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்களே.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா? அவன் உருவம் எப்படி இருந்தது?
1: Genesis 6:4
0: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில இருந்தால் போதும். என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியில இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தான படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்து வந்த அந்த ராட்சதர்?
1: How did he come, the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகள் விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In fourth verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them, they were the mighty men who were of old men of renown.
0: அப்ப எப்படி உருவானான் பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகள் ஒன்றா இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
0: மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மனுஷன் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான் பாய்ட்டான் உருவம் எப்படி இருந்து பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
0: The Goliath எப்படி இருப்பானா?
1: How the giant Goliath.
0: இப்ப லைவா உங்க கண்ணாடி கோலியாத் நிக்க வைக்கிற பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்
1: 1 Samuel
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான். கோலியாத்தர் உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்லா கோலியாத்தர் உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: ஒரு முழம் 1 அடி, 6 முழம் 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடி மேல தான் இருந்தாங்களாம். ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 feet.
1: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
0: 11 feet னா எவ்வளவு தெரியுங்களா? இந்த தரையில இருந்து மேல ஒரு ராடு போடுங்களே அதான் 11 feet.
1: And look at the from the floor from to the beam, that is the height.
0: 11 feet tall inga varra prasanga thanda appadi irukku nenikireenga.
1: The 11 feet man, if he comes, how it would be?
0: Height first floor daandudhu.
1: And it's a very tall man.
0: 9 feet nana second floor povumbolude.
1: 9 feet means second floor.
0: Ana Chennai la adhu mari aal thevada. Ena water can supply panna sonna mari ladder ay thevala paருங்க.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam paathinga?
1: Look at the height.
0: ஆகியால் தான் தேசத்தில் இந்த அத்தனை ஜனங்களும் சமஸ்த இஸ்ரவேல் ராணுவர்களும் ஒரே ஒரு கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஏனென்றால் ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள். ஒரு சாதாரண மனுஷர் ராட்சதரோடு போராட முடியாது, அவரோடு யுத்தம் செய்யவே முடியாது. அரக்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள்.
1: The entire troop of Israel before they were afraid of the great Goliath, his height was 11 feet.
0: தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பிரதர்.
1: You continually read.
0: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா? அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா?
1: And he had a helmet of brass upon his head and he was armed with a
0: ஒரு சேக்கல் 11.5 கிராம்.
1: 11.5 கிராம்
0: 5000 சேக்கல்னா 58 கிலோ.
1: And 5000 சைக்கிள் 558 kg.
0: ஆமா கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
0: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தான்.
1: He had a helmet of 58 kg.
0: எங்க வந்தானா? யுத்தத்து கடந்து வரானா?
1: He was walking for the battle.
0: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
1: But we could not take the provisions.
0: இவன் பாருங்க 60 கிலோ weight வச்சு யுத்தத்து கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kg on his weight.
0: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டிருக்காங்க. நம்ம இதல ஷூ போட்டுருவோம்.
1: Grips of brass upon his legs.
0: நம்ம இதல ஷூ போட்டுருவோம்.
1: What kind of shoe we wear?
0: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுப்போம்ல.
1: We wear only beta and leather shoes.
0: இவன் பாருங்க வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா?
1: He has the brass shoe.
0: அம்மா 20 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kg.
0: வாசிங்க பாருங்க. தன் தோள்களின் மேல்
2: வெங்கலத்திலே கேடயம் வச்சிருந்தான். நல்லா கவனிங்க, வேதாகம ஆராய்ச்சியா சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாலரடி இருந்துதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
2: நாலரடினா இதுல இருந்து இந்த ஃபுல் ஃபிட் சைஸ், ரெண்டு ஃபுல் ஃபிட் சைஸ் தான் நாலரடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடயம் வச்சிருந்தான், அது ஒரு 100 கிலோ இருக்காதா? ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass, totally 200 kgs.
2: சொல்லுங்க வாசிங்க. அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவரு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவருடைய ஈட்டியின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டியின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
1: And the staff of his spear, it is 7 kgs.
2: ஆமா, முழு ஈட்டி ஒரு 50 கிலோ இருக்குமா?
1: அவன்
2: முகத்தை பார்க்க கூடாதபடி அவன் ஓடி ஒளிந்து
1: கொண்டான்.
2: அரக்கலை பார்த்து பயந்து நடுங்கினார்கள்.
1: All were trembling before the giant
2: Goliath. All ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள்.
1: And they were mighty men.
2: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
1: We cannot do battle at all before them.
2: இன்னும் ஒரே ஒரு ராட்சதன் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன்.
1: With one incident I want to enter into the message.
2: 2 சாமுவேல் புத்தகம் 21 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கப்போ.
1: 21 and 20.
2: 2 சாமுவேல் 21 20.
1: 2 சாமுவேல்.
2: இன்னும் ஒரு யுத்தம் காத்ரோனில் நடந்த போது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம். அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான்.
1: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also a giant.
2: ama inda kaiyil aarval inda kaiyil aarval inda kaiyil inda kaal aarval and varunga height weight mathram illa udal urupala extra vaagudhu.
1: And he is having 6 fingers in hand and foot, everything.
2: Na nanikira ullagra spare parts la kuda double double la irukku nanikiren.
1: Maybe all spares maybe in double.
2: Ratchadargal arakkargal migavum parakamsaliya kaanapattargal.
1: Giants were really mighty people.
2: Or sadharana manushan ratchadanadu porada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu.
1: We cannot do the battle at all with the giants.
2: Arakkaralai paathu janangal bayindhu nadinginargal.
1: The people are trembling before giants.
2: Modhalaadhu naam paathom devakumarar manushya kumarthigal ondraa
1: முதலாவது கோலியாத் ஒரு அரக்கன். Goliath is the giant.
2: The Goliath enna pannuvana?
1: What he does?
2: 1 Samuel
1: 1 Samuel
2: 17th adhigaram
1: 17
2: 10th vasanam
1: verse 10
2: 17 and 10. Pennam and Philistian naan indre dinam Israeludeya senagale ninditten. போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசிய நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம்? இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம்? தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defied the armies of Israel this day and gave me a man that we might they fight together. So he was really, irritating the people of Israel.
2: அப்ப யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன்தான் நம்ம வாழ்க்கையில காணப்படும் அரக்கன். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
2: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
2: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
2: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறனே போராட முடியாது.
1: You cannot fight with the
2: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the
2: shame. பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And all the problems are giants.
2: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளால தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
2: Solringla illaya?
1: We are saying always
2: in
1: problems.
2: Indha lady alta prachana, indha bombla alta prachana solrama?
1: We see problem because of this.
2: Avanga ratchadan illa.
1: They are not giants.
2: Avangalukulla indha elumbudhu pathinga or prachana.
1: And whatever there is inside, there is the
2: andha prachana da arakan.
1: That problem is giant.
2: பிரச்சன ஹஸ்பண்ட் கிட்ட கூட வரலாம்.
1: மிட் மேபி ஃப்ரம் ஹஸ்பண்ட்.
2: ஆமா அங்க ஹஸ்பண்ட் ராட்சதன் இல்ல.
1: ஹஸ்பண்ட் இஸ் நாட் தி ஜெய.
2: அவருக்குள்ள அந்த எழும்புது பத்தியில ஒரு பிரச்சனை.
1: தி ப்ராப்ளம் இன்சைட் ஆஃப் ஹிம்.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: தட் ப்ராப்ளம் இஸ் தி ஜெயண்ட்.
2: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன்.
1: ஐ வாண்ட் டு மேக் எ எக்ஸாம்பிள்.
2: குழம்புல சரியா உப்பு போடலனா
1: இஃப் யூ டோன்ட் புட்
2: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
1: when you put don't put the salt in the sambar then problem will come.
2: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
1: and then it will become big fight.
2: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவோம்.
1: Then same way they go to the hospital.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கனுக்கு. வீட்டுக்கார ராட்சதன் இல்ல.
1: That problem is the giant, not the husband.
2: குடிச்சு வந்து கலட்ட பண்றாரா?
1: If he drinks and makes the pain.
2: தகாத வார்த்தைகளை திட்டுறாரா?
1: Maybe speaking wrong words.
2: மனைவியை சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They may not be thinking they are the rib of
2: அடிமையை போல நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
2: அநேக ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள்,
1: many women.
2: கணவன்லந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை,
1: all the problems.
2: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside.
2: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart, they weep.
2: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
1: I where can I say my problems?
2: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
2: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
2: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
2: உங்க மனைவி கட்டினது கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
2: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
2: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
2: சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க பொழுது.
1: Think they say.
2: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போடலாம் இல்ல.
1: இட்ஸ் நாட் லைக் ஃபாரின் லேடிஸ்.
2: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இன் இந்தியா.
2: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: தே டோன்ட் கண்டக்ட் த ஃபேமிலி ப்ராப்பர்லி.
2: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: த வாய்ஸ் விமன்
2: ஒரு ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட்டாக உடைத்தோம்.
1: த வாய்ஸ் உமன் கேன் கண்டக்ட் த ஃபேமிலி.
2: புத்தியுள்ள ஸ்திரீ எங்கிருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா, ஓல தனியா, ஜன்னல் தனியா, பேத்து பேத்துங்கிறாங்க.
1: The wise woman and they build the house.
2: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say.
2: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. Advertisement.
1: Don't live according to the advertisement.
2: டிவியை திறந்தா விளம்பரம், பேப்பரை திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
2: ஆமா சர்ச்சு
1: வாழுங்க. You live according to your income.
2: Under 10000 rupees varumana kudukkarara?
1: The Lord gives 10000.
2: 9000 rupees kudunathunga.
1: You conduct your family within 9000.
2: Amma 20000 varuda?
1: If you get 20000,
2: 15000 la kudumanathunga.
1: You conduct your family in 15000.
2: 1 lakh varuda?
1: If you get 1 lakh,
2: 60000 la kudumanathunga.
1: You conduct the family at 60000.
2: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
1: You should not borrow loan and you should not.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Andarku theriya edhe appa kudukunaanu.
1: The Lord knows how to give, when to give.
2: கடந்தநாள் என் பொண்ணோட பர்த்டே வந்தது.
1: I had a birthday of my daughter.
2: போய் dress எடுக்கலாம் போய் இருந்தோம்.
1: We went to purchase a dress.
2: என் வைஃப் சொன்னாங்க, ஏங்க எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க.
1: My wife said I want to have a sari.
2: சரி அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இந்த எடுத்து போடுன்னு.
1: And the shopkeeper they put the latest designs.
2: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the saris.
2: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
2: அம்மா நான் எவ்வளவு யான கேட்டேன்.
1: I asked how much.
2: 20000 sonna.
1: He said 20000.
2: Ana stunt ah ninte.
1: I got shocked.
2: Enna ya 20000 solriye adin kada enna special kada.
1: What is the special in this saree?
2: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da undana illa 10 mundana 10 blouse.
1: And you have 10 kinds of blouses.
2: 20000 la thodangana.
1: 20,000
2: கொஞ்சம்
1: மாறுமா
2: 20 colors change ஆகும்.
1: There are 20 colors.
2: ஆமா. அப்படி ஒரு புடவை தேவைதான்.
1: Is it necessary? Is it necessary?
2: வீட்ல yellow colorல கண்ணு வெச்சீங்க. மெயின் ரோட் வரும்போது ப்ளூ கலர், சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒயிட்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துடலாம் பாருங்க.
1: When you come to church it become white and when you go outside it is red or yellow.
2: அதோட இன்னொரு முக்கியம், கரண்ட் கட் ஆயிச்சா லைட் தேட வேணாம். புடவைல இருக்கிற சுவிட்ச் போட்டாலே போதும்.
1: If the power is cut you can switch on your saree.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: வர வருமானம் கொஞ்சம்.
1: The income is less.
2: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
1: You have to spend accordingly.
2: ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அது உங்க கையில தான் இருக்குது.
1: If the family has to be built that is in your hand.
2: எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம்.
1: Any problems you can solve.
2: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: The problems from the children you cannot do battle against it.
2: குடும்ப சமாதானமா போயிருக்கும்.
1: And the family may be in
2: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
1: The young boys may be giving lot of problems.
2: பலவிதமான போதை பொருட்கள் அடிமையா காணப்படுவாங்க.
1: They are addict for all drugs.
2: வேலைக்கு போவாமா ஸ்கூலுக்கு போவாமா சும்மா சுத்தின வருவாங்க.
1: They just roaming around and come without going to school.
2: பெற்றோர்கள்
1: many parents
2: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
1: They are worrying about their children.
2: குறிப்பாய் பெண்கள் வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: And the family cannot bear the young daughter's shame conditions.
2: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர் சூப்பர்வைசர் முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவான்.
1: In the job site and you can they will ask to come on Sunday also.
2: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist the
2: மேனேஜர் ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist your manager?
2: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
1: The problems you cannot even tell it out.
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்,
1: all the false witnesses,
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்,
1: all court cases,
2: தீராத வழக்குகள்,
1: and all kind of
2: கொலை மிரட்டல்கள். எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல?
1: Have you got any murder?
2: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்,
1: the doubts between the family members,
2: இவைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கம் உள்ளது.
1: They are very very great, more than the giants.
2: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
1: It is very difficult to battle against it.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
2: கோலியாத் ஒரு ஜெயன்.
1: Goliath is the giant.
2: Goliath or samalikka mudiyada prachana.
1: He cannot even fight with them.
2: Appo edella nammalu samalikka mudiyada prachaneyo,
1: whatever may be the problems,
2: adhu dhaan nam vaalkila kaanapadugira arakkan.
1: That is the giant.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Ungal vaalkila edella samalikka mudiyillayo adhu dhaan ungal vaalkila kaanapadugira arakkan. Hallelujah.
1: And whatever it is difficult for your life, that is the giant.
2: The samalikka mudiyada Goliath David eppadi jeichaaru?
1: How did David overcome the Goliath?
2: சொல்லுங்க பாக்கலாம், எப்படி ஜெயிச்சாரு அவரு?
1: How did he overcome?
2: கூழாங்கல் இல்லையா?
1: It's a small stone.
2: இல்ல இல்ல 17th அதிகாரம் 10th வசனம் வாசிங்க பாக்கலாம்.
1: The 17 and 10.
2: 45th வசனம், verse 45 வாசிங்க.
1: 45.
2: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்ககிட்ட வரேன். ஹல்லேலூயா.
1: But I come to you in the name of the Lord of hosts.
2: கூழாங்கல்லால் அல்ல,
1: not the small stone.
2: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
1: I am coming in the name of the Lord.
2: என் கண்மான living God சபை விசுவாசியே,
1: the church of the living God believers,
2: நீ யாராயிருந்தாலும் சரி,
1: whoever you are,
2: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்,
1: if you have the name of the Lord,
2: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்,
1: if you have the name of Jesus,
2: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது,
1: when you use the name of Jesus,
2: இயேசுவின் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது,
1: if you have the name of Jesus in
2: you, இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடு,
1: give the priority for the
2: name of Jesus. On walk the road from the moon and say the
1: and nothing can harm you.
2: ஏனென்றால் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நம்ம இயேசுவின் நாமம்.
1: More than all the names, the name of Jesus.
2: எல்லா முழங்காலும் முழங்குமா?
1: All the knees will bow down.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க.
1: When you lift the name of the Jesus, you have to clap your hands.
2: நான் சொல்லினா தட்ட கூடாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்.
1: It should come from your heart.
2: எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார்.
1: Wherever the name of Jesus is lifted up, you have to clap your hands. You can see the glory of God.
2: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல.
1: Our Jesus is not ordinary.
2: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்.
1: Lord whom we worship and he is the
2: ஹல்லேலூயா. அண்ட சராசலங்கள் படைத்தவர்,
1: வானாதி
2: வானங்கள் கொள்ளாதவர்,
1: ஏழு
2: நட்சத்திரங்களை கையில் ஏந்தவர்,
1: ஹோல்டிங் செவன் ஸ்டார்ஸ்,
2: செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓட செய்தவர்,
1: நீங்க
2: நானும் வாழ்கிற உலகத்துல
1: பிசாசின்
2: தலையை நசுக்க வல்லமைப்பட்டவர் நாமம் உண்டானால்,
1: நீங்கள்
2: நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே.
1: Lord whom we worship, the name of the Lord Jesus.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Over naala yesuvin naamatha payanpaduthuram.
1: Every day you have to use the name of Jesus.
2: Over naala yesuvin naamatha ullathil veithirukkanum.
1: Every day you have to keep the name of Jesus.
2: Over naala yesuvin naamathukku mudhaledam kudukkanum.
1: And you have to give the priority for the name of Jesus.
2: Ayya na yesuvin naamathukku mudhaledam kudukuren solla mattum kai thoongumala.
1: You can lift your hands. I am giving priority to the Lord, the Lord Jesus.
2: Unmadha pesuringa. Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க?
1: Are you saying truth or not?
2: போய் பேசல.
1: Not lie.
2: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: How many, at what time the service?
2: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: At what time the service?
2: 9:00.
1: Is it 9?
2: 8:30.
1: 8:30.
2: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:00 service, how out, what time you have to come?
2: எத்தனை மணிக்கு வரணும்?
1: At what time I should come?
2: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:29.
2: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ. ஐயா என்ன 9:00 வர சொன்னாரு, நான் 8:45
1: வந்துட்டேன்.
2: Facebook-ல போய் ஜோஷ்வா ஜெயபால் போட்டு பாருங்க, நான் போகாத சபை கிடையாது. பிரம்மாண்டமான சபைகள்ல பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசியிருக்கிறேன், சின்ன ஆலயத்திலேயே பேசியிருக்கேன்.
1: Spoken in big churches and small churches.
2: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
1: it may be big church or small church.
2: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்.
1: I go with the all trembling.
2: ஏன் தெரியுங்களா?
1: Because
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus
2: Christ. 4 மணிக்கு இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
1: 4:00 itself he will come.
2: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க,
1: and
2: என் நாமத்தை உயர்த்த போறாங்க,
1: lift up my name.
2: துதித்து பாட போறாங்க,
1: and to sing.
2: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
1: With a great desire the Lord used to sit.
2: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் அடி, பல விதமான பிரச்சனை, பல விதமான போராட்டம்.
1: And if you don't come at right time, there are lots of problems we face.
2: வேதம் திட்டம் தெளிவா அழகாய் சொல்கிறது.
1: The Bible says very clearly.
2: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்.
1: The name of the Lord is the great strong tower. The righteous will go into it and be safe.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. What is mean by துருகம்?
1: The name of the Lord is the strong tower.
2: துருகன டவர்,
1: டவர்.
2: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கன்னா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈஃபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரன் எந்த சந்தில வரான், இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
1: When you stand on the name of the Lord, the tower, you can see the entire world.
2: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
1: And give the priority to the Lord's name.
2: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்,
1: you may not have food.
2: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்,
1: you may not have dresses.
2: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்,
1: you may not have proper
2: income. உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்,
1: maybe your wife is far away.
2: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம்,
1: children may come against you.
2: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்,
1: maybe the one who born with you.
2: சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்,
1: may not be having good position in the society.
2: ஒருவேளை உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா கூட இருக்கலாம்,
1: value may be zero.
2: எது இல்லாம இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
2: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானா?
1: We have the name of the Lord. கர்த்தருடைய
2: நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானா?
1: If you have the name of the
2: Lord. உன்னை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: You are the special and nobody is more than.
2: ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
2: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் நினைச்சீங்கன்னா, உன்னை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special. When you have Jesus in you and you are special.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: Give first priority to the Lord's name.
2: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
2: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு.
1: The pastor called me.
2: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
1: The Lord has done miracle through the prayer.
2: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
1: Same problem in the family.
2: என்ன பிரச்சனைனு கேட்டேன்.
1: I asked what is the problem.
2: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
1: One woman has 35 years.
2: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
1: She is working in government job.
2: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களாம்.
1: She was writing in the office.
2: நரம்பு ஸ்டக் ஆயிச்சா. நரம்பு ஸ்டக் ஆயிச்சா.
1: The nerve got struck.
2: ஆமா, அப்படியே நின்னு போச்சு கையெல்லாம்.
1: The hand was just stopped.
2: கண்ணல நின்னு போச்சு.
1: The eyes were stopped.
2: வாய் பொளந்தது மூட முடியல.
1: The mouth could not be closed.
2: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
1: It has become like statue.
2: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
1: I asked what did you do.
2: அந்த அம்மாவால தூக்கு அந்த அம்மாவை தூக்க முடியல.
1: They could not carry that.
2: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
1: With the chair they have taken.
2: டாக்டர் என்ன சொன்னாரு?
1: What doctor said?
2: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
1: It will become all right.
2: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
1: The injection in one day.
2: 10 நாளைக்கு 10 ஊசி போட்டா நார்மல் ஆயிடும்ன்றார் டாக்டர்.
1: 10 injection in 10 days it will become normal.
2: ஒரு ஊசி 50000 ரூபாயா?
1: 50000 one injection.
2: எவ்வளவு?
1: How much?
2: நரம்பு வேலை செய்யறனா ஒரு ஊசி எவ்வளவுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாரு. எவ்வளவு?
1: One injection is
2: 50000.
1: 50000 rupees.
2: 10 ஊசி 5 லட்சம் ரூபாய் பில் கட்டணும்.
1: 5 lakh.
2: நரம்பு வேலை செய்யலனா.
1: If the nerve is not working.
2: அந்த அம்மாவால breathe பண்ண முடியல, சுவாசிக்க முடியல, மூச்சு விட முடியல.
1: She could not breathe.
2: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
1: They keep the oxygen.
2: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
1: 1 hour 100 rupees.
2: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
1: Before corona.
2: ஆமா, 1 hour க்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
1: 2400 per day.
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: 10 days 24000.
2: எதுக்கு?
1: For what?
2: மூச்சு விடணும்னா, ப்ரீத் பண்ணணும்னா, சுவாசிக்கணும்னா.
1: To breathe.
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: And 10 days 24000.
2: இன்னைக்கு 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, பில்லா கட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுவே கிருபை.
1: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
2: 1 2 3 4 5 6 7 8 9 10.
1: Only
2: 12 பேர்.
1: 12
2: வைரமாஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, ஊற்று கட்டையாரு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord gives life then only you can live.
2: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord Jesus gives your life then only you can live.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது, சத்தமா சொல்றீங்களா?
1: Have you say, can you say?
2: நல்லா சத்தமா சொல்றீங்களா?
1: Loudly can you say?
2: கோடி கோடியா பணந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கோடி
2: கோடி கோடியா பணந்தது.
1: Crores of money I had.
2: சொல்லுங்க. கண்டெய்னர் கண்டெய்னரா பணம் இருந்தது.
1: I have containers of money.
2: அதிகாரம் இருந்தது.
1: I have authority.
2: வல்லம் இருந்தது.
1: I have power.
2: தமிழ்நாடு கால்ல விழுந்தது.
1: தமிழ்நாடு fell.
2: யார் கால்ல வந்தது? அந்த அம்மா கால்ல வந்தது.
1: They all fell.
2: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க.
1: Crores of money.
2: கண்டெய்னர் கண்டெய்னரா இருந்ததா?
1: Containers of money.
2: அதிகாரம் இருந்ததா?
1: Authority.
2: MLA, MP, மந்திரி, கவுன்சிலர் முதல்ல டயரோட டயரா இருந்தான்.
1: MLA, MP, they fall down at their feet.
2: அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது.
1: She had power.
2: சைன் போட்டா, கையெழுத்து போட்டா சட்டம் மாறும்.
1: If she signs and the law will be changed.
2: அண்ணா 2019 பாக்க முடிஞ்சதா?
1: 2019
2: she did see. செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லம் இருந்தது 2019 பாக்க முடியல.
1: She could not see 2019. She had everything.
2: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
1: She could not eat properly.
2: நம்ம நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
1: And people are not responding.
2: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல.
1: We don't have anything.
2: ஆனா நம்ம பாரு, 2019 2020 கொரோனா ஒன்னாவது இல்ல, ரெண்டாவது இல்ல, 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்துருக்கமே. நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு. ஹல்லேலூயா.
1: 22 and in half way the Lord is protecting us.
2: முதல்ல
1: first of all
2: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்.
1: We got afraid of corona.
2: இப்போ கொரோனா நம்மள பார்த்து பயந்துது.
1: Corona is afraid of us.
2: எவ்வளவு பெரிய ஆளு வருங்க நீங்கல்ல.
1: What a great people you are.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: சுகத்தை மாத்திரம் கொடுக்க நல்ல பலத்தாண்டர் கொடுத்திருக்காரு.
1: The Lord is giving long
2: பலத்த மாத்திரம் கொடுக்கல, நல்ல வருமானம் தாண்டர் கொடுத்திருக்காரு.
3: God has given the good income.
2: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
3: And you have to give at least 1/10 to the Lord's name.
2: நிறைய பேர் கஷ்டம் பத்துல ஒரு பங்கு கொடுக்கறானா?
3: And if you don't give 10%,
2: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
3: I earn hardly, how should I give 10%?
2: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்க வேணாம்.
3: Need not struggle and give.
2: பிறவிலே கண் தெரியாத பாத்திருக்கீங்களா?
3: And have you seen
2: பிறவி குருடன் பாத்திருக்கீங்களா இல்லையா?
3: Have you seen the born blind?
2: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
3: Does he know the green color?
2: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சிவப்பு கலர்,
3: ரெட் கலர்,
2: வானம்,
3: sky,
2: பூமி,
3: earth,
2: நிலா, சூரியன்,
3: moon and sun,
2: bus, train பாத்திருப்பானா?
3: Stars and a bus or train, did he see?
2: பாத்திருப்பானா இல்லையாங்க?
3: Whether he has seen or not?
2: பாத்திருக்க மாட்டான்.
3: Never.
2: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது, பறக்கும் போதே குருடாவன்.
3: Doesn't know about Chennai.
2: அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. கிருபை செய்திருக்காரு. நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் சோதரிக்க துதிக்க.
3: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
2: Hallelujah.
3: நீங்க
2: என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், பே பண்றீங்களா?
3: And I am seeing you. You are saying
2: இந்த அம்மா நல்ல வசந்த கேக்குறாங்க, அந்த அம்மா நல்ல வசந்த, இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா, பின்னாடி இருக்கிறவங்க, ஒரு சிலர் இந்த பக்கம், எல்லாம் நல்ல வசந்த. நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், பே பண்றோமா?
3: You are listening to my words and you are
2: cell phone-க்கு பே பண்றோம்.
3: And we play with cell phone.
2: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம், இன்டர்நெட்டுக்கு பே பண்றோம்,
3: போனுக்கு
2: பே பண்றோம்.
3: என்னைக்காவது
2: யோசிச்சு பாத்துருக்கீங்களா நீங்க?
3: Anytime you talk.
2: ரெண்டு கையிலாம நிறைய பேர் இருக்காங்க.
3: Many people don't have
2: கால்ல சாப்பிற ஆள்லாம் இருக்காங்க.
3: They eat through the legs.
2: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.
3: Without legs, without hands they are living.
2: பாத்ரூம் அவனால இருந்து போக முடியாது.
3: They cannot even stand up.
2: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
3: Did the Lord create us like
2: சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு,
3: with the health.
2: அவர் ஆராதிக்க முடியா, சுதிக்க முடியா, நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
3: The Lord Jesus, how much he blessed us and how much we have to worship him.
2: Hallelujah. சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
3: And the Lord has given the strength also.
2: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
3: The Lord has given the gifts also.
2: கொடுத்த வருமானத்துல பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
3: And we have to give the 1/10 of the tithe.
2: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மல சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
3: The living, the church of the living God should have 10,000 people.
2: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
3: This hallelujah is not sufficient.
2: ஒரு குத்து குத்துன மூக்குல ரத்தம் வரணும்.
3: And if you
2: yaar mokala
3: get blood,
2: yaar mokala
3: from whose nose?
2: Pisas mokala varanum. Hallelujah.
3: The nose of the devil.
2: Ethana per gaasa thirumba solra inda sabha 10,000 per konda sabaya maaranum solra matta. Hallelujah. Solla paara,
3: become 10,000 people.
2: Inda sabha valarum.
3: The church should grow.
2: Aathmaakala nerappadum.
3: It has to be filled with the soul.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah sana valaruma sabha.
3: When you say hallelujah, will it grow?
2: வளரமா வளராதா?
3: Will it grow or not?
2: பாஸ்டர், இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும் இனிமே.
3: We have to change the system.
2: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதெல்லாம் கொடுக்குறீங்களே.
3: And you have sanitizer.
2: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
3: And again you have to have notebook.
2: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
3: You have to have the
2: அந்த நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
3: You have to write all your friends name.
2: ஆமா, இரண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
3: The relatives name in the next page.
2: மூணாவது பேஜ்ல நெய்பர்ஸ் பேர் எழுத சொல்லுங்க.
3: Neighbors names in another page.
2: நானாவது பேஜ் கொலீக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்லாம் எழுதணும்.
3: Even the colleagues name in your
2: இந்த
3: office.
2: இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
3: And you can write 20,000 names.
2: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்ல மாட்டே, கை தூக்கி பார்க்கலாம்.
3: Anybody can say
2: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
3: I don't have 20.
2: Hallelujah.
3: Then that is Hindi man.
2: எவ்ளோ பேரோட பழகறல்ல.
3: We move with so many people.
2: ஆமா, எவ்ளோ சொந்தக்காரங்க நமக்கு.
3: We have lot of relatives.
2: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
3: There are unsaved people many.
2: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
3: Lot of colleagues you have.
2: என்னிக்காவது அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கு உங்களுக்கு.
3: You have burden upon them.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
3: Big area.
2: 10,000 பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
3: Even 20,000 people can sit and worship.
2: ஆராதிக்கலாமா இல்லையா?
3: Is it not possible?
0: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your friends.
0: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your neighbors.
0: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your relatives.
0: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for the colleagues.
0: அப்ப யார பார்க்கணும்னு முடி பண்ணியாச்சு.
3: And you know
0: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
3: Just called.
0: I'll give a gift. அஞ்சு வாரம் வந்தா ஒரு பட்டுப்படுவ ஃப்ரீ.
3: And 5 weeks we come, பட்டு சாரி is free.
0: ஆமா, எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இடம் காணுமா?
3: How many will come?
0: இடம் காணுவாங்க? காணாது. நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
3: The Lord is giving the anointed.
0: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
3: The Lord's word can make.
0: நான் உண்மையை சொல்றேன், நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர்
3: கொடுத்திருக்கிறார். Anointed apostle the Lord has given to us.
0: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
3: The first word I spoke.
0: ஐயா, அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
3: The acts of apostles not yet over.
0: Ella bible mudinj ella agama mudinj apostles inno nadapadigal inno mudiyala.
3: Acts of apostles not yet over.
0: Ampa irukra kaala katta irukra ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare.
3: God is writing the current ministers of God.
0: Ippa irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare.
3: God is writing the current apostles name.
0: Ayya na viswasikkira unga per adhula irukkenu.
3: I believe that your name is there.
0: Sonana illaya kelunga.
3: Just said I told.
0: Nalla oru deiva manushan aandal kodutirukkar.
3: God has given the godly.
0: இவர் மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது.
3: The anointing is different.
0: நீங்க ஜனங்களை கொண்டு வாங்க.
3: Bring the God's people.
0: உங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்க.
3: Bring your relatives.
0: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க.
3: Bring your neighbors.
0: உங்க கோலிகளை கொண்டு வாங்க.
3: Bring your colleagues.
0: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது.
3: Great revival, revival in coming days.
0: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது.
3: Revival will shake the entire world.
0: ஒரு விசேஷமான அபிஷேகம்.
3: It's a special anointing.
0: இதுவரை இருந்த அபிஷேகம், ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல என் ஆண்டவர் வைக்கிறார்.
3: The Lord is putting up the special anointing to pastor.
0: அது என்ன அபிஷேகம் தெரியுமா?
3: What kind of anointing?
0: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was in apostle.
0: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was upon the Lord Jesus.
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
3: What kind of anointing upon Jesus?
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
3: The anointing upon Jesus.
0: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
3: People came from different directions.
0: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது,
3: when we stand on the pulpit,
0: இனி வரும் நாட்கள்ல,
3: the coming days,
0: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக. கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய், வியாதிகளை சுத்தமாக்க முடியாய், பிசாசு பிடித்தலை விடுதலையாக்க முடியாய், தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம், ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம் சபை நடுவிலே கடந்து வருவதாக. லைவ் மிராக்கிள்களை, ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில நடத்துவாராக.
3: In the coming days the Lord will do like that.
0: Hallelujah,
3: hallelujah.
0: Na naalu kurippu kondanda rendu rendu kurippai maatha sollivittu mudikiren.
3: I have only two points I want to say.
0: முதலாவது நம்மள அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்.
3: The first of all those who are making to ashamed and the names.
0: இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
3: 2 Samuel
0: 21 அதிகாரம்
3: 21
0: 16வது வசனம்
3: and 16.
0: இஸ்மிபிலேத்தனும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்.
3: He is waiting in order to kill the David.
0: இங்க ஒரு அரக்கனை பார்க்கிறோம்.
3: He is looking at a giant.
0: எப்படியாவது தாவீதை வெட்டணும்.
3: Somehow I have to kill David.
0: ஆமா, பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா, புளியாந்தோப்பு பாஷையில சொல்லனா, தாவீத போட்டு தள்ளுன்னு காத்திருந்தான்.
3: And somehow we have to kill David.
0: ஹல்லேலூயா.
2: அப்ப யாரெல்லாம் நம்மள அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மள இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மள நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
3: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
2: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
3: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
2: உலகத்தா சொல்வான்.
3: The worldly people will say,
2: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன பண்ண கூடாது? என்ன பண்ண கூடாது? ஆக்டிவா தான் இருக்கு. என்ன பண்ண கூடாது? கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு
3: போயிடும்.
2: நான் சொல்ல வன்கண்ணின் ஆவி பைபிள் சொல்லு.
3: The word of God says,
2: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசன் தெரியுங்களா?
3: The debt is the giant.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debts will destroy.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt will take to the.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
3: The debt, it leads to many problems.
2: நாளோர செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
3: Look at the news.
2: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
3: And because of the debt, they.
2: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
3: Because of the debt, they did suicide.
2: நாளோர செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
3: Every day we get news.
2: வியாதி ஒரு ராட்சதன்.
3: And sickness is the giant.
2: ஆமா, வியாதி அரக்கலை காட்டல பல மனுக்கு பராக்கிரம் உள்ளது.
3: The sickness is mighty than
2: இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find medicine for the sicknesses.
2: Cold D category virus.
3: And they could not find medicine for the
2: cold virus. இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find
2: cold வரும். விக்ஷாக்ஷன் 500 டாலர் 650 போடுவோம், கோல்டு போய்டும். திருப்பி ஜில்லுன்னு குடிச்சா கோல்டு வரும்.
3: And again the cold keeps on coming even if we put dolo.
2: ஜோரலா சி கேட்டகரி வைரஸ்.
3: And the C category virus.
2: மெட்டாசின், அனாசின், குரோசின் எல்லாம் போடுவோம், ஜுரம் போய்டும். அடுத்த சீசன்ல ஜுரம் வரும்.
3: We put metacin and other tablets, but then it will go and come back again.
2: போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்சான்.
3: They found medicine.
2: Smallpox மருந்து கண்டுபிடிச்சான்.
3: For the smallpox.
2: ஆனா ஜுரத்துக்கு கோல்டுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
3: They could not find medicine for the cold.
2: AIDS வியாதி, கேன்சர் வியாதி எல்லாம் B category virus.
3: The B category virus for AIDS and cancers.
2: அதெல்லாம் வந்தா பாஸ்போர்ட் ரெடி அர்த்தம்.
3: Then the passport is ready.
2: ஆமா, சில வியாதி வந்தா voter ID ல இருந்து பேர் எடுத்துறோம்.
3: And when the sickness comes, they will remove the name.
2: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் தூக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் தூக்கிடும்.
3: And some sicknesses, it will have that its own name.
2: வியாதி அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரம் உள்ளது.
3: The sickness is more stronger than the giant.
2: A category virus என்ன தெரியுங்களா?
3: A category virus.
2: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19.
3: All kind of viruses from different birds.
2: ஆமா, இதெல்லாம் A category virus.
3: These are all A category virus.
2: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
3: The whole world will be shaken.
2: ஆடுதா இல்லையா?
3: Is it shakening or not?
2: அவமானப்படுத்த ராட்சதன் அதே அதிகார கடைசி வசனம் வாசிங்க பாலாம்.
3: The same chapter, the last verse. How to defeat the giant.
2: இந்த நாலு பேர் காத்துரில் ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தான்

0: Lord.
1: యేసువిన్ నామం ఏనన
0: నేమ్ ఆఫ్ జీసస్
1: అవర్ నామం
0: హిస్ నేమ్
1: ఆలోచన కర్తర్ అబ్రహం వల్లమే ఉల్ల దేవన్
0: పవర్ఫుల్ గాడ్
1: నిత్య పితా
0: యేసువిన్ నామం
1: నా నడకరే గోలియాత్ వల్లమే ఉల్ల దేవన్ర కల్ల తిరుపాము హల్లెలూయా నా ఆరాధికరే ఆండవర్ యేసు వల్లమే ఉల్ల దేవన్ హల్లెలూయా
0: వి వర్షిప్ ద జీసస్ ఇస్ పవర్ఫుల్ గాడ్
1: అంద కల్లర్తు ఒరేడేట్సా సెత్తు పోయిటా ఇంగ పాకరో నాలు అరకర్ ఇర్కాంగ
0: దేర్ ఆర్ 4
1: దావీదు అనాయసమా కత్తి ఎత్తి వీతి పట్టుకురామ
0: హల్లెలూయా ఫోర్ జయంట్స్ విత్ ద స్వర్డ్ అండ్ హి పుట్ దెం డౌన్
1: ఉంగల్కలా ఒక సూపరాన ఒక ఆలోచన సొల్ల పోరా
0: ద గుడ్ కౌన్సిల్ ఐ వాంట్ టు సే
1: యార్కలా కడన్ ప్రచన ఇర్కు
0: హౌ మెనీ ఆఫ్ యు హావింగ్ డెట్స్ ప్రాబ్లం
1: ఎలాగా కడన్ ప్రచన ఇర్కుంల
0: ఎవరీవన్ ఇస్ హావింగ్ డెట్స్
1: 99.9% కడన్ ఇర్కు
0: 99.9%
1: కరెక్ట్ దానే నేను సొల్లదే
0: ఇస్ ఇట్ రైట్ ఆర్ నో
1: కరెక్టా తప్పాంగ
0: ఇస్ ఇట్ రైట్ ఆర్
1: ఏనా నమ్మాలి ఒను కూడా విడతల వండి మెల లోన్ వీటి మెల లోన్ క్రెడిట్ కార్డ్ డెబిట్ కార్డ్ 5000 రూపాయలు 10000 రూపాయలు 50000 రూపాయలు రికరింగ్ డిపాజిట్ మ్యూచువల్ ఫండ్ పత్తాకొసలు మగలీ కుళ్ళులలో వాంగి వచ్చిరుపింగ
0: ఆల్ కైండ్ ఆఫ్ క్రెడిట్ కార్డ్స్ అండ్ ఆల్ కైండ్ ఆఫ్ లోన్స్ యు వుడ్ హావ్ బాట్
1: యా ఇండియావే కడన్ల దాంగ ఇది కరెక్టా
0: ఇండియా ఇస్ ఇట్సెల్ఫ్ ఇన్ డెట్స్
1: కరెక్టా తప్పా బ్రదర్
0: ఇస్ ఇట్ రైట్ ఆర్ రాంగ్
1: నా ఒక పరమడి సొలవా
0: షల్ ఐ టెల్ ఏ ప్రోవర్బ్
1: ఊరురా పోన నాడోడియా
0: అండ్ ఇఫ్ యు గో ఆల్ ఓవర్ ప్లేసెస్ దెన్ యు బికమ్ స్ట్రేంజర్
1: ఊరురా పోన பழமொழி இது ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரம் பார்த்திருப்பீங்க சென்னை பெங்களூர் பூனா பாம்பே போவோம் ஐயோ நாடோடி ஊர் ஊரா போனா யாரு சத்தமா சொல்லுங்க
0: சர்க்கஸ் பீப்புள் கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place
1: ஊர் ஊரா போனா நாடோடின்றது பழமொழி நான் புதுமொழி எழுதிக்கிறேன் என்ன
0: தெரியுங்களா தி நியூ ப்ரோவர்ப்
1: ஊர் ஊரா போனா நாடோடி நாடு நாடா போனா நரேந்திர மோடி
0: இஃப் யூ கோ கண்ட்ரி ஆஃப்டர் கண்ட்ரி தென் இட்ஸ் நரேந்திர மோடி
1: தெரு தெருவா கேடி கேடி பசங்க எங்க பார்க்கலாம் தெரு தெருவா சுத்தின்னு பானுங்கல்ல
0: தி விக்கெட் தே ஆர் கோயிங்
1: ஊர் ஊரா போனா நாடோடி நாடு நாடா போனா நரேந்திர மோடி மேட்ச் ஆவதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு தலைமையில 15000 இப்ப 30000 கடன்
0: 30000
1: இந்தியாவே கடன்ல தாங்குது இந்தியா கார மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது
0: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்
1: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சா லைட்டை கண்டுபிடிச்சான் ஃபேனை கண்டுபிடிச்சான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான் பிளைட் கண்டுபிடிச்சான் நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறா பாருங்க அக்கௌண்ட்
0: our people have found the account but
1: enna account bank account illa malikal account thunikal account mediator kadaga medical shop la account road la evana porul ethu pona podum avana thedi or account open panna vendi
0: account in all the shops
1: hallelujah
0: hallelujah
1: inda maasa account kaas ketna interest ketna vaddi kaas ketna brother sister inda maasa interest kodunga vaddi kodunga account kaas kodunga nu sonna keta ready ah or katti onnu vechinga
0: you have to have the big sword if they ask for anything
1: vetti kathi patakathi keta ore vettavana
0: you just cut them
1: saada kathile vettingna saada kathile vettingna pulal jail la dhan kambi annam 1 2 3 4
0: not ordinary knife and then he'll go to pulal
1: saada kathile vettna ana irupuram karukulla pattayamagiye irupuram karukulla pattayamagiye inda kathinala vetti paarga
0: ebe
1: patta rakshana vettakudiya valame inda vasandhila onnu
0: any giant will come down and he will fall down hallelujah
1: இந்த கத்திய பயன்படுத்ததே இல்ல
0: you are not using this word at all
1: ஆமா எனக்கு அனுமான கத்திரே நீயோ கடன் வாங்காதிருப்பாய் अनेक ஜாதிகளுக்கு எல்லாம் சொல்லுங்க अनेक ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா
0: you will not borrow
1: இது இந்த வசனம் இந்த பட்டயம் இது வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை பட்டயம் எல்லாம் சொல்லுங்க இது வார்த்தை என்னது
0: this word is word
1: நீங்க நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறாரு
0: God whom we worship is the word
1: ஆதிலே வார்த்தை இயேசுவா இருந்தாரு அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது ஜீவனுள்ள வார்த்தை இயேசு
0: the word came as flesh and the
1: இப்ப நம்மத்துல வார்த்தையா இருக்கிறாரு அவரு
0: and he is in the word in our midst
1: காலையில எழுந்தவனே சொல்லுங்க
0: in the morning you say
1: வீட்டுக்காரன் பேசுறது மனைவி அந்த பேசுறது முன்னாடி ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே இயேசுவே
0: ஓ ஜீசஸ்
1: நீயோ கடன் வாங்காத இருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே
0: god you said i will not borrow money
1: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்
0: i will not get money at all
1: अनेक ஜாதி கடன் கொடுக்க முடியா என்னை மாற்றும்
0: god you change me to lend money to others
1: நாவுனால அறிக்கை செய்யணும்
0: we have to confess
1: காது கேக்கணும்
0: you have to hear
1: இருதே நம்பணும் இருதே விசுவாசிக்கணும்
0: your heart should believe
1: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டு
0: போவோம் and if you believe your life will be changed
1: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க
0: you say every day
1: 365 நாள் சொல்லுங்க
0: 365 days

0: இருக்குமாமா?
1: Do you have
0: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே போயிராத தேவனை ஆராதிக்கிறோம்.
1: அவர்
0: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his word.
0: இயேசு வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேனை பார்த்தேன்.
1: I have met a businessman.
0: Kaila was Jesus Calls book vechina.
1: He had Jesus Calls book.
0: Brother, neenga Christian ah brother appadina?
1: I asked, are you a Christian?
0: Aama yana.
1: He said yes.
0: Endha church ku poran ketta.
1: Which church you are going?
0: Odane oh naala aarambichitan.
1: He started weeping.
0: Yo, vali mana aalu edhuki aaduran ketta.
1: Young man, why do you weep?
0: Aama illa sir, na Coimbatore market la thenga wholesale vyaparam pandren.
1: I have wholesale business for coconut.
0: 5 lakh 10 lakh kadam vaangita vadiyoda sendu 5 lakhama maaruchu.
1: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
0: Kadakara kadiyadana miratra asiyasma pesra dushma pesra night la thoonda maranra.
1: He is not, he is disturbing all the time, he is irritating.
0: Yan wife pathila thappa pesra ya.
1: He is talking ill of my Bible.
0: Aama yan kaadu kuduthu kekka mudiyala.
1: I could not hear my with my ears.
0: Vera sotthu illa vittadakkathukku.
1: I don't have any other property.
0: Ore 500 rupees irukku.
1: I have just 500 rupees.
0: The kadaisi 500 rupees aandar kanipittu.
1: I have sent to the Lord with this 500.
0: Jesus calls kanipittu na thooku maati saavalanu karana.
1: I'm going to die.
0: Avana era english av slow motion la paatha. And raja seriyana mudiyathu saavi antaran.
1: I said okay, come, go and die.
0: 5 லட்சம் வேணாலும் கொடுக்க முடியாதா?
1: 15 லாக்ஸ்
0: கொடுக்க முடியுமா? முடியாது.
1: Can't you give?
0: வேற சொத்தும் இல்ல. சாவு.
1: Come on, die.
0: 7 மணிக்கு சாவுன.
1: 7 o'clock.
0: 6 மணிக்கு கடைக்கு வரேன.
1: 6 o'clock he came.
0: ஆமா, கடைக்கு 6 மணிக்கு போனே.
1: I went.
0: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
1: There are lots of verses.
0: போய் முதல் கேள்வி.
1: First question.
0: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
1: Are you going to church on Sunday?
0: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வரதாம்.
1: I have little business on Sunday.
0: Fault engagudhu pathila EB kara vanda current cut enga erinjirukku wire enga cut aayirukku fault paapam le nam your fault engagudhu paru le
1: EB man will come and find out the fault.
0: Nama Sunday la konja vaitholi vanda podu aaradhana kattu.
1: Sunday we just cut the service because of stomach pain.
0: Kaachal vanda podu aaradhana kattu.
1: If get fevered then we cut the service.
0: Evana sondakar veetukku vanda podu aaradhana kattu.
1: Any relatives come we cut the service.
0: Yaaradhu kalyanam marriage vechana aaradhana kattu.
1: If any marriage we cut the service.
0: Na solra yaarla Sunday kaala aaradhana cut pandringalo avanga vaalkila periya nashtam varudhu nu artham.
1: If you cut a Sunday service you get lot of loss in your life.
0: நியாயமான காரணமா இருக்கலாம்.
1: இட் மே பி கரெக்ட் ரீசன்.
0: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
1: The Lord knows it.
0: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆறாம் கட் பண்ணவே கூடாது.
1: Don't cut Sunday service at all.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்.
1: I told him.
0: ஆமா, ஒழுங்கு ஆலயத்துக்கு போ.
1: Go to the church.
0: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுன.
1: You tell the verse every day.
0: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
1: I taught one verse.
0: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
1: Repeat it.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்ன.
1: It will change your life.
0: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
1: What verse it is?
0: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
1: You know the truth.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
1: Truth will deliver you.
0: உண்மையை அறிவீர்கள், உண்மைங்களை விடுதலை ஆக்கும்.
1: The truth will deliver you.
0: எந்த உண்மைங்களை தெரியும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: Any man is
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைங்களை, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியங்களை விடுதலை ஆகும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: Which truth can deliver you?
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சிக்கிற சத்தியம் என்னன்னா,
1: the basic truth.
0: Basic truth enna
1: basic truth you should know.
0: Neenga naanum aaradhikkira naandavaraga Yesu Kristu kallilla mannilla avar jeevanullavar. Hallelujah.
1: The Lord whom we worship and he is the living God, not the stone, not the wood.
0: Nam aandavar eppadi pottare?
1: How is our Lord?
0: Nalla or per living God,
1: the church of the living God.
0: Church of
1: living God.
0: Enna or per pa correct unma adha adipada satyame adha.
1: That is the basic truth.
0: Basic truth adha. Nee naanum aaradhikkira aandaraga Yesu Kristu avaru eppadi pottavare? Jeevane illama solringa
1: pa. The Lord whom we worship is the living God.
0: Nam aandavar eppadi pottavar?
1: And
0: he is
1: worthy to be praised.
0: Ulagathan solvan kadal thoonile ulavaram thurumliya irpan.
1: The world will say and he will live in the pillar.
0: Amandor Yesu thunla thurumla ulavara devana.
1: Our God is it.
0: Avar ungalkulla vasasagira devana irukkaru.
1: He is moving in our
0: midst. Avar ungalkulla ulavara devana irukkaru.
1: He is moving in
0: you. Avar jeevanla jeevadhipadi.
1: And he is the prince of peace.
0: Hallelujah.
1: Prince of life.
0: Yo 5 lakh na 5 crore aandar adipare.
1: The Lord will close even 15.
0: And the tanga wholesale vyapara endra solren.
1: I said to him.
0: Nee saavanum mudi panta.
1: You are ready to die.
0: நீயா suicide பண்ணியனா?
1: If you do suicide,
0: நரகத்துக்கு போவே.
1: You'll go to hell.
0: சூசைடு ஆவி எங்க போவோம்?
1: Where it will go?
0: எல்லாரும் சொல்ல, சூசைடு ஆவி எங்க போவோம்?
1: The spirit of suicide.
0: நரகத்துக்கு போவோம்.
1: It will go to hell.
0: கடன் அடைக்காம அவங்க கையாலே செத்து போவோம், பரலோக ராஜ்யமாவது போவேன்.
1: And you cannot go to hell. Heaven at all.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர்
1: ஜீவனுள்ளவர். Every day the Lord whom we worship.
0: நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர்.
1: The Lord Jesus is the living God.
0: அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை.
1: He will not depart from me.
0: நானோ கடன் வாங்க மாட்டேன்.
1: And I
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை உயர்த்துவார்.
1: I will not borrow money.
0: என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: He will make me head.
0: என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: Not down and up.
0: என் தலையை ஆண்டவர் நிமிரவனுவார்.
1: The Lord will bless me.
0: நான் திரும்பமாய் சமுதாயத்திலே இயேசுவால் உயர்த்தப்படுவேன்.
1: I will be lifted up by the Lord Jesus.
0: சொல்லு,
1: just tell your tongue.
0: காது கேக்கட்டும்.
1: Let your hear.
0: இருதயம் நம்பட்டும். சொல்லி கொடுத்து வந்தாங்க.
1: Then you believe in your heart.
0: சில வருடங்களுக்கு முன்பாக
1: before
0: செப்டம்பர் மாதத்துல சொன்னேன்.
1: செப்டம்பர் மாதம்
0: டிசம்பர் மாசம் அந்த போன் பண்ணா.
1: டிசம்பர் ஹி கால்ட்.
0: சார், நான் உங்களை பார்க்க வரணும்னா.
1: சார், ஐ வாண்ட் டு கம்.
0: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: ஐ வாஸ் பிரீச்சிங் இன் தி மீட்டிங்.
0: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா.
1: எவ்ரிவன்,
0: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்.
1: இஃப் யூ ஆர் நாட் டாக் வித் மீ ஐ வுட் ஹவ்
0: டைட். 4 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் அடிக்க வேண்டிய ஆண்டவர் கிருபை செய்த. ஹல்லேலூயா.
1: ஹி க்ளோஸ் ஆல் தி டெட்ஸ்.
0: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே, நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
1: He is the word of God.
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அனதல வானம் உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அனதல பூமி உண்டாகும்.
1: The Lord speaks and
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அனதல வெளிச்சம் உண்டாகும்.
1: The Lord speaks, there will be a light.
0: இந்த காலவேளையில,
1: in this morning,
0: the living God சபையில இயேசு பேசுவாரானால் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்.
1: The Lord speaks to you, there will be a great things.
0: நீ கடன் வாங்க மாட்டாய்.
1: And you will not borrow money.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you up by giving
0: யேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: The Lord will make you head.
0: யேசு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: The Lord will make you
0: great. யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவர் ஆகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
1: Whoever rejected you, whoever criticized you before them, the Lord will lift up your head.
0: Hallelujah. Overall இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
1: Just confess the word every day.
0: இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவும் காதுகள் கேட்கட்டும்.
1: And let them hear the word.
0: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்.
1: Let your heart believe.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
1: It will change your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வியாதி வந்துடுச்சா?
1: Any sickness come?
0: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
1: The sickness will come, will not come to my tabernacle.
0: பின்னாடி இருக்கிறவங்க ஹிந்தி காரங்க மாதிரியே கேக்குறீங்க. பின்னாடி இருக்கிறவங்க கேக்குதா?
1: Any you are like Hindi.
0: வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பெனுக்கு.
1: The wicked.
0: தழும்புகளாலே.
1: No evil will come to me.
0: வார்த்தை அனுப்பி.
1: By the word, by the stripes.
0: ஆமா.
1: I am healed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது.
1: When you wake up,
0: முகத்தை கூட கழுவுவானா?
1: You need not even wash your face.
0: இயேசு முகத்தை பார்க்கறாரா, இதயத்தை பார்க்கறாரா?
1: The Lord is watching.
0: சொல்லுங்க, இயேசு முகத்தை பார்க்கறாரா, இதயத்தை பார்க்கறாரா?
1: Your heart or face?
0: இதயத்தை பார்க்கறாரல்ல?
1: Looks up.
0: ஏல முகம் கழுற நேரத்துல மைண்ட் மாறிடும்.
1: When you wash your face, your mind may change.
0: இட்லி ஊத்தலாமா, தோசை ஊத்தலாமா?
1: Whether we make idli or
0: chutney
1: dosa.
0: வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா?
1: Or chutney or sambar.
0: இவங்கள பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாமா?
1: Shall we meet them or
0: தூங்கியது முதல் வார்த்தை?
1: The first word.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: இயேசுவே.
1: Jesus.
0: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாதே.
1: Sickness should not come to my tabernacle at all.
0: வாத வருமா?
1: Will you get it?
0: சத்தமா சொல்லுங்க, வாத வருமா?
1: Loudly say. Will it
0: வருமா வராதா?
1: Whether it comes or not.
0: COVID-19 வருமா?
1: Any COVID will come.
0: வருமா வராதாங்க?
1: Will it come or not?
0: வராது.
1: Won't come.
0: Chicken gunia வருமா?
1: Chicken gunia, will it come?
0: வருமா வராதா?
1: Will it come or not?
0: Chicken gunia na mutton gunia கூட வராது.
1: Even mutton gunia, nothing will come.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
1: Every day. அல்லையா? Tell that.
0: 1947 வருஷத்துல,
1: எங்க
0: அப்பா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டார்.
1: My father accepted the Lord Jesus Christ as his savior.
0: அப்போ நிறைய ஸ்தாபனம் கிடையாது.
1: Not much organizations.
0: ரிக்பி தோர, கட்ட தோரன், வெள்ளக்கார தோரங்க வந்தாங்க.
1: The ஐயா தெரியும்
0: நினைக்கிறேன்.
1: past must be knowing.
0: ஆமா அவங்க வந்து தமிழ கத்துட்டு வந்து ஊழியம் பண்ணாங்க.
1: They came and did the ministry.
0: எங்க அப்பா அவரோட சேர்ந்து ஊழியத்தை கடந்து போனாரு.
1: My father went with them.
0: எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம்
1: My brothers with my father.
0: கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிட்டாங்க.
1: They just separated my
0: சொத்து கொடுக்கல.
1: Did not give properties.
0: நாங்க ரொம்ப ஏழையா இருந்தோம்.
1: We were very poor.
0: எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ரொம்ப வசதியா இருந்தாங்க.
1: My all other brothers
0: ஆனா ஏழ்மையில ஆண்டவர் எங்களோட இருந்தார்.
1: But the Lord was with us.
0: Hallelujah. அப்போ எங்க அக்கா ஒன்னு ஹை கோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹை கோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க.
1: My sister became judge in the high court.
0: நாலு போலீஸ்காரன் துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்.
1: Policeman normally
0: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give water.
0: சி விரட்டுவாங்க அது போல.
1: They just leave the
0: மதிகார வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க.
1: I never went that side.
0: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது.
1: Suddenly I got the phone call.
0: அக்காக்கு blood cancer வந்துருச்சு.
1: Father got blood cancer.
0: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
1: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
0: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி ஃபோன் கால் வந்தது.
1: He will live only for 3 years.
0: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
1: My own our born blood.
0: கடைசியா ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரலாம்னு போனேன்.
1: I just went.
0: இந்த அம்மா ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
1: And without hair and she was sitting.
0: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
1: போறேன். I just call her my sister.
0: இது 3 மாசத்துல சாவ போது.
1: It was going to die in 3
0: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
1: No head weight is not at gone.
0: மருந்து மாத்திர கை விட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
1: Medicines were taken.
0: டாக்டர் கை விட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: The doctors did not see.
0: டாக்டர் ஒரு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: Only 3 months given.
0: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
1: I said a word.
0: என்ன தெரியுமா சொன்னேன்?
1: What did I say?
0: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். Hallelujah.
1: Big doctor the Lord Jesus.
0: அப்பதான் யார் அந்த டாக்டர்னு கேட்டாங்க.
1: He asked who is that.
0: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
1: That is that Jesus Christ is the Lord.
0: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்.
1: I asked whether I should pray.
0: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
1: She knelt down.
0: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
1: And if you believe me, your cancer cannot be healed.
0: சொல்ல போற வார்த்தையை சொல்லு.
1: Just tell the word.
0: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
1: The Lord Jesus Christ.
0: உன் கையெழுத்து உன் தலைமலவை.
1: Just keep your head.
0: இப்ப சொல்லு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
0: இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
1: I have accepted the Lord Jesus as my own savior.
0: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதி கிடமில்லை.
1: No cancer.
0: The cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்.
1: I will swallow the death.
0: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்.
1: Again I will leave.
0: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்.
1: Again I enter into my house.
0: திரும்பமாய் சமுதாயத்துக்குள்ள போவேன்.
1: Again I enter into the
0: சொன்ன ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது செய்த ஹல்லையா. நீ இது எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டவராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டவர் பேசுவாரானால் என் ஆண்டவர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிருமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரும். இந்த காலவேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரும், வீசிங் ப்ராப்ளம் அதிரும், மூட்டு வலி அதிரும், தைராய்டு வியாதி அதிரும், அல்சர் வியாதி அதிரும், நீர் கொப்பளம் என்று
1: சொல்லுவாங்க.
0: இயேசுவை விசுவாசிக்கிற மாட்டா அல்லேலூயா சொல்லு பாலா.
1: Yes say hallelujah those who are believing the Lord.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ can cleanse us from all sin. இயேசு
0: கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா வியாதியையும் நிர்மூலமாக்கும்.
1: The blood of Jesus Christ can destroy all the evil.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வல்லமை உண்டு.
1: There is power in the blood of Jesus.
0: அவர் முள்மூடி சுட்டப்படும்போது வெளியே வந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு.
1: And there is power in the blood of Jesus.
0: அந்த ரத்தத்தை ஒவ்வொரு சேசல ஊற்றுகிறேன்.
1: And
0: எல்லா நாடி நரம்புகளை ஊடுருவி பாய்வதாக, எல்லா பலவீனங்கள் விலகுவதாக, எல்லா விதமான வியாதிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, அவர் கைகளில் கால்களில் ஆணி கடாபடும் அது வெளிவந்த ரத்தத்துக்கு வல்லம் உண்டு. அந்த ரத்தம் ஒவ்வொரு சிலேசன் மேல ஊற்றப்படுவதாக, அவர் விழாவில் குத்தப்படும் அது வெளிவந்த ரத்தத்துக்கு வல்லம் உண்டு. அந்த ரத்தத்தை ஊற்றுகிற சிலேசன் மேல வேறு தொழிலாய் வந்த ரத்தத்துக்கு வல்லம் உண்டு. அந்த ரத்தத்தை
1: ஊற்றுகிறேன்,
0: அல்சர் வியாதிகள் விலகுவதாக, தைராய்டு வியாதிகள் விலகுவதாக, தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக, இப்போது ரைட் நவ் கர்த்தருடைய வார்த்தையினால விடுதலை.
1: Be delivered by the Lord's word.
0: Hallelujah. பொல்லாப் எனக்கு சத்தமா சொல்லுங்க, பொல்லாப் எனக்கு
1: no wicked will happen.
0: பொல்லாப் புனரஞ்ச உலகங்க அது,
1: nothing will happen.
0: நம்ம வாழ்கிற உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
1: Do you know which is the great?
0: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சிராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம் தான்.
1: It is a miracle when we go out of home. Hallelujah.
0: Accident.
1: Accidents.
0: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம போறான்,
1: without hand, without leg.
0: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
1: நடக்குது.
0: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன் போட்டுமாங்களே.
1: Just put once.
0: போன மாசம் புளியாந்தோப்புல தான் ஒரு திருட காதோடு விட்டு போயிட்டான. பேப்பர்ல பாத்தீங்களா?
1: One thief has taken the ear also.
0: ஒரு திருட காதோடு விட்டு போயிட்டான்.
1: He just cut the ear and took the.
0: அது எப்படி பாஸ்டர் ஒரு சவரன் போட முடியும்னு கேக்குறீங்களா?
1: How do you put one?
0: முதல்ல ஒரு குத்து, இப்ப குமா குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்தி மகிது, திருட பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவையில்ல ஒரே காது போதும் விட்டு
1: போயிட்டான்.
0: சென்னையில கே கே நகர் ஒரு ஏரியா
1: இருக்கு.
0: ஆமா, அங்க ஃபுல்லா பிராமின்ஸ் ஏரியா.
1: பிராமின்ஸ் ஏரியா.
0: ஒரு மாமி என்ன பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம்
1: போட்டுக்குது.
0: காலையில 5 மணிக்கு,
1: மார்னிங் 5 o'clock,
0: 5 மணிக்கு 20 சன் செயின் தேவையா? கோலம் போடுறது 20 சன் செயின் தேவையா?
1: இஸ் இட் நெசசரி தி செயின்?
0: நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது பாருங்க. ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
1: He has taken the chain.
0: ஐயோ, அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
1: And she was weeping like anything.
0: சோகமா தூங்கிட்டு இருக்குது.
1: She was sleeping.
0: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
1: And with she is putting kolam without any chain.
0: அதே ரெண்டு திருடம் வந்துறா, அதே ரெண்டு திருடம் வந்தானாம்.
1: The same thieves came.
0: வந்த அந்த மாமிய கூட்டி ஒரே அடி.
1: She put the
0: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன், அவ்வளவுதான், இந்தா நீ போட்டு இந்த செயின் முகத்திலே விட்டு
1: போயிட்டானா. ஏன்
0: சொல்லுங்க?
1: நான்
0: சொல்வேன், நீ கோல்டு போட்டாலும் பொல்லா போறோம், கவரிங் போட்டாலும் பொல்லா போறோம்.
1: வாட் எவர் யூ புட் அண்ட் தேர் வில் பீ ஈவில்.
0: அவர் இயேசுவை தழும்புகிறார், நம் குணமாயிட்டு. ஹல்லேலூயா.
1: ஹீல் பை தி ஸ்ட்ரைப்ஸ். உங்க
0: பலவீனத்தை என் பலவீனத்தை, உங்க வியாதியை என் வியாதியை,
1: ஆல் தி சிக்னஸ்,
0: பாவங்களுடைய பாவத்தை என் பாவத்தை,
1: ஆல் மை சின்ஸ்,
0: என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டாரம்மா.
1: ஜீசஸ் கிரைஸ்ட் போர் எவ்ரிதிங் ஆன் தி கிராஸ்.
0: பில்லிசினை கட்டி வச்சிட்டானா?
1: இஸ் இட் விச் கிராஃப்ட்?
0: யாக்கோபு விரோதமான ஆயிரம் பேரும் வலது பகுதி. ஆமா, சர்ச்சில் வந்தா எல்லாருக்கும் வீரம் எல்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம், தீரம், சூரம் எல்லாம் எங்கதான் இருக்கும்? சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
1: And when you go home you will become very ordinary.
0: நீங்க உண்மையான லிவிங் காட் சபை, என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
1: the church of the living god members you are.
0: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
1: And you open your door in the
0: morning. வாசல்ல, வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழத்துல குங்குமம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலம என்ன?
1: And if we put the lemon and roll it down, what will happen?
0: And the elumicham pala eppadi unnu vandhudho church ku unnu, pastor enna sooniya vachitaanga pastor,
1: pastor they put witchcraft against me.
0: Unmayana living god sabha viswasiya anda adhe lemon la lemon juice kudikka mudiyuma?
1: Can you take lemon juice with the same lemon?
0: Lemon sada saadu mudiyuma mudiyuma?
1: Can you do that?
0: Mudiyuma mudiyadanga?
1: Can you do it or not?
0: And akka ko test vechillama?
1: Shall we keep one test for that sister?
0: Neengala yaar indha sachila?
1: Who are you in the church?
0: Neengala yaar?
1: Who are you?
0: Sathama solunga paala
1: loudly.
0: விசுவாசிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்களா அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா நானே சொல்றேன்
1: Who are you in the church of the living God
0: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க ரவுடினா தெரியாதா இங்கிலீஷ்ல அந்த டான் நீங்களா யாரு அது செட் ஆகும் அது கை வைங்களா எல்லாரும் இப்படி கை வைங்க எல்லாரும் வைங்க பக்கத்துல இருக்கிறவங்களா நான் ஒரு டான் சொல்லுங்க
1: Just say Don to other one
0: நான் ஒரு ரவுடி நீங்களா சொல்லுங்க நான் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க
1: I am also Don
0: ஜனங்கள அடிக்கிற ரவுடி இல்ல பிசாசின் முகப்புகிற ரவுடியா இருக்கணும் பிரச்சனைன்ற முகப்புகிற ரவுடியா இருக்கணும் வியாதின்ற முகப்புகிற ரவுடியா இருக்கணும் உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்
1: The devil should tremble before you
0: Hallelujah
1: Hallelujah
0: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்னேன்
1: I was standing in post office
0: ஒரு அம்மா வந்தது
1: One lady came.
0: Sir, இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார் அச்சு.
1: Please fill up this money order form.
0: ஏமா இந்த தமிழ்ல ஒழுங்கா வராது.
1: I don't know.
0: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவானே.
1: I write in English.
0: பரவால சார் தப்பு தப்பாவது எழுதி கொடு சார் அச்சு.
1: You write somehow you see.
0: நீ தான் லூஸ் ஆமா நீ? லூஸ் ஆ நீ?
1: Are you loose?
0: தப்பு தப்பா எழுதினா எப்படி மணி ஆர்டர் போய் சேரும்?
1: And well how it goes.
0: இல்ல சார் எனக்கு படிக்க தெரியும் கரெக்ஷன் பண்ணிக்கிற சார் அச்சு.
1: I can correct
0: she said idinamo echam poleya na student mari correction panikidan
1: she wants to do the correct
0: ulagathile form kuda fill up panna therla ivala or aalum sonna adha kaattila avumana and ulagathile illa
1: it is a great shame and we don't
0: na po po varatra poe mat sir edi kudu parandad enna pottu
1: and she kept on asking to
0: sir na aramanathukku adhu edi kuduten
1: I have written it
0: ma nee doorama poi correction panni appadi poidu
1: just correct it and go
0: yengatta varadena
1: don't come back
0: 800 rupees money order
1: 800 rupees
0: yerwadi darga ganbudu
1: and 7 times
0: ama yerwadi darga ganbudu bill potu bill vaangichu
1: and she got the bill back
0: yengatta neram vandhudu
1: she came back
0: sir abinchu
1: she said sir
0: enama vena abin ketta
1: I asked what you want
0: enakku edhu theriyum sir anchu
1: I cannot write
0: enu sariyana kovam vandhuchu
1: I got angry
0: unukku edhu theriyum edhu vendidanamma
1: then you have to write
0: edhukku potu enna thollai panna nu ketta
1: why do you
0: illa sir andamma sonna vaarthai appadiye solren இல்ல சார் எங்க வீட்டுக்கு சூனிய வச்சிட்டாங்க சார்
1: they put the witchcraft in my house
0: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க
1: many died
0: வீடு வாசல்லாம் வித்துட்டேன்
1: I just lost all my
0: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது
1: all my children are
0: அடுத்த வர சாப்பாடு இல்ல
1: no food
0: நல்ல துணிமணி இல்ல
1: no dress
0: என் வயிற எல்லாம் பத்தி எரிதியா
1: it is burning
0: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்துதோ
1: whatever
0: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ
1: whatever
0: என் குடும்பம் எப்படி பிச்சை எடுக்குதோ
1: whatever this
0: அது போல என் சூனிய வச்ச குடும்பம் பிச்சை எடுக்குற நடுத்தல நிக்குற அந்த குடும்பம் சாவு வரணும்
1: that family should die
0: அதுதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு
1: that is the ஏர்வாடி பாய்
0: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றாங்க அந்த
1: she sends 800 rupees money order
0: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாய்
1: 800 rupees for witchcraft
0: நான் சொன்னேன் மா
1: I said
0: பாய்க்கு நான் அனுப்பு கேர்ல்க்கு நான் அனுப்பு
1: you send boy or girl
0: அதுக்கு நான் ஏத்துக்கனா சம்மதம் கேட்டேன்
1: and I
0: இல்ல சார் அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதி அண்ணன் போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்
1: that witchcraft came back again she said
0: அதுக்கு நான் எதுக்குனா சம்பந்தம்
1: what is the relationship
0: திரும்பி வரும் பட்சத்துல
1: when it comes back
0: யார் கையை திருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்
1: then it will be affected
0: என் வைஃப் அண்ணன் போய் சொன்னாங்க ஏங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எத்தனை வரீங்க
1: why do you bring problems from home
0: நான் சொன்ன அந்த அம்மாவை பார்த்து
1: ஐ செட் டு ஹர்
0: ஏங்கடே நீ மோதுறியா
1: ஆர் யூ ஹிட்டிங் மீ
0: இப்போ சொல்ற இந்த மந்திரம் உனக்கு போவாது
1: அந்த விச் கிராஃப்ட்
0: இந்த மந்திரம் எனக்கு வராது
1: இட் வோன்ட் கம் டு
0: எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்
1: தி லார்ட் ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் எனிதிங்
0: இந்த மந்திரத்தை அப்படியே உனக்கு திருப்புறேன்
1: ஐ ஜஸ்ட்
0: அடிக்கடி பாப்ப அந்த அம்மாவை இன்ன வரைக்கும் பாக்குறேன்
1: ஐ லுக்ட் அட் ஹர்
0: ஹalleluya
1: hallelujah
0: கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கனா பிசாசுங்களை பார்த்து பயப்படுவான்
1: when the lord's word is in you
0: இயேசுவின் நாமம் உங்களுக்கு இருக்கனா எல்லாவற்றையும் நாள் ஜெயிக்க முடியும்
1: when you have the lord's name in you and you can overcome
0: மூணு நாளுக்கு சொல்லுது நேரம் இல்ல நான் முடிக்கிறேன் செய்தியை
1: I just finished the message
0: மூணாவதாக இஸ்ரவேல் ஜனங்க ஒரே லைன்ல சொல்லி முடிக்க கானானுக்கு இருந்து கானானுக்கு போவாங்க எகிப்துல இருந்து கடந்து
1: இஸ்ரேலைட்ஸ் went to canaan from egypt
0: அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பறவை இருப்பான்
1: அது எவ்ரிவேர் தி ஜெயன்ட்ஸ் will be there
0: இஸ்ரேல் ஜனங்க முன்னாரே போய் தட பண்ணுவான்
1: and they will stop israelites
0: வழிபறி செய்வான்
1: they plug
0: கொல்லடிப்பா
1: they just stole
0: ஆனா ஆண்டவர் சவுலை சமஸ் இஸ்ரேல் ராஜாவை ஏற்படுத்தி அந்த அமலேக்கோட யுத்தம் பண்ணு நம்ம ஆளுங்க முன்னாரே தட பண்ண எல்லாரும் கொன்று போடினார்
1: the lord made saul as the king and asked him to
0: அப்ப தடைகள் ராட்சதர்கள் தடையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது
1: ஜெயன்ஸ் யூ cannot fight with them
0: ஒருவேளை நல்ல வேலை இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
1: all the barriers be broken
0: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் காலவில் உடைக்கப்படுவதாக
1: all the childless things be broken
0: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல
1: you may not have own house
0: நல்ல கைது